0: ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. தேவச்செய்தி வழங்குவவர் ஊழியர் ஜெபராஜ்.
1: எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம்.
2: என்னை நோக்கி கூப்பிடு,
1: என்னை நோக்கி கூப்பிடு,
2: அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு
1: கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும்
2: உனக்கு
1: எட்டாததுமான
2: பெரிய
1: காரியங்களை
2: உனக்கு
1: அறிவிப்பேன். கடந்த வாரத்திலே அறியாத காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிற பாதையிலே நடக்கிற பிரச்சனைகள், தேவைகள், இதன் அடிப்படையில் நமக்கு பயம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில அறியாத காரியங்கள் ஏராளம் இருக்கிறது, ஆனால் நீ என்னிடத்தில் ஜெபம் பண்ணுவாயானால் நீ அறியாத காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு, ஆபத்தில் உள்ளவர்களுக்கு, பிரச்சனை உள்ளவர்களுக்கு, பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு, பல ஆபத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி அறியாத காரியங்களை வெளிப்படுத்தினார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே எட்டாத உயரமான காரியம் என்பதை பற்றி உங்களோடு கூட ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை கொடுக்க ஆசைப்படுகிறேன். எட்டாத காரியம் என்றால் நம்மால் அடைய முடியாத லக்குகள், அல்லது நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய படிப்புக்கும் மிஞ்சின காரியங்கள், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமானால், ஒரு ஆள் சாதாரணமாக ஒரு ஓட்ட சைக்கிளில் போய்கிட்டு இருக்காருன்னா உனக்கு கத்தர் புல்லட் கொடுக்க போகிறான்னு அவனால் நம்ப முடியாது. அட்லீஸ்ட் ஒரு டிவிஎஸ் 50 தரப்போகிறாருன்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்ப முடியும். புல்லட் வாங்குறதுங்கிறது எட்டாவது உயரமாக இருக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு மாருதி 800 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய காரை ஓட்டிக்கிட்டு இருக்கவரை பார்த்து ஆண்டவர் உனக்கு ஜாக்குவார் கார் கொடுக்க போகிறாருன்னா அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். எனக்கு கோடிக்கணக்கான ரூபா அந்த கார். எட்டாத உயரம், நான் வெறும் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு கலெக்டர் பதவியா, ஐயோ அது எனக்கு எட்டாத புரிதல். நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய தகுதி, இதெல்லாம் அடைய முடியாத ஒரு உயரம் இருக்கிறதே, அதுதான் எட்டாத உயரம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ என்னிடத்தில் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தால் உனக்கு எட்டாத காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். இன்னொரு விதத்தில் சொல்லும்போது, நீங்கள் யோசித்து யோசித்து யோசித்து பார்த்தாலும் உங்கள் சிந்தைக்கு எட்டாத சில காரியங்கள் உண்டு, அந்த சிந்தைக்கு எட்டாத காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார், வெளிப்படுத்துவார். அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, ஐயோ நான் இப்படி ஒரு நாள் சிந்திக்கவே இல்லையே, கர்த்தர் இப்படி செய்வார்னா நம்பவே முடியலையே. எத்தனை பேர் உணர்றீங்க? நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய கையிருப்பு, உங்களுடைய வாய்ப்புகள், இவைகளை வைத்து நீங்கள் பல காரியங்களை யோசிப்பீங்க. உதாரணமாக வேலை இல்லாதவர்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம படித்த படிப்புக்கு என்ன வேலை இருக்குன்னு ஒருவேளை பேப்பரில் பார்த்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற பக்கத்தை பார்த்து உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஒருவேளை ஒரு வாட்ச்மேனோ அல்லது கிளர்க்கோ இல்லை இந்த மாதிரியோ இருக்கலாம். அது உங்களுக்கு எட்டக்கூடிய உயரம். ஆனால் ரயில்வேல இருக்க பெரிய சீஃப் ஆஃபீஸருக்கு ஆட்கள் எடுக்கிறார்கள், தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ்எல்சி படித்த ஒரு ஆள் போய் விண்ணப்பம் பண்ண முடியுமா? அப்போ ரயில்வே துறையில் ஒரு சீஃப் இன்ஜினியராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட உயர் பதவிகள்லாம் காலியாக இருக்குது, அதுக்கு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பம் பண்ணணும் அப்படி தானே போட்டிருக்கு? எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு வார்த்தை சொல்லுவான், தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பம் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ விண்ணப்பம் பண்ணால் போதும், உன்னுடைய தகுதி நான் தான் கர்த்தர் சொல்கிறார். ஸோ தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வு இருக்கணும், உன்னுடைய நிலை, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ், உன்னுடைய அறிவு, உன்னுடைய கெப்பாசிட்டி, இவைகள் ஓரளவுக்கு தான் உன்னை யோசிக்க வைக்கும். ஆனால் நீ சிந்திக்க முடியாத, உன்னால் யூகிக்க முடியாத பல காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது பிரசங்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறபடினால் என்னுடைய சாட்சியை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் ஊர் பக்கம் ஏரோப்ளேன் கூட பறக்காது, அப்படின்னா எவ்வளோ பெரிய கிராமம்னு பார்த்துங்க. ஏரோப்ளேன் கூட ஃப்ளைட்டு ஒரு நாள் எங்கள் ஊருக்கு மேலே என்ன செஞ்சது கிடையாது, பறந்தது கிடையாது. எப்பயாவது ஒன்று ராக்கெட் அந்த பக்கம் போச்சுன்னா எங்கள் ஊரே திரண்டவே எங்கள் பாரு மேலே என்னமோ போதுமா. அப்படி ஒரு குக் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். அதுக்கப்புறம் சிட்டியில் படித்தேன். அதற்கு பின்பு சென்னையில வேலை விஷயமாக வீட்டை விட்டு ஓடி வந்து பல விதங்களில் வாழ்ந்தேன். ஆனால் என்னுடைய 24வது வயதில் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆண்டுடைய பிள்ளையாக மாறிட்டேன். இந்துவாக இருந்து ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் இயேசுதான் மெய்யான தெய்வம், என்னுடைய பாவத்துக்காக அவர்தான் உயிர் கொடுத்தார். இந்த உலகத்தை படைத்த ஒரே தெய்வம் அவர்தான். மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு அவன் மறித்த பின்பு பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே தெய்வம் இயேசுதான் என்பதை அறிந்து அவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஓரளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் படித்த படிப்புக்கு வேலை தேடினேன். நன்றாக கவனிங்கள், இங்கே சென்னையில் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் என்னுடைய அண்ணன் அங்கே கொண்டு போனார். ஒட்டன்சத்திரம் என்கிற இடத்தில் இருந்தேன். என்னுடைய அண்ணன் எனக்கு ஒரு வேலை தேடினார். அங்கே டாக்டர் டேவிட் தினகரன் என்று ஒரு டாக்டர் இருந்தார். அவர் வெட்டினரி டாக்டர். அவரிடத்தில் வேலைக்கு சேர்த்து விட சிலர் முயற்சி செய்தார்கள். அவருக்கு மாட்டுக்கு ஊசி போடுற இடத்துக்கெல்லாம் பெட்டியை தூக்கிட்டு போனாதான் வேலை. எல்லா கால்நடை மருத்துவர் அவர். அப்போ எங்கள் அண்ணன் அந்த வேலை வேண்டாம் அப்படின்ட்டார். ஏதோ நான் படித்த படிப்புக்கு இன்னொரு டாக்டர் சொன்னார், உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை வாங்கி இந்த மலை அடிவாரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருப்பா, நீ படித்த படிப்புக்கு வேற வேலை உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஏன்னா எனக்கு எட்டக்கூடிய உயரம் என்பது என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். எனவே ஒரு ஆடை வாங்கி மேய்க்கலாம், மாட்டை வாங்கி மேய்க்கலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த வேலை செய்யலாம், அந்த வேலை செய்யலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒரு நாள் நான் ஒரு ஊழியக்காரரோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் கவனிங்க, விண்ணப்பம் பண்றவங்களுக்கு தான் எட்டாத காரியத்தை வெளிப்படுத்துவார். சும்மா ஜெபிக்காம ஆசைப்படுறவங்களுக்கு நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஆனா ஜெபம் பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலும் நடக்கும். புரியுதா? எத்தனை பேர் ஆமான் சத்தமா சொல்றீங்க? நானும் சிஎஸ் ஆபிரஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்த்தருடைய தாசன், ஒரு வல்லமையான ஊழியக்காரர். நாங்க ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்குள்ளே, மலை அடிவாரத்தில் காட்டுக்குள்ளே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். பல மணி நேரங்கள் போராடி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்படி ஜெபிக்கும் போது திடீரென்று எழும்பி என் தலையில கையை வைத்து, மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை தாழ்த்தினி, உன்னை இன்னும் அதிகமாய் ஒப்புக்கொடு, உன்னை உலகத்தின் பல நாடுகளிலே கொண்டு போய் பயன்படுத்த போகிறேன் என்று ரட்சிக்கப்பட்ட ஒரு வருஷத்துல ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாத காரியத்தை தெரிவிப்பேன். ஃப்ளைட்டை தூரத்திலிருந்து பார்த்து பழக்கம். என்னுடைய 17 வயது வரைக்கும் எங்கள் கிராமத்தில் 2 தடவை 3 தடவை ஃப்ளைட்டை பார்த்துருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னால் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை, என்னால் யூகித்து பார்க்க முடியாத காரியத்தை, என் தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உலகத்தின் அநேக நாடுகளுக்கு நான் உன்னை கொண்டு போய் பயன்படுத்துவேன். என்னால் நம்ப முடியவில்லை, ஆனால் நம்பினேன். சொன்னது மனிதன் அல்ல, தேவன். மனிதன் சொன்னால் அவனால் செய்ய முடியாது, தேவன் சொன்னால் சொன்னதை செய்வான். சாலமோன் சொல்லுகிறார், என் ஆண்டவராகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தன்னுடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை சொல்லிட்டு பட்ஜெட் பத்தல, கஜானால பணம் இல்லை, அதனால எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதி அல்ல, சொன்னதை சொன்னபடி செய்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆண்டுகள் கடந்து விட்டது. 1986 ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ எனக்கு இங்கிலீஷில் 2 வார்த்தை கூட தெரியாது. கிராமத்தில் பிறந்து வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஏபிசிடி தெரிஞ்சவங்களாம் எந்திரிச்சு நின்னா 2 பேர் தான் கிளாஸில் எந்திரிச்சு நின்னாங்க அப்போ அந்த நாட்களில். அப்படி கடந்த என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த உடனே என்னால் நம்ப முடியலை. எஸ்எஸ்எல்சி கோட்டை விட்டாள் நான். இந்த சூழ்நிலையில் நம்பினேன். நான் சொன்னது தெய்வம், ஆண்டவர் இயேசு, நம்பினேன். ஆண்டுகள் கடந்தது. 2002 ஆண்டவர் வெளிநாட்டுக்கு கொண்டு போக தொடங்கினார். அமீன் சொல்லுவோமா? இன்று வரை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு போய் வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் சோத்திரம், இனி வேண்டாம் ஆண்டவரே, இனி போதும், அடுத்த வருஷத்தில் முழுசுமா எங்கேயுமே வெளிநாடு போகாம சபையிலேயே இருந்து இன்னும் சபையை கட்டி எழுப்பணும்னு பார்க்குறேன்னு சொன்னேன். ஏப்ரல் மாதம் பிரதர் தாமஸ் ஏப்ரல் மாதம் சவுதி அரேபியாவுக்கு வாங்க பாஸ்ன்னு கூப்பிட்டுருக்காரு. கர்த்தருக்கு சித்தமானால் அது நடக்கும். லேலியா சொல்லுவோமா? நான் கேட்குறேன், என்னுடைய படிப்புக்கு 20 நாடுகளுக்கு போக முடியுமா? பணம் வச்சிருக்கவங்க கூட சில நாடுகளுக்கு விசா கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பொழுதுபோக்கு மையத்தினுடைய ஓனர் சுவிட்சர்லாந்துக்காக அவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, நிராகரிச்சிட்டானா. நான் 5 தடவை சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்துட்டேன். என்னை விட பணம் படைச்சவங்க அவங்க, என்னை விட உயர் பதவியில் இருக்கவங்க கோடீஸ்வரர்கள். ஜெர்மனியில் நான் இருக்கும்போது ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஊழியத்திற்காக வருவதற்காக அப்ளிகேஷன் போட்டாராம், நிராகரிச்சிட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது நமக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க, என்னிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆளா இருக்கணும். நான் சொல்றது நல்லா கவனிங்க, ஜெபங்கிறது அவங்கள ஆசீர்வதியும் இவங்கள ஆசீர்வதியும் குறிப்புகளை சொல்றது இல்ல. தேவ சமூகத்தில் அவரை நல்லா உயர்த்தி உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எனக்கு தாரும், உங்க சித்தத்தை வெளிப்படுத்துங்க, உங்க கிருபைகளை தாங்க என்று என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். குறிப்புகளை சொல்லி மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஜெபம் என்பது உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு எட்டாத உயரத்தை ஆண்டவர் காட்டுக. எப்படி எட்டாத உயரத்தை வெளிப்படுத்துவார்? 1 Corinthians 2:9 வாசிக்கலாம்.
2: எழுதியிருக்கிறபடி
1: தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. அதாவது உன்னுடைய சிந்தையில கூட, இருதயத்தில் கூட, எங்கேயும் கொஞ்சம் கூட எட்டல. ஆனால்
2: நமக்கோ
1: என்றால் யார்? பரிசுத்த ஆவியை பெற்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நமக்கோ
2: தேவன்
1: அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியானவர் எதுக்குங்க சர்ச்சில் வந்து சத்தமா ரெண்டு அல்லேலூயா பேசிட்டு போறது மட்டும் இல்ல, அந்நிய பாஷை பேசிட்டு போறது மட்டும் இல்ல, கர்த்தரோடு நடக்கிறவர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவர் நடத்தணும். மகனே இதை செய், இப்படி நட, இப்படி பேசு, இந்த தொழிலை ஆரம்பி, இவரிடத்துல போய் இப்படி செய் என்று ஆண்டவர் உங்களை டைரக்ட் பண்ணணும். அவர் தான் நம்முடைய இன்ஸ்ட்ரக்டர். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் தான் நம்முடைய இன்ஸ்ட்ரக்டர். அதாவது நம்மை வழி நடத்தக்கூடியவர். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் நடப்பீர்கள் என்றால், நேற்றைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் சொன்னேன், ஆண்டவரே சபையில் இருக்க எல்லா குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, சபையில் இருக்க எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், இதை எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய சொல்லுனார். இது திடீர்னு மனுஷனுடைய மூளையில் வர்றதல்ல, ஆவியானவர் ஜெபிக்கும் போது ஏவுகிறார், வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கும் போது? குறை சொல்கிற போது நம்முடைய ஆவிக்குரிய தரம் குறையும், ஆனால் ஆசீர்வதிக்கும் போது ஸ்டாண்டர்டு கூட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்க, ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். அன்பு கூறுறவங்க ஜெபம் பண்ணுவாங்களா ஜெபம் பண்ண மாட்டாங்களா? தேவனை நேசிக்கிறேன்னு வாயில சொல்றதில்ல. மனைவியை ரெண்டு விதத்தில் நேசிக்கலாம். என்னென்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்ட்டு திருமண நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ எதுக்குமே ஒரு ஒரு சின்ன புடவை கூட எடுத்து கொடுக்காம, ஆனால் வார்த்தையில் மட்டும் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். அந்த மனைவி பாப்பா, இந்த மனுஷன் நேசிக்கிறேன்னு சொல்றாரு, அது எதுல வெளிப்படலை? கிரியையில வெளிப்படலை. ஆனா சும்மா ஒரு ஒரு புடவை எடுத்து வந்து கொடுத்து, அதே மாதிரி உங்க வீட்டுக்காருக்கும் நீங்க செய்யணும். ஆமீன் சொல்லுவோமா? பிள்ளைகளுக்கும் செய்யணும், பெற்றோருக்கும் செய்யணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுவோமா? அது போல மனைவியை நேசிக்கிறோம், கணவனை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம்னா அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கிரியை இருக்கிறது. ஆனா விசுவாசிகள் என்னன்னா, நேசிக்கிற ஆண்டவரே நேசிக்கிற ஆண்டவர்னு பாட்டு பாடி சொல்லுவாங்க, இல்லாட்டி வாயில சொல்லுவாங்க, கிரியையில காட்டுறது கிடையாது. தேவனை நேசித்தால் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணாம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது ஆண்டவர் விகற்பமா பார்ப்பார். நான் சொல்றது உண்மைதானா? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? இனிமேல் நேசிப்பேன்னு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? அப்ப தேவனை நேசிச்சிங்கன்னா அவரோட பேசிக்கிட்டே இருங்க. வேலை செய்யும் போது ஏதாவது நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கலாம், ஸ்பேனர் கழட்டி பாட்டிருக்கலாம், தோத்திரம் ஆண்டவர் எல்லையிலேயோ உமக்கு நன்றி ஆண்டவர், அதான் ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது. இப்படி ஆண்டவரோடு நீங்க பேச பேச பேச பேச ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உள்ள இருந்து வெளிப்படுத்துவார், என்னென்ன காரியத்தை செய். ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் கூட கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எதிர்காலத்தில் நீங்க ஒரே நஷ்டத்தில் இருக்கீங்க, போராட்டத்தில் இருக்கீங்க, தரித்திரத்தில் இருக்கீங்க, மாற்று வழி கர்த்தரிடத்தில் உண்டு, அதை கேட்டு பெற்றுக்கொள்ள நேரம் உங்களிடத்தில் இல்லை. உங்க தரித்திரத்துக்கு மாற்று வழி உண்டு, உங்க போராட்டத்துக்கு மாற்று வழி உண்டு, உங்க பிரச்சனைக்கு மாற்று வழி உண்டு, எல்லாமே கர்த்தர்கிட்ட இருக்கு. நீங்க போய் ஜெபம் பண்ணா வெளிப்படுத்த போறாங்க. போய் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஒரு குழந்தை வந்து அப்படின்னு பேசுனா அந்த பிள்ளை என்ன பேசுனா அப்பா புரிஞ்சுக்க முடியும். நீ ஒழுங்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம, இலக்கண பிள்ளை இல்லாம, எங்கிட்ட பிழை இல்லாம எங்கிட்ட பேசினாதான் உனக்கு தருவேன் எந்த அப்பாவை சொல்லுவாரா? அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன தவணாலும் பேசுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசாமலே அவர் கூட உறவு கொள்ள முடியாது. ஜெபிக்கிறவர்களுக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதனாலதான் சர்ச்சில் சொன்னால் ஒரு ஆள் கூட அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. இந்த ஆவியானவர் தான் நமக்குள் இருந்து காரியங்களை வெளிப்படுத்த, எப்படி வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் பல விதங்கள் உண்டு. யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தில் கடைசி மகனா, கடைசி மகனுக்கு முந்தின மகனா, கடைசி மகனுக்கு முந்த, பென்யமினுக்கு முந்தினவன். அண்ணன்மாரெல்லாம் நல்ல உயர்ந்த வேலையில், உயர்ந்த வேலைங்கிறத விட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாங்க, நல்ல வாட்ட சாட்டமாக அழகாக இருந்தாங்க. ஆனால் இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன், தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவன். ஒரு நாள் அவன் படுத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காட்டுறார். என்ன சொப்பனம்? எல்லா அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை தாழ விழுந்து பணிந்து கொள்வது போல. புரிஞ்சிட்டான், எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் என்னை வணங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்த போகிறாரு. இல்லை கவனிங்க, நீங்கள் சின்ன ஆளாக இருக்கலாம், நான் சொன்ன ஆண்டவரே நான் சின்னவன். சின்னவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, சின்னவன் ஆயிரம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த திருவொற்றியூரில் என் ஊழியம் சின்ன ஊழியம், ஆனால் சின்னவனுடைய ஆசீர்வாதம் என்னது? ஆயிரம். ஆயிரம் எல்லையை தொடாமல் நம்ம சபை ஆமேன். அல்லேலூயா. நான் ஜாகக்கூடாது, அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அப்ப சின்னவன் சொன்ன ஆயிரமா வரணுமே. அநேக நேரத்தில் எனக்கு முடியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எது இல்லையோ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி கவலையே படாதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் என்ன வெளிப்படுத்தினா, நீ ஒரு பெரிய ஆளா மாற போற, அநேகர் உன்னை வணங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக மாற போற. அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சேலரியில ஆண்டவர் என்ன உட்கார வைக்க போறாருன்னு டேட்டு போட்டு ஆண்டவர் கொடுக்கல. ஆனா ஒன்னு சொன்னாரு, எல்லாரும் உன்னை வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்த்த போறேன்னு சொன்னார். இதை புரிஞ்சுக்கிட்டு விசுவாசிக்கணும். இன்னைக்கு டேட்டு போட்டு விளாவரியா விளக்கமா எழுதுனாத்தான் நம்புவேன்னு சொல்றேன், இல்ல ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்ப ஆரம்பிக்கணும். அதான் விசுவாசம். பாஸ்டர் சொன்னது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு, உங்களுக்கு தான் சொன்னார், அதை விசுவாசிக்கணும். அடுத்த பிரச்சனை வந்தமே இதை தூக்கி வெளியே போட்டுறக்கூடாது. ஸோ ஆண்டவர் நமக்கு எப்படின்னா, கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறுற மாதிரி இருக்கும். வேண்டாம், இந்த வாக்குத்தான் ஆண்டவர் என் கூட பேசும், என் கூட பேசும். ஆண்டவர் சார், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தெல்லாம் நீ தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன், புதுசு புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை சொன்னால் அதை நிறைவேற்ற வரைக்கும் அடுத்ததை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளும் தொலைபேசி எண் தற்போது உபயோகத்தில் உள்ளது. உடனே கட் பண்ணிட்டு உடனே போட்டீங்கன்னா என்னதான் வரும்? திரும்ப கட் பண்ணிட்டு உடனே போட்டால் என்ன வரும்? அதே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். உடனே சே இந்த ஃபோனே இப்படி தான் வச்சுருவீங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த ஃபோனை யாராவது வச்சதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ட்ரிங் ட்ரிங்னு ரிங் போகிற சத்தம் வரும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இது பிஸியாகவே இருக்குது அப்படின்னு தூக்கி போடுறது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் உடனே பதில் வரலன்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை, இப்படியே இருக்க மாதிரி தெரியும். ஆனாலும் விடாமல் தொடர்பு கொள்ளுங்க, ஒரு நாள் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள், உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமணங்கள், பிள்ளைகளுடைய வேலைகள், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். எனவே ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ப வேண்டும், நம்பி அவைகளை ஜெபமாய் மாற்ற வேண்டும். ஆமே. எனக்கு நல்ல கவனம் இருக்கு. பாஸ்போர்ட் எடுக்க சொன்னார் ஆண்டவர், உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவேன்னு சொன்னேன், ஆனால் நீ பாஸ்போர்ட்டே எடுக்கலையேன்னு 99வது வருஷத்தில் சொன்னார். 86 ஆண்டவர் சொன்னார். சரி, ஆண்டவர் சொன்னார்னா கொண்டு போவார்னு விசுவாசேன், ஆனால் பாஸ்போர்ட் எடுக்கலை. 99 ஆண்டவர் சொன்னார், நான் உன்ன வெளிநாட்டு கூட்டு போனால் நீ பாஸ்போர்ட் எடுத்தால் தானடா முடியும் அப்படின்னாரு. 99 போய் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டேன். உடனே போல ஒரு 3 அந்த பாஸ்போர்ட் சும்மாவே இருந்துச்சு. இந்த 3 என்ன தெரியுமா செய்வேன், ஒரு பாஸ்ட் எனக்கு ஓசியில் ஒரு கோட்டு கொடுத்தார், கோட்ஸ். அப்போ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே வெளிநாடெல்லாம் போனால் கோட் ஷூட்டில் பிரசனம் பண்ணணுங்கிறாங்க, எனக்கு ஒரு கோட் ஷூட்டு கூட கிடையாது, எனக்கு கோட்டு கொடுத்தா நீங்கள் வெளிநாட்டு கூட்டு போகிறீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு. சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து அயனாவரத்தில் இருக்க ஊழியக்கார்ட்ட கொடுத்தாரா, ஒரு கோட்டு கொடுத்து இதை யாருக்காவது கொடுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன கூப்பிட்டு கொடுத்தாரு, இந்த கோட்டை நீங்கள் வச்சுக்கோன்னு. அப்போ அடுத்த சிக்னல் வந்துருச்சு, என்னது? பாஸ்போர்ட்டும் எடுத்தாச்சு, என்ன வந்துருச்சு? கோட்டும் வந்துருச்சு. தோத்திரம். அடிக்கடி என்ன நம்ம சிவன், என் மகளுக்கு தெரியும், ஸ்துதிக்கு தெரியும், திடீர்னு கோட் ஷூட்லாம் போட்டு போய் சூட் கேஸ் எடுத்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க. உண்மையா இல்லையாமா? பாஸ்போர்ட்டுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, ஆனால் அந்த விசுவாசம் செயல்படுது. ஏ உண்மையில் கோட் போட்டு டை கட்டிட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு, ஏ டைம் ஆச்சு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, கார் அங்கே ஆச்சான்னு கொஞ்சம் அப்படி ஆக்ட் பண்ணிவிட்டு தூக்கி கழட்டி போட்டுருவேன். என் விசுவாசம் செயல்படக்கூடிய விசுவாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதே காரியங்கள் பல ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சொல்லுவோமா, இன்றைக்கி நானே மற்றவங்களுக்கு கோட்டு சூட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கத்தரை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். எட்டாத காரியம், எல்லாரும் ஒன்று வணங்குவாங்கன்னு சொன்னார், நம்ப முடியலை, நம்புனா. ஆனால் சூழ்நிலைகள்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டே இருந்துச்சு. சில ஆட்களுக்கு எப்போ தெரியுமா சந்தேகம் வரும், ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொன்னார், ஆனால் நடக்கிறதெல்லாம் நேர்மாறாக நடக்குது. உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன்னு சொப்பனத்தை காட்டினாரு. அண்ணமாரெல்லாம் சேர்ந்து குழிக்குள்ளே போட்டா. இப்போ எல்லாரும் என்ன எப்படி பார்க்குறாங்க, என்ன ஆண்டவரே எல்லாரும் என்ன மேலே பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க, இப்போ எல்லாரும் என்ன கீழே பார்ப்பாங்க, நேரம் வரும். ஆமே பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நேரம் உண்டுன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் விலங்கு போட்டாங்க, அங்கே போய் எல்லாருக்கும் சல்யூட் அடிக்கிறேன், என்ன ஆண்டவர் எல்லாரும் என்ன வணங்கன்னு சொன்னீங்க, இப்போ நான் அடிமையா இருக்கேன், எல்லாரையும் நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டவர் சொல்லிப்பார், நேரம் வரும். இல்லை ஆண்டவரே ஒரு அடிமையா ஒரு வீட்டில் வேலை செய்ய விட்டாங்க, நேரம் வரும். வேற எதுவுமே பதில் சொல்ல மாட்டார் ஆண்டவர், என்ன சொல்லுவார், நேரம் வரும். வேலை வந்த உடனே அது வரைக்கும் அவனுக்கு யோசி யோசி டயர்டாயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, என்ன ஆண்டவர் எவ்வளோ நாளைக்கு ஜெயிலு, எவ்வளோ நாளைக்கு ஜெயிலு, கேட்டு கேட்டு அழுத்து போச்சு, கேட்குறதே விட்டுட்டான், நடக்கிறது நடக்கணும். இந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும், சும்மா ஆண்டவரை போட்டு தொந்தர, எப்போ ஆண்டவர், எப்போ ஆண்டவர், எப்போ ஆண்டவர், எப்போ ஆண்டவரேன்னு தொந்தர பண்ணிக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறப்ப நடக்கட்டும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, கத்தரை ஆராதிங்க, இதை செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். போட்டு தொந்தர பண்ணிக்கக்கூடாது. நாலு நாளாச்சு, அஞ்சு நாளாச்சு, அஞ்சு வருஷம் ஆச்சு, பத்து வருஷம் ஆச்சு, அவருக்கு தெரியும், அவருக்கு கணக்கு தெரியாதா? நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் கேட்ட உடனே சொல்லுவார், நேரம் வரும் அப்படிம்பாரு. அல்லேலூயா, நேரம் வரும். எங்கள் இடத்த போய் போன வாரத்தில் பார்த்துட்டு வந்தாங்க, பார்த்தமே இப்போ கட்டிடலாம், நேரம் வரும். ஆமே இடத்த கொடுத்துருவார், ஆனால் இடத்த கொடுத்த உடனே கட்டி கொடுக்கணும்னு ஒரு இதாக இருக்குது, சட்டம் இருக்கா, இடத்தையாவது கொடுத்தாரே தோற்றுரும், அதான் ஏன் இருதயம் சொல்லுது. கட்ட வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது, அது தேவனுடைய நேரம் இல்லாமல் ஒரு ஒரு செங்கலை கூட வாங்க முடியாது, நம்ம கையில் பைசா இருக்காது, தோத்துறோம். நேரம் வந்துச்சுன்னா எத்தனை லட்சமாக இருந்தாலும் எப்படி நடக்குன்னு தெரியுது, கடை கடை கடை கடை நடந்துடும். ஸோ இவன்ட்ட சொல்லிப்பார், நேரம் வரும்ட்டு. என்ன ஆண்டவரே நேரம் வருது. சில ஆட்கள் சோகமாயிட்டா ஆம்பளைங்களை என்ன செய்வாங்க, தாடி வளர்த்துருவாங்க. நான் நினைக்கிறேன் யோசேப்பு சோகமாயிட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஒரே பதில் தான் சொல்லுவார், என்ன சொல்லுவார், நேரம் வரும்னு சொல்லுவார். இது எதுக்கு கேட்டுக்கிட்டு, தெரிஞ்ச பதில் தானே, ஏதோ நம்ம வாழ்க்கை போட்டோம் அப்படின்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கான். தாடி விட்டார், ஏன்னா தாடி வளர்ந்துருச்சு, சோகத்தில் என்ன வளர்ந்துருச்சு, தாடி வளர்ந்துச்சு. ஒரு நான் ஒருத்தன் திடீர்னு கூப்பிட்றேன், ஏ வா வா வா, ராஜா கூப்பிட்றேன், எதுக்கு வா வா வா, நேர போறான், அவனே சேவ் பண்ணிவிடுறான். இது நான் இவன் சேவ் பண்ண மாட்டேன்னு விட்டு நான் இப்போ அன்னொருத்த போய் முகச்சவரம் செய்து வஸ்திரத்தை மாற்றி, இவனுக்கு ஒன்றுமே புரியலை. நேரம் வரும்போது ஒன்றுமே புரியாது. திடீர்னு ராஜாட்ட கொண்டு போகிறாங்க, என்னப்பா சொப்பனத்துக்கு அர்த்தம், சரி இதான் சொல்லு, சரி உனக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா ப்ரமோஷன், இந்த நாள்லேருந்து நீ தான் இந்த எய்த்து சாம்ராஜ்யத்துக்கு பிரைம் மினிஸ்டர். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, கரங்களை தட்டி கத்தோடு நாமத்தை மையப்படுங்க பார்க்கலாம். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலை யார், யோசேப்பு. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலை, வேற எந்த எக்ஸாம் எழுதலை, சிறைச்சாலையில் கைதியாக இருந்தான், அரசாலை சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு என்று பிரசங்கியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தகுதி இல்லை, அவனுக்கு எட்டாத உயரம், எய்த்து தேசத்தில் ஒரு அடிமையாக கிடக்கிறவன், ஆயுள் கைதியாக அடிமையாக இருக்கிறவன் அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வர முடியுமா? தேவன் நினைத்தால் செய்ய முடியும். நீ வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு பியூனாக இருக்கலாம், செக்யூரிட்டியாக இருக்கலாம், நாளைக்கு உன்னை கத்தர் ஒரு சொந்த கம்பெனிக்கு முதலாளியாக மாற்ற என் ஆண்டவரால் முடியும். கை தட்டு, அவ்வளோதான், எனக்கு இல்லை, ஆண்டவர் செய்கிற தெய்வம் அவர். இன்னைக்கு சாதாரண ஒரு நிலைமையில் இருக்கலாம்.

0: நாட்கள ராஜாவும் கிடையாது. ஏய், சவுல்ல தான் அப்பதான் ராஜாவா ஆண்டவர் மாத்தி இருக்கார். இவன் சிந்தையில கூட நினைக்காத காரியம் ஒரு தேசத்துக்கு ராஜாவா மாறுறது. ஆனா திடீர்னு ஆண்டவர் கூப்பிட்டு தலையில அபிஷேகம் என்ன ஊற்ற, என்னன்னா நீ வரக்கூடிய நாட்கள் நீ தாண்டா ராஜா. ஒரு அலையில சொல்லுவோமா, எட்டாத காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துறார். அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான், ஆனா ஒரு கதை மாதிரியே படிச்சுட்டு போயிடுறோம், அதை சத்தியமா பாக்குறதில்ல. அலையிலேயே சத்தமா சொல்லுவோமா, அலையிலூயா. கத்தருக்கு சொத்தம் எகு என்று ஒரு மனிதன் இருந்தான், இராணுவ படை தளபதியாக. திடீர்னு தீர்க்கதரிசி போய் அவன் தலையில அபிஷேக தலையில தூத்துறான், என்னன்னா நீ இஸ்ரவேல் மேல ராஜாவா மாற போற. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவன் ராஜாவா மாறுறதுக்கு ராஜாவுடைய சந்ததி கிடையாது, தகுதி கிடையாது. ஆனா நாலு தலைமுறை உன் குடும்பத்துல ராஜாவா இருக்க போறாங்க. அவனுக்கு எட்டாத உயரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு எட்டாத உயரத்துல கத்தர் என்ன கொண்டு போவார்? அல்லேலூயா. சங்கீதம் 61:2,
1: என்
0: இருதயம் தொய்யும் போது
1: பூமியின்
0: கடையாத்திலிருந்து
1: உம்மை நோக்கி கூப்பிடு.
0: நல்ல கவனிங்க, இருதயம் தொய்யும் போதுங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க? சோர்ந்து போகும்போது, பலவீனப்பட்டு போகும்போது, ரொம்ப டல்லா இருக்கும்போது நான் ஜபம் பண்ணுவேன். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. நேத்துக்கு எனக்கு டல்லா இருந்துச்சு, ஜபம் பண்ணவே முடியல. ஆனால் பெட்டில் படுத்துக்கிட்டாது, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் விட்டா பிடியா தோத்திரம் தோத்திரம்னு போட்டேன், சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ரலிலே சொல்லுவோமா? அப்போ நல்ல கவனிங்க, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரம்னா ரொம்ப தூரத்தை ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நான் ஜபம் பண்ணுறத விட மாட்டேன், உண்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விட்டோம். அவன் ஜபம் பண்ணா அவனுக்கு எட்டாத உயரத்துக்கு கத்தர் கொண்டு போனார். ஆமே அலேலூயா. அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, இன்னைக்கு ஒரு அகில இந்தியாவுடைய மிஷன் டைரக்டர், அதாவது தமிழகத்தினுடைய மிஷன் டைரக்டராக இருக்கிறார். இந்தியா முழுவதும் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கார். அடிக்கடி மாசத்துல 3 தடவை 4 தடவை ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருக்கார். அவர் சபையில 2000 விசுவாசிகள் இருக்காங்க. பெரிய ஒரு சூப்பர் கார் வைத்திருக்கிறார். 3 பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பிள்ளைகளுக்கும் சீதனமாக 2 சபையை கட்டி கொடுத்துருக்கார். இப்படிலாம் செஞ்சுருக்கார். அவர் இந்த அளவுக்கு பயன்படுறாருன்னா நம்ப முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் கள்ளச்சாராயம் வைத்த ஒரு வியாபாரி, இன்னைக்கு யார் அவர்? ரெவரன், ஒரு பெரிய போதகர், தமிழ்நாட்டுக்கு மிஷன் டைரக்டர். கத்த 2000 பேர் அவர் கையில் கொடுத்துருக்கார். எட்டாத உயரம், படிப்பு அதிகமாக கிடையாது, ஆனால் இன்றைக்கி அவரை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்கிறார். அவருக்கு அடிக்கடி ப்ரெஷர் வரும், சுகர் அதிகமாக இருக்கு, அதன் மத்தியில் கத்தருக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் அவருக்காக வாழ்கிறவங்களுக்கு ஒரு எட்டாத உயரத்தை வைத்திருக்கிறார். அவர்கிட்ட ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு எட்டாத உயரத்தை வச்சுருக்கார். நீங்கள் என்ன கணக்கு போடக்கூடாது, 4 8 மாற்றுவோம், 8 16 மாற்றுவோம், 16 32 மாற்றுவோம், இப்படியே உங்கள் கணக்கின்படியே வாழ்ந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் 1 2 2 இப்படி தான் இருக்கும். கத்தர் கையில் கொடுத்து அவர்கிட்ட ஜெபிக்கிற ஆளாக இருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரிஜினல் சித்தத்தை வெளிப்படுத்துவான். ஆமே. கத்தர் சித்தத்தை வெளிப்படுத்தினார்னா அதை எப்படி செய்யணுங்கிறத ஒரு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். கத்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது நீங்கள் என்ன செய்யணும் அதை நான் பின்னாடி ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். கத்தருக்கு சோத்திரம்ட வகை. கிதியோனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் நல்ல கவனிங்க, யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாய் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். தாவீதுக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து தலையில கையை வச்சு அபிஷேகம் பண்ணி வாக்கு தத்தம் கொடுத்து அவனுக்கு எட்டாத உயரத்தை வெளிப்படுத்தினார். யெகூவிற்கு ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படுத்தினார். கிதியோனுக்கு நேரடியாகவே ஆண்டவர் பேசினார். இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு எட்டாத காரியத்தை வெளிப்படுத்துற காரியம். எப்படின்னா, மீதியானியருக்கு பயந்து போர் அடித்துக் கொண்டிருக்கிறான் ஆலைக்கு பக்கத்துல, திடீர்னு கர்த்தருடைய தூதனானவர், அதாவது கர்த்தர் தூதனானவர் வந்து பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கார், ஆமாம் என் கூட இருந்தால் இதெல்லாம் எப்படி நடக்கணும், சிஸ்டர் கத்தர் உங்களோட இருக்கார், ஆமாம் என் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தா கத்தர் என் கூட இருக்க மாதிரியா தெரியுது. அவன் அப்படி தான் சொன்னான். ஆனால் சொன்னார், இல்லைப்பா நீ தான் இந்த மீதியானியர்களை ஜெயிக்க போற. அவனுக்கு எட்டாத உயரம், பயந்தாங்கொல்லியை கூப்பிட்டு ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிக்க போற, உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னால் சாதிக்க முடியாததை நீ சாதிக்க போற. அவர் இல்லையா சொல்லுவோமா, உனக்கு கிடைக்காத பதவி உனக்கு கிடைக்கும் போது, நீ அடைய முடியாத ஒரு பதவிக்கு நீ போக போற, இதெல்லாம் முன்னாடி சொன்னால் இப்ப சொல்ல, உன்னால சாதிக்க முடியாத காரியத்தை நீ சாதிக்க போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?

நான் கதை விடலைங்க, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லிட்டு விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை காண்பாய். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இதை விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் பெரிய அளவிலே உங்களை கொண்டு போவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லது நமக்கு கிடைச்சிருக்கிற உயர்வு என்ன? கர்த்தருக்கு சோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சோத்திரம். மீனவர்களாக இருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்கெல்லாம் யாரு? மீன் பிடிக்கிறவங்க. மீன் பிடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய பகுதி மீன் பிடிக்கிற ஜனங்கள் இருக்கிற பகுதி. அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்கள்ட பணம் நிறையா இருந்தாலும் அந்த வாழ்க்கை தரம், அவங்க வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் முழு உலகமும் இன்றைக்கி இந்த பைபிளை எடுக்கிறவங்கெல்லாம் வாயில் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேரை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். மீனவர்களை அப்போஸ்தலர்களாய் கர்த்தர் மாற்றினார். இன்று வரைக்கும் முழு உலகத்திலையும் பேதுருங்கிற பேர் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு சோத்திரம்டாவுங்க. யாக்கோபுங்கிற இந்த பைபிளில் ஆண்டவருடைய சீஷர்கள் அத்தனை பேருடைய பேர் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அது அவர்களுக்கு எட்டாத உயரம். ஆமேன் சொல்லுவோமா? இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லல, உண்மையை சொல்றேன். ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரிடத்துல ஜெபித்தால் அதை வெளிப்படுத்துவார். இரண்டாவது, ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நாட்டில் கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்து மரித்து போன தேவ மனிதன் யார்? நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்து மரித்து போன ஊழியக்காரர் யார்? டிஜிஎஸ் எல்ஆர் வாயிலே வருதில்ல. அவர் பேங்க்லேயே வேலை பார்த்துக்கிட்டு பேங்க் சம்பளம் போதும், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நாலு டிராக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே இருப்போம்னு இருந்திருந்தார்னா அவர் நிலைமை அப்படி தான் இருந்திருக்கும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற மனிதனாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மனிதனாக இருந்தபடியால் அவருக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போனார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் டிஜிஎஸ் தினகரனுங்கிற பேரில் ஒரு ரோடே இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணுகிற காரியம். பென்னிகின் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தபடியால், ஜெபித்தபடியால் முழு உலகத்துக்கும் தெரியும் பென்னிகின்னா யாருன்னு. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் அவங்களுக்கு எட்டாத உயரம், எட்டாத உயரம். பெர்னார்ட் பிளஸ்ஸிங் என்று ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பிரபலமானவர். ஆனால் அவருடைய தாய் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண். படுப்பதற்கு இடம் இல்லாமல் அவர்கள் தங்குற வீட்டு அந்த கார் ஷெட்டில் தான் தங்குவார். அவருடைய தாய் ஒரு வேசி. அந்த வேசிக்கு பிறந்த மகன்தான். வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஆனால் கர்த்தரை பிடித்து கொண்டார். இன்னைக்கு முழு உலகத்திலும் கர்த்தர் அவரை கொண்டு போய் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. நேரத்தை வீணாக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் காத்துருங்க. மற்றவங்களை போல வாழணும்னு நினைக்காதீங்க. அவங்கள போல இவங்களை போல உலக பிரகாரமாகவே வாழணும்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நாட்கள் பொல்லாதவைகள். நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கிற கிறிஸ்தவம் வேதத்துக்கு ஒத்து வராத கிறிஸ்தவம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமான்னு சத்தமாக சொல்கிறீங்க? முன்னாடி நாலு பேர் தான் சொல்றாங்க. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? வேதம் காட்டுகிற கிறிஸ்தவத்தை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம், இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, அது பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு போய்கிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு கண்ணன் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரிசாவில் ஊழியத்தை செய்தோம். பீகாரில் மிஷினரியாக இருக்கிறார். அவன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், பைபிள் காட்டுற இயேசு இன்னைக்கு யார்ட்டையுமே பார்க்க முடியலடா அப்படிமா. பைபிள் சொல்லிக் கொடுக்குற கிறிஸ்தவத்தை இன்னைக்கு சாம்சன் பால் அவரும் அதை தான் எழுதியிருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை யோசித்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் பேசுவோம். வேதம் காட்டுகிற ஒரு கிறிஸ்தவத்தை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. உலகத்தோடு ஒத்துப்போய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற காரியங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் எட்டாத உயரம். இந்த சபை ஜெபிக்கிற சபையாக இருந்தால் இந்த சபைக்கு எட்டாத உயரம். ஒரு 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய சபையை கட்டி பெரிய என்ன நம்ம சிந்தையில் கூட வராதுங்க. 1000 பேர் உட்காரக்கூடிய அந்த இடத்த வாங்கி பெருசாக கட்டணுங்கிறது நம்ம சிந்தையில் எட்டக்கூடியது. ஆனால் சொல்கிற நீ இன்னும் ஜெபம் பண்ணு, நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன். எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் ஒரு ஜெபிக்கிற மகனாக, ஜெபிக்கிற மகளாக காணப்பட. ஏதோ ஒரு வாரத்தில் 2 நாள் உற்சாகமாக ஜெபம் பண்ணிட்டு அந்த அனலில் ஒரு 5 நாள் ஜெபம் பண்ணாமல் தூங்கி தூங்கி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரேயர் லைஃப். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கேட்ட செய்தியை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்திருக்கிறதா? அப்படி உணர்வு வந்திருக்கும் கர்த்தர் பேசியிருப்பார்னா கரங்களை வேத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உங்கள் சத்தத்தை கேட்கணும். நான்
உங்கள் சத்தம் வெளியே கேட்கட்டும். சகோதரிகளே, நல்ல ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிற மனுஷியாக மாற்றுங்க, ஜெபிக்கிற மனுஷனாக என்னை மாற்றுங்க. இன்னும் என் வாழ்க்கையில் பாவத்தோடையே போராடுற அந்த ஸ்டேஜ் அடிமட்டத்தில் பக்தர்கள் தரிசனத்துக்கு மலை உச்சிக்கு போவாங்களாம், ஆனால் பண்டாரங்கள் பிச்சைக்காரர்கள் அடிவாரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அநேக விசுவாசிகளுடைய நிலைமை அடிவாரத்திலேயே பாவத்திலேயே விழுந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்குது. கர்த்தர் உன்னை உயரத்தில் கொண்டு போகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது உனக்கு எட்டாத உயரம் என்ன தெரியுமா? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆமேன். அவரோடு கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் அமை உட்கார வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது நமக்கு எட்டாத உயரம். பரலோகத்திலேயே மனவாளி நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ என்னிடத்தில் ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். ஜெபிங்க, நல்லா ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை நல்லா செய்யுங்க. ஹல்லேலூயா. நிலைமைய தலைகளா மாத்த கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. மொர்தெகாய் ராஜாவுடைய அரண்மனையில வாட்ச்மேனா இருக்கான். அவனுக்கு விரோதமாக ஆமான் எழும்புகிறான். ஒரே நாளில யூதர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்கிற சட்டம் வருகிறது. இந்த சட்டத்தை எப்படி மாற்றணும்னு அவங்க யோசிக்க முடியல. ஏன்னா அது எட்டாத காரியம். ராஜா ஆல்ரெடி அவன் சைன் பண்ணிட்டான், முடியாது, சிந்தைக்கு எட்டாத காரியம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அதே நாள்ல எதிரிகளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் காரியங்களை மாற்றினார். கர்த்தருக்கு சோத்திரம். அதே அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைத்தார். எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். தேவப்பிள்ளை, நீ வேலை பார்க்குற இடத்துல, எந்த இடத்துல உனக்கு விரோதமாக எதிரிகள் எழும்பி அந்த இடத்துல உன்னை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று, உன்னை நசுக்கி போட வேண்டும் என்று, இருக்கிற உன்னுடைய சீட்டை காலி பண்ணணும்னு சொல்லி எத்தனை பேர் எழும்பினாலும் கவலைப்படாத, மொர்தெகாயை போல ரெட்டுடுத்தி ஜெபித்தது போல நீ உபவாசத்தோடு அழுகையோடு தேவ சமூகத்தில் உட்கார்வாயினால் உன்னுடைய எதிரி உட்கார்ந்த அதே சீட்டை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை காலி பண்ணணும்னு எவன் எந்த சீட்டில் உட்கார்ந்து ஆமீன் உனக்கு விரோதமாக திட்டம் போடுறானோ அந்த சீட்டு உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வைத்திருக்கிறது. ரீதா ராபா லாக்கா ராதா ராபா நஷந்தா ராதா ராபா.

அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எட்டாத காரியங்களை அறிவிக்க ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் அவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? உலகத்தில் அவங்களோடு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, இவங்களை எனக்கு தெரியும், அவங்கள எனக்கு தெரியும், அந்த ஊழியக்காரர் தெரியும், இவங்களை தெரியும், அவங்கள தெரியும்னு சொல்கிறத விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு நல்ல ஐக்கியம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு நல்ல உறவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு எட்டாத காரியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானவரோடு செஞ்சறிங்க, ஆவியானவரோடு பேசுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையிலக்க எட்டாத காரியங்களை வெளிப்படுத்துவார். சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றக்கூடியவர் அவர் தான். குடும்பத்தில் இருக்க தரித்திரத்தை மாற்றக்கூடியவர் அவர் தான். எட்டாத காரியத்தை வெளிப்படுத்துவார். யோசேப்புக்கு எட்டாத காரியத்தை சொன்னார், செய்தார். தாவீதுக்கு எட்டாத காரியத்தை சொன்னார், செய்தார். யெகூவுக்கு எட்டாத காரியத்தை சொன்னார், செய்தார். உங்களுக்கும் எட்டாத காரியத்தை சொல்லுவார், அதை செய்வார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னேன். இருதயம் தொய்யும் போது கூட பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது சொன்னது போல, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பழக்கம் எங்களை விட்டு எடுபட்டு போய்விடாதபடி நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க கிருபைத்தான். ஜெபிக்கும் போது நீர் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ள, கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தை தார், அதை நம்பக்கூடிய இருதயத்தை தார், நீர் நிறைவேற்றுகிறவரை காத்திருக்கக்கூடிய பொறுமையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார். ஆசீர்வாதம். ஒரு நாள் நீர் எங்கள் செவியில் சொன்னதை கண்கள் காணும்படி செய்ய போகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் நாங்கள் காண்கிற காரியங்களை எங்கள் மாம்ச கண்கள் காணப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் நாங்கள் காண்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறது, எங்களுக்கு எட்டாத உயரமான பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறீர். அங்கே நாங்கள் முகமுகமாக பார்க்க போகிறோம். அதுவரை பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோடு காத்துக்கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாம இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓடச் செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், நமக்கு தஞ்சமா இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களிலே பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியாலே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீண்டும் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்குள் உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன அணுகாது? ஆமென். என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒண்ணு செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்களே. எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தாலும் ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா தாமேன் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்த நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காண

தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

கொண்டு இதுவரைக்கும் நடத்தி வர்றீங்களப்பா. நாங்கள் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தரங்கள் மத்தியில் ஆளுகை செய்யப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். வா, மகிமை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

திருச்சபையின் தலையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னின் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஐக்கியத்தில் ஐக்கியம் உண்டா? Is there fellowship in fellowships? வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 10:23-31. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்செயல்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி செல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்கதாக வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 10:24. அன்புக்கும் நற்செயல்களுக்கும் நாம் தூண்டி எழுப்பப்படும்படி ஒருவரையொருவர் கவனிப்போம். லெட் அஸ் கன்சிடர் ஒன் அனாதா இன் ஆர்டர் டு ஸ்டேர் அப் லவ் அண்ட் குட் ஒர்க்ஸ். திருச்சபையை கிறிஸ்துவின் வேலைக்காகவும் அவரது வருகைக்காகவும் ஆயத்தப்படுத்த அன்பு இன்றியமையாதது. எபிரேய நிருப ஆக்கியோன் நாம் வாசித்த இந்த பகுதியில் உள்ள 24-25 வசனங்களில் அன்பை கூட்டு வாழ்வோடு, ஐக்கிய வாழ்வோடு இணைத்து பேசுகிறான். இதில் விசுவாசிகளை நற்செயலுக்கு ஏதுவாக்க ஊக்குவிக்கும் பரஸ்பர அன்பும் 2 வசனம், பின்மாற்றத்தை தடுக்க ஏதுவான நாணயத்தின் இரு பக்கமும் இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை மிக சிறப்பாய் சித்தரிக்கும் பழைய ஏற்பாட்டு பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரசங்கி 9:9-12 வசனங்கள். தனி மனிதனாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லது, அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். இது நாணயத்தின் ஒரு பக்கத்தை குறிக்கும். நற்செயல்கள் என்பது இதற்குள் அடங்கும். தொடர்ந்து பிரசங்கி சொல்லுகிறான், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒருவனை யாராவது வீழ்த்த வந்தாலும் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பொறி கயிறு அறுவது கடினம் என்கிறான். பாருங்கள், விழுதல், மேற்கொள்ளப்படுதல், அறுதல், இந்த வார்த்தைகள் எல்லாம் பின்மாற்றத்தை குறிப்பவை. ஆம், ஐக்கியத்தின் உடனடி பலன் ஆன்மீக அனலும் பலமுமே. தொலைந்து போன ஆட்டை குறித்து அந்த ஓமையை நாம் எல்லாரும் நன்கறிவோம். ஆடு காணாமல் போனது எப்படி? மந்தையை விட்டு பிரிந்து அலைவதினாலேயே. மந்தையை விட்டு பிரிவது எப்படி? மந்தையிலே பிடிப்பும் இணைப்பும் இல்லாததினாலேயே. இதனால் தான் சத்ருவின் கைகளில் சிக்கிக்கொள்கிறோம். தாய்க்கோழியுடன் இருப்பதுதான் கோழி குஞ்சுக்கு பாதுகாப்பு. அது தாயை விட்டு பிரிந்தால் பருந்து அதை தூக்கிச் செல்வது எளிதாகிறது. ஒன்றாய் ஓங்கி ஒன்றாய் ஒளிர்வதே தமது பிள்ளைகளை குறித்த கடவுளின் முழுமையான விருப்பமாம். God's will, God's perfect will for his children is that they grow together, go together and glow together. பின்மாற்றத்தின் பயங்கரத்தை
எபிரேயர் 10:29-31 வரை உள்ள வசனங்களில் காணலாம். கடவுளின் மைந்தனை காலின் கீழ் மிதித்து தன்னை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை பழிக்கிறவன் எவ்வளவு கொடிய தண்டனை பெற வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். உயிருள்ள கடவுளுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. பின்மாற்றத்திற்கு பரம வைத்தியனின் மாற்று மருந்து என்ன தெரியுமா? அவரது மக்களோடு உத்தமமாய் உறவு கொண்டு வளர்தலே. எனவேதான் பேதுரு அப்போஸ்தலன் தனது முதலாம் நிருபத்தில் 22:22 வசனத்திலே, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று அழுத்தி கூறுகிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதில் பெரும் பொறுப்பு உண்டு. சபைக்கு செல்வது ஆராதிக்க மட்டுமல்ல, அது பிறரை விசாரிப்பதற்கும் தான். உடன் விசுவாசிகளுடன் அடிக்கடி திருமறையின் காரியங்களை குறித்து பேசி கூடி ஜெபித்து ஊழியம் குறித்து பேசினால் பின்மாற்றம் எங்கிருந்து வரும்? நாம் செய்வதெல்லாம் ஆராதனையிலும் கூட்டத்திலும் நாம் உடன் விசுவாசிகளை பார்த்தால் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவோம், அல்லது ஒரு கரங்கொலிக்கு கொண்டு போய்விட்டு வருகிறோம், எப்படி இருக்கிறீர்கள், அந்த ஒரே வார்த்தையோடு போய்விடுவோம். அதற்கு மேல் நம்மால் பேசவும் முடிவதில்லை. ஏன் தெரியுமா? ஆராதனையும் கூட்டமும் முடிந்தவுடனே இந்த இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்களே, இந்த மியூசிஷியன்ஸ் லவுட் மியூசிக் சத்தமாக எதையாவது அவர்கள் இசைத்து கொண்டிருப்பார். ஏனென்றால் ஒருவரும் ஒருவரோடொருவர் பேச விடக்கூடாதான், அதுதான் நிலைமை. எனவேதான் நான் எந்த கூட்டத்திற்கு போனாலும் சொல்வேன், கூட்டம் முடிந்தவுடனே கூட்டத்திற்கு வந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி காரியங்களை சரி செய்து ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து ஒருவருடைய நலனை விசாரிக்கிற நேரம், தட்ஸ் அ டைம் ஆஃப் ஃபெலோஷிப். அப்பொழுது உங்களுடைய இசை திறமைகளை எல்லாம் காட்டாதீர்கள் என்று சொல்லி உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் என்று சொல்லுவேன். சிலர் கேட்கிறார்கள், பலர் கேட்பதில்லை. ஆனால் ஐக்கியத்திலே நமக்கு மிகவும் தேவையானது ஐக்கியம். திருவண்ணாமலையை சேர்ந்த வி மாசில்லாமணி ஐயர் அவர்கள் ஒரு அருமையான கீர்த்தனை பாடலை நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார்கள்.

என்ன அழகான ஒரு பாடல் பாருங்கள். சுத்தாங்கத்து நற்சபையே, உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து, சத்து குலைந்து உன்னை சக்தியாக்க தமிழ் இரத்தத்தை சிந்தி எடுத்தே.

ஒரு கிளப்பாகவோ நாங்கள் நினைத்து விடாதபடி, ஒரு சோசியல் கேதரிங்கான ஒரு வாய்ப்பாகவோ நினைத்து விடாதபடி, உண்மையாகவே ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூர்ந்து, ஒருவரை ஒருவர் நற்செயல்களிலே தூண்டி, ஒருவரை ஒருவர் நற்செய்திகள் நற்செயல்களிலே ஊக்குவித்து, கர்த்தாவே பின்மாற்றத்தை எங்களுடைய திருச்சபைகளிலே மிகவும் குறைக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறும் ஆராதனைக்கு மட்டும் மக்கள் வந்துவிட்டு போவதால் தான் ஆண்டவரே அநேகர் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். எங்கள் ஐக்கியங்களிலே ஐக்கியத்தை தாரும், ஒருவரோடு ஒருவர் பேசி, ஒருவரோடு ஒரு உரையாடி விசாரித்து, அதற்கென்றே எங்களுடைய ஆராதனைகளிலே ஒரு நேரம் கொடுக்கப்படட்டும். வெறும் கரங்குலுக்கள் பிரைஸ்தலாடோடு நின்று விடாத பிடிக்கு உண்மையாகவே நாங்கள் கர்த்தாவே திருச்சபை மக்கள், சுத்தாங்கத்து நற்செய்தியின் திருச்சபையின் மக்கள் உம்மை துதித்து, அதோடு கூட சத்தில்லாதவர்கள் நாங்கள் சத்தை பெற்றுக்கொண்டு சத்துவத்தோடே நாங்கள் வெளிக்கிளம்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல தியானத்திற்காக நாங்களுமே துதிக்கிறோம். இந்த பகுதியிலே எங்களுடைய தவறுதல்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னியும். இனி நாங்கள் சபை கூடி வருதலுடைய முக்கியமான நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு ஆவண செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். பெற்றோர்கள் சரியில்லைங்கிற கவலையா? நாளைய பெற்றோரா நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிற பாடமா அதை எடுங்க. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலங்கிற கவலையா? இன்றைய உலக பணக்காரங்க 90% படிச்ச வேலை கிடைக்காம கிடைச்ச வேலைய செஞ்சவங்க தான். திருமணம் ஆகலையேன்னு கவலையா? உங்களுக்கான சிறந்த துணை காத்திருக்குதுன்னு நினையுங்க, விரைவில் சிறந்த துணை அமையும். கணவன் சரியில்லையேங்கிற கவலையா? உங்க தாயும் ஒரு கட்டத்துல அப்படி கவலைப்பட்டவங்க தான். கணவனை திருத்தும் திறமை உங்களுக்கு இருக்குதுன்னு நினையுங்க. மனைவி சரியில்லையேங்கிற கவலையா? எந்த ஆணுக்கும் 100% விருப்பமான மனைவி கிடைச்சதில்ல. மனைவிய புரிஞ்சுக்கிட்டு நடக்கும் மனம் வேணும்னு நினையுங்க. குழந்தை இல்லையேங்கிற கவலையா? தாய் தகப்பன் இல்லாம இருக்கும் பல குழந்தைங்க உங்களுக்காகவே காத்திருக்காங்க. சொந்த வீடு இல்லையேங்கிற கவலையா? இறுதியில நம்ம கூட வரப்போவது எதுவும் இல்லைன்னு நினைச்சு மகிழ்ச்சியா வாழுங்க. தீராத நோய் அப்படிங்கிற கவலையா? மனசுல எந்த நோயும் இல்லைன்னு சந்தோஷப்படுங்க, சீக்கிரமா சுகமடைவீங்க. கஷ்டத்துல இருந்தவங்களை காப்பாற்றினா அவங்க முதுகுல குத்தி விட்டாங்களா? உங்க கஷ்டகாலம் அவங்களோட போயிருச்சுதுன்னு நினையுங்க. எல்லாம் கிடைச்சவர் இங்க எவரும் இல்லை. சோதனைக்கு அப்பாற்பட்டவர் இங்க யாரும் இல்லை. ஒவ்வொரு நன்மையும் சோதனை அப்படிங்கிற போர்வை போர்த்தி தான் வரும். ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு குறையுடனே படைக்கப்பட்டிருக்கான். எப்பவுமே மற்றவங்களோட ஒப்பிடாமல் நமக்கு கடவுள் கிருபையா அருளியத நன்றியோட ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியா வாழுவோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். அதனால இல்லாததை நினைச்சு கவலைப்படாம இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியா வாழுவோம்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இது நாளை காண செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்தது. இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க புறப்படுகிறான். 3.5 வருடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், இன்னொரு புறம் அவருடைய ஆச்சரியமான போதனை. இதனால அவர் எங்கே போனாலும் ஒரு திரள் கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கும், அவரை தேடி வரும். சகையு புறப்பட்டு வருகிறான் இயேசுவை பார்க்க. அவன் குள்ளமாக இருந்தபடியினால அந்த கூட்டத்தின் நடுவில் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அப்பொழுது அவன் எப்படியாவது இயேசுவை பார்த்தாக வேண்டும் என அவன் ஒரு மரத்தின் மேலே ஏறி உள்ளே இருந்து இலைகளுக்கு நடுவே இருந்து இயேசுவை பார்க்கிறான். அதாவது அவன் இயேசுவை பார்க்கிறதை மற்ற யாரும் பார்த்து விடக்கூடாது, ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த காட்டத்தி மரத்தில் இலைகள் எல்லாம் பெரிதாக இருப்பதாய் சொல்லுவார்கள். அதற்குள்ளே மறைந்திருந்து இயேசுவை சகையு பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு என்ன செய்கிறார்? அந்த மரத்துக்கிட்டே வந்து அண்ணாந்து பார்த்து சகையுவே என்று அவனை பெயர் சொல்லி அழைத்து, எல்லாரும் சகையுவை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? பாவி என்று. இன்னொரு கூட்டத்தார் குள்ளன் என்று கூப்பிட்டிருப்பாங்க. குறைகளை வைத்து இந்த உலகம் நம்மை அழைக்கும் போது பெயர் சொல்லி அழைக்கிற அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. சகையுவே, சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்ன உடனே சகேயு சற்றும் யோசிக்கவில்லை. நாம இருந்திருந்தா கூட திடீரென்று ஒருத்தங்க, அதுவும் ஒரு பெரிய விஐபி, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோன்னு சொல்லும்போது எவ்வளோ யோசிப்போம், சந்தோஷப்படுவோமோ இல்லையோ பதட்டப்படுவோம். ஏன்னா வீட்டில் எந்த ஆயத்தமும் இருக்காது, வீடு எப்படியோ இருக்கும். ஒருத்தங்க வருவது முன்னமே நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தா அந்த வீடை ஒழுங்காக்கியிருப்போம், நீட்டாக்கியிருப்போம், எந்தெந்த பகுதியில் அழுக்கு இருக்கிறது அதெல்லாம் துடைத்திருப்போம். வீடை ஒழுங்கும் கிரமமாய் வைத்து அவங்க வந்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நம்ம வீட்டை அலங்கரித்திருப்போம், ஏதோ ஒன்று செய்திருப்போம். ஆனால் சகையுவுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லை. இயேசு வந்து திடீரென்று சொல்கிறார், சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. சகையு மரத்திலிருந்து யோசிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது அவன் சீக்கிரமாக இறங்கி என்று. ஆமாம், அப்படி என்றால் ஒரு காரியம் தெரிகிறது, சகையு இந்த வாய்ப்பை நழுவ விட விரும்பவில்லை. தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாய் அவன் அதை எண்ணினான். எவ்வளவோ சம்பாதித்தான், நியாயமாகவும் சம்பாதித்தான், அநியாயமாகவும் சம்பாதித்தான். அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் கொஞ்சமல்ல, அதிகம் இருந்தது. ஆனால் அதில் கிடைக்காத சந்தோஷம் இயேசு அவனை பார்த்து அவனோடு பேசின போது கிடைத்தது. அந்த வார்த்தையை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதின் அடையாளம்தான், கொஞ்சமும் யோசிக்காமல் சீக்கிரமாக இறங்கி வந்தான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் நம்மோடு நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்று தேவ பிள்ளைங்க மறந்துவிடக்கூடாது. நமக்கு தேவன் தருகிற ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தருணம், நாம் மாறும்படியாய், நம் குடும்பம் மாறும்படியாய், நம்முடைய நிலைமை மாறும்படியாய், ஆமென் பாவி என்ற அடையாளம் மாறும்படியாய். இதுவரை நம்மை குறித்து உலகம் 1000 பேசியிருக்குமே, இந்த நிந்தனைகள், இந்த அவமானங்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் மாறும்படியாய் தேவன் தருகிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சகையு பயன்படுத்தினது நிமித்தம் அத்தனை காதுகள் கேட்க இயேசு சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நம்மை பார்த்து நம்மோடு தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது தேவன் நமக்கு தருகிற வாய்ப்பாக, ஆப்பர்ச்சுனிட்டியாக நாம் பார்த்து செயல்படுவோமானால் அதனால் கிடைக்கிற பலனை நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பமும் அனுபவிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வாய்ப்பை நழுவ விடாதிருங்கள். வார்த்தைக்கு உடனே செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செவிக்கலாமா?
எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பார்த்து நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு தருணமும் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு என இந்த நாளில் எங்களை உணர்த்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வாய்ப்புகளை எங்கள் அறிவீனத்து நிமித்தம் தவற விட்டுட்டோம்ப்பா, தயவாய் மன்னிப்பீராக. தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஆமேனென்று சொல்லி செவி சாய்க்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் தலையங்கமாக உள்ளம் பூரிக்கும், இதற்கான ஜீவ வார்த்தை எசாயா 60:5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும், உன் உள்ளம் பூரிக்கும். எசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், மகிழ்ச்சியினால் ததும்பும். கர்த்தர் அதிசயத்தை செய்ததின் நிமித்தமாக ஆனந்த கோஷமிட தக்கதாக ஒரு மகிமை உங்களுக்குள்ளிருந்து எழும்பி பூரிப்பை உண்டாக்கும். நீங்கள் கவலைப்பட்ட நாட்கள் இருந்தன, துயரத்தோடு நடந்த வருஷங்களும் இருந்தன. இஸ்ரவேலர்கள் 400 வருடங்கள் எகிப்திலே அடிமைப்பட்ட காலங்களும் இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்பினார். இனி செங்கல் சுட தேவையில்லை, ஆளோட்டிகளிடம் அடிகள் வாங்க தேவையில்லை. எகிப்திலிருந்து பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். வனாந்தரத்திலே மன்னாவை பொழிந்தருளினார். காண்டாமிருகத்து கொத்த பெலனை கொடுத்தார். முடிவில் கானானை சுதந்தரித்து கொண்ட போது அவர்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறினது. அவர்கள் கட்டாத வீட்டையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவன் தோப்புகளையும் பெற்றுக் கொண்ட போது அவர்களுடைய உள்ளம் அதிசயப்பட்டு பூரித்தது, மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். அதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பாலும் தேனும் ஓடுகிற மகிழ்ச்சியான காலங்களை தருவார். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். இது எப்பொழுது உங்களுக்கு நடக்கும்? இதே 60:1 முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசாயா சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம், நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க பிரகாசிக்க உங்கள் மேல் பரலோக ஒளி வீசும், மகிமை பிரகாசிக்கும். கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியம் எதுவானாலும் அதை மன மகிழ்ச்சியோடும் முழு மனதோடும் செய்யுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன். உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் மனம் மகிழுவார், மகிமைப்படுவார். கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏக்கமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள், நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் வரும்போது எங்களுடைய 4 மாமாமார் தங்களுடைய பிள்ளைகளோடு எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். 3 சித்தி சித்தப்பாமார்கள் பலவித தின்பண்டங்களோடும் பலகாரங்களோடும் வருவார்கள். அவர்களை பார்ப்பதும் விடுமுறை நாட்களில் மகிழ்ந்து களி கூறுவதும் தாங்கொண்ணாத மகிழ்ச்சியாயிருக்கும். அப்படியானால் நாம் பரலோகத்தில் நம் இனத்தவர்களை மட்டுமல்ல எல்லா பரிசுத்தவான்களையும் பார்ப்பது எத்தனை மகிழ்ச்சியாயிருக்கும்! அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. இப்படியாக ஒரு ஊழியக்காரர் விபரிக்கிறார். ஆம் சகோதரரே, உங்களுடைய நினைவுக்காக என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சங்கீதம் 45:1 இவ்வாறு கூறுகிறது. அன்பான ஜீஃபாம் நேயர்களே, 24 மணி நேரம் இப்படியான செய்திகளையும் பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை என்று வேதம் சொல்லுகிறபடி இதுவரையும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்து

0: ஜாபேசின் ஜெபம் என்ற தலைப்பில் சகோதரன் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். 4 அதிகாரம் 10வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்றான், வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இந்த வேத வசனத்தை தான் 3 நாளா படிச்சுட்டு இருக்கோம். 2 நாளா பாருங்க. அவன் யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தோக்கம் இப்படித்தான் சொல்லு, முடிவு வார்த்தை சொல்லுகிறது, வேண்டி கொண்டதை கர்த்தர் அருளினார். யாபேசனுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். இந்த அருமையான நாட்களில் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் தொடர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. முதல் நாளிலே நம்ம கவனித்தோம், விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் 2 காரியம். 1, விரும்புகிறதை அவர் தருகிறார். 2, இழந்து போனதை கர்த்தரன செய்கிறார், தருகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னு படித்தோம். 2வது நாளில் நேற்றைக்கு இரவிலே ஆமீன் விசாலத்தை கொண்டு வருகிற கர்த்தர் யாபேஸ் ஜோமனார், தேவரீ என் எல்லை என்ன செய்யணும், பெரிதாக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆமீன் வாழ்க்கையில் விசாலத்தை கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த விசாலம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும் என்று நாம் ஆண்டவரை வேண்டிக் கொண்டோ, கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்து விட்டார். இன்றைக்கு ராத்திரியில் யாபேஸ் ஜெபிக்கிறது என்னவென்றால், சோதரம் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும், அழகா சொல்ற. ஏன்னா அவர் மேய்ப்பன், அவருக்கு தெரியும்.

கோலுக்கு தேவை வேறு, தடியனுடைய தேவை வேறு. கோல் என்னை சிக்ஷிக்கவும் எனக்கு உணவளிக்கவும் பயன்படும், தடி எனக்கு தீமை செய்கிறவர்களை இருந்து என்னை பாதுகாக்க பயன்படுகிறது. ஆனா இந்த யாபேஸ் ஒரு சாதாரணமான மனுஷனா? ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், தகப்பனே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மோசே ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது கரமும் வேண்டாம், கோலும் வேண்டாம், தடியும் வேண்டாம், நீர் என்னோடு வர வேண்டும் என்ற. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தது ரொம்ப வித்தியாசமா தான் இருந்திருக்கு. நம்ம நேரமே சொன்ன, இவர் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். சங்கீதக்காரர் என்ன சொல்றார், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்ற. இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே தோத்திர வேற யாரும் வரவேணாம், தூதன் வர வேணாம், அப்புறம் கோல் வர வேண்டாம், தடி வர வேண்டாம், சோதரமுடைய கையும் வேணாம், நீர் வருவீரா? நீர் என்னோடு வராமல் இருந்தால் என்னை என்ன செய்ய வேண்டாம், அனுப்ப வேண்டான்ட்ட. அப்ப மோசேக்கு ஆசை என்ன, கையும் காலும் தடியும் கோலும் ஒன்றும் வேண்டாம், நீர் வரணும், நீர் என்னோடு கூட வரணும் அப்படின்னு சொன்ன. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மனுஷன் வருகிறான். அப்போ அவனுடைய வேலைக்காரன் வீட்டிலே சுகம் இல்லாமல் இருந்தான். அப்ப இயேசுட்ட சொல்ற, ஆண்டவரே நான் என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கான் சொன்ன உடனே இயேசு சரி கிளம்பலாம், ஏ கிளம்ப எல்லாம் போவோம் அப்படி சொன்னார். உடனே அவன் அடுத்த வார்த்தை சொல்றான், எனக்கு வந்து 100 மேல சோல்ஜர்ஸ் இருக்காங்க, கத்தர் நல்லா தான் என்ன வச்சிருக்கா, ஆனா நீர் வருகிற அளவிற்கு நம்ம ஆளு பெரிய ஆளு கிடையாது, ஆனால நீர் வந்து எங்களை கஷ்டப்படுத்தவும் வேண்டாம், நீங்க கஷ்டப்படுத்தவும் வேண்டாம், ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. தடியும் வேண்டாம், கோலும் வேண்டாம், கையும் வேண்டாம், நீரும் வரண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுமியா? அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய விசுவாசம் எப்படி இருக்கோ அப்படித்தான் கிரியை இருக்கும். அமேன். சொல்ல புரிதா பிரதே? அமேன். மோசேக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் என்ன அனுபவிச்சாங்க, நீங்க எந்த விசுவாசத்தோட இருக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு கை போதும்னா கை போதும், ஆண்டவருக்கு பை போதும்னா பை போதும், தடி போதும்னா தடி போதும், கோல் போதும்னா கோல் போதும். ஆனா சில விசுவாசிகள் அப்படித்தான், பாஸ்டர் வந்து தலையில கைய வச்சு ரெண்டு குலுக்கு குலுக்கினாதான் அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும்னு அவன் விசுவாசிச்சா தோத்துறான். பாஸ்டர் குலுக்காம தீரவே தீரான் நானும் பார்த்திருக்கேன், உண்மையிலே சொல்லுவேன். அல்லேலூயா. நான் நிறைய பார்த்திருக்கேன் ஊழிய பகுதியில், சில ஆட்கள் அப்படித்தான், நம்ம பாஸ்டர் தான் வரணும், பாஸ்டர் தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாங்கன்னா விசேஷ பிரசங்கி அவர் வருவார், எம்மா ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிட்டு போ அப்படின்னு தோத்தர் அவர்கிட்ட போய் சரி சொல்லிட்டாரேன்னு சொல்லி மண்டையை காட்டுவான். மண்டையை காட்டினாலும் கண்ணு பூரா நம்ம மேலத்தான் இருக்கு, அவர் தொடரலையே நம்மளே அப்படின்னு, அப்படி போற போக்குல ஒரு வாட்டி தொட்டு விடுங்க அப்படின்பா. ஏன், அவனுடைய விசுவாசம் அது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரியில என்ன விசுவாசத்தோட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, சரியா? ஆண்டவரே இப்ப சில ஆட்கள் மாதிரிதான், நீர் வரவும் வேண்டாம், உங்க கோலும் வேண்டாம், உங்க தடியும் வேண்டாம், தோத்திரம் உங்க கையும் வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு இருந்தா கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்கும். சோதரன் சொல்லுங்க, அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் எந்த அளவுகளினால் அளக்கிறீர்களோ அதே அளவுகளினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும், தோத்திரம் அழைக்கப்படும். இயேசு சொந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போன, அதுவரையும் அற்புதம் செய்தவர், அதுவரை அடையாளம் செய்தவர், அதுவரை பலத்த ஊழியத்தை செய்தவர், தோத்திரம் இங்க வந்து பாக்குறார், தோத்திரம் ஒண்ணு நடக்க மாட்டேங்க, அங்கே இருக்கிற எப்படி இருந்தான், உமக்கு கோலம் வேண்டாம், உம்முடைய தடியும் வேண்டாம், உம்முடைய தோத்திரம் கரமும் வேண்டாம், தோத்திரம் உம்முடைய வார்த்தையும் வேண்டாம், விட்டா போரு. இப்படியே இருந்தான். இயேசு ஆச்சரியப்பட்டார், தோத்திரம் இவ்வளவு உறுதியா இருக்காங்களே நாசமா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தின நிறைய காரியம் உண்டு, அதுல ஒரு காரியம் தான் அவிசுவாசம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சில ஆட்கள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க, வருஷம் 38 வருஷம், நேத்தை சொன்னேன், 38 வருஷமா கண்ணுக்கு முன்னால் யாரு கலக்கினான்னு யாரு இறங்கினான்னு, நான் இப்படித்தான் இருப்பேன்,
நீர் வந்தாலும் சரி வரவழி போனாலும் சரி, யார் கை தட்டினாலும் சரி தட்டாமல் இருந்தாலும் சரி, எவன் சுகம் ஆனாலும் சரி, தோத்தர் யாம் பெற்ற இன்பம் எவ்வையகம் பெற அச்சையாம சியோன் பர்வதத்தை போல இருப்போம். சாகும் பொழுது உன்னை இப்படியே கொண்டு வைப்பார்களாக. நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க என்ன இந்த மனுஷன் கடைசி நாள் வந்து வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்கி உன்னை பெரிசாக்கி. உன்னை பெரிசாக்குன்னா எப்படி வாச வழியாக வெளியே போக முடியாது? பெரிசாகிறதாக வெளியே போய் ஆகும். அப்புறம் இங்கேருந்து இந்த பாப்பா இந்த கதவை இடிக்கவா, கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ராமேன்னு சொல்லுங்க. இந்த மூன்று நாட்களிலேயும் கத்தர் நம்மோடு பேசினார் அப்படித்தானே? அப்ப என்ன கேட்கிறார் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் பர்டிகுலரா குறிப்பாக தேவனுடைய கரத்தை விரும்பினார் என்று சொன்னால் அந்த தேவனுடைய கரத்தின் சிறப்பை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவ்வளவுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கரத்தின் சிறப்பை அறிந்த மனுஷர் யாபேஸ். அதனாலதான் சொல்ற ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு வேணும், உம்முடைய கரம் எனக்கு வேணும். அப்ப ஆண்டவருடைய கரத்தின் சிறப்பு, ஆண்டவருடைய கரத்தின் மேன்மை, ஆண்டவருடைய கரத்தின் கிரியை, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உன்னதமானதாக அந்த தேவ மனுஷன் ஃபீல் பண்றார். இன்னைக்கு ராத்திரியிலும் நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே யாபேச மாதிரி நான் கேட்கிறேன், உம்முடைய கரம் எனக்கு உதவி செய்வதாக. ஆமென். இப்போ பாருங்க, சிலருக்கு ஆண்டவருடைய சிறப்பு சில காரியங்கள் தெரியாது. பாருங்க, மோசே போய் சொல்றார் பார்வோனிடத்திலே, என் ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்களை பண்டிகை ஆசரிக்கும்படி நீ என்ன செய், அனுப்பி விடு அப்படின்னு சொன்ன உடனே எகிப்திய அரசன் கேட்டானா? இல்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் அவருடைய சொல்லை கேட்பதற்கு அவர் யார் இப்படிதான் கேட்டான். எனக்கு தெரியாது, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கல, எங்க நாங்களுக்கு நாங்க ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது. அவர் யார் யாருன்னு யார தெரியாது. தோத்திரம் ஆண்டவரை தெரியாது, ஆண்டவுடைய சிறப்பு தெரியாது. ஆண்டவுடைய சிறப்பு தெரிஞ்ச உடனே போங்க போங்க என்று துரிதப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆண்டவரை சரியா தெரியாததுனாலதான் தடை பண்றாங்க. ஆண்டவருடைய அன்பு தெரியல, ஆண்டவருடைய இரக்கம் தெரியல, ஆண்டவருடைய தயவு தெரியல, ஆண்டவருடைய வல்லமை தெரியல, ஆண்டவருடைய சிறப்பு தெரியல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தெரியல. அதனாலதான் சொல்றான், நான் அவருடைய சொல்லை கேட்பதற்கு அவர் யார், நான் போக விடுவது இல்லை. ஆண்டவர் ஒரே வருஷத்துக்குள்ள ஆண்டவர் யார் என்பதை கர்த்தர் என்ன செய்தார், நிரூபித்தார். ஆண்டவரை சரியா அறிஞ்ச மனுஷன் என்ன செய்தா, ஜனங்களை போகும்படி துரிதப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு அருமையான இந்த இரவில் நாம் தேவனுடைய கரம் எனக்கு தேவை என்று சொல்ல வேண்டுமானால் அதனுடைய சிறப்பை முதலாவது என்ன செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே கடந்த ஏறத்தாழ 5-6 வருஷமா நான் பிரசங்கம் பண்ணாத வாரமே இல்லை. ஆமே. இனி அடுத்த வருஷம் தான் நமக்கு நாட்கள் இருக்கு, அது சொற்ப நாட்கள் தான். ஒரு ஒரு 9-10 வாரம் தான் ஃப்ரீயா இருக்கு 2020ல. அப்ப 2021ல தான் நம்ம டேட்டு கொடுக்கணும். அப்போ இந்த இத்தனை வருஷம் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் நான் ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என்னோடு வராம என்னை எங்கேயுமே தனியா அனுப்பிட கூடாதியா, எங்கேயுமே நீ தனியா அனுப்பிவிடக் கூடாது. ஏன்னா எனக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு சோதராமே. ஏன்னா நான் வந்து கர்த்தர் தர தரத்தான் பேசுவேன். ஆமா, எங்கேயுமே நான் எழுதி வச்சிருப்பேன். நான் இதுவரைக்கும் எழுதி வச்ச பிரசங்கத்தை முழிச்ச ஒரே ஒரு இடம் தோத்திரம் செட்டிக்குளங்கிற ஒரு இடத்துல ஐபிசி சபையில தான். கர்த்தருக்கு சோதரம். அது இப்ப சொன்ன நேரம் ஆயிரும், அங்க மட்டும்தான் நான் பிரசங்கத்தை முடிச்சிருக்கேன். 8 மணிக்கு பிரசங்கத்தை ஆரம்பிச்சு 8:30 முடிச்சு இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேனோனு தவம் இருந்த நாள் தோத்திரம் தவறி தடுமாறின நாள். அதான் சரியான வார்த்தை.
தடுமாறிட்டேன், குழம்பி போச்சு. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என் கூட வரணும், நீர் என் கூட எழும்பி நிற்கணும், நீர் எனக்குள்ள இருந்து பேசணும், உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தணும். ஏன் நான் ஒரு பலகீனன், ஆண்டவர் கிரியை செய்வீரானால் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாது. ஏன்னா இப்போ லைவ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு. போன வாரம் பண்ணின பிரசங்கத்தை இந்த வாரம் பண்ண முடியும், இன்னைக்கு பண்ணினது அவ இது மற்ற இடத்துல பண்ணினதுன்றான். நான் அஞ்சு தடவை இல்லை பத்து தடவை ஆனாலும் கத்தர் சொன்னா பேசுவேன், அது வேறு. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கு வேண்டிய வார்த்தைகளை ஆவியானவர் தந்து கொண்டே இருப்பார். சரி தானே, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் உற்சாகமா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவரை சிறப்பை அல்ல, கர்த்தரின் கரத்தின் சிறப்பை அறிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தன் கரத்தை நம்பி இருக்காங்க. ஆமே, தன் கையே தனக்கு உதவி அப்படி சிலர் சொல்லுவாங்க. தன் கரம் தனக்கு உதவி குறுக்கு சொரிகிறதுக்கு. தோத்தர் புரியுதா இல்லையா? ஆனா இந்த வெறும் கரத்தை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது, நமக்கு இன்னொரு கரம் தேவை. அதுதான் யாபேஸ் மா சொன்னார், கர்த்தரின் கரம். ஆமே, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவருடைய கரத்தின் ஒத்தாசையோடு போகணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆமென். முத நாள் இன்னைக்கு இங்க வரும்பொழுது சொல்லி அனுப்புனதுதான், என் கரத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. ஆமென். இப்பதான் நான் இங்க வந்த பிறகு இப்பதான் எனக்கு சொன்ன வேர்டை நான் பிரசங்கம் பண்றேன். ரெண்டு நாள் பேசினதெல்லாம் இங்க வந்து அவர் கொடுத்த வார்த்தை. இப்ப நான் பேச போறதுதான் வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு நான் எழுதி வச்ச வார்த்தை. ராமேன் சொல்லுங்க, எவ்வளவு நேரம் இதுல நிப்பேன்னு எனக்கு தெரியல. போற மாதிரி போட்டு வாரது போல பார்க்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருடைய ஆவியானவரை வரவேற்றுக் கொள்வோம். தேங்க்யூ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்தியாவிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறார். அருமையான இந்த ராத்திரியில் வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், எழுப்புதலுக்கு அடுத்த காரியங்களில் சபையோடும் போதகரோடும் ஊழியத்தோடு இணைந்து ஒரு பெரிய மாறுதலை எதிர்பார்த்து செயல்படுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமே. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்க போறேன். ஆண்டவரே, ஆமே, உம்முடைய கரத்தை குறித்து எங்களுக்கு சொல்லித்தார். ஏன்னா அவருடைய கரத்தை நம்ம முழுசா அறிஞ்சிருக்கோமா? இல்லை. என்ன கர்த்தர் எட்டு வயசுல அபிஷேகம் பண்ணினார்? எட்டு வயசுலே அபிஷேகம் பண்ணப்பட்டவேன். ஆமை, ஒன்பதாவது வயதிலிருந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா இத்தனை வருஷமா நான் பார்த்திருக்கேன், ஆவியானவரை குறித்து இன்னும் சரியா அறிய முடியலை. ஆமே. நம்ம ஊர்ல ஒரு சொல்லுவார், ஒரு பழமொழி, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அது உலகத்துக்கு அடுத்த காரியமா என்னமா தெரியல, ஆண்டவருக்கு அடுத்த காரியம்னா உண்மைதான் ஐயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் கிருபை. ஏன்னா பைபிள் சொல்லுது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கும். ஆமே. இந்த வெள்ளி திங்கள் செவ்வாய் ரெண்டு நாட்கள் நாங்க ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணோம். அப்ப செவ்வாய் புதன் வியாழன் சபையில முடிஞ்சு வச்சு வெள்ளிக்கிழமை இருந்து உங்கள்கிட்ட வந்திருக்கோம். சரி பாருங்க, திங்கக்கிழமை பேசுனது இன்னொரு விதம், நம்ம சபையில பேசுறது இன்னொரு விதம். அனுபவம் வேற, மக்கள் வேற, அபிஷேகத்தின் அனுபவம் வேற. நேத்தைக்குள்ள ரெக்கார்டை எடுத்து அப்படியே எங்க போட முடியாது. ஒவ்வொரு இடத்திற்கு வேண்டிய தேவ கிருபை நமக்கு புதிதாய் வந்து கொண்டே இருக்கணும். சரியா? அப்ப எவ்வளவுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று சபையில் ஆராதிக்கிற அனுபவம் உள்ளவர்களா இருந்தாலும் பழைய குருடி கதவை திரடின்னு இருக்கப்பட, ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே புதியவைகளை எதிர்பார்க்க வேண்டும். ராமேன் சொல்லுங்க. சரிங்களா? புதியவைகளை எதிர்பார்க்கணும். நேத்துக்கு ராத்திரி அநேகரை கர்த்தர் தொட்டார், முந்தா நேத்து ஒரு சிலரை தொட்டார், ஏற்கனவே தொட்டுட்டார் அப்படின்னு நீங்க மெடிக்கல் லீவ்ல பெயரப்பட. ஆண்டவரே இன்னைக்கு என்ன தொடுங்க. ஆண்டவரே ஏன் தெரியுமா? உம்முடைய கரம் எப்பொழுதும் புதிதானவைகளையே செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்தாரே, ஒரு தடவை செய்த அற்புதத்தின் பேட்டர்ன் ஆமென் இன்னொரு முறை செய்தாரா? இல்லவே இல்லை. ஒரு மனுஷன் குருடனா வந்தான், தரையில துப்பினார், கோமேன் சேரை உண்டாக்கி கண்ணு அந்த சேரை எடுத்து இவன் கண்ணுல பூசிட்டு போய் கழுவின்ட்டார். இப்படியே ஆண்டவர் இன்னைக்கு பண்ணி இருந்தார்னா இன்னைக்கு நம்ம ஆட்கள் துப்பல் வியாபாரம் பண்ணி இருப்பான். உமிழ் நீர் கிடைக்கும், பரிசுத்தவானுடைய உமிழ் நீர் விற்கப்படும். புரியுதா இல்லையா? நம்ம ஆட்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பான், உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், இவனுங்களை இப்படி விட்டா கண்டிப்பா சொல்றேன் தோதர் வியாபாரமா பண்ணி போடுவானுவே. அதனால ஒருத்தனை தொட்டார், ஒருத்தன்ட்ட பேசினார், ஒருத்தன்ட்ட சேர் பூசினார், இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா தான் செய்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் அற்புதத்தை பெற்றார்கள். ஆனா அவர் செய்த ஒன்று ஒன்றுக்கு ஒன்று புதிதாஸ்தான் இருந்துச்சு. அமே, போன வருஷம் ஊழியம் இல்லம்மா, இந்த வருஷம் ஊழியம் புதிதாத்தான் இருக்கும். போன வருஷம் ஆராதனை இல்லை, இந்த வருஷம் ஊழியம் புதி ஆராதனை புதிதாத்தான் இருக்கும். கடந்த வருஷம் ஜப வாழ்க்கை அல்ல, இந்த வருஷம் ஜப வாழ்க்கை புதிதாத்தான் இருக்கும். போன வருஷத்துல உன் ஆவிக்குரிய நிலைமை இந்த வருஷத்துல புதிதாத்தான் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி முதல் கர்த்தர் சிலவற்றை புதியதாக்க போகிறார். Glory to God. இன்னைக்கு அநேகருடைய பிரசங்கத்தை புதிதாக்க போற சொல்லுங்க. நன்றி சொல்லுவேன். நாங்களே ஓடிட்டு இருந்தா எப்படிப்பா இந்த பிள்ளைகளை எல்லாம் கத்தர் பயன்படுத்துங்க. நேற்று வரை அவங்க ஊழியம் வேற, ஆமீன். அந்த நாளை வரணும் நீ சண்டிப்பா, கத்தர் உனக்கு கிருபை தருவா. இன்னைக்கு ராத்திரி ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. கத்தர் புதியவைகளை செய்தவர். இதுவரைக்கும் கிருபை இல்லாததுனால அல்ல, கத்தர் உன்னை உருவாக்கி கொண்டே இருந்தார், கத்தர் உருவாக்கி கொண்டே இருந்தார். யார் பின்னாலையும் போக கூடாது, எப்போதும் பலிபீடம் உண்டு, நம்ம உண்டு, தேவ சமூகம் நம்மளிருந்தா. ஆண்டவர் ஜெபம் பண்ணி கிருபையில வளர்ந்து வருகிற காலங்களிலே ஒரு திரளான கூட்டத்தை ஆண்டவர் கண்டு கத்தர் கண்டு உருவாக்க கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. போன வருஷ ஊழியம் இல்லை, இந்த வருஷ ஊழியம், இந்த வருஷ ஜப வாழ்க்கை, இந்த வருஷ ஆவிக்குரிய ஜீவியம் முற்றும் புதுமையா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசியின் மூலமா சொன்னார், இதோ புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? புதிய காரியங்களை செய்ய போகிறேன், பழையவை ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாயினே. கடந்த நாட்களின் வருத்தம், கடந்த வாழ்க்கையின் வேதனை, கடந்த வாழ்க்கையின் அவமானங்கள், கடந்த நாட்களின் வெறுமை அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் தைரியமா சொல்றேன், ஆமே, சாவுக்கு நியமிக்கப்பட்ட ஒருத்தனே ஜோமணி சுகமாக்கியாச்சுன்னா ஒரு கன்வென்ஷனை பிரியாவ நடத்த போறா. அல்லேலூயா. இலவசமாய் பெற்றீங்க, இலவசமா கொடுங்க. நான் சொல்ல சரிதானா? அற்புதம் பணம் எல்லாம் பிரச்சனையே கிடையாதுயா. அபிஷேகம் பெற்றவனுக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆமே. ஆண்டவரே, அப்ப ஆஸ்பத்திரி போனா 2 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்றான், ஜோமன் அவர் 25,000 தரமாட்டா, ரெண்டு பேரும் ஜோமாக்கனா கன்வென்ஷனை ஜெயமா முடிச்சுட்டு போறான். ராமன் சொல்லுங்க. அப்ப ஒருத்தனை சோமாக்குறதுக்கு நம்ம என்ன சிலுவையா சுமக்கணும்? ஆண்டவரே தோத்தர் அவனை சோமாக்குங்க. இவ்வளவு சொல்ல தெரியுமா தெரியாதா? இவ்வளவு நீ சொல்லி உனக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னையிலிருந்து இந்த சபையில அதிசயங்கள் நடப்பதை நம்முடைய காதுகள் கேட்கட்டும். கர்த்தரே சோதரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கரங்களை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. நீங்க ஒருவேளை ரச்சனிய சபையா இருக்கலாம், நான் அசம்பிளி சாப்கார்டா இருக்கலாம், அவர் புல் காஸ்பலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, ராஜாவின் ஊழியம் கட்டப்படுகிறது, தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களின் நாளும் அடையாளங்களின் நாளும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவாராக. ஆமே. இன்னைக்கு ராத்திரி மனதாரே இந்த பலிபீடத்தை பார்த்து சொல்லுகிறேன், தகப்பனே, இந்த ராத்திரி வேளை முதல் கர்த்தருடைய கரம் இந்த பலிபீடத்தோடு இருப்பதாக, ஆண்டவருடைய கரம் இந்த மகனோடு இருப்பதாக,
சோத்திரம். கர்த்தருடைய கரம் இந்த ஆலயத்தில் இருப்பதாக, ஆண்டவருடைய கரம் இந்த வளாகத்தில் இருப்பதாக, கர்த்தருடைய கரம் இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக, கர்த்தரின் கரத்தின் கிரியை இன்றைக்கு ராத்திரி வேளை முதல் இந்த தேசத்திலே, இந்த ஜனங்களிலே, இந்த சபையிலே இப்பொழுது ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய கரத்தின் சிறப்பை சீக்கிரமா நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரி, எப்படியே பிரசங்கம் பண்ண நாளை காலையில் வர பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப மணி என்னாயிட்டு, 8:45 ஆகுது. சரியா, 9:10 வரைக்கும் கரத்தின் சிறப்பு, அப்புறம் 9:10 பிறகு கரம் ஆமி யார் மேலாம் வெளிப்பட்டுச்சு என்று சொல்கிறத சுருக்கமா சொல்லிடுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு ஆமின்னு சொல்லுங்க. எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 7 6 வாக்கியத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய கரத்தின் சிறப்பு, ஆமென். 7:6 படிக்கும் பொழுது தேவைகளை சந்திக்கிற கரம் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தை தோத்திரம் குறித்து பைபிள் சொல்லுது. வாசித்து உதவி செய்ய முடியுமா? ஏழாம் அதிகாரம் அதனுடைய 6 தேறினவனாய் இருந்தான். பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனின் மேலே நான் மனசார சொல்றேன், இந்த மனவாளபுரம் யெகோவா ரட்சணிய சபையில பிள்ளை ஜோசுவா ஊழியத்தின் மேல, குடும்பத்தின் மேல அப்பா அவனுடைய கரம் நிறைவாய் இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த தேவனுடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்குமே, ஆனால் அந்த கரம் அவனுடைய தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஐயா என்னுடைய குடும்பத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது, வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, சமாதானத்தின் தேவைகள் இருக்கிறது, ஊழியத்திலே தேவைகள் இருக்கிறது, தொழில் பகுதிகளில் தேவை இருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவையை சந்தியும் என்று ஜெபிக்கிறதை விட உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதுதான் புத்தி. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இவர் ஆசீர்வதிச்சா போதும்னு சொல்லி இருக்கலாமே, ஏன் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, தோத்திரம் இந்த யாவேசுக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கு, ஆண்டவருடைய கரம் என் குடும்பத்தில் இருந்தா நீதிமான் கைவிடப்பட வேண்டியது வராது, அவனுடைய சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறக்க வேண்டியது வராது, கேரி தாற்றின் தண்ணீர் வற்றினாலும் காகத்தின் மரபு நின்று போனாலும் கர்த்தருடைய கரம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்குமானால் உன்னுடைய எல்லா தேவைகளையும் அது சந்திக்கும். அல்லேலூயா. இப்ப இந்த சபை மனதார சொல்லுமா, உம்முடைய கரம் எனக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு தேவை ஆண்டவரே. உண்மையிலே சொல்றேன், இந்த உண்மை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிந்தித்தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே வறுமை அதிகமா இருந்துச்சு, கஷ்டங்கள் அதிகமா இருந்துச்சு, ஒரு நேர சாப்பாட்டுக்கு அதிக நேரம் அள வேண்டிய காலங்கள் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் இந்த உண்மை எங்களுக்கு தெரியல, ஆனா பைபிள்ல வாசிக்க வாசிக்க அதை அறிய அறியத்தான் தெரியுது. ஒரு தேவ பிள்ளை சாப்பாடு கேட்கறதை விட கர்த்தருடைய கரத்தை கேட்டிருக்கலாம். நான் அன்னைக்கு துணிய தனியா கேட்டேன், பேண்ட தனியா கேட்டேன், மைக்க தனியா கேட்டேன். ஒரு தடவை திருவட்டார் பக்கத்தில் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன்,
அன்னைக்கு வந்து பாடகனாகத்தான் உலகம் வந்த ஒரு காலம். அன்னைக்கு மதுரை பக்கத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கத்துக்கு வந்திருந்தார். அன்னைக்கு வந்து கார்ட்லெஸ் மைக் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இப்படித்தானே ஒரு மாதிரிப்பட்டவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரங்க வரணும், அவங்க வந்தாதான் என்னென்ன வரும், கார்ட்லெஸ் மைக்கே வரும். அப்போ என்னுடைய சிநேகிதன் அன்னைக்கு ஒரு 1500 மேல மக்கள் அந்த இடத்துல கூடி வந்திருப்பாங்க. கத்தருக்கு சோத்திரம். அப்போ அந்த என்னுடைய ஒரு சிநேகிதன் தான் சவுண்ட்ஸ் ஆபரேட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த மைக்கை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் மாதிரி கொதி கொதியாக இருந்துச்சு, தத்தரம் பாடலாம் போல. அப்போ பாஸ்டர் வரல, அவருடைய உதவியாளர்கள் ரெண்டு பேர் கொண்டு மைக்கை இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க, மைக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் சிநேகிதன் அந்த மிக்சர் ஆபரேட்டர் சொன்னேன், மக்கா இந்த ஒரு தடவை காட்லெஸ்ல பாடி பார்க்கட்டா, எடுத்து பாடுங்க பிரதர், வாரது போல பார்க்கலாம். அப்ப நான் என்ன செய்தேன், ஆசையினாலே தோத்திரம் அன்னைக்கு இயேசு அழைக்கிறார் திணறன் பாட்டு தான் ரொம்ப அதிகமாக பாடுவேன். இயேசு அழைக்கிறார் கண்ணீர் எல்லாம் துடைப்பார், இந்த பாடல்களையே நான் அதிகமாக பாடுவேன். அன்னைக்கு இயேசு அழைக்கிறான்னு காணிக்க பாட்டு பாடிட்டு இருக்கும் பொழுது இந்த தோத்திரம் இந்த உடையாம் பொறுத்தாலும் உடையாம் விட்டு டேஸ் பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லே, அதை மாதிரி இவன் ஓடி வந்தான். எங்கிருந்து வந்தானே இந்த உதவி பாஸ்டர், ஓடி வந்து காணிக்க பாட்டு ரசிச்சு பாடிட்டே இருந்தேன். மைக்க பட்டாரு பிடிங்கிட்டான், பார்த்துக்க பிடிங்கிட்டான். சரி பீஸ் வாசிக்கிற நேரத்தில் பிடுங்கி இருக்கலாம்ல, பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது பிடுங்கிட்டான். உடனே வாடி பிடிச்சி உடனே அந்த மைக்கை வாங்கி தோத்தர் எடுத்து பாட ஆரம்பிச்சாச்சு. இயேசுவின் நாமத்தில் பாருங்க அசைவாடுகிற ஆவி, அல்லே லூயா, சோத்திர சோத்திர ஆமே. ஆ சிட்டம் கத்த நல்லவே. இனி வரமாட்டான், கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம், சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன ஆயிட்டு, ஆமென் பாடிட்டு அன்னைக்கு அந்த மீட்டிங் முடிச்ச உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஜோமனி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையில் அன்னைக்கு இந்த அளவுக்கு வருவோம் நம்ம நினைக்கலையே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் காட்லெஸ் மைக்கிலே பாடுவதற்கும் பேசுவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை தரணும் ஆண்டவரே அப்படி சொல்லி அழுது ஜோமனி இருக்கேன். பாருங்க காலங்கள் போன பொழுது ஆண்டவர் அதே வழக்கமாக மாக்கிட்டார். இன்னைக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல சாதாரணமான மைக்கு தான், 38,000 ரூபாய் அதுக்கு விலை. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு அந்த மைக்கு 7,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய்க்கு உள்ள தான் இருந்திருக்கும். இன்னைக்கு ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமீன், வேதம் சொல்லுது தேவைகளை சந்திக்கிற ஒரு கரம் உண்டு. புரிந்தாங்களம்மா? ஒருவேளை படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கை சம்பந்தமா இருக்கலாம், எதையாகில ஒரு தேவை அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்னைக்கு கடைசி நாள் இரவிலே அழுது கொண்டிருப்பீர்கள். ஆனா யாபேச மாதிரி நீ கேட்கலாம், ராஜா உம்முடைய கரம் எனக்கு வேணும்ப்பா, என் குடும்பத்தில் உங்க கரம் வேணும், இணைய தளத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன், அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவை என்று சொல்கிற ஒண்ணுக்கு முன்னாலே நீ அழுது கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இப்பொழுது விரும்பி பரமனே உம்முடைய கரத்தை நான் விரும்புகிறேன், அந்த கரம் எனக்கு தேவை. கர்த்தருக்கு சோதரா, ஹல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது, ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் விரும்பினதை அவன் கேட்டதை ராஜா அவனுக்கு கொடுத்தான். அப்ப அவனுடைய விருப்பத்தை மனிதன் மூலமா கர்த்தர் நிறைவேற்றினார், அவனுடைய தேவையை மனிதன் மூலமா நிறைவேற்றினார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த சபை இந்த ஊழியம் இந்த இடத்திலே வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கரம் கிரியை செய்து தேவைகளை சந்திப்பதாக. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா, சொல்லுவோம்,

0: இயேசுப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய வலது கரத்தின் கிரியை
1: எதிரிகளை என்னையினால் அபிஷேகம் செய்கின்ற
0: அம்மே. தேங்க்யூ. நீங்க பாடினா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம்.

0: அந்த கரம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையை சந்திக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்போ ஆண்டவருடைய கரத்தின் சிறப்பை அறிந்து, ஆமென், தேவ மனிதனாகிய யாபேஸ் ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுகிறார்னு சொன்னா, உம்முடைய கரம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் என்னுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும், என் தேவைகளை அதை சந்திக்கும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக அதே எஸ்ராவின் புஸ்தகம் 8 22 வாசிக்க கேளுங்கள். 8 அதனுடைய 22
1: வழியிலே சத்துருவை விலக்கி
0: எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு
1: நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம்,
0: பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம்
1: தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும்,
0: தம்மை தேடுகிற எல்லார் மேலும்
1: அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம்.
0: கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, இந்த எஸ்ரா ராஜாவினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன காரியம் தெரியுமா? என்ன சொன்னாரா? அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாயிருக்கிறது. ஆமென். அப்ப ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? நன்மை செய்கிற கரம். அமே, நன்மையானதை செய்கிற கரம், நன்மையானதை கொண்டு வருகிற கரம், நன்மைக்காக உனக்கு துணை நிற்கிற கரம். சரிங்களா? அப்ப இயேசப்பா கரம் தீமையானது அல்ல, இயேசுவின் கரம் நன்மையான கரம். என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டா ஆண்டவருடைய கரத்தை நான் விரும்பியே ஆகணும். அமேன். என் வீட்டில் ஒரு நன்மையே நடக்கல பாஸ்டர், என் ஊழியத்தில் ஒரு நன்மையே நடக்கல, என் பிள்ளைக்கு ஒரு நன்மையே நடக்கல, என் பிள்ளைக்கு வயது போச்சு, என் குடும்பத்தில் நன்மையே இல்லை அப்படின்னு சொல்லுகிறவங்களுக்கு சொல்றேன், இப்போ உனக்கு தேவை கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதனின் மேல் இருக்குமானால் அது நன்மையாயிருக்கும், அது நன்மையை கொண்டு வரும், அது நன்மைக்கு நேராய் நடத்தும், அது நன்மை செய்யும். ஆமே. இந்த கரம் யாரோடு நன்மையா இருக்குமா? தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது? நன்மை செய்கிற கரம், நன்மையான கரம். அதனாலதான் இந்த ஆமீன் யாபேஸ் சொன்னார், உம்முடைய கரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு வேணும், தோத்துறோம், உம்முடைய கரம் என் வீட்டில் வேணும், உம்முடைய கரம் என் குடும்பத்தில் வேணும். ஏன்னா தீமைகளை பலதையும் பார்த்துட்டு, தீமைகளை கண்டு கண்டு, மரண வல்லமை, வியாதிகள், வருத்தம், கண்ணீர், துக்கம், பலவிதமான பிரச்சனைகளை பார்த்து, தீமையை பார்த்து பார்த்து என் இருதயம் வெறுத்து போயிருக்கு. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நன்மை வராதா என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் கரத்தை விரும்பி அது தன்னை தேடுகிறவர்களுக்கு நன்மையை அல்லாமல் தீமை செய்வதில்லை. என் இயேசுவின் கரம் நன்மை செய்கிற கரம். Praise the Lord. Hallelujah. அப்ப இந்த சபையிலே இந்த நாள் முதல் கர்த்தர் நன்மையை செய்வாராக. ஆமென். இயேசுவின் கரம் எப்படிப்பட்டது? நன்மை. பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 10:38 அவர் எப்படி சுற்றி தெரிந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், கண்ணில் பட்ட யாவருக்கும் நன்மை செய்தார், வியாதிகள் சுகமாயிற்று. சரியா? அப்ப இந்த ராத்திரி வேளை முதல் இந்த சபையிலே நன்மை செய்கிற கரம் இந்த சபையில வெளிப்படுவதாக. சோதரா, ஆமென். மத்தேயு 15:30 நினைக்கிறேன். ஆமென். இயேசுவின் கரை யாரெல்லாம் சுகமாக்குச்சு? 30:31 படிங்க.
1: அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து
0: ஆமென்
1: அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள்.
0: வைத்தார்கள்
1: அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார்.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த காலங்களிலே கர்த்தருடைய கரம் தேசத்திலே வெளிப்படுவதாக. இப்ப எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஆமென். யூதேயா கலிலேயா நாடுகளிலே நன்மை செய்த இந்த கரம் எங்கள் சபைகளிலே எழுப்புதலின் காலத்தில் கிரிய செய்யட்டும் ஆண்டவரே. எழுப்புதலின் காலத்தில் இந்த கரம் கிரிய செய்தா இந்த தேசத்திலே அற்புதம் நடக்குமே, அடையாளம் நடக்குமே, பலத்த கிரிய நடக்குமே, எங்கள் சபைகளிலே நன்மை உண்டாததாக. ஊழியன் செய்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த கரம் உங்களுக்கு துணை நிற்பதாக. நீங்க வியாதிகர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த கரம் அவர்களை தொடட்டும். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க. சோதர் அல்லேலூயா. இந்த கரத்தோடு கூட அந்த நல்ல கரை இருக்குமானா? இந்த கரை அற்புதம் செய்யும் இல்லைங்களா? நீங்க ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, அப்பா இந்த உலகத்தில் நன்மை உண்டாகும்படி உங்களுடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். இந்த எழுப்புதல் வரப்போகுது இல்லைங்களா? ஆண்டவரே எழுப்புதல் வரப்போகுதுப்பா. இந்த எழுப்புதல்ல இந்த நன்மை செய்கிற கரம் எங்க சபைகளில் வெளிப்படுமானா? மறுபடியும் ஒரு முதல் நூற்றாண்டு வெளிப்படுமே. ஆண்டவரே கண்ணில் பட்ட யாவருக்கும் பரிசுத்தவான்கள் சுகத்தை வெளிப்படுத்தினாங்க. எங்களால இது வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியலன்னு கலங்கி கொண்டிருக்கிற எங்க ஊழியர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு வரட்டும் ஐயா.

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவி சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிற. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ண சான்ஸ் கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாருங்க எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்கிற சாத்தான் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

சில நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவங்க நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மள பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளையும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிற்காத போது, எந்த உறவும் என்ன நேசிக்காத போது, எந்த உதவியும் எனக்கு யாரும் செய்யாத போது ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணி. அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உம்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16ல், அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அடுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, சீக்கிரத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வகிக்கும்.

ஆண்டவர் நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறார்.

தேற்றுகிறார் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பாத்தீங்களா, இந்த பக்கம் ஆமென் சத்தமா வருது, இந்த பக்கம் சத்தமா வருது. கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் சொல்றவங்க மட்டும் நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நாம கொண்ட நமக்கு இருக்கிற திட்டம் நம்ம லெவலுக்குள்ளது, நம்ம மூளைக்கு அடங்கினது, நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பினான்சியல பொறுத்தது, நம்ம திறமைய பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட, நல்ல தட்டி ஆண்டவர் மகிமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹை ஃபை கொண்டு சொல்லுங்க, உங்க பிளானை விட நல்ல தட்டுக்கு பாக்கலாம். பக்கத்துல உங்க பிளானை விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார் சொல்லுங்க பாக்கலாம். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமா சொல்லுங்க பாக்கலாம், விசுவாசத்தோட பாடலாமா? புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயனுள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களே ஆண்டவருக்கு. ஆமா, கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்துரு. பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதளவு. பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி விசுவாசத்தோட கை தட்டி பாடப்படுறோம். ஆமா.

நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே. இந்த

0: முழுவதாக கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ பிரசன்னத்தால் நிரம்பட்டும், தேவ மகிமை நிரம்பட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்திலே தேவ மகிமை நிறைவாய் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும். ஹல்லேலூயா! ஆலயத்திலே கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்திலே கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்திலே கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய் கைய தட்டி, கைய தட்டி. மகிமை மகிமை மகிமை தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா! அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே,
1: நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிய ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிய ஆண்டவரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, அவ்வளோ நன்மை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம், மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்,

அப்பா, நீங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மனமுவந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

0: நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்கினி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனையிலே எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே? எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கனமகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: பாண்டியன் சிறு வயதிலேயே ஒரு சோம்பேறி. ஆனால் வயது வர வர பல அடாவடித்தனங்களில் மாட்டிக்கொள்வான். படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். இளம் வயதில் இங்கே இருந்த வாரச்சந்தையில் போய் வியாபாரிகளிடம் அவர்களை மிரட்டி மாமூல் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான். இப்படி சில ஆண்டுகள் அவன் செய்து வந்தபோது வியாபாரிகள் எல்லோருக்கும் அவனை கண்டாலே ஒரு பயம் உண்டாயிற்று. ஒரு நாள் சாது ஒருவர் அந்த சந்தைக்கு வந்தார். வந்த நேரத்தில் இந்த பாண்டியன் சில கடைக்காரர்களை விரட்டி பணம் பறிப்பதை பார்த்தார். இதை குறித்து அவர் விசாரிக்க தொடங்கியவுடன் பலர் அவரிடத்தில் வந்து, ஐயா, நீங்களாவது அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவனை திருத்துங்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை ஒவ்வொரு வாரமும் அவன் எளிதாக பிடுங்கிக் கொண்டு போய்விடுகிறான் என்று வருத்தப்பட்டார்கள். இது குறித்து சற்று சிந்தனை செய்த அந்த சாது, அடுத்த வாரம் சந்தைக்கு வந்து ஒரு வியாபாரியைப் போல கொஞ்சம் கொய்யாப்பழங்களை வாங்கி கூடையில் வைத்து விற்கத் தொடங்கினார். அன்றும் பாண்டியன் வழக்கம் போல பலரை மிரட்டி பணம் பறித்து கொண்டு இந்த சாதுவின் கடைப்பக்கமும் வந்து பணம் கேட்டான். அதற்கு அவர், உனக்கு கொடுக்க என்னிடத்தில் இப்பொழுது பணம் எதுவும் இல்லை, இந்த கொய்யாப்பழங்களை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், இங்கே உட்கார்ந்து இதை விற்று அவ்வளவு பணத்தையும் நீயே எடுத்துக்கொள் என்று கூறினார். முதலில் மறுத்த அவன், தன்னை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதை சவாலாக எடுத்து செய்து காட்டி சாதுவை வெட்கப்படுத்த வேண்டும் என்று எண்ணி சரி என்று ஒத்துக்கொண்டான். சாதுவும், நான் மாலையில் வருகிறேன் என்று சந்தையை விட்டு வெளியேறினார். பாண்டியன் காலை முதல் மாலை வரை உட்கார்ந்து அந்த கொய்யாப்பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருந்தான். நேரமாக ஆக வியாபாரிகள் எப்படி கொஞ்சம் பணத்திற்காக அதிக நேரம் காத்திருந்து வியாபாரம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். மற்றவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தான் அவர்களிடமிருந்து பறித்து கொண்டது அவர்களுக்கு எத்தனை வேதனையாக இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்கினான். மாலை நேரத்திற்குள்ளாக அவனுடைய கொய்யாப்பழ கூடை காலியானது. அந்த நேரத்தில் அங்கே வந்த சாது அவனை பாராட்டினார். தன்னுடைய தவறை உணர்ந்த அவன் தான் கொய்யாப்பழத்தை விற்ற பணத்தை அவரிடத்தில் கொடுத்துவிட்டு, இனி நான் சோம்பலாக இருந்து மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க மாட்டேன், நானும் உழைத்து பிழைப்பேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்து புறப்பட்டு சென்றான். இன்றும் பல வீடுகளில் ஆண்கள் வேலைக்கு செல்லாமல் சோம்பலிலும் அடாவடிகளும் செய்து கொண்டிருப்பது வேதனையான ஒரு காரியம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன்னுடைய கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக் கடவன் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன செய்வோமா?

ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 3. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி தீர்மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடுகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடுகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகனப்பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஜாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகி உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தார். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளையிட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தார். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3 நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றார். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை.
ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிட்டு. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஞானத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டார். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்தபின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றார். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றார். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள், அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அதை எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஷ்டவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஆமீன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: சகோதரன் எஸ்வர் தாஸ் அவர்களின் சாட்சி பாகம் இரண்டை இப்பொழுது கேட்போம்.
1: ஃபோர் வாட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது வி ஹாவ் டு கோ டு சிஎம்சி ஹாஸ்பிட்டல். அப்போ பெரிய மாவு கட்டு போட்டிருப்பாங்க
2: தம்பிக்கா,
3: தம்பிக்கு
1: தேர்ட் டேல இருந்து
2: பிறந்த மூணாம் நாள்
1: மூணாவது
2: கிளப் ஃபுட்
3: ரெண்டு பாதங்களும் உள்ள வளைஞ்சு இருக்கும்.
1: ஸ்ட்ரெயிட்டன் பண்றதுக்காக போட்டு
2: பிறவிலேயே அந்த ரெண்டு பாதம் வளைஞ்சு தான் பிறந்திருக்கு.
3: ஆமா, ரெண்டு பாதங்களும்.
2: What was your feeling? How did you feel when suddenly எல்லாரும் பேபியை பார்க்கும்போது லேபர் வார்டில் இருந்து கூட்டு வெளியில கொண்டு வருவாங்க,
1: கவர் பண்ணி தானே
3: கொடுத்தாங்க. இவங்களுக்கு அது தெரியல,
2: சொல்லல.
3: இவங்களுக்கு பேபி பிறந்த அந்த
1: டைட் எல்லாம் வாண்ட் கேட்டாங்களே, வாட்ஸ் தி ராங் இன்சைட் தி பாடி அப்படின்னு
2: தெரியல. எனக்கு டிஃபெக்ட்
3: தெரியல இவங்களுக்கு. இவங்களுக்கு அவங்க ரொம்ப டயர்ட்.
2: ஓகே, அந்த நேரத்துல உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க, பட் உங்களுக்கு சொன்னாங்களா?
3: ஆமா, எனக்கு காமிச்சாங்க. அப்ப பாக்கும்போது அந்த ரெண்டு பாதங்களும் பஞ்சு மாதிரி இருந்தது,
1: ஒயிட்டா.
2: பிளட் சர்க்குலேஷன் இல்ல.
3: ஓகே, அப்ப அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், அதுல வந்து இந்த இங்க இருக்கிற ஸ்கின் கலர் இந்த பாதத்துக்குள்ள வந்துருச்சுன்னா 3 மினிட்ஸ்க்குள்ள ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வரலையா இமீடியட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவோம் உங்களை சொல்லிட்டாங்க. அன்னைக்கு எங்களுடைய நாட்கள் வந்து ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு நாட்களில் இருந்தோம். யாருமே இல்லை, நானும் என் மூத்த மாக மட்டும்தான் வெளியே இருக்கோம், வேற யாருமே இல்லை எனக்கு ஒத்தாசைக்கு. என் மனைவி உள்ளே இருக்காங்க, ஒரு பாஸ்டர் அம்மா வந்து, நாங்கள் போகிற சர்ச் பாஸ்டர் அம்மா வந்து இவங்க கூடயே இருந்தாங்க லேபர் ரூமில், வேற யாரும் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு இல்லை. அப்போ இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப துக்கம், நான் வெளியில வந்து அழுதேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணா நான் இந்த மூத்த மாலை போய் யார்கிட்ட விடுவேன், யார்கிட்டயுமே விட முடியாதே, எங்களை பார்க்க யாரும் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப துக்கத்தோட. இந்த பாப்பா 3 வயசு, இதுக்கு ஒன்றும் புரியாது, நான் அழுகிறத பார்த்து அதை அழுகுது. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு லான் இருக்கும், அந்த லான்ல உட்காந்து அழுதோம். எனக்கு வழியே லாஸ், எஸ்பா நீங்க மட்டும்தான் எனக்கு வழி, நீங்க இப்ப அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சேன். சிஸ்டர் திருப்பி கூப்பிட்டாங்க, வாங்க பிரதர் அப்படின்னா வந்துட்டு, பிள்ளைக்கு கலர் வந்துருச்சு, இந்த ரத்த ஓட்டம் இங்க வந்துருச்சு, அதனால ஒன்னும் கவலையே இல்லை, பயப்படாதீங்க. 3வது நாள் ஆனா நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு போக கூடாது, நீங்க நேரா போய் பிஓபி ஸ்டார்ட் பண்ணிடணும். தேர்ட் ஆன்வர்ஸ் தம்பிக்கு வந்து எலும்பு இப்படி வளைஞ்சிருக்கும், இந்த வளைஞ்ச இந்த எலும்பை இழுத்து ஸ்ட்ரைட்டா நம்ம பாதம் மாதிரி வச்சு மாவு கட்டு போடும் போது அவ்வளோ வேதனை இருக்கும், பிள்ளை துடிப்பான். அந்த வேதனை தாய்க்கு எடுக்க
2: முடியாதனால
3: ரொம்ப தூரம் உட்காந்துருப்பாங்க. நான் இவனோட காலை பிடிச்சிக்க சொல்லுவாங்க, இன்னொரு சிஸ்டர் பிடிச்சிருப்பாங்க, டாக்டர் கட்டுவார். அந்த ஷீட்டெல்லாம் நனையும், என்னோட கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றும். அப்போ டாக்டர் தட்டி கொடுத்து சொல்லுவாங்க, ஈஷதாஸ் இதெல்லாம் நல்லதுக்கு தான், நீ இப்போ கஷ்டப்பட்டனா உன் பிள்ளை நடக்கதை பார்த்து சந்தோஷப்படுவேன். அந்த நாளில் அவரை ரொம்ப எங்களை என்கரேஜ் பண்ணார். ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைக்குள்ள தான் சாமி எங்களை கொண்டு போனார். அந்த நாட்களில் எங்களுக்கு தெரியல ஏன் அந்த கஷ்டம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு புரியல. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ரொம்ப துக்கப்படும்போது, வேதனைப்படும்போது, அதுக்கப்புறம் 6வது மாதம் இவனுக்கு சர்ஜரியும் பண்ணிட்டோம். நாங்கள் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு வீட்டில் இருந்தோம். அப்போ அந்த ஓனர் எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க, ஏன்னா 24 மணி நேரம் குழந்தை அழுகும், அவனோட வழியில் அவன் அழுவான். அவன் அழுகிறது வந்து அந்த ஓனர் தூங்க முடியலன்னு சொல்லி எங்களை வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு குழந்தை நீங்கள் தானே கொடுத்தீங்க, வீடு உங்களுக்கு லேசானது, அவங்க 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்கப்பா, எனக்கு அதுக்குள்ளே ஒரு வீடு கொடுங்கன்னு. ரொம்ப ஒரு குட்டி வீட்டில் தான் இருந்தோம், 1000 ரூபாய்க்கே. ஆனால் ஆண்டவர் அதே 1000 ரூபாய்க்கு 7வது நாள் ஒரு பெரிய வீடு கொடுத்தார் சாமி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த, அது வந்து என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஆண்டவரோட நான் நெருங்கி ஜீவி பிடித்து கொள்ள ஆண்டவர் வந்து எனக்கு சகாயம் பண்ணாரு அந்த நாட்கள்ல. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, இவங்க அப்போது பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க என் மனைவி ஒரு ஸ்கூலில், என் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும் அந்த ஸ்கூலு, ரெண்டு மணி நேரம் டீச் பண்ணுவாங்க போய். ஏன்னா எங்களுக்கு பண தேவைகள் இருந்தது. இப்போ மூத்த மகள் அதே ஸ்கூலில் இருந்தால் அவளும் அங்கே போவாள். இவ அந்த டீச்சரு ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்க, உன் பிள்ளை அப்போ வந்து 8th month தம்பிக்கு இவனுக்கு வீல் சேர் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வார்த்தை வந்து எங்கள் இருதயத்தை மிகவும் உடைச்சிருச்சு. அப்போது இவங்க வந்து ரொம்ப அழுதாங்க வீட்டில். அப்போது நான் இவங்ககிட்ட சும்மா வாய அளவுக்கு தான் பேசினேன், நீ ஏன் அழுகிற, நம்ம பிள்ளை நடப்பான், சும்மா சொன்னேன். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் சும்மா இவங்களை ஆறுதல் படுத்த தான் சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை என்ன ரொம்ப உடைச்சிது அந்த நாளில். நான் ராத்திரி இந்த குழந்தை தூங்கினதுக்கப்புறம் இவங்க 12 o'clock வரைக்கும் முழிச்சிருப்பாங்க. 12 o'clock நான் காலைல வரைக்கும் நான் பார்த்துக்குவேன் பாப்பாவை. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன், மீதி ஹோல் டே இவங்க தான் பார்ப்பாங்க. நான் சாயந்தரம் கொஞ்சம் ஏர்லியாக ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவேன், இவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க. அது மாதிரி எங்கள் ஆஃபீஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரே யூனிட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரிலீவ் பண்ணுவாங்க. அப்போது நான் அந்த ராத்திரில ஆண்டவர்கிட்ட ரொம்ப நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டுகிட்ட நான் வந்து ரொம்ப
1: போராடினேன்,
3: அதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன் எங்களை எல்லாரும் முன்னாடியும் கேள்வியாக நிற்க வச்சிட்டீங்க? மக்கள் எங்களை பார்க்கும்போது முதல்ல சொல்லுவாங்க, ஐயோ பாவம் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பாவம் பண்ணியோ இப்படி பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை வந்து எங்களை மிகவும் உடைச்சிது. அப்போ நான் ஆண்டுகிட்ட சொல்ல, ஏன் ஆண்டவரே நான் வந்து சிகரெட் குடித்ததில்லை, நான் குடித்ததில்லை, சினிமாக்கு போகிறதில்ல, எல்லாத்தையும் விட்டு நாங்கள் உங்களுக்காக தானே வந்தோம். என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் கூட பார்த்ததில்ல அவங்க. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஃபேமிலியில் வளர்க்கப்பட்டு, ஸோ காலேஜ்லலாம் அவங்க படித்து வந்தாங்க. ஆனால் கூட அவங்க அந்த ஆட்டிடியூட்டே அவங்களுக்கு இல்லாதபடி ஆண்டவர் வந்து அவங்கள ரொம்ப அழகாக வளர்த்து கொண்டு வந்தார். ஸோ இப்படிப்பட்ட நாங்கள் இணைஞ்சு எங்களை நீங்கள் தானே கட்டுனீங்க, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை? என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி மாதிரி இருந்தது. அந்த ராத்திரில நான் ரொம்ப ஆண்டவரோட போராடி ஜெபிச்சேன். அப்போ சாமி எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சாங்க. அந்த தரிசனத்துல ஒரு பிக் நீ வித் ஷூஸ், ஒரு ஸ்மால் நீ வித் ஷூஸ், ஸ்மால் நீ வித் ஷூஸ் ஒரு அலுமினியம் பாக்ஸ் கையில வச்சிருக்க, இவ்வளோ கை தெரிஞ்சது ஆஃப் ஹேண்ட். என்னோட மனநிலைமை அன்னைக்கு பாதிக்கப்பட்டதுனால என்னால் அந்த விஷன் எனக்கு புரியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என் பிள்ளைய பற்றி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எதையோ காமிச்சிட்ருக்கேன், எனக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், பிக் நீ ஒன்று உன் ஷூ, ஸ்மால் நீ உன் பையன் ஷூ, இந்த கை வந்து உன் பையன் கை, நீ தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடுவேன்னு. ஏசு சாமி அப்படியா என் பிள்ளைக்கு வந்து அற்புதம் செய்வேன்னு சொல்லி 8th month மாவு கட்டு இருக்கும் போது இந்த தரிசனம். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராசஸ் போனோம். ஆனால் இதை பார்த்த மாத்திரத்தில் என் துக்கம் சந்தோஷமாய் மாறுச்சு. எனக்குள்ள ஒரு வேதனையும் நான் மனநலமே பாதிக்கப்பட்டவன் போல தான் இருந்தோம். அந்த நாளில் ரெண்டு பேருமே அழுவோம். ஏன்னா அந்த பிள்ளை வந்து ரொம்ப அழுகும். எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அந்த நாட்களில், ரொம்ப கஷ்டமான நாட்களில் தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ராத்திரி அந்த தரிசனம் நாங்கள் எப்போ பார்த்தோமோ என் துக்கம் சந்தோஷமாக மாறுச்சு. என் தூங்கிட்டு என் மனைவியை நான் எழுப்பி, சத்யா இனிமேல் நீ அழாத, நானும் அழமாட்டேன், ஏசாமி பிள்ளைய நடப்பேன்னு சொல்லி தரிசனம் காமிச்சிட்டாருன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாள்லேருந்து எங்களுக்கு உள்ள ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. ஸோ கத்தர் கொடுத்த இந்த தரிசனத்தை பிடிச்சிட்டே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஸோ இது போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் எங்கள் மெடிக்கல் போயிட்டே இருந்தது. ஸோ மெடிக்கல்
1: மீன் டைம் டாக்டர் என்ன சொன்னார், சிஎம்சி டாக்டர் சொல்கிறாரு, ஹீஸ் அ நைஸ் டாக்டர், நல்ல ஆவிக்குரிய ஒரு மனுஷன். வெளியே பாருங்கம்மா எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் 8th surgery 7th surgery. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பேக்குறோம். நீங்கள் வந்து சும்மா அழுதுட்டு இருக்கீங்க, படிச்சிருக்கீங்களா படிக்கிறேன்னு கேட்டார். சில படிப்புகள் வந்து என்ன தாங்க முடியாது டாக்டர், எனக்கு அவன் அழகில் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஆனால் தேர் இஸ் நோ கேரண்டி, எப்படியும் மோர் தென் 1 lakh ஆகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் சொல்லிட்டுமே ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு எனக்கு படுக்க போகிறது இல்லப்பான்னு ஜோம்லேட்டே வந்து அதுக்கப்புறம் ஆண்டர் கிருப்பையாக அதை சரி பண்ணி கொடுத்தேன்.
3: ஸோ ஆமாம்,
2: ஒரு ஆபரேஷன் ஃபெயில் ஆகி சில நேரங்களில் ஃபெயில் ஆகி செகண்ட் ஆபரேஷன் தேர்ட் அப்படி எதுவும் நம்பர் ஆஃப் ஆபரேஷன் சொன்னாங்களா?
3: எங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, நிறைய ஆபரேஷன் இருக்கு தம்பிக்கு, இந்த ஒரு ஆபரேஷன்ல உன் பிள்ளை நடப்பான்னு சொல்லி நின்று கேரண்டின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படியே தான் நான் சைனே பண்ணியிருக்கேன் அந்த பாண்டில். என் பிள்ளைக்கு இந்த ஆப்ரேஷனில் சுகமாகாதுன்னு தான் அதில் எழுதியிருக்கு, அதில் தான் நான் சைன் பண்ணேன். ஆனால் தேவன் வந்து ஜபம் கேட்டார், கண்ணீரை மாற்றினார். May 18th இவனுக்கு பர்த்டே வரப்போகுது. அப்போது எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கேப்பு, கேப்புக்கு அப்புறம் அடுத்த சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட், கெட் மணி அண்ட் ப்ரிப்பேர் மணி எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சர்ஜரியை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டு சர்ஜரிக்கு போயிருந்தோம். செகண்ட் சர்ஜரிக்கெலாம் யோசிக்க கூட எங்களுக்கு திராணியே கிடையாது. அப்போ நாங்கள் இந்த கேப்பில் எங்களுக்கு ஒரு நடுவில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, போய் ரெஸ்ட் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க. நாங்கள் அப்போ வந்து வெயிட் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். May 18th இவனுக்கு பர்த்டே வரும். நாங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தோம், நானும் மனைவியும். ஆண்டவரே, அவனோட பர்த்டே அப்போ அவன் வந்து நடப்பான், எல்லாரும் பார்ப்பாங்க, தேங்க்ஸ் கிவிங் வைப்பேன். ஆனால் இந்த பிள்ளைய வந்து நான் தூக்கிட்டு போனது இப்படி தான் தூக்கிட்டு போக முடியும், ஏன்னா இந்த பிள்ளை இங்கே கூட போட முடியாது, அவ்வளோ பெரிய மாவுக்கட்டு, பாதத்துலேருந்து தொட வரைக்கும் ரெண்டு கால்லையும் இருக்கும். ஸோ அதனால நார்மல் சைல்டு மாதிரி இந்த பிள்ளைய கேரி பண்ண முடியாது. அதனால் ஆண்டவரே, எல்லாரும் எங்களுக்கு முன்னாடி கேள்விக்குறியாக வாழ்ந்தோம், அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தேவன்றதை பார்க்கணுன்றத வந்து நாங்கள் உறுதியாக பிடிச்சிட்டு ஜெபிச்சிட்டேன். நாங்கள் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், டாக்டரும் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்ததெல்லாம் ஃபெயிலியர் கேஸ் தான் பார்த்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன்ட் கூட பாசிட்டிவாக சீன் பார்க்கல, ஒரு காரியங்கள் பார்க்கல, எல்லாம் நெகட்டிவ் தான். ஆனால் தேவன் கொடுத்த இந்த தரிசனம் வந்து எங்களை தட்டி எழுப்பிச்சு அதை பிடிச்சுக்கிட்டோம். நீங்கள் சொல்லிட்டீங்களப்பா என் பிள்ளை நடப்பான், இதை நாங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். May 18th இவனுக்கு பர்த்டே, May 10th இந்த மகன் வந்து அவனே எழும்பி ஓடுனான், நடக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா குழந்தைங்க வந்து அடி எடுத்து தான் வச்சு நடக்கும். எங்களுக்கு டாக்டரே சொல்ல ஒரே ஒரு காரியம், தள்ளு வண்டியோ எதுவோ வச்சு இந்த பிள்ளைய நடக்க நீ ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது, ஏன்னா அவனுடைய எலும்பு வந்து அவ்வளோ வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு தொட்டாரு, விடுவிச்சாரு, கம்ப்ளீட்லி ஹீலிங்,
2: டோட்டல் ஹீலிங்.
3: எஸ், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுச்சு, எங்கள் கண்ணீர் எல்லாம்.
2: இப்போ உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க சொல்ல
3: முடியும்? ரெண்டு மூத்த மக இப்போ டெக் மகேந்திரா சாஃப்ட்வேர்
2: சோஷியல் ஃபினிஷ்ட். நீ கொஞ்சம் சொல்லுமா?
4: இப்போ டெக் மகேந்திரால வர்க் பண்ணிட்டு இருக்கேன், சோஷியல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு.
2: யூ ஃபினிஷ்ட் யுவர் இன்ஜினியரிங்?
4: ஃபினிஷ்ட் மை இன்ஜினியரிங் அட் ஹார்வர்ட்
2: இன்ஸ்டிடியூட். ஓகே. என்ன இதுல?
4: கம்ப்யூட்டர்
2: சயின்ஸ். சோ ஆர் ஹாப்பி வர்க்கிங் நவ? இட்ஸ் வெரி குட். தம்பி என்ன பண்றாங்க?
5: இந்துஸ்தான் யுனிவர்சிட்டில செகண்ட் இயர் படிச்சிருக்கேன்.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
5: ட்ரிபிள் இ படிச்சிருக்கேன்.
2: Okay. What is your aim and what is your goal? What have you decided in your... நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்ட்டு? ஏன்னா அவங்க வாழ்க்கை வேற, உங்கள் வாழ்க்கை வேற.
5: கடவுள் வந்து அவங்களுக்கு பண்ண மாதிரி எனக்கும் எவ்ரிடே லைஃப்பில் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு பண்ண மாதிரி கஷ்டம் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால நானும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து எவ்ரிடே லைஃப் நான் இப்போ ப்ரே பண்ணோட கடவுள் எனக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் ministry
2: la. So you have decided to follow Jesus.
5: Yeah.
2: That's very good. Ninge vandu you have taken some good decisions to follow Jesus. How do you feel that it will match with the society that tries to take you away from Christ? Kristuva vittu doorama kondu pogura andha valiya avangalukku theriyama poittirukanga paavam. Ana avanga ninge vanda sandoshama irukum solli koottirukranga. Appadi patta or match agada value system match agada. The biblical value system is something different from the other value system. So you will practically see that struggle there. எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அது
5: கடவுள் கூட இருந்தோம்னா கடவுள் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
2: குட்.
5: நமக்கு கடவுள் நம்ம கூட இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க நம்ம வெளியில் வருவாங்க. சப்போஸ் நம்ம டெய்லி அவங்கள எங்கள் காலேஜில் பைபிள் ஸ்டடி நடக்குது. ஸோ அவங்க நான் கூப்பிட்டேன்னா ஒருவேளை கடவுள் அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க கடவுள் நம்ம வழி நடக்கணும் நினச்சாலும் அவங்க கூட்டு வருவாங்க. ஸோ பியர் ப்ரெஷர் இந்த பக்கமும் இருக்கலாம் அப்படியே.
2: பாப்பா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இவருக்கு வந்த சோதனைகள் உங்களுக்கு வந்த சோதனைகளாக இருக்காது. ஏன்னா வித்தியாசமான என்விரான்மெண்டாக இருக்கும், ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வில் டெவலப் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ். ஸோ ஆஸ் எ கேர்ள் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அண்ட் ஹவு டு யூ ஓவர்கம் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் என்கவுண்டர்ஸ் யூ ஹேட்? இந்த மாதிரி நடந்ததை நான் இப்படி ஓவர் கம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, வாலிப கேர்ள்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, பெண் பிள்ளைகள், அவர்களுக்கு அது உதவியாக இருக்குமே.
4: எப்பயுமே வந்து லைக் நான் ரொம்ப பரிசுத்தம் அதனால நான் பாவம் செய்யாம இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்பா அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, யாருனாச்சும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நமக்காக. ஸோ கடவுள் தான் வந்து பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டாரு. எப்படி வந்து லார்ட் வந்து பாவம் செய்யாதபடி கடவுள் காப்பாத்தினாரோ அந்த சோதம் கும்பறால, அதே மாதிரி தான் இப்பயும் நம்ம இந்த வேர்ல்ட்ல இருக்கிறப்போ கடவுள் தான் நம்மளை காப்பாத்து.
2: உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில ஏதாவது ஆண்டவர் விட்டு தூரமாக போகக்கூடிய ஒரு என்கவுண்டர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்ததா?
4: ஐ ஷுட் சே காட்ஸ் வேர்ட் ப்ரொடெக்டட். ஒவ்வொரு தடவையும் லைக் நம்ம ப்ரீச் பண்ணுற மெசேஜஸ் கேட்கும் போதோ அவங்க பேசுகிறது நம்ம லைஃப்பில் வந்து அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வென் ஐ வாஸ் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ சுனாமி வந்துச்சு. அப்போ வந்து ஐ வாஸ் ஸோ அஃபெக்டட், மென்டலி அஃபெக்டட், ஐ குட் நாட் ஸ்லீப் அட் நைட். எப்போ பார்த்தாலும் தட் ஃபியர் ஆஃப் டெத்,
2: எப்போ
4: போயிடுவோமா, எப்போ இறந்து போயிடுவோமா, அந்த மாதிரி அந்த பயம் வந்து என்டாங்கிள்மெண்ட். ஐ குட் நாட் ஸ்லீப் அட் நைட், ஐ ஹட் டெரிபிள் டைம்ஸ்,
2: ட்ராமா.
4: இட் வாஸ் தேர் ஃபார் லைக் ஃபியூ மந்த்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க, ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் நத்திங் ஹெல்ப். ஒன் டே என்னோட சித்தி வந்து எனக்கு கால் பண்ண, எல்லாருமே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ஒவ்வொருத்தரோட ரிலேட்டிவ்ஸ் வீட்லாம் தங்கும்போது ஆல் சுவாமி என்ன இந்த பொண்ணு இப்படி ரொம்ப
2: மென்டலி டிவைல்டு,
4: இப்படி பிஹேவ் பண்றாள். நான் எப்பவுமே சாண்டில்ஸ் போட்டுட்டே இருப்பேன், ஏன்னா தண்ணி வந்துச்சுன்னா கால் அழுக்காயிடக்கூடாது, அப்படியே ஓடணும் அப்படின்னு சாண்டில்ஸ் போட்டுருப்ப. வீட்டுக்குள்ளேயும் சாண்டில்ஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். அந்த மாதிரி ரொம்ப பயத்துல இருந்தேன். ஸ்கூல்ல இருந்தாலும் திடீர்னு அந்த பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் வரும்போது என்ன பண்ணுனே தெரியாது, என்ன பார்த்தாலும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இது நம்மளை அஃபெக்ட் ஆகிடுமோ, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுவோமோ, நமக்கு என்ன ஆகும், அந்த நெக்ஸ்ட் மினிட் கொடுத்து அந்த பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு மெசேஜ் கேட்குறேன்னா கூட அந்த சாட்சி சொல்றாங்க நான் இதுல இருந்து சுகமாயிட்டேன் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க, அந்த வியாதி எனக்கு வந்துருமோ, அந்த மாதிரி பயம் வர. ஐ வாஸ் வெரி பேட். பயம் என்ன சொல்ல, ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மளை அவ்வளோ அஃபெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து அப்போதான் தெரிஞ்சிச்சு. மை என்டையர் லைஃப் காட் ஸ்டாப்ட். என்னால சாப்பிட முடியாது, நல்ல ஒரு பாதி டீ தான் சாப்பிடுவேன், நல்ல டயட் இருக்காது, கண்டினியூஸாக ஏரியா யோசிச்சுட்டு இருப்பேன், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், ஸ்கூலுக்கு போவேன், ஆனால் எங்கள் அம்மாட்ட திடீர் திடீர் ஓடி வந்துடுவேன். டீச்சராக இருக்கிறதுனால
3: ஒரே ஸ்கூலில்,
1: ஒரே ஸ்கூல்,
3: ஒரே ஸ்கூலில்
4: நானே என் தம்பி எங்கள் அம்மா எல்லாரும் ஒரே ஸ்கூலில் தான் படிப்பேன். நான் வேலை பார்த்தாங்க நான் படிப்பேன். திடீர்னு ஓடி வந்துட்டு எதையாச்சும் சொல்லுவேன், எனக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, எங்கள் அம்மா ஜோம் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. எல்லாருமே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சித்தி வந்து ஒரு நாள் கால் பண்ணி சொன்னாங்க, நீ வந்து என்ன பண்ணனா, எப்போல்லாம் உனக்கு பயம் வருதோ கத்தர் வந்து பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த பொத்தியும் உள்ள ஆவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டே இரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ எப்பெல்லாம் பயம் வருதோ ஐ டோட்டலி பிலீவ் தட், நம்ம சொல்லுவோம், நம்ப ஆரம்பிச்சேன், வசனத்தை நம்ப ஆரம்பிச்சேன். ஐ கெப்ட் ஆன் சேயிங் தட் ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் மென்ட் தட் டைம். ஐ வாஸ் ஒன்லி டூயிங் மை ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஸோ ஐ செட் கண்டினியூஸாக சொல்ல ஆரம்பித்தேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹவு த ஃபியர் லெஃப்ட்
2: இட் லெஃப்ட். கையில வச்சிருக்கிறது வெறும் புஸ்தகம் மாத்திரம் இல்ல, இட்ஸ் தி பவர் ஆஃப் காட். That's great. That's great. Power of the living God.
4: So even now I believe like to overcome temptations only God's word can help.
2: Okay, good.
4: Our personal relationship with God matters. Nama like it or not, believe it or not, you have to sit, pray, meditate, only God can make
2: it. So that disciplined life on them is a must for everybody. And particularly for youngsters, it is very, very important.
4: Beginning stage, it will be hard to sit like 1 minute. ஸ்டார்டிங் லைக் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி, பட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் கண்டிப்பாக உட்காருவேன். ஒருவேளை அந்த டைமில் வந்து சரி ஏதாச்சும் நடந்துடுச்சு, உட்காந்து வேலை ஏதாச்சு அப்படின்னா லைக் அந்த டேல எப்பனாச்சும் உட்காந்து மேக் இட் அ பாயிண்ட் டு டு
2: இட்
4: எப்படின்னாச்சு.
2: Good. It's time to pray. Mm. Time to seek God. Wonderful life.
3: So, அந்த நாள்ல அவளுக்கு ரொம்ப மைண்ட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் மெடிசன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சைக்காட்ரிக் டாக்டர் போய் பார்த்தோம், மெடிசன் கொடுக்கணும். அப்போது நான் டாக்டர்கிட்ட சாரி சொன்னேன், டாக்டர் இது கடவுள் எனக்கு கொடுத்த முதல் கனி, இதில் பழுது இருக்காது தான் கடவுள் சொன்னார், அதனால் நான் ப்ரே பண்ணி விடுதலை வாங்கிடுவேன். அப்போ சொன்னாங்க ஈஸ்வரதாஸ் கெட்டா கெட்டவேன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து இஷ்யூஸ் அ வெரி ஃபெய்த்தில் உள்ளவங்க, நீ ஜபத்திலேயே விடுதலை வாங்கிடுவேன் கிளம்புன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் நானும் வைஃபும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நாட்களில். ராத்திரி எழும்பி கத்திட்டு ஓடுவா, தண்ணி வந்துருச்சுப்பா தண்ணி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஓடுவா. கதவு மூடி இருக்கோம், அப்போ சொல்லுவேன் பாப்பா டாடி இருக்கேன் மம்மி இருக்கேன் பாரு அப்படின்னு. அந்த ஃபியர் அவளுடைய மைண்டில் இருந்தது. ஆனால் காட் வந்து ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர்
2: ஆண்டவர் தான் அதை எடுக்க முடியும். எந்த ஒரு டேப்லெட்டோ பில்ஸோ எதுவும் ட்ரீட்மெண்ட் அதை செய்ய முடியாது.
3: எனக்கு என்னென்னா மருந்து கொடுத்து அந்த மருந்தில் ஒரு அஃபெக்ட் என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இது மூலம் பண்ணி ஆண்டவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். நான் ஆண்டவருக்கு 20 பாயிண்ட் எழுதுனேன்னு சொன்னேன்ல, அதில் எனக்கு வர என்னோடய பிள்ளைங்க வந்து கடவுளோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வர எழுதியிருந்தேன் அதில். அதே மாதிரி ஸோ எழுதுனது எதுவுமே மாறலை, எல்லாமே
2: இன்னொன்று
3: பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து படித்ததே இல்லை, அவங்களே படிப்பாங்க அவங்க பாடம். ஸோ நல்ல மாதிரி அதே போல் சன்னோட இதில் கூட சொல்லப்போனால் தன்னோட ஃப்யூச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது மனைவிக்கு கத்தர் இந்த வார்த்தை கொடுத்தாங்க, கத்தர் உன்னை நேர் வழியாய் நடத்துவேன்னு சொல்லிட்டேன். உன்னை நேர் வழியாய் ஈசாக்கு
2: கொண்டு
3: போது
2: எலியேசருக்கு
3: கொடுத்த வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையை பிடிச்சே ஜெபிச்சோம். எங்கிட்ட பணம் இல்லை, மனுஷர் இல்லை, ஆனால் யாருமே இல்லை, ஆனால் எங்கிட்ட இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்த வார்த்தை இருந்த, அந்த வார்த்தையே பிடிச்சிட்டு ஜெபிச்சோம். இந்த வார்த்தை எங்களுக்கு வழி செஞ்சது. அன்னைக்கு காலையில நான் வாக்கிங் போனேன், வாக்கிங் போகும்போது எங்க சகோதரர் நான் பார்க்க நேர்ந்தது. என் சகோதரர் சொன்ன காரியம், அன்னைக்கு எங்க சித்தி வேற இறந்து போயிட்டாங்க. அந்த பெரிய அவங்க ரொம்ப பெரியவங்க, கண்டிப்பா அந்த டெத்துக்கு போகணும், ஆனா இது பிள்ளையுடைய ஃபியூச்சரு, இதுக்கும் கண்டிப்பா போகணும். நாங்க எங்க அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா இந்த மாதிரி பிள்ளையுடைய கவுன்சிலிங்காக போகிறோம் காலேஜுக்கு, நாங்கள் வந்து டெத்துக்கு ஒரு வேளை வரலைன்னா நாங்கள் வந்து மீட்டிங்க்கு வந்துடுறோம் சொல்லிடுறீங்க. அப்போ எந்த காலேஜ் போகிறேன்னா, அந்த காலேஜ் இந்த மாதிரி இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இல்லை கேசிஜி, கேசிஜி காலேஜ், அதை தான் சொன்னோம் நாங்கள். சொன்ன உடனே எங்க ஸோ அது மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பறப்பட்டு போனோம், எங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போனோம். போய் நாங்கள் பார்த்தவங்க கூட வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற எங்களுக்கு சொன்ன எங்கள் அதை விட இன்னொரு அற்புதம், விபிஎஸ் எங்கள் சர்ச்சில் நடந்தது. அந்த ஃபைனல் டேக்கு, அந்த ஃபைனல் டே தம்பிக்கு வந்து சாட்டர்டே ரிசல்ட் வந்துருச்சு, சாரி ஃப்ரைடே ரிசல்ட், ஆமாம் சாட்டர்டே ரிசல்ட் வந்தது. சண்டே நாங்கள் சர்ச் போய் 2 தேங்க்ஸ்கிவிங் வச்சிட்டோம், ஒன்று பாஸ் பண்ணதுக்கு, இன்னொன்று காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா சாமி சொன்னார் காலேஜ் சீட் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. ஸோ 2 காணிக்கையை போட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் சர்ஸ் போவோம், 7 to 8. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அண்ணா உடனே புறப்பட்டு இதுக்கு சர்ச்சுக்கு வாங்க. சொன்னால் ஐயோ நான் வரமாட்டேன், இப்போ தான் சர்ச் போயிட்டு வந்தேன், எனக்கு என்னென்னா செகண்ட் சர்ஸ் எல்லாரும் வருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எதிர்பார்த்த அளவுக்கு தம்பிக்கிட்ட வந்து மார்க் வரல. ஸோ அதனால் எப்படி போய் இதை சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஆனால் சொன்னாங்க, இல்லை இல்லை தீமோத்தியோடைய சீட்டை பேசி வச்சுருக்கோம், நான் யார்கிட்டையும் போய் என் பிள்ளைக்கு சீட் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லலை. நாங்கள் ஏசாமிகிட்ட சொன்னோம், ஏசாமி அங்கே பேசினார். இந்த பிள்ளை விபிஎஸ்க்கு வந்த பிள்ளை எங்கள் சர்ச் மெம்பரே இல்லை, அவங்க வேறு சர்ச் மெம்பரு, அவங்க மகன் வந்து அதில் அந்த விபிஎஸ்ல பாட்டு பாடுது. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, மம்மி நான் பாட்டு பாடுறேன், அதனால நீ நம்ம சர்ச் போகக்கூடாது, இங்கே தான் வரணும். அப்போ வந்தப்போ எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தீமோத்திக்காக பேசி சீட் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு நாங்கள் மீட் பண்ணது ஒரு டீச்சரை, அடுத்த நாள் அவங்க அங்கேருந்து டியூட்டியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு ஒரு டீச்சர் இருந்தாங்க. நாங்கள் போய் அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு முதல்ல ஷாக் மாதிரி இருந்தது. ஆனால் போய் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவங்க எல்லாம் பேசிட்டு கடைசியில் அவங்க சொன்னாங்க 5 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 5 லட்சம் கட்டுற அளவுக்கு நான் எதுவும் கொண்டு வரலம்மா, நான் 1 லட்சம் ஃபீஸ்க்கு வச்சுருக்கேன் பிள்ளைக்கு கட்டேன் அவ்வளோதானா. சிரித்தாங்க, நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் பார்க்குற கேண்டிடேட்டு நான் அப்படின்னாங்க. அப்போ மனைவி சொல்கிறாங்க, ஓகே ஓகே கோ ஹெட் அப்படின்றாங்க. என்கிட்ட பணம் இல்லை, இவங்க கோ ஹெட் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பயம், நான் இவங்களை இப்படி தட்டுறேன், மா நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவங்க பணம் கேட்குறாங்க 5 லட்சம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நான் அடுத்த கேண்டிடேட்டை அட்டன் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு பயமே இல்லை, ஏன்னா வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு நேர் வழியாக நடத்துவேன்னு பிடிச்சிக்கிட்டோம். அதை உட்காந்துருக்கோம், அவங்க எங்களை பேசுவாங்க, எங்களை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்த ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னது தான், எனக்கு தான் கடவுள் சொன்னார் உனக்கு சீட் கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அதை நான் அவங்கக்கிட்ட ரொம்பலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. நான் அந்த அம்மாக்கிட்ட நான் ஒரே இதில் இருந்தேன், எனக்கு ஃபீஸ்க்காக 1 லட்சம் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே கிடையாதுமா, என்கிட்ட 1 பைசா கூட கிடையாது. அது கூட பாப்பா காலேஜில் சேர்த்ததுக்கப்புறம் கடவுள் பேச ஆரம்பித்தார், சேர்த்து வைனார், சேர்த்து வச்சேன் அந்த காசை. அந்த பணம் இருந்தது எங்கள் கையில், அதை எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த அம்மா எங்களுக்காக, இந்த அம்மா எங்களை தெரியாது, எங்கள் முகம் பார்க்கல, எங்களுக்காக 10 times அவங்க டைரக்டர்கிட்ட போய் பேசினாங்க. 10th time வந்து அவங்க சொன்ன வார்த்தை, சார் உங்களுக்கு ஃப்ரீ சீட்
2: கொடுத்துட்டாரு
3: சார். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பேப்பரில் ஃபீஸ் எழுதுவாங்க, இது என்ன கோர்ஸ், கீழே போய் ஃபீஸ் கட்டணும். எல்லோரும் உடனே அப்படியே பண்டல் கேஷ் எங்கள் கண்ணு முன்னாடியே கட்டினாங்க. ஆனால் நாங்கள் 1 பைசா கூட
2: வித்தவுட் டொனேஷன்.
3: எஸ், பிகாஸ்
1: அது கேட்ட குரூப் வந்து ட்ரிபிள்கேட்டா அவங்க சார் காம்படிஷன் சேர்த்துக்கோப்பா அப்படின்னா, இட் வாஸ் வெரி ஃபர்ம், ட்ரிபிள் தான் வேணும் அது கொடுத்தாங்க.
3: ஆக்சுவலாக அந்த காலேஜில் தட் இஸ் இம்பாசிபிள், ஏன்னா அந்த காலேஜில் வந்து அன்னைக்கு வந்து ட்ரிபிள்ஈக்கும் மெக்கானிக்கலுக்கும்
2: அட் தட் டைம்,
3: எஸ்
2: இட் வாஸ் தட் வாஸ் த ப்ரொசீஜர் தட் தே ஃபாலோட்.
3: எஸ்
2: ஓகே, பட் ஆண்டவர் இந்த ப்ரொசீஜரையும் மாத்துறதுக்கு வரலாம் இல்ல தேவன். உங்கள் லைஃபு அப்புறம் உங்கள் லைஃபு பிறகு பிள்ளைகள் ஒன்றுக்கும் ஒவ்வொரு என்கவுண்டர்ஸ். ஐ வுட் சே யூ ஆர் த யுவர் ஃபேமிலி இஸ் த மிராக்கிள் ஃபேமிலி ஆஸ் அ ஹோல். எவ்ரிபடி இஸ் அ மிராக்கிள் அண்ட் அவர் காட் இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கர். நீங்கள் இந்த சூழ்நிலைகளில் பயங்கரமான மலைகள், பள்ளத்தாக்கு, குன்று, மேடு, என்னென்ன காடு மேடு, மலை, முள் எல்லாத்தையும் தாண்டி போயிருக்கிறீங்க. ஸோ வியூவர்ஸ்க்கு சில நேரங்களில் உங்களை மாதிரி இந்த மாதிரி இன்னும் வேறு விதத்துலேயோ எப்படியோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கவங்க இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் எப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், என்ன எப்படி இருக்கணும், ஏன்னா விசுவாசம் டம்முன்னு கீழே இறங்கிடுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகள் அவங்கள வாழ்க்கையை ரொம்ப கட்டுகிற ஒரு ஊன்ற கட்டுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாமே.
3: அருமையான நேயர்களே, இந்த நாளில் நெருக்கத்துலேருந்து நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோம். நெருக்கப்பட்ட நாட்களில் எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் எங்களுக்கு உதவி செய்யலைங்க. ஒன்றே ஒன்று, வசனம் தான் எங்களுக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சமாக. அதனால் எல்லாம் கைவிடப்பட்டிருந்த காரியங்களாக தான் இருந்தது, சூழ்நிலைகள் எல்லாம் மாறாக இருந்தது. நம்பினவங்க நண்பர்கள் எல்லாருமே கைவிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் நாங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தோம். ஏன்னா வசனம் சொல்லுது, வழி சத்தியம் ஜீவனம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ அவரை பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தார், பிடிச்சு கொண்டோம். ஸோ நான் இந்த பாடுகளுக்குள்ளே போகும்போது என்னை இந்த பாடுகள்லேருந்து யாருமே ஹெல்ப் பண்ணி தூக்கவே முடியல. அப்போது ஆண்டவரே எங்களுக்காக இறங்கி வந்து தரிசனத்தின் மூலமாய், தேவதாசர்கள் மூலமாய் எங்களை ஆறுதல் படுத்தினாங்க. அன்னைக்கு எங்களுக்கு நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்கக்கூட யாரும் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த நாளில் நாங்கள் உடஞ்சிருக்கும் போது எங்களுக்காக ஆண்டவர் அவருடைய தூதனையே அனுப்பி விட்டார், வீட்டுக்குள்ளே அனுப்பி அந்த தூதன் வந்து பர்சனலாக எங்களோட பேசினாங்க, எங்களோட இருதயத்தில் இருக்க வேதனையை மாற்றினாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் தேவ வேலை செய்கிற தேவ தாசர்கள் வருவாங்க, வந்து அவங்க எங்களை ஆறுதல் படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதன் மூலமாக தான் இந்த வேதனை எங்கள் வாழ்க்கையில் அந்த வேதனை மாறுச்சு. அதனால் பார்க்குற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், பொண்ணோ பொருளோ மருத்துவமோ நம்மளுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்வது அரிதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற சூழ்நிலை

0: ஏன்னா வசனத்தை நாங்கள் மேய்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆவியின் கண்ணை திறந்து கொடுத்தார். அதை திறந்த பிறகு தான் இந்த வசனத்தில் இவ்வளோ பெரிய ஒரே ஒரு புஸ்தகம், இந்த பைபிள் மட்டும்தான் ஜீவ புஸ்தகம். உலகத்தில் எவ்வளோ புத்தகங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது இது உங்களை முகமுகமாய் உங்களோட பேசி உங்களுடைய மனக்காயங்களை இதை ஆற்றுகிறதாக இருக்கிறது. ஸோ அதிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்குது. அதனால தான் அது ஜீவ புஸ்தகம் என்று பெயர் பெற்றுக்கொண்டது. நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்குள்ள ஆண்டவர் ஜீவனை வைக்கிறவராயிருக்கிறார். ஸோ இந்த பார்க்கிற அருமையான நேயர்களுக்கு நான் இதை இந்த நாளிலே கர்த்தர் என் வாழ்க்கையில் கொடுத்த இந்த நெருக்கமான பாதையில் அவரை பார்த்து கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அதையே நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசரமே இல்லை. உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தான் இயேசு. அவரை நீங்கள் காணும்போது உன் கண்ணீர் மாறி உனக்கு ஒரு ரம்யமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார்.
1: அருமையான சகோதரர் ஈஸ்வர்தாஸ் அவர்களே, சிஸ்டர், பிள்ளைகளே, இவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவர் செஞ்ச வல்லமையான காரியங்களை நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமாக உங்கள் சாட்சி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட பாடுகள், அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் ஆண்டவருடைய கரத்தினால் வந்தீங்கங்கிறத கட்டாயமாக நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு என்னுடைய விசுவாசம். என்னால் இன்று உலகத்தில் உபத்திரவப்படாதவர்கள் யாருமே கிடையாது. இந்த உபத்திரவங்களில் சிலர் தாங்க முடியாமல் வேண்டாத டெசிஷன்ஸு, தங்கள் உயிரை கூட இனி வாழ வேண்டாம்னு சொல்லி சூசைடுக்கு நிறைய போய் கொண்டிருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்களுடைய சாட்சி என்ன நான் உனக்கு பார்த்துட்டேன்னா, எவ்வளவுதான் மட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், மோசமான ஒரு பாதை வழியாய் கண்ணீரின் பாதை போனாலும், ஒரு மனுஷன், ஒரு நபர் ஆண்டவர் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும்போது அந்த மட்டமான சூழ்நிலையிலிருந்தும் கூட ஆண்டவர் திருப்பி தூக்கி எடுத்து அதே வாழ்க்கையில், அதை விட லேசான பிரமாதமான வாழ்க்கையில், ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, த பெஸ்ட் விச் மேன் கெனாட் கிவ், உலகம் கொடுக்க முடியாத ஒரு உன்னத சிகரத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வைராக்கியம் அதை செய்யும் என்கிறத உங்கள் லைஃப்லேருந்து வந்த சாட்சி அது ப்ரூவ் பண்ணி காட்டுது. எனவே அநேகருடைய உள்ளங்கள் இன்றைக்கி தேற்றப்பட்டிருக்கிறது. அநேகர் உங்கள் சாட்சி நிமித்தம் சந்தோஷப்படுகிறாங்க. இன்னும் அவர்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக நீங்கள் சொன்ன மாதிரியே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை எடுத்து அவங்க வாசிக்கும்போது உங்களோடு இடைப்பட்ட தேவன் அவர்களை நிச்சயமாக இடைப்படுவார்ங்கிறது சந்தேகமே இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வியூவர்ஸ்க்காக நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் ஒவ்வொன்றுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பங்கெடுத்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மே காட் பிளஸ் யூ அண்ட் யூஸ் யூ. நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் அருமையான சாட்சிகளை நீங்கள் கேட்டு அற்புதத்தை கேட்டு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், வானத்தையும் பூமியும் மனுஷனையும் படைத்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை என்னமோ தப்பான அபிப்பிராயம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். யாராரோ என்னென்னமோ சொல்கிறதுனால பலதும் காதில் கேட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பெயர் இருக்குது பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து. இது ஒரு மனுஷன் வச்ச பெயர் இல்லை. இது மனுஷன் அல்ல, மத குரு அல்ல, இது மத மாற்றமும் அல்ல. தேவாதி தேவன் 1 தீமோத்தேயு 3:16 படி தேவன் மாம்சமானார் என்று எழுதியிருக்கிறது. எதுக்காக? இந்த துயரப்படுகிற நரக வேதனைப்பட்டு கொண்டு இந்த அசுத்த பொல்லாத ஆவிகள் கையில் மாட்டிட்டு சிக்கி தவித்து நரகத்துக்கு நேராக போய்கொண்டு வியாதி வேதனை, டைவர்ஸு, ஆக்சிடெண்ட்டு, பண லாஸு, பிஸ்னஸ் லாஸ், இனி என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளத்தையும் கொடுத்து நரகத்துக்கு இழுத்துட்டு போக ஆசைப்படுகிற இந்த பிசாசுடைய சங்கிலியிலிருந்து, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுவிக்கும் பொருட்டு அவர் அப்படியானார் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிற அந்த வார்த்தையின் படியே

படைத்த தேவன் மனுஷனானார். எதற்காக? நாம் படுகிற பாடுகள், அக்கிரமங்கள், செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், வியாதி, வேதனை, சாபங்கள், பரம்பரை சாபம், தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா செய்த அத்தனை ஜெனரேஷன்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை சாபங்களும் ஒரு மனுஷன் மேலே விழுமானா அவன் நிலைமை என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அத்தனையும் அவர் தம்மேலே எடுத்துக்கொண்டு நம் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அவருடைய சொத்தாக இருக்கிறபடினால், மாம்சமான யாவருக்கும் தேவன், அப்போ அவருடைய சொத்து தானே நீங்களும். இந்த சொத்து சாத்தானுடைய கையில் சித்திரவதை பண்ணப்பட்டு 80 வருஷமா 70 வருஷமா தெரியாதையா, அத்தனை வருஷமும் ஏதோ ஒரு வியாதி, தீராத வியாதி, தீராத தொல்லை, பிள்ளைகளால் வந்த தொல்லை, பெற்றோர்களால் வந்த தொல்லை, வியாபாரத்தில் வந்த தொல்லை, ஒரு கடன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இனி வாழக்கூடாதுங்கிற அன்புள்ளம் கொண்ட தேவன் நம்மளை விடுவிக்கும் பொருட்டாக ஒரு மாம்ச சரீரத்தை தெரிந்து கொண்டு, ஆவியாயிருக்கிற தேவன் தெரிந்து கொண்டு புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, எனக்கு ஒரு உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொன்ன நல்ல தேவன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீர் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தேவன் மனுஷனானார், அவருடைய சொத்து நீங்க, நான் அவருடைய சொத்து, இந்த சொத்து அழிந்து போகக்கூடாது. உங்களுக்கு இந்த பூமியில் ஒரு சொத்து இருந்தால் அது அழிந்து போகிறதுக்கு நீங்கள் விடுவீங்களா? விடுவீங்களா? பத்திரம் போச்சுன்னா விட்டுருவீங்களா? இல்லை யார் கையிலையோ மாட்டிக்கிடுச்சுன்னா விடுவீங்களா? என் சொத்துன்னு சொல்லி நீங்கள் வீரமாக போக மாட்டீங்க? அது போல தான் நீங்கள் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவருடைய சொத்து அது. ஆனால் தப்பான அபிப்பிராயத்தில் ஒருவேளை அவர் யாருன்னு சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த சாட்சியெல்லாம் எதை ப்ரூவ் பண்ணுது? இன்றைக்கு இந்த அன்புள்ளம் கொண்ட தேவன் நம்மை விடுதலை பண்ணும்படிக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஒழிய மதத்தை ஸ்தாபிக்கவோ, மத மாற்றங்கள் செய்யவோ, அல்ல வேற ஏமாத்தவோ, ஊரை மாற்றவோ, பேரை மாற்றவோ அவர் வரல. அவர் யார்? இதை செய்கிறதுக்கு அவர் ஒரு இழிவான ஆண்டவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு அதை யோசித்து பார்க்கணும். நம்ம பேசுகிறதெல்லாம் ரொம்ப இழிவான பேச்சுகளாக இருக்குதே. நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு மட்டமான காரியத்தை தான் நினச்சி இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம். ஆனால் ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சூரிய சந்திரன் சகலத்தையும் படைச்சி, எந்த மதத்தினருக்கும் இது சொந்தம்னு சொல்லாது, எல்லாருக்கும் சொந்தம். துன்மார்க்கனுடைய நிலத்திலையும் மழை பெய்யுது, நல்லவனுடைய நிலத்திலையும் மழை பெய்யுது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரந்த எண்ணம் உள்ள சர்வமல் வல்லமையுள்ள ஆண்டவரை போய் நம்ம ஒரு மதத்தை மாற்ற வந்திருக்கிறாருன்னு சொல்லல என்ன நியாயம் இருக்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய அபிப்பிராயங்கள் தப்பு என்பதை உணர்ந்து கொண்டு வசனத்தை நோக்கி பார்ப்போமாக. நீங்கள் தாழ்த்தி, நாம் தாழ்த்தி, ஆண்டவரே நான் யார், நீங்கள் யார் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது அவர் வசனத்திலிருந்து தம்மை வெளிப்படுத்துவார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால், அவர் திறக்க சித்தம் கொண்டால் அதிக கிளியராக இருக்கும். அதான் அதை விட ஒரு கிளியரான காரியம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் இடரல்கள் இல்லை. ஆண்டவர் அருமையான சகோதரன் குடும்பத்தை அற்புதங்கள் வழியாய் வழி நடத்தின தேவன். இன்னைக்கு ரொம்ப லேசாக சந்தோஷமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த கிளெஃப்ட் ஃபுட்டுன்னு சொல்லும்போது அது நேராக வருமா, என் பிள்ளையை நான் இப்படி பார்க்க முடியுமா, எல்லா பிள்ளைகளையும் போல் ஓடி ஆடி விளையாடுவானா, காலேஜுக்கு போவானா, ஸ்கூலுக்கு போவானா, காலேஜுக்கு போவானா, இந்த பிள்ளை இது பைத்தியம் மாதிரி இப்போ இருக்குதே, மிரண்டு போய் உட்காந்துருக்குற, இதுக்கு ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா, இல்லை அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குமா, எப்படியெல்லாம் சந்தேகங்கள் வரும் பாருங்கள். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் 10 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு செக்கப்புக்கும் எல்லாரும் கேட்குற கேள்வி, நார்மலாக இருக்கா, நார்மலாக இருக்கா, நார்மலாக இருக்கா, நார்மலாக இருக்கான்னு, நார்மலாக இருக்குன்னு சொன்னாதான் மற்றவங்களுக்கு நிம்மதி. அப்பாடா இப்போ நார்மல், இப்போ அடுத்த செக்கப் போகும்போது இப்போ நார்மலாக, நார்மலாக இருக்குது, பெற்றெடுத்த பிறகு நார்மல் டெலிவரி அதுவும் நார்மலாக தான் வரணும், பெற்றெடுத்ததுக்கப்புறம் தாயும் செய்யும் நலமாக இருக்கா, ஆ நல்லா நலமாக இருக்குது, இதெல்லாம் சொன்னாதானே மனுஷனுக்கு நிம்மதி வருது. இன்றைக்கி இன்றைக்கி ப்ரெக்னென்ட் ஆன கொஞ்ச நாள்லேயே ஒரு பயமுறுத்துகிற ஒரு சம்பவங்களும் காதுகள் கேட்குது. ஒரு பிள்ளைக்கு தான் அப்படின்னா ரெண்டாவது பிள்ளைக்கும் இப்படியா? ஐயையோ, என்ன பாவம் பண்ணி தொலைச்சோமோ, தன்னை படைத்த தெய்வத்தை ஒரு நாள் ஒரு கேள்வியும் கேட்காம, குறை சொல்லாமல், அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணாமல் ஆண்டவரையே சார்ந்து ஜபத்தோடு வாழ்ந்து வேத வசனத்தை விசுவாசித்த குடும்பத்துக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை நீங்கள் தான் கேட்டீங்க. இது ஒரு கதை அல்ல, இது ஒரு கற்பனை கதையும், கற்பனையாக ஏதோ செஞ்சு உங்களை இந்த மீடியாவில் எப்படியோ நம்ப வைக்கிறதுக்காக அல்ல. இவர்களுடைய டெலிஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கீழே பார்க்கலாம், இவர்களை சந்திக்கலாம். இன்றைக்கி சொன்னதை தான் திருப்பி அவங்க சொல்லுவாங்க, அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மேலும் ஆண்டவருடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சங்கீதம் 55:22, காஸ்ட் யுவர் பேர்டன்ஸ் அப்பான் த லார்ட், உன்னுடைய எல்லா கவலைகளையும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார்னு போட்டிருக்கு. நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட மாட்டார்னு போட்டிருக்கு.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. ரூபல் ஷெல்லி என்பவர் ரிச் மற்றும் பேட்டி ஒயிட் என்ற தன்னுடைய நண்பர்களை பற்றி சொன்னார். இந்த தம்பதியர் தங்களுக்கு குழந்தை இல்லாததால் ஒலோனா என்ற ஒரு ஆப்பிரிக்க குழந்தையை தத்தெடுக்கும்படி ஆப்பிரிக்க தேசத்துக்கு சென்றனர். 2 ஆண்டுகளாக தத்தெடுக்க செய்யப்படும் அனைத்து ஃபார்மாலிட்டிகளும் முடிக்கப்பட்டு பேப்பர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின் முடிவில் அந்த வெள்ளைக்கார தம்பதியர் நீதிபதிக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டனர். அந்த நீதிபதி அவர்களுக்கு முன்பாக தான் ஆயத்தம் செய்த பத்திரத்தை படித்து காட்டினார். எனக்கு தெரிந்தபடி ஒலானா மோர்கன் என்ற இந்த அனாதை சிறுமி ஆப்பிரிக்க தேசத்தில் எந்த குடும்பத்துக்கும் தேவையற்றவள். எனக்கு தெரிந்திருக்கிறபடி ஒலானா மோர்கான் என்ற இந்த சிறுமியை ஆப்பிரிக்க குடிமக்கள் யாருமே தத்தெடுக்க விரும்பவில்லை. எனவே இந்த சிறுமியை இந்த வெள்ளைக்கார தம்பதியினரின் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன் என்று கூறி அவளை அந்த தம்பதியினரிடம் கொடுத்தார். அன்பான அந்த தம்பதியினர் முழங்கால் படியிட்டு அந்த குழந்தையை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் தங்கள் புது குழந்தையை கட்டிப்பிடித்து, நீ இனி ஒருபோதும் உன்னை குறித்து அன்வான்டட் என்ற வார்த்தையை கேட்கப் போவதில்லை என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தார்கள். பின்பு அவளை அழைத்து கொண்டு டென்னசிக்கு வந்த பின்பு அவளுடைய பெயரை ஹோப் ஒயிட் என்று மாற்றிவிட்டனர். ஒலனா மிகவும் நேசிக்கப்படத்தக்கவளாக மாறினாள். அந்த பெற்றோர் தங்கள் சொத்துக்கும் பராமரிப்புக்கும் அன்புக்கும் உரியவளாக அவளை மாற்றிவிட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த உலக மக்களுக்கு தேவையற்ற ஒரு நபராகத்தான் இருந்தோம். எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நபராக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை விரும்பி தேடப்பட்ட நபராகவும் மிகவும் நேசிக்கப்படத்தக்க ஒரு நபராகவும் என்னுடையவள் என்று உரிமை கோரப்படும் ஒரு நபராகவும் நம்மை மாற்றிவிட்டார். உலகமே கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எஸ்தர் என்ற ஒரு அனாதை பெண் இருந்தாள். எஸ்தரின் தாய் தகப்பன் போரில் மரித்து போனார்கள். ஆதரவற்றவளாக மாறிப்போன எஸ்தரை மொர்தெக்காய் என்ற ஒரு உறவுக்காரர் தத்தெடுத்து வளர்த்தார். எஸ்தரின் நிலை மாற ஆரம்பித்தது. எஸ்தரின் வாழ்வில் தேவன் மிகப்பெரிய காரியத்தை செய்தார். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரின் மனைவியாக எஸ்தர் மாறினாள். தேவன் வகுத்த திட்டத்தின்படி எஸ்தர் யூதர்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தாள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை. நாம் தேவையற்றவர்கள் அல்ல, நாம் விசேஷமானவர்கள், விரும்பப்படத்தக்கவர்கள். ஏனெனில் நாம் சர்வ பூமியையும் படைத்த ராஜாதி ராஜாவின் சுவிகார புத்திரர். ஆகவே களிகூர்ந்து மகிழுங்கள். நம்மை குறித்தும் தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு.

0: நீதியின் பலன் என்ற தலைப்பில் சகோதரன் ஆண்ட்ரூ டேவிட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த மாலை வேளையிலும் என்னோடு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பேர் டாக்டர் ஆண்ட்ரூ டேவிட். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உலகமெங்கும் போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு டாக்டர் என்றால் படித்த டாக்டர், படித்து மெடிக்கல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர். கர்த்தருடைய அழைப்பின்படி அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய அவர் கடந்து வந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அறிந்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனோடு ஒரு நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய வசனத்தில் தரித்திருக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஒரு சிலரோடு நாம் பழகும் பொழுது ஆண்டவர் மேல் நமக்கு அதிகமாக ஆசை உண்டாகும். அப்படிதானே, ஜெபிக்கணும்னு இன்னும் ஆசை வரும். இயேசுவை நேசிப்போம். ஒரு சிலரோடு பேசி பழகும் பொழுது உபவாசிக்கணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகும். ஒரு சிலரோடு நடந்தால் இருக்கிறதும் போயிடும், அதை பற்றி சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதரில்தான் இவர் ஒருவர். கடந்த ரெண்டு நாட்களாக எங்களுடைய சபையில் கர்த்தருடைய வசனத்தை போதித்து ஊழியத்தை அருமையாக செய்தார்கள். இன்றைக்கு காலவேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதனுடைய ஆழங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நிச்சயமாக கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உங்களை சுகப்படுத்த போகிறார். ஆமென். வசனத்தை கொண்டு உங்களை சுகப்படுத்த போகிறார். நேற்று முந்தின தினம் இன்னைக்கு காலையிலும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே எங்களுடைய சபையில் சுகப்பட்டவர்கள் உண்டு. இன்னைக்கு காலையிலும்

0: மதியில வந்து நான் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காகவும் போதகர் ஐயாவுக்காகவும் பிளஸ் பிரவீன் ஐயாவுக்காகவும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து எனக்கு ரொம்ப தமிழ் அவ்வளோ தெரியாது. ஓகே, நான் கொஞ்சம் தென்னை தமிழில் தான் பேசுவேன், செந்தமிழில் செப்ப மாட்டேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப டைட்டாக இருக்காதிங்க, அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. என்ன இப்படி கொந்தி எடுத்துட்டாரு தமிழ் அப்படின்றதீங்க, மெசேஜை மட்டும் கேட்டுருங்க, மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸிங்லாம் விட்டுருங்க, சரிங்களா? ஹாலேலூயா. நம்ம கர்த்தரடுத்த பிரசன்னத்துக்கு வரும்போது எதிர்பார்ப்பு கூட வரும். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஹாலேலூயா. ஆனால் அவர் சந்திப்பது எப்படின்னா, வார்த்தையை தான் நம்ம கொடுப்பார், வார்த்தையின் வெளிப்பாடை தான் நமக்கு கொடுப்பார். நம்ம நினைக்கிற ஆண்டு வரையே எனக்கு பண தேவை இருக்குது, கடவுள்னா கொடுப்பாரு, வார்த்தையை கொடுப்பார். எனக்கு உடல் நல சுகம் வேணும், கர்த்தர் என்ன கொடுப்பாரு, வார்த்தையை தான் கொடுப்பாரு. எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், அவர் என்ன கொடுப்பாரு, வார்த்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா வார்த்தை என்னென்ன பண்ணால் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்குள்ளே போய் வேலை செய்யும். பாருங்களா, ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். எரேமியா 23:29 கர்த்தர் என்ன சொல்கிறான், என் வார்த்தை எப்படி இருக்குதான், நல்ல அக்னி மாதிரியும் ஹேமர், நல்ல அந்த பெரிய கல் உடைக்கும் பார்த்தீங்களா, பெரிய இதை தடிப்பாங்களே, ஜம்முன்னு அடிப்பாங்க. இப்போது சுற்றி பார்த்தீங்களேன், சுற்றி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், சின்ன சுற்றிக்குது, சின்ன ஆணி அடிக்கிறதுக்கு, பெரிய சுற்றி இருக்கும், எடுத்து அடிப்பாங்க, பாறைங்களை அடித்து உடைப்பாங்க. அவங்க எப்படி அடித்து உடைப்பாங்க, ஒரு பாறை இருக்குது, எடுத்து டொப்பு டொப்புன்னு அடிப்பாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சு அடிச்சு அடிச்சு அதை கொஞ்சம் உடைப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படி உடைக்காது பாறையை, கர்த்தருடைய வார்த்தை பாறையே அப்படி உடைக்காது. அது என்ன பண்ணுமா, கர்த்தருடைய வார்த்தை வித்து, என்னது வித்து, அது நம்ம இருதயத்துள்ள வச்சுட்டா போயிடுச்சுன்னா உள்ளிருந்து வெடிக்கும். அது இந்த டைனமேட்டுன்றாங்க தெரியுமா, டைனமேட். அது என்ன பண்ணுறாங்க, பாறை உள்ளே வச்சிடுறாங்க, அப்படிதான் வைக்கிறாங்க, உச்சா உள்ளே வச்சு பாறை செதுருது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் பண்ணும். நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ கேட்குறான்றது என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்றீங்க. என்னுடைய ஊழியத்தில் என்ன ஒரு சிறப்புனா, நான் நிறைய கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச நிறைய பேர் ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு போனால் தெரியும், ஐயோ ஹீல் ஆயிடுச்சுன்னுவாங்க. இந்த வழியோட வந்து வழி போயிடுச்சு. ஒரு அம்மா, ஒரு ஆப்பிரிக்கன் அம்மா, சின்ன ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு டிஸ்கஷன், ரொம்ப ஒரு பிரசங்கம் எல்லாம் பண்ணல, சும்மா ஒரு டிஸ்கஷன், எல்லாரும் போயிட்டுருந்தோம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் படித்து கொண்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் காது கேட்கறது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. ஒருத்தரும் மேலே கையை வைக்கல, எண்ணெய் ஊற்றல, எந்த ஸ்பெஷலும் ஒன்றும் பண்ணல. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னொரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப வலியோடு வந்தேன், என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, ஆனால் 4.5 மணி நேரமாக உட்காந்து வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறேன், வழியெல்லாம் போயிடுச்சுன்றாங்க. நேற்று ஒரு மூணு நாளாக நாங்கள் வந்து ஒரு மிஷினரிகளுக்காக இந்தியாவில் தேசத்தில் வேலை செய்கிற மிஷினரிகளுக்காக ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி மெரினா மகாபலிபுரம் பீச் கிட்ட ஒரு ரிசார்ட்டில் வச்சுருந்தாங்க. அங்கே அப்படி தான், ஒரு பாஸ்டர் அப்படி இருந்தால் தான் ரொம்ப வலியோடு வந்தார், என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்தார். ஆனால் அவர் வந்து உட்கார்ந்தவர் தான் அசையவே இல்லை. ஹாலேலூயா. அவர் சொல்கிறார், கடைசியில் சாட்சி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நான் ரொம்ப பயத்தோடு வந்தேன், எல்லாமே போச்சுன்றார். இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம நிறைய டைம்ல என்ன பண்ணுறோம், மக்கு அடிச்சு ஒப்பிச்சிருவோம். அதனால் இன்றைக்கி சில அந்த மாதிரி ஒரு காரியங்களை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆனால் அது பேசுகிறதுக்கு முன்னால் சில காரியங்களை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும், சிலதை கொஞ்சம் கிளியர் ஆகணும் உங்கள் மைண்டில். அப்போ தான் அந்த தாட் ப்ராசஸில் தேவன் எப்படியா உங்களை பார்க்கிறார், தேவனுடைய வார்த்தை உங்களோட எப்படி இடைப்படுது, அதெல்லாம் கொஞ்சம் புரியும். புரியுதுங்களா? ரைட்டா? நான் நல்லா கவனிக்கணும், நான் கொஸ்டின் கேட்பேன், நான் டீச்சர் வேறு, அதனால் கொஸ்டின் கேட்பேன், கரெக்டாக சொல்லணும் பதில். நம்ம இன்றைக்கி டெஸ்ட் வைக்கலாம், உங்கள் சபை ஜனங்களுக்கு இன்றைக்கி டெஸ்ட். இன்றைக்கி நான் வசனம் ரெஃபரன்ஸ் கொடுத்தா டப்புன்னு எடுத்து படிச்சுடுவீங்க. அதில்தான் நீங்கள் கில்லாடி, அதில்தான் அடிக்கவே முடியாது உங்களை. அப்போது ரோமர் அதிகாரத்தை திருப்புவோம். ரோமர் 8:8-9
1: மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு

0: பீடியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
1: எத்தனை பேர் ஆண்டவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? கையை தூக்குங்களேன், அப்படி ஒரு கையாட்டுங்களேன், சந்தோஷமா. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய மகா பெரிய ஸ்லாக்கியம், ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரோடு மறுபடியும் பிறந்து ஆவியிலே பிறப்பது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் இன்னும் நம்ம நிறைய டைமில் அதை நம்ம ருசித்து பார்க்கல, இன்னும் நம்ம முழுமையாக நம்ம யாருமே இன்னும் ருசித்து பார்க்கல. நம்ம என்ன பண்ணுறோம், மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டு போகிறோம். யாருமே சொல்ல முடியாது நான் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் இந்த லெவலில் இருப்பார், ஒருத்தர் அந்த லெவலில் இருப்பார், ஒருத்தர் அந்த லெவலில் இருப்பார், எல்லாம் ஒரு லெவலில் போயிட்டுருக்குறோம். மகிமையின் மேல் சில பேர் இந்த லெவலே ரொம்ப நாள் இருப்பாங்க, டப்புன்னு அப்படி அந்த லெவல் போயிடுவாங்க. அப்படி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி. அதனால் ஒரு ஒருத்தர் நம்ம கீழே பார்க்கறது கிடையாது, ஒருத்தர் அப்படி நம்ம தூக்குறதும் கிடையாது. எல்லாரும் ஒரு ஜேர்னி, எல்லாரும் நம்ம ஒரு ஜேர்னினா பயணம், எல்லாரும் ஒரு பயணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பயணத்தை செய்யும் போது சத்தியங்களை கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம புரியலைனா அதே லெவலில் ரொம்ப நாள் ஓடுவோம், அதை புரியும் போது அடுத்த லெவல் போவோம். கரெக்டுங்களா? எப்போ நமக்கு சத்தியம் புரியுதோ அப்போ தான் அடுத்த லெவல் போவோம். இப்போது இங்கே என்ன படித்தோம், 9வது வசனம் திருப்பி அந்த முதல் பகுதி மட்டும் படி.
0: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல்.
1: ரைட், ஸ்டாப். நம்ம தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்போ ரோமர் 7 வாங்க, 5வது வசனம் படிங்க, முதல் பகுதி.
0: நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில்,
1: ஸ்டாப், நம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், இது என்ன சொல்வாங்க, பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? தமிழ் என்ன பாஸ்ட் டென்ஸுக்கு? கடந்த காலம். இது இப்போ அப்போஸ்தலர் பவுல் 7வது அதிகாரத்தில் கடந்த காலத்தை குறித்து பேசுகிறார். கரெக்டா? கரெக்டுங்களா? என்ன சொல்றாரு, திருப்பி படிங்க பிரதர்.
0: உட்பட்டிருந்த காலத்தில்
1: படிங்க,
0: நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது.
1: பாருங்க, நம்ம மாம்சத்தில் இருந்த போது என்ன பண்ணிச்சான், இந்த லான்றாங்கல்ல என்னது, கட்டளைகள் பாவத்தை தூண்டிச்சான். இது தெரியுமா, பாவத்தை தூண்டுவதற்கு ஒரு முக்கியமான மூல காரணம் வந்து இந்த கட்டளைகள். கட்டளைகள் மேலே தப்பு கிடையாது, நான் கட்டளைகளை என் பலத்தினால் நான் செய்ய போகிறேன். நீங்கள் பண்ணும்போது பாவத்தை தான் தூண்டுமே தவிர அந்த கட்டளைகளையே உங்களால் செய்ய அதுக்கு அடியில் வர முடியாது. நம்ம சுய பலத்தினால கட்டளைகளை நம்மளால் கை கொள்ள முடியாது. 1500 வருஷமாக ட்ரை பண்ணிட்டாங்க இந்த இஸ்ரேல் ஜனம், ஒருத்தர்னாலையும் முடியல. இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தர் தான் ஃபுல் கட்டளையும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுற, பேர் என்ன? ஹாலேலூயா, அவரு இயேசு. இயேசு தான் எல்லா கட்டளைகளையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி நமக்காக மரித்து உயிர் தெழுந்த போது நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியிலே பிறக்கிறோம். கரெக்டுங்களா? பிறந்து அவருக்குள்ள வரும்போது அவருக்குள்ளாய் நம்ம எல்லா கட்டளைகளையும் ஃபாலோ ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஃபுல்ஃபில்னா நிறைவேற்றி விட்டோம். புரியுதுங்களா? அப்போ எல்லா கட்டளையும் நிறைவேற்றப்பட்டனா நமக்கு என்ன கிடைக்குதான், நீதி கிடைக்குது. நீதிமான், நம்ம யாரு, நீதிமான் என்று நமக்கு ஒரு ஸ்டாம்ப் போடுறாரு. இப்போ ரோமர் 9 வாங்க, 30-33 படிங்க பிரதர்.
0: இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே.
1: ஸ்டாப், மெதுவா போலாம், மெதுவா போலாம், கரெக்டா, நிறைய டைம் இருக்குது. ஹாலேலூயா. இன்னைக்கு நான் என்ன பேசி கொண்டிருக்கிறேன்னா நீங்க கவனிக்கணும் நல்லா. இது ரெக்கார்ட் பண்றீங்களா? இது டிவியில் வருமா? இந்த இதில் நீங்கள் இதெல்லாம் இப்போ திருப்பி கேட்கணும். யாருமே நோட்ஸ் கீஸ் எடுக்கிற மாதிரி தெரியல, பரவாயில்ல. இந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணும், இல்லைனா அப்படி இந்த காதில் போய் அந்த காதில் போய் ஏன்னா பிரதர் வந்தாருங்க ஏதோ பேச நல்லா இருந்ததுங்க சொல்லுங்க, என்ன பேசினாரு, ஆள் தான் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே அடுத்த மெசேஜ் வந்துடும் பாருங்க, அதுக்கு அடுத்ததுக்குள்ளே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 3 மெசேஜ் வந்துடும். வாட்ஸ்அப்பில் 2 மெசேஜ் வரும், ஃபேஸ்புக்கில் 1 மெசேஜ் வரும், ஒரு குதிரை வானத்தில் பறக்கிற மாதிரி 1 மெசேஜ் வரும். அப்புறம் குதிரையை பார்த்துட்டு கோட்டையை விட்டுருவோம், சத்தியத்தை கோட்டையை விட்டுருவோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சுற்றிட்டுருக்கோம், வானத்தில் குதிரை வந்துதாமே, வானத்தில் ஏஞ்சல்ஸ் வந்தாங்களாமே சுற்றிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மேகம் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்துச்சாமே அப்படின்னு சொல்லி மேகத்தை பார்த்து சுற்றிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஃப்ராடு ஃபோட்டோ, அது எதையும் நம்பிடாதீங்க. இந்த ஃபோட்டோஷாப்ன்றாங்க தெரியுமா, தெரியுமா, இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பசங்களுக்கு தெரியும். அப்படியே இது பண்ணி ரெண்டு மேகத்தை அப்படியே பண்ணி நானே கூட பண்ணுவேன் வீட்டில், ஏசாமி வந்துட்டாரும் கூட போட்டுடலாம். உடனே நீ ஐயோ நான் எங்களை விட்டு போயிட்டாருன்னு ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் நடக்குது ஐயா, இதெல்லாம் நடக்குது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் நம்ம சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பவுலடி கிளீனஸ் சொல்றாரு, கடைசி நாட்களில் சும்மா வரும் விண்ட், என்ன டாக்டரின் வந்து விண்ட் ஆஃப் டாக்டரின், அப்படியே காத்து மாதிரி வரும், சும்மா ஆவாம அவுத்து விடுவான் ஒன்னொன்னு, இஷ்டத்துக்கு எழுதி விடுறான் வாட்ஸ்அப் அதுக்குன்னு வச்சுக்கிறான், இஷ்டத்துக்கு ஒரு தியாலஜி வருது உள்ள. ஆனால் எல்லா தியாலஜியும் ஒரு கலப்படம், ஒரு மிக்ஸ். நம்ம தெளிவாக சத்தியத்தில் இல்லைன்னா அப்படின்னு இயேசுன்னு சொன்னாரு. ஏசுன்ற பேர்லேயே நிறைய பேர் வருவாங்களாம், வந்து நிறையா அற்புதங்களை மாயாஜாலம் காட்டுவாங்க நிறைய பேர். நம்ம ஓ அவர் தான் ஏசு பிறகு அவர்கள் பேடாது, அது போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவ வசனங்களை கொடுக்குறார். வேத வசனங்களை பிடித்து அதில் எப்படி வாழ்கிறவன் எப்படி இருப்பான். சங்கீதம் ஒண்ணுல என்ன சொல்லுது பாருங்க, மைக் வச்சிருக்கிறவருடைய
0: ஆலோசனையில் நடவாமலும்,
1: மைக் வச்சிரு படிங்க,
0: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
1: பாருங்க, போதும், ஸ்டாப் பிரதர், உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? எப்படியா ராத்திரியும் பகலுமா எதில் இருக்கிறான் நம்ம இப்போ? ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிறோம், கரெக்டா? ஃபேஸை கொண்டு போய் புக்கில் வைக்காம, தேவ புக்கில் ஃபேஸில் கொண்டு போய் இங்கே வைக்காம நம்ம, அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார், ஓடுது ராத்திரியும் பகலுமா ஓடுது, கரெக்டா? பக்கத்துலேயே தானே இருக்குது ஃபோனு, எல்லாம் இப்படி அந்த பக்கம் பார்க்குறீங்க, எல்லாம் நான் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி, ஆ கரெக்டு தானேங்க? காலைல ஏன் சொன்ன, காலைல ஏஞ்சின முதல்ல இருந்து பார்க்குறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இதனால் என்ன பண்ணுறோம், நான் போய் கிச்சனில் போய் வச்சுருவேன் ஃபோனை, ஏஞ்சி நடந்து போகணும், நான் மாடியிலிருந்து கீழே போனோம், அதனாலே கிச்சனில் கொண்டு போய் வச்சிருது. இப்போ அப்பால இப்போ சாத்தான் நினச்சி, சாத்தான் நினச்சிருக்கோம், நம்ம நினச்சிருக்கிறோம் சாத்தான் பூதம் மாதிரி வருவான், பேய் மாதிரி வந்து நிற்பான்னு நினச்சிக்கிறோம், பெரிய வால் இருக்கும், ரெண்டு கொம்பு இருக்கும், இப்படி இப்படி வருவான்னு வச்சுருக்கேன். அவன் அழகாக சின்ன ஐஃபோன் மாதிரி உட்காந்துக்கிறான், சின்ன ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிறான் ஜாலியாக. பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சில பேர் வாட்ஸ்அப்ல அப்படியே பண்ணிருப்பாரு, சைடில் மெசேஜ் எட்டுன்னு ரெக்கார்டு கீழ் போட ஏதாவது போட்டான்னு தெரில. பாருங்க, இந்த மாதிரி நிறையா வததிங்கள் எல்லாம் வரும். ராத்திரியும் பகலும் எதில் உட்காந்துக்கிறான் அவரு, கர்த்தருடைய வார்த்தையில தியானம் பண்ணிட்டு இருக்கிறான். சங்கீதம் 119 அதிகாரம் சொல்றாரு, நான் என் படுக்கையிலேருந்து ஏஞ்சி ராத்திரியில் என் கண்ணை நான் விழிப்பாக வச்சு தியானம் பண்ணுறேன், முது வார்த்தையில் உன் வழிகளை என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு. அதை பற்றிலாம் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு ஒரு செஷனில் முடிஞ்சால் உங்களுக்கும் தூக்கம் வந்துடும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தூங்கிடுவோம். அதனால் அப்பப்போ நான் சைலண்ட்ல கொஞ்சம் குத்த சொல்லுவேன், அப்பப்போ கொஞ்சம் அப்படி ஒரு அலர்ட் கொடுக்கணும் அவருக்கு, கரெக்டுங்களா? ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, ரோமர் 9 வரலாம், அங்க தான் இருக்கணும் நம்ம, படிங்க தம்பி.
0: இப்படி இருக்க நாம் என்ன சொல்வோம், நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே.
1: ஹல்லேலூயா. நீதியை தேடாத புறஜாதியார் என்ன பண்ணங்களாம், யார் அதெல்லாம்? நம்ம தான், கரெக்ட். பாஸ் இந்த சைடு, பாஸ் இந்த சைடு, கொஞ்சம் ஸ்லோவாகுது, கம் ஆன். நீதியை தேடாத புறஜாதியார் என்ன பண்ணாலும், நீதியை எப்படி அடைந்தாங்க? அவங்க தான் தேடலையே, தேடாத ஒரு பொருள் எப்படி சார் கிடைச்சாங்க? எப்படி, யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. அது கூட இந்த சைடு தான், அந்த ஆண்டிக்கு ஒரு மார்க். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அடைந்தார்கள். இப்ப படிங்க பிரதர்.
0: நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினாலே அதை அடையவில்லை, இடறதுக்கான கல்லில் இடறினார்கள்.
1: ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்க, என்ன பண்ணாங்களா, எங்களுக்கு கட்டளைகள் இருக்குது, எங்களுக்கு பல இந்த லாஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அப்புறம் சட்டங்கள் இருக்குது, அப்புறம் அதுக்கு பலி இருக்குது, அதெல்லாம் நம்பி முக்கியமான டெஸ்ட் கோட்டையை விட்டாங்க. அவங்க நீதியை அடைய இல்லை. ரொம்ப முக்கியமான சத்தியம் இது, ரொம்ப முக்கியமான சத்தியம். அப்போ நீதிமானாய் நம்மள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அடைஞ்சிட்டோம், நம்ம அடைந்து விட்டோம். புரியுதுங்களா? இப்போ ஒரு கிளாரிபிகேஷன் போடுறேன், இது ரெக்கார்ட் தான், ஃபார் த ரெக்கார்ட்ஸ் சொல்லிடுறேன், இல்லைனா யாராவது தப்பா புரிஞ்சுப்பாங்க என்ன அப்படின்னா. நீதிமா நீதி லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் பைபிள் வந்து கிழிச்சு போடலாமா? யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க. கிழிச்சு போடலாமா? இப்படி ஒரு கூட்டம் சுத்துது, பைபிள் வந்து பழைய ஏற்பாடை கிழிச்சு போட்டணும். இன்னொரு கூட்டம் சொல்லுது எபிசில்ஸ், அதை கிழிச்சு போட்டணும். இப்படி பல கூட்டம் பைபிளை கிழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி கிழித்து போட்டலாம், அதை கிழித்து போட்டலாம்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதையும் கிழிச்சு போட்டுறாதீங்க நீங்க. எல்லாமே நமக்கு தேவை, எல்லாவற்றிலும் சத்தியம் இருக்குது. தேவன் எல்லா வசனங்களிலிருந்து பேசுவார், அவர் அதே வல்லமை இன்னும் இருக்குது. அப்போ நம்ம கட்டளைகளை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சே, அப்போ அது நமக்கு தேவையில்லையே, அப்படியா? அப்படியா? அங்கே என்ன படித்தோம்? நம்ம தேடாதவங்க நீதியை பெற்றுக்கொண்டோம். எதை தேடல நம்ம? எதை திருப்பி சொல்லுங்க, எதை தேடல நம்ம?
0: நீதியை தேடாத புறஜாதி.
1: நீதியை தேடல, ஆனால் நீதியை பெற்றுக்கொண்டோம். எப்படிங்க? ஃப்ரீயா? ஃப்ரீயா குத்தராண்டவர். அதனால தான் நம்ம நிறைய நோட்டா டைமில் வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஓசியில் கட்சா அதுக்கு வேல்யூ தெரியாது, கரெக்டா? ஆனால் இந்த நீதியை தேடுறான் பாருங்க. என்னோட எஃபர்ட் போட்டு நான் எப்படியாவது இந்த கட்டளைகளை பின்பற்றி ஆண்டவரிடத்து நான் நீதியை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி போறாங்க ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்ணலையா? அடையவில்லை. இப்போ படிங்க, கண்டினியூ.
0: இடறதுக்கான கல்லில் இடறினார்கள், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்,
0: அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று.
1: ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டே போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஆமென். என்ன சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தி வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யார் இந்த ஸ்டம்பிளிங் ஸ்டோன்? இயேசுவா. நல்லா கவனிக்கணும், இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆமா, அவர் நல்லவர்ப்பா, அவரு நல்லவர். இஸ்ரேல் இருக்கிற ஜனங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஒரு ரபாய், ஒரு டீச்சர், ஒரு டீச்சர் வாழ்ந்தார், இங்க இருந்தார். ஆனா என்ன எதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார் என்றாங்க, எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்றா, அவர் மூலமாய் வருகிற நீதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, நான் கட்டளைகளை பின்பற்றி எனக்கு நீதி வரணும்ன்றாங்க, ஆனா இயேசு கொடுக்குற நீதி எனக்கு வேண்டான்றாங்க. அப்போ இந்த இடறுதல், இந்த அப்டக்கிள் இருக்கு பாருங்க, அது என்ன? இயேசு தருகிற நீதி. புரியுதுங்களா? இதுதான் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கரெக்டா இருக்கிறோமா? இப்போ நம்ம இப்ப மாம்சத்துல இல்லை, அப்படிதானே படித்தோம். ரோமர் 9 என்ன படித்தோம்? 8:9 என்ன படித்தோம்? நம்ம மாம்சத்தில் இருந்த போது அப்படி தான் படித்தோம். ரோமர் 7 நம்ம மாம்சத்தில் இருந்த போதுன்னு சொல்லிட்டு 8 அதிகாரத்தை, நீங்கள் இயேசுக்குள்ளே இருந்தீங்கன்னா மாம்சத்தில் இல்லை, ஆவிலே இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். ஆவிலே, அந்த வசனம் திருப்பி போகலாம்.
0: ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
1: ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், அப்ப நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா? எஸ், ஆமென். கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவரோட ஆளு, நம்ம ஆவியிலே பிறந்துள்ளோம். இப்ப என்ன பிரச்சனைனா, ஆவியிலே பிறந்தவர்கள் ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இங்கதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. அதுதான் பவுல் சொல்றாரு. கலாத்தியர் கேட்டுங்களா, அங்க காட்டுறாரு பாருங்க, அவர் சொல்றாருங்க. கலாத்தியர் 5:25 வசனம் படிங்க.
0: நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும்.
1: ஹல்லேலூயா. ஆவியிலே பிழைத்திருந்தால், ஆவியில நீங்க பிழைத்திருக்கீங்களா இல்லையா? எஸ், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதுல டவுட் இருக்குதா? டவுட் இல்ல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஆவியில நடக்க கடவோம் சொல்றாரு. ஆவிலே நடக்க கத்துக்கணும். புரியுதுங்களா? அதுதான் இப்போ ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க எப்படி ஃபாலோ எப்படி பாஸ் பண்றீங்க நான் பார்க்க போறேன். கரெக்டா? எல்லாம் கவனிங்க நல்லா. பழைய ஏற்பாடில் ஒரு கதை இருக்குது, நிறைய கதை இருக்குது. அதில் ஒரு கதையில் ஒரு சின்ன பையனுக்கும் ராட்சனுக்கும் சண்டை. இதில் யார் அந்த ராட்சனுக்கு ஜாயிண்ட் கூட பேர் என்ன? எல்லாம் ஃபெயில், ஒட்டு மொத்தமாக கிளாஸே ஃபெயில் ஆயிடுச்சு. திருப்பி கேட்குறேன், அந்த சின்ன பையனுக்கும் ஒரு ஜாயிண்ட் இருந்தால் பாருங்க, சண்டை வந்துச்சு. அதில் யார் வின் பண்ணா? அந்த ராட்சசனுக்கு பேர் என்ன? அங்கே தான் நம்ம பிரச்சனையே. நம்ம என்ன சொல்கிறோம், மாம்சத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தில் ஆனால் தாவீது எப்படி பார்த்தான் தெரியுமா? அவன் என்ன தெரியுமா சொல்லணும், ஓடனா வாடா இன்னைக்கு உன் தலையை வெட்டுறேன் ஓடுறான். சின்ன பையன், நீ எனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லையே, நீ ஒரு பிஸ்கோத்துன்ட்டு ஓடுறான். அவன் ஹார்ட்டில் யார் ஜாயிண்ட்டு? அவன் தான் ஜாயிண்ட்டு. பார்த்தீங்களா, கோட்டையை விட்டிங்க பாருங்கள், சே முக்கியமான டெஸ்ட்டில் விட்டிங்க, பரவாயில்ல இன்னொரு டெஸ்ட் வைப்போம். நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய டைமில், நம்ம சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறோம்? மாம்சத்திலேயே பார்க்கும்போது அது பூதம் மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. அவன் தான், நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம் 1 Samuel 17 வீட்டில் போய் படிங்க, புரியுதுங்களா? வேத வசனங்களை படிக்கும்போது அதில் இருக்கிற சிந்தனையையும் நம்மளையும் யோசிக்கணும். நம்ம அந்த அந்த அந்த வேவ் லென்த்தில் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வரணும். அப்படியே திங்க் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி படித்து முடிச்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் அந்நிய பாஷையில் நடந்து கிடந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து யோசிக்கணும் அதை பற்றி. இப்போ இப்படி வேத வசனத்தை படிக்கிறது தான் ராத்திரியும் பகலும், அதுதான் அது. மக்கடிக்கிறது இல்லை, மக்கடிச்சு நம்ம அப்படியே வாந்தித்து வந்துடுவோம். பாஸ் சண்டே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. எதுக்கு? மனப்பாட வசனம் நல்லது. ஐயோ மனப்பாட வசனம் ரொம்ப நல்லது, ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டு தியானம் பண்ணுறதுல கோட்டை விட்டா அதிலிருந்து எனர்ஜி வராது, கரெக்டுங்களா? நம்ம இயேசுவை என்ன சொல்கிறோம், இயேசுவை உயர்த்தி அப்படின்னு பாட்டு போடணும். நாங்கள் பாட்டு சொல்லுங்கள், திருப்பி பாடாதீங்க, அந்த வசனம் சொல்லுங்கள். அவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தும், அப்புறம் பிசாச இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன? இயேசுவை உயர்த்தினா என்னங்க? பைபிளை தூக்கி மேலே வைக்கிறதா? நிறைய பேர் அப்படி மேலே வச்சுட்டாங்க, அது டஸ்ட் பிடிச்சி நிற்குது. அப்படியே இயேசுவை உயர்த்தினா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, பிசாசை மிதிச்சுனா என்ன? இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு 4 அதிகாரத்தில் பிசாசை அப்படின்னா என்ன? இந்த பைபிள் எடுத்து, ஏய் வாடா வாடா அடிக்கிறேன்டா உன்ன, டமால் ஆ இங்கே வரான் பிசா. இதுவா நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக என்னங்க அர்த்தம்? இயேசுவை உயர்த்தினா என்ன அர்த்தம்? அவர் தூக்கின்னு போய் அப்படியே மேலே வைக்கிறதா, இல்லை அது மாதிரி சில செய்து மேலே தலைமுறை செத்துன்னு போகிறதா? அவர் தான் மேலே இருக்கிறாரு, அவர் என்ன போய் உயர்த்தி? அவர் எங்கே இருக்கிறாரு? மேலே இருக்கிறாரு. வைர பிதாவின் வலது பரசத்தில் உட்காந்துக்கிறான்னு படிக்கிறோம். அதுக்கு மேலே என்ன அவர் போய் உயர்த்தி? ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சிந்திக்கணும், இதெல்லாம் கிளியர் ஆகிடும். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம், புரியுதுங்களா? அப்போது ஒரு சின்ன பையன், அவன் பேர் கோலியாத். அவர் அதுக்குள்ளே திருப்பி ஃபெயில். சின்ன பையன் கோலியாத், பெரிய ஆள் யார்? நம்பாள். ஏன்னா அவன் சொல்கிறான், இஸ்ரேவேலின் தேவனுக்கு. அவன் பாருங்க சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறான் பாருங்க. அவன் சிச்சுவேஷனை நார்மல் கண்ணில் பார்க்கல, இருதயத்தின் கண்களில் பார்த்துட்டு அவனை பார்த்து ஓடுறான், அவனை அடிச்சு நாஸ்தி பண்ணிடுறான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய டைமில், நம்ம எப்படி ஓடுறோம் பிரச்சனையை பார்த்து? இப்படி ஓடுறோம், இந்த பக்கம் பிரச்சனைங்கன்னா இந்த பக்கம். ஏன்னா ஐயோ அது பெரிய பிரச்சனை, அது பெரிய போதும், அது பெரிய பேய், பெரிய பெரிய பேய், அதுக்கு பெரிய பாஸ்டர் தான் வரணும். சின்ன பேய்னா நான் ஓடிடுவேன், பெரிய பேய்க்கு பெரிய பாஸ்டர் தான் வரணும்னு சொல்லி நம்மளே எல்லாம் யோசிச்சுக்கிட்டு. நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம்னா, நம்ம நீதிமான் என்று நம்ம புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் சொன்னேன், அப்போ நான் டீச்சர் ஏடா கூடமா நாள் அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்கள், எங்கேருந்துடா வந்தார் இவருன்னு யோசிக்கிறீங்க. சரி, நான் மன்னிச்சு விட்ருங்க, பாஸ்டரையும் மன்னிச்சிடுங்க. நீதிமொழிகள் 10 அதிகாரம் மட்டும் எடுத்துக்கலாம், அந்த ஃபுல் நீதிமொழிகளே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ திறக்க வேணாம், இது வந்து ஹோம்ஒர்க், உடனே எடுத்து அதில் நீதிமான் நீதிமான் நீதிமான் நீதிமான் பல வசனங்கள் வரும். நீதிமான் தலையில் ஆசீர்வாதம் தங்கியுள்ளது, நீதிமான் பிழைத்திருப்பான், நீதிமானுடைய உதடுகள் நல்ல கனியை பேசும், நீதிமான நாவு வந்து வெள்ளி மாதிரி இருக்கும், அப்படிலாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி போய் ஒரு நோட் புக் எடுத்து எந்த வசனம்லாம் நீதிமான் இருக்குதுன்னு போட்டிருக்குதோ அந்த நீதிமான் வசனத்தை காப்பி பண்ணி அந்த நீதிமான் பக்கத்தில் பிராக்கெட்டில் உங்கள் பேரை போட்டுருங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் வசனங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா படிச்சுட்டு அநீதிமார் யார் பார்த்து நீதிமார் எங்கேயோ இருக்கிறார் அமெரிக்காலன்னு ஒன்று விடுவோம். இப்படிதான் இது உண்மைங்க. என்ன சொல்றது, நமக்கு அது நமக்கு அதுக்கு ரிலேஷனே கிடையாது, நமக்கு அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாமல் பைபிளை படிச்சுக்கிறோம். பைபிளில் யாரை பற்றி போட்டிருக்கு, இயேசுவை குறித்து போட்டிருக்கு, அப்புறம் அவருக்குள் இருக்கும் நம்மை குறித்து போட்டிருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சின்ன பையன் தாவீது தேவனை அந்த அந்த அந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கிற ஓடுறான், ஆனால் ஆவியில் இவன் தான் ஜாயிண்ட், அவன் தான் சின்ன பையன். ஒரு வசனம் தான் படிக்கலாமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 1 யோவான் 4:4 படிங்க.
0: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
1: ஹல்லேலூயா. இப்போ நம்பிட்டீங்களா? என்ன இவர் புருடா உருடா நினச்சிங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் கரெக்டா. இந்த வசனத்தின்படி யார் பெரிய ஆளு? ஓ, நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், எங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் நான் மருத்துவனாய் பணிபுரிந்து கொண்டு இருந்த டைமில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னென்னா, ஒரு வதந்தியோ உண்மையோ தெரில, அங்கே பேய்கள் இருக்குதுன்னு ஒரு வதந்தி. அங்கே எல்லா ஆப்ரேஷன்லையும் பேய்கள் இருக்குது, அது வேறு விஷயம். இந்த ஒன்றில் வந்து யாருமே தனியாக போக மாட்டாங்க. இந்த ஒரு நம்பர் 1 ஆப்ரேஷன் தியேட்டர், அது 12 ஆப்ரேஷன் தியேட்டர் உண்டு, பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த நம்பர் 1 ஆப்ரேஷன் தியேட்டரில் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே பேய்கள் இருக்குது, தனியாக போக மாட்டாங்க, எல்லாம் ஒரு கும்பலாக தான் போவாங்க. இப்படி சொல்லி வச்சிட்டாங்க. என்னடா அதுங்க, நான் ஒரு நாள் தனியாக மாட்டிக்கினேன், நான் வந்து மயக்க நிபுணர், அதனால தூங்கிட போகிறீங்க, தூங்கிடாதீங்க. உடனே லைசன்ஸ் கொடுத்துட்டு நினச்சிட்டாங்க, இவர் சார் இவர் பேச தூங்கலான்னு. நான் பேச கொஞ்சம் தூங்குற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஒளிப்பாருங்க, சைடில் இருக்கணும், இப்போ டச் பண்ணுங்கள், முக்கியமான கதையை விட்டுறாதுங்க. ஒரு குத்து குத்துங்க சார், ஆடா குத்துங்க சார், சைடில் ஒரு எல்போ ஜெர்க் கொடுங்க அவருக்கு பக்கத்தில், எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கிறீங்க. சரி, அப்போது நான் தனியாக இருந்தால டக்குன்னு இல்லை, நமக்கு மைண்டில் ஓடுது, ஓ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதே, குட்டி சத்தம் ஓடுற மாதிரி இருக்குதே, ஒரு பயம் மாதிரி வந்துச்சு. அப்போது நான், ஐயோ நம்ம தனியாக இருந்தால் டேஞ்சர்னு சொல்லி வெளியே ஓடி வந்துட்டேன், நான் வெளியே ஓடி வந்துட்டேன். வெளியே ஓடி வந்துட்டு நான் சொன்னேன், ஆவியானவரே என்னை குறித்து எனக்கே வெக்கமாக இருக்குது, நான் உலகத்தை கலக்க போகிறேன், ஆண்டிருக்கோ பல காரியங்களை செய்ய போகிறேன், ஆலே ஊ ஆலே ஒலியான ஒரு உள்ள டைலாகு, அங்கே ஒரு தனியாக இருக்கிறதுக்கு பயம். பாருங்க, இப்படி தான் நம்ம நிறைய பேர் நிறையா கட் அவுட் வச்சு செஞ்சிட்டு இருப்போம், உள்ள டான்ஸ் ஆடணும் டப்பா. சரி, ஆனால் பயம். அப்போ ஆவியனர் சொன்னார், ஆவியனர் பாருங்க, நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன், அவர் நம்மளை ஏறி மிதிக்கிற தேவன் கிடையாது. இந்த மாதிரி பயம் ஏன் அப்படின்னா, நம்ம இக்னரண்ட், நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால தான் இந்த பயம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு பயம் ஏன்னா, நம்ம அறியாமை, வேத வசனங்கள் சத்தியத்தின் அறியாமையில் இருக்கிறதுனால இருளிலே இருக்கிறோம், அந்த சிச்சுவேஷனுக்கு இருளில் இருப்போம். புரியுதுங்களா? அப்போது ஆண்டர் சொன்னார், நீ வீட்டுக்கு போய் இந்த 1 யோவான் 4:4 எடுத்து வாசினார். அப்போ எடுத்து வாசித்தேன். அப்போ ஆண்டர் சொன்னார், என்கிட்ட உனக்கிட்ட இருக்கிற நானும் பெரிய ஆடுப்பா, எல்லோரும் அடிச்சு சாப்பிட்டேன் பாருன்றார். சிலுவையில் இயேசு என்ன பண்ணார், எல்லா பேகிலையும் அடிச்சு நொறுக்கிட்டார், எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டார். கொலோசியன்ஸ் 2:14-16 அந்த வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்குது, இயேசு லிட்ரலாக பரேட் எடுத்துட்டார், பிசாசோட பல்லெல்லாம் பிடிக்கிட்டார், அவனுடைய இருந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்து விட்டார். எடுத்துட்டு அவன் இந்த பல் இல்லாத பாம்புல செத்த பாம்பாக்கிட்டார். ஆனால் செத்த பாம்பு பாருங்க, பார்த்தா பயமாக இருக்கும். செத்த பாம்பு வேற அடிச்சிருக்கீங்களா? நீங்கள்லாம் என்ன பயங்கரமாக இருக்கிறீங்களே, உயிரோட பாம்பு அடிச்சுக்கிறீங்க, யாரோ உயிரோட பாம்பு அடிச்சுக்கிறீங்களா? ப்ரைஸ் தி லார்ட், நான் செத்த பாம்பால் அடிச்சுக்கிறேன். நான் செத்த பாம்பு அடிச்சு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணனுக்கு அனுப்பினேன். ஓ பரவாயில்லையே, பாம்பெல்லாம் அடிச்சுக்கிறேண்ணா. அப்புறம் நான் சொன்னேன், செத்த பாம்பு நான் அடிச்சு அட என் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் பிசாசு செத்துட்டான், அவனை போட்டு மிதி மிதி வச்சுக்கிறோம், அவனை கீழேருந்து எழுப்பி யாயின்னு ஓட்டின்னு இருக்கிறான், அவன் கீழே கிடக்குறவனத்துக்கு யாயின்னு ஓட்டின்னு இருக்கிறான், ஏன் திரும்ப அறியாமல். அப்போ ஆண்ட சொன்ன, இது தியானம் பண்ண, நான் இது தானம் பண்ணும்போது நான் யோசித்தேன், எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆள்னா என்ன அர்த்தம், நான் எனக்குள்ள இருந்தேன்னா தாவீது மாதிரி அவனை அடிச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய பார்வை மாறிச்சு. அடுத்த நாள் போய் ஏய் எங்கே இருக்கிறீங்க, எல்லாம் வாங்கன்னு. அங்கே பேயும் இல்லை ஒன்றும் இல்லை, அது இருந்தோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சேன்னு அது ஓடி போயிடுச்சு. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம்மளே ஒரு புவர் இமேஜ், ஒரு பரிதாபப்பட்ட ஒரு இமேஜ். என்ன சொல்றது, பரிதாபப்பட்ட ஒரு கண்ணோக்கம் நம்மளை குறித்து, நமக்குள்ள நம்ம குறித்து. இது ஜபம் பண்ண யாரையாவது கூப்பிட்டு ஜபம் பண்ண சொன்னா கண்டுபிடிச்சலாம், நான் குப்பை கூழை அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம். புழு பூச்சி அப்படிதான் ஜபம் போய் ஆரம்பிக்கும். நான் ஒன்றுமில்லை, குப்பை நான், கூழை நான், ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு நான் ஆரம்பிச்சு, உமது தயவால் உமது கிருபையான்னு ரெண்டு பட்டரை தடவி இது இவர் ரொம்ப தாழ்மையா சிஸ்டர் ஜபிச்சாங்கன்னு சொல்றோம். இதுதான் இப்படிதான் நம்ம ஜபம் பண்றோம். அந்த இமேஜ் ஏன் அப்படின்னா, நம்ம நீதிமான்றத இமேஜ் நம்ம அந்த நீதிமானுடைய கெட்டப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சரி, நீதிமான் என்ன, ஒரு நீதிமான் இருந்தா இவன் எப்படி சார் இருப்பான் நமக்கு தெரியாது. அவன் ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியிலே ஆண்டவரோடு நீதியாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நீதிமான் சொன்னால் தெரியும், ஒரு கட்டுரை எழுதுங்கன்னா நீதிமான் நல்லா பைபிளில் டப்பா அடிச்சிடுவான்னு எழுதிடுவோம். அவன் சர்ச்சுக்கு ரெகுலராக போவான், அப்புறம் இப்படி தான் எழுதுவோம் நம்ம. அவன் எப்படி இருப்பான், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், யாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டிக்கு தமிழ் என்னையா, செழிப்பு. உண்மையான செழிப்பு, உண்மையான செழிப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு நீதிமான் நிறையா நிறையா காரு, பேங்க் பேலன்ஸு இதெல்லாம் வச்சிரு, அதெல்லாம் வைக்கிறது தப்பு இல்லை, தப்புன்னு நான் சொல்ல, ஐயோ மிஸ்டேக் பண்ணாதீங்க. அவனுடைய ஸ்ட்ரென்த்து அதில் இருக்காது, அவனுடைய அதை சார்ந்து வாழ மாட்டான். ஹலோ, புரிஞ்சுதுங்களா? நாலு கார் வைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா வச்சுக்கோங்க, வீடு சொத்து வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரா சொத்து வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அவனுடைய அதை நம்பி வாழ மாட்டான். நீதிமன்றம் எப்படி வாழ்வான், கர்த்தரை நம்பி வாழ்வான். ஹலோ லூயா. அவனும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்வான். கர்த்தருடைய இயேசுவை உயர்த்துவது என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக வைப்பது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவை உயர்த்துவதுன்னு அர்த்தம். அவர் தான் அவர் எதிர்பார்க்கிறாரு என்ன, அது ஒரு அவர் ஒரு உண்மையா சொல்றாரு. ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு அப்பாக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தன் வந்து சொன்னானா, ஒருத்தர் சொன்னா போய் வேலை செய்யறான். அவனை சொன்னான், ஹே என்னால நான் செய்யறேன் டாடின்னு சொல்லிட்டு செய்யல. இன்னொருத்தன சொன்னான், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போய் செய்தான். அப்போ இதில் யார் இவனுக்கு மதிச்சாரம்னு கேட்டார் ஒரு கேள்வி. இப்போ முதலா ரெண்டாவதா, ரெண்டாவதுதான் தன் தந்தையை, ஏன்னா தன் அவருடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் போய் செய்தான், அதான் அந்த வார்த்தையை மதித்தான். அவன் தான் இயேசுவை உயர்த்தியவன், உயர்த்தின மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து தியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து சில பாயிண்ட்ஸ் டச் பண்ணுறேன் நான் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நமக்குள்ள ஒரு நீதிமான் என்று பார்த்தா இயேசுவோட வாழ்க்கையை பார்க்கலாம். ஒரு ஸ்னாப்ஷாட், ஒரு ஒரு சின்ன ஒரு திரைப்படம் மாதிரி இயேசுவோட வாழ்க்கையை அப்படியே ஸ்கிரீன் பண்ணிட்டா, அவர் பாருங்க, பேயில கண்டு பயந்தாரா, பேயில கண்டு பயப்படல. ஒரு ஒருத்தன் வரா அந்த கர்கசேன்ஸ் ஊருக்கு போனால் அங்கே ஒருத்தன் மேலே லீஜியன்றாங்க, ஒரு 2000 3000ன்றாங்க, நான் இப்போ சில பேர் 10,000 கூட சொல்கிறாங்க. அவ்வளோ பேங்கி இருந்த மனுஷன் அவர் காலிலேருந்து பத்துன்னு விடுறான், அவர் போன்றார், ஓடி போச்சு, மொத்தம் ஓடி போச்சு. அவர் வேப்பில் ஏற்று ஓட்டல. அப்போது நீதிமான் எப்படி இருந்தானா, பேய்களுடைய மிரட்டல்களுக்கும் ஒன்றும். ஏன் அவன் நீதிமான்னா யார், அவன் எங்கே கனெக்ஷன் இருக்குது அவருக்கு, ஹல்லேலூயா, என் பிதா அப்படின்றாரு, எனக்குள் வாசம் செய்யும் என் பிதா, அது யாரு, பரிசுத்தாவியானவர். ஹல்லேலூயா. இப்போ இயேசு ரெண்டு விதமான பிதாவை பத்தி பேசினார். ஒன்னு சொல்றார், பரலோகத்தில் இருக்கும் என் பிதா அப்படின்னு சொல்றாரு ஜபம் பண்ணும்போது, கரெக்டா. இன்னொன்னு சொல்றாரு, எனக்குள் வாசம் செய்யும் என் பிதான்றார். அது யாரை குறித்து சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட் பத்தி சொல்றாரு. ஹல்லேலூயா. அவரு அவரை சார்ந்து அவருடைய பலத்தில் சார்ந்து வாழவில்லை, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிற பலத்தை சார்ந்து வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ பரிசுத்தவானுடைய ரெண்டாவது முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய பலனை சார்ந்து முடிவுகள் எடுப்பதும் கிடையாது, பிளான் போடுறதும் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற நம்மளை மாதிரி இல்லை, ஆவியானவரை சார்ந்து பிளான் பண்ணுறாள். அப்போ பேய்களுக்கு மேலே இருக்கிறான், சிச்சுவேஷன்ஸ் எப்படி பார்க்குறான், இயேசு அதாவது ஆவியினார் கொடுக்குற கண்ணோட்டத்தில் பார்க்குறான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்புறம் என்ன பாருங்க, வியாதிகள் வியாதிகள் வந்தது. அவர் என்ன பண்ணார், எல்லா வியாதியும் சுகமாக்கினார். அப்ப வியாதிகளுக்கு மேல இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு நீதிமான், யாருக்கு எதுக்கு மேல இருந்தானா? பேய்களுக்கு மேல இருந்தாரு, வியாதிகளுக்கு மேல இருந்தான். அப்புறம் காற்று சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் காத்தடிக்குது புயல் அதட்டுறாரு. அப்போ நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மேல இருந்தார். பணத்தேவை, பணத்தேவை அவருக்கு பணத்தேவை இருந்துச்சா இல்லையா? இருந்தது, பைபிள்ல போட்டிருக்குது. நிறைய பேர் அவருக்கு ஆஃபரிங்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அவர் என்றைக்குமே எனக்கு பணம் தேவையில்லை ஸ்பெஷல் ஆஃபரிங்லாம் எழுதலை. அவர் எல்லாவற்றுக்கும் தன்னுடைய பரிசுத்த ஆவியர் எனக்கு எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்லி பணத்தேவைகளை நம்பி வாழலை. அவர் மினிஸ்ட்ரிய பணத்தை வச்சு அவர் எடை போடல. அவர் தன் பிதா என்ன சொன்னாரோ அதை செய்வார், அதுக்கு தேவைப்பட்ட பொருள் வந்துட்டே இருக்குன்னு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ பணத்தை நம்பி அவர் வாழவில்லை. அப்போ பாருங்க, ஒரு நீதிமான் எது மாதிரி இருந்தானா? இதெல்லாம் நீதிமொழிகள் இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு 10வது அதிகாரம் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். 11, 12, 13, 14, 15 எல்லா வசனத்துலையும் நீதிமான பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், படித்து யோசிப்பாகணும். இதுதான் நான் பார்க்கணும். ஹலோ, இதுதான் இதுதான் தியானிக்கிறது. நம்ம நீதிமொழிகள் படிச்சிருக்கீங்களா? அது போர் அடிக்கும். என்ன அது படிச்சு படிச்ச ஞாபகத்தையே வராது, கரெக்டா? நீதிமொழிகள் புக்கு ரொம்ப கடினமான புக்கு, ஏன்னா எல்லாம் இந்த ரெட்ரெட்டையாக இருக்கும். அதனால் ஒரு ஒரு ஒரு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம படித்து புரியலாம். அது ரெட்ரெட்டை டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும் சீன். அதனால் அது அதை படித்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பொறுமையாக உட்காந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வசனத்தை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம். ஒரு வசனத்தை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலாம், உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம நிறைய டைம் இருக்குது. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் நம்ம தூக்கி போட்டோமே இல்லைங்களா? கரெக்டாக பிரதர் சொல்கிறார், ஆமான்ட்டார். இவர் பாஸ், இந்த சைடு பாஸ் ஆயிடுச்சு, இந்த சைடு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க பிரதர், புரியுதுங்களா? அப்போது இப்படியா நம்ம, இப்படி தான் நம்ம, சார் நான் என்ன பண்ணிட்டுருக்குறோம், சிச்சுவேஷன்ஸை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், வசனங்கள் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வருது, விசுவாசம். விசுவாசம் எப்படி எப்படி வருது, எதனால வருதுன்னு போட்டுருக்குது பைபிளில். கேள்வி, கேள்வி வார்த்தைன்றது போட்டிருக்குது. அந்த என்ன கேள்வி, குவஸ்டினா, ரெவலேஷன். அது தமிழில் கேள்வின்னு இருக்குது, கேட்டால் கேட்குறதுன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் கிரேக்க மொழியில் படிச்சுன்னா அது ஃபெய்த், வெளிப்பாடின் மூலமாய் வரும்னு சொல்லியிருக்கு. வெளிப்பாடு வார்த்தையின் மூலமாக வரும். ஹல்லேலூயா, அதான் அதுக்கு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போ இந்த வெளிப்பாடு கிடைக்க கிடைக்க உங்க வாழ்க்கை முதலாவதாக உள்ள சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா, முதலாவது உள்ள சேஞ்ச் ஆகும், அப்புறம் தான் வெளியே. நமக்கு வெளியதான் சேஞ்ச் ஆகணும் ஃபர்ஸ்ட். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தப்புன்னு போக, டக் டக் முடிஞ்சுது. அதுதான் டைம் இல்லைப்பா, டைம் இல்லைப்பா. எங்க யாருங்க டைம் இருக்குது, யாருக்கு டைம் இருக்குது? டைம் இல்லை. அது ஒரு பெரிய போய், அது பிசாசு போட்ட ஒரு பெரிய போய். மார்க் 4:24 எடுத்து படிங்களா.
0: நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்.
1: ஹல்லேலூயா, முடிஞ்சா பிரதர், அவ்வளவுதானா? பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு போறது, இது இயேசு சொன்னது, இப்ப நான் சொல்லல. இயேசு சொன்ன வார்த்தையில சொல்றாரு, இந்த எங்க சொல்றாரு தெரியுமா, இந்த விதை, சோவர், பேரபிள் ஆஃப் த சோவர், என்ன சொல்றது, விதை விதைக்கிறான்னு ஒரு பழம், ஒரு பழமொழியில் என்ன சொல்றது, ஊமை. ஒரு நிலத்துல விதை விதைச்சா நாலு விதமா நிலம் இருந்ததுன்னு சொல்ற, படிச்சிருக்கீங்களா? வீட்டில் போய் படிங்க. அங்க அந்த அந்த கான்டெக்ட்ல இது வருது. என்ன வருது, எவன் என் வார்த்தையை கேட்டு பாருங்க,
0: எந்த அளவினால் அளக்கிறீர்களோ,
1: எந்த அளவுக்கு நீங்க அளக்குறீங்கன்னா என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ள எஃபர்ட் எடுத்து அதை படிச்சு ஆராய்ந்து. அதே தான் தாவீது சொல்றான் சங்கீதம் 1, இரவும் பகலும் தியானம். அதே தான் ஜோஷுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜோஷுவா 1:8 சொல்றாரு, இந்த பிரமாணத்தை எங்க வாயில வச்சு அப்புறம் இரவும், அங்கேயும் இரவும் பகலும் தான் வருது. அது என்ன இரவும் பகலும், அப்ப தூங்கக்கூடாதா? கரெக்டுங்களா? ஒருத்தர் தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் ஓட்டம் போது தூங்கினுக்கிறார், இப்போதான் புரிஞ்சுது எனக்கு. அப்படி இல்லை, உங்கள் லைஃபே ஒரு இன்டர்னல், உள்ள ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கணும். ஏன், உங்களுக்குள்ள இருக்கும் ஆவியானவர் உலகை காட்டலாம். எங்க இருக்கிறாரு, பக்கத்து வீட்டு மேல இருக்கிறாரா? இல்ல, நம்ம நிறைய டைம்ல ஆண்டவரும் கத்துவோம், கத்துனா இங்கேயோ மேலேருந்து வர மாதிரி. அப்படிதான் நம்ம நிறைய, நம்ம நம்மளுடைய பார்வையே மாம்சத்தின் பார்வையாய் கிறிஸ்தவர்களாகி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஹீலிங் வேணும், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் அப்படி வரேன், அப்படி டச், அவள் தான் பத்து, எல்லாம் போயிடுச்சு. அப்படி ஆண்டவர் பண்ணுவார். எங்க பண்ணாரு? விசுவாசத்தோடு வந்தவருக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு. ஹலோ, இன்னும் ஒரு மாதிரி கேட்டீங்க. ஹீலிங்கை குறித்து, சுகத்தை குறித்து, சர்ச்சு பிலீவர்ஸ், பிலீவர்ஸ்க்கு உள்ள சுகத்தை குறித்து எத்தனை வசனம் இருக்குதுன்னு தெரியுமா பைபிளில்? சுகத்தை குறித்து நிறைய படிக்கிறோம் இல்லைங்களா. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் படிக்கிறோம், நியூ டெஸ்டமெண்ட்டில், காஸ்பல், காஸ்பலில் நிறைய சுகம். சுகம் சுகமானவர்கள் எல்லாருமே அவிசுவாசிகள், யாருமே மறுபடியும் பிறக்கவில்லை. இன்னும் இயேசு தான் செத்து உயிர்த்தெழுதியே. இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாம் மறுபடியும் பிறக்க முடியும். அப்போது அவரோடு இருந்த டைமில் சுகம் அளித்தவர்கள் யாருமே உயிரோட மறுபடியும் பிறக்கவில்லை. புதுசாக இருக்க மாதிரி இருக்குதா? சரிட்டு அவங்க சொல்கிறேன், தப்பு இது இல்லையே. நான் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தேன் இதெல்லாம். நான் என்ன பார்த்தேன்னா, ஏன் ஹீலிங் வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்குது? நம்ம படிக்கிறோம், இயேசு வந்தார், டச் பண்ணார், டக்கு நீராச்சு, எனக்கு அதையும் ஆற மாட்டேது. ஓ, அவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மளே ஒரு அப்புறம் அப்போஸ்தலர் ஆக்ஸ், ஆக்ஸ் என்ன சொல்கிறோம் தமிழில், மைக்கில் சொல்லுங்கள் சார்,
0: அப்போஸ்தலர் நடப்படி,
1: ஆ, அது பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஹீலிங் இருக்குது. அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் த ஹீலிங் வந்து அன்பிலீவர்ஸ் தான். ஒன்று ரெண்டு பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, அது ஷுவராக தெரியல. இந்த டோர்காஸ்னு ஒரு அம்மா செத்துட்டாங்க, அதை பேதுரு எழுப்புறாரு. 9வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அந்த டோர்காஸ்ன்ற அம்மா இறந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து நிறைய ஊழியம் தான் செய்திருக்காங்க, அதே பேதுரு ஜெபம் பண்ணி எழுப்புறாரு. அதை தவிர மற்ற ஹீலிங்லாம் பிலீவர்ஸ் தான், அன்பிலீவர்ஸ் தாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் அன்பிலீவர்ஸ் தான். ஏன்னா சமாரியாவுக்கு போய் அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டம் வருது, ஃபிலிப்பு போய், ஸ்டீஃபன் போய் ஒரு எழுப்புதல் கூட்டம் ஒன்று பண்ணுறாரு. சரி, சபையில் ஹீலிங் பற்றி என்ன போட்டுக்குது எபிசில்ஸில், ரோமர் அப்படி அதில் படிச்சிங்கன்னா என்ன தெரிஞ்சு ஒரு 3-4 வசனம் தான் இருக்குது. ஜேம்ஸ் 5 ஒரு வசனம் இருக்குது, 3 யோவானில் ஒரு வசனம் இருக்குது, இந்த ரோமர் 8 ஒரு வசனம் இருக்குது. ஏன் பல வசனங்கள் இப்படி அப்படி எழுதி வைக்கல? சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் ஆவியனோட ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்கள் போய் கண்டுபிடிச்சி இது நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் அவரை அறியாமல் தெரியாமல் செய்து விட்டார்னு மன்னிச்சிடுங்க. வாட்ஸ்அப்பில் போட்டுறாதீங்க, தாக்கிடாதீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேன், நான் இதெல்லாம் நான் தேடி பார்த்தேன். ஏன் சொல்கிறேன், என்னுடைய உடம்புல ஒரு சிக்னஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எனக்கு சீரியஸ் ஆன அந்த மேட்டரில். இதை பற்றி நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் மருத்துவராக இருந்தேன், அப்புறம் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க, நீ வந்து பிழைக்க மாட்டே, நீ வந்து உன்னுடைய வியாதி வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, கியூர் கிடையாது. அப்போ தான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இயேசுடைய பலன், அவருடைய வல்லமை என்னுடைய 21 இந்த நாட்களில் ஏன் அது சராசரியாக வரமாட்டேது? அங்கே ஒன்று நடக்குது, இங்கே ஒன்று நடக்குது, அங்கே ஒரு லாட்ரி மாதிரி, அங்கே ஒன்று நடக்குது, அவர் ஹீலானார், இவர் ஹீலானார், அப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம அதை நம்பி வரோம், ஓ இந்த ஊழியக்காரர் கை வச்சா ஹீல் ஆகும், அந்த ஊழியக்காரர் வச்சா வந்து பார்க்குறோம் அவர் ஹீலாகலை, ஊழியக்காரர் சரியில்லைன்னு போயிடும். இருக்கலாம் ஊழியக்காரர் சரியில்லாமல் வந்துருக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ இப்படி இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியை வைக்கிறேன் நான், இந்த மாதிரி கேள்விகளை கேட்கணும் நீங்கள். இதெல்லாம் நல்ல கேள்விகள், பரிசுத்து ஆவியானவர் பார்த்து ஆண்டவரே எனக்கு காட்டுங்க இது என்ன மேட்டர். ஏன்னா வார்த்தையை அனுப்பி தான் அவர், ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை அனுப்புனா அதை எப்படி ரிசீவ் பண்ணி, அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தெரியணும். அதுதான் அந்த உண்மை கொடுத்தார் இயேசு. 4 விதமான டைப் நிலம் இருந்துச்சுன்றாரு. 1 விழுந்துச்சா அது வந்து தூக்கின்னு போயிடுச்சான் பறவைங்க, 2 விழுந்துச்சா அங்கே என்ன விழுந்துச்சா அது நல்லா ஜாலியாக இருந்தாங்களா, ஓ அல்லேலூயா ப்ரைஸ் லார்ட்னு கத்துனாங்களாம். அப்புறம் சூரியன் அடிச்சுது பாருங்க, வேர் போடல, வாட்ஸ்அப்பில் போயிட்டாங்க, அவங்க ஃபேஸ்புக் ஓடி போயிட்டாங்க. இங்கே நல்லா கேட்டு குதிரை ஒன்று ஓடுதாமே, வானத்தில் ஒரு குதிரை ஓடுற மாதிரி ஒன்று வருதாமே, என்ன அது? உடனே ஃபார்வர்டு ஒரு 10 பேருக்கு இயேசு வருகிறார் அப்படின்னு ஒரு கூட ஒரு ஆக்ஷன், உடனே பில்டப்லாம் கொடுத்து அப்படி போயிடுது. வேர் வசனத்தை கேட்டு அவர் என்ன சொல்றாரு, வேர் கொள்ளலான்றார். எப்போ வேர் வரும்? விதை வச்சுக்கிறேன், யாரும் தக்காளி செடி வச்சுக்கிறீங்களா? ஒருத்தரும் தக்காளி இது தெரியல, தக்காளி செடி யாருமே வச்சுக்கா, நானே வச்சுக்கிறேன் அந்த ஊரில் தக்காளி வளராது, வச்சுக்கிறேன். விதையை நோண்டி ஒரு விதையை போட்டு வச்சிடுறீங்க, அப்புறம் என்ன அது, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நோண்டி பார்க்குறீங்களா, அதை விட்டுறோம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றுறோம், அது வெயில் படுற மாதிரி வைக்கணும், அது ரொம்ப வெயிலும் படக்கூடாது, ரொம்ப நிழலும் இருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் கண்ணாடி கண்ணால் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறோம், வேலை செய்கிறோம், அந்த விதையோட சேர்ந்து நம்ம வேலை செய்தால் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, டக்கலி டைங் வந்துட்டா வரல, என்ன வருது, வேர் ஃபஸ்ட்டு போடுது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஹலோ, நம்ம கண்ணுக்கு வேர் போடுறது தெரியாது, ஆனா தக்காளி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஆடு மேய்ப்பனா இருக்கும் போது அவன் ஆடு மேல உட்காந்து என்ன பாட்டு பாடுறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரு இப்படின்னு பாட்டு பாடுகிறான். அங்கதான் அவன் வேறு போடுறான். ஹல்லேலூயா. ஆவிலே வளருவதுக்கு எங்க வேறு போடுறான், யாரும் தெரியாத இடத்துல உட்கார்ந்து. இயேசு என்ன சொன்னாரு, ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் புட்டிட்டு போய் தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் முடியும் பிதாவிடத்துல. ஹல்லேலூயா. அங்கதுதான் வேறு போடுறது, போய் வேத வசனங்களை உட்கார்ந்து தியானித்து. ஒரு நீதிமான் சொன்னாரு, இது பத்தி என்ன நம்ம படிக்கலாம். ஹல்லேலூயா. நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் வந்தாரு தீரி மாதிரி பேசுறேன்றீங்க ஐயா? நான் சில பல சாட்சிகளை சொல்லலாம், பல பல பல சாட்சிகளை சொல்லலாம். ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன். நான் என் பொண்ணுக்கு ரொம்ப சிக்காயிடுச்சு ஐயா. அந்த ஊரில் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போகணும். அந்த ஊரில் குழந்தைங்களுக்கு சிக்காயிடுச்சுனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகணும், இல்லைனா போலீஸ் பிடிச்சிருவோங்களேன். போலீஸு இங்கே மாதிரி நம்ம விட்டு நம்ம கவனிக்கூட இருக்க முடியாது, உடனே எடுத்துன்னு போகணும். ஆண்டர் சொல்ல கை வச்சு ஜெபம் பண்ணுன்றார். இப்போ தான் வேறு போட்டுக்கிறோமா, வேறு இருக்குதா வேறு இல்லையா டெஸ்ட்டு. பிசாசு நம்மளை புரட்டி எடுப்பான். ஹல்லேலூயா. நம்ம நினச்சோம் ஆண்டவனை சோதிக்கிறான்றோம், அது இன்னொரு ரைட், இன்னொரு ரூட் அது, அது அப்புறம் போவோம். அப்போது ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவன் எனக்கு ஜெபம் என்ன பண்ணுறது, என்ன சார் என்ன ஜெபம் பண்ணுறது, இயேசு நாமத்தில் சுகம் பண்ணுறேன். அங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வறுப்பறுப்பு வேலை என்ன மாட்டுறது. எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஜெபம் பண்ணுறது. அன்னி பஸ்ஸில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன் ஐயா, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணேன். பொண்ணு துடிச்சு நிற்குது வழியில், என்னுடைய மருத்துவ ஞானம் சொல்லுது, எடுத்துன்னு ஓடுறா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நமக்கு தான் ஒரு வழி வந்துச்சுன்னா உடனே நம்ம கூகுளில் போய் பார்த்துப்பேன், ஓ ஐயோ அவள் தான், உடனே நம்ம அழக்க ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு கல்றைக்கு சீரியஸாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏ இங்கே ஒரு வழி வந்துச்சு, எனக்கு ஒரு கசின் இருக்கிறான், ஒரு சின்ன அடிப்பட்டால் போதும் நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்றான். டே இதுக்கு கை இந்த கதவுல நசுங்கிருச்சு, கொஞ்சம் ரத்தம் கண்டுடுல, அதுக்கு சொல்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணுமா. நான் கையை வெட்டிட்டுறேன், கத்தி எடுத்து எடுத்து வெட்டிட்டு பிரச்சனை முடிஞ்சிடுறேன். பயம் பயம் கரெக்டா இல்லைங்களா? நமக்குன்னு வரும்போது ரொம்ப பயம், அடுத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப விசுவாசமா இருப்போம். ஹாய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு செய்வார் எல்லாத்தையும். என்னம்மா கரெக்டா? அடுத்தவங்களுக்கு விசுவாசம், என்ன ஒரு விசுவாசமே இல்லை, என்ன ஒரு ஊழியக்காரர் இவர் அப்படின்னு. நமக்கு வரும்போது தான் ஐயா அங்கதான் டான்ஸ் ஆடண்டப்பா. பாருங்க, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கல. என் மனைவி கூப்பிட்டேன், பேக்கப், நமக்கு இப்போ பேக்கப் தேவைப்படுது, மனைவிகள் பேக்கப் தேவைப்படுது, வெரி குட் பேக்கப். நம்ம மனைவி நமக்கு பேக்கப் பண்ணுறது நல்லது, மற்ற பிரச்சனை தான் பிரச்சனை, அது நல்ல பேக்கப். ஜெபம் நடக்குது, ரெண்டு மணி நேரம் அணிய பஸ்ஸில் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை. மூணு மணி நேரம் அணிய பஸ் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கல. என் பொண்ணு தடி வலிக்குது வலிக்குதுன்னு துடிக்குது. நாலு மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஏன் நாலு மணி நேரம் ஆச்சு எனக்கு தெரில, நாலு மணி நேரம் கழிச்சு எனக்குள் விசுவாசம் எழும்பு எழும்புனது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம 2000 வருஷமா மாம்சத்தின் கதையில நம்ம சிந்தனையை வளர்த்து வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், மாம்சத்தின் சிந்தனையிலே வளர்த்து வச்சிருக்கோம் நம்ம சிந்தனைகளை. அதனால மாம்சத்திலிருந்து ஆவிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு மாம்சத்திலே கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆவியிலே நிரம்பி அப்படின்னா உடனே டபல பல பல கையை தட்டி அந்நிய பாஷையில் பேசுறது தான் ஆவி என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் ஆவிதான், அதனால தான் குறை சொல்ல. புரியுதுங்களா? என்ன பைபிள் என்ன போட்டிருக்கு, பைபிள்ல ஆவியிலே நிரம்பின்றதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம், பைபிள் என்ன போட்டிருக்கு நமக்கு, அதான் நாங்கள் சத்தியம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆவியில நிரம்பி வாழ வேண்டும். சரி, பைபிள் என்ன போட்டுக்குது, ஆவி ஆவியில எப்படி நிரம்புறதுன்னு பைபிள் எப்படி போட்டுக்குது. டெஸ்ட், நோபடி இஸ் டேக்கிங் த குவஸ்டன், யாருமே இந்த கேள்வியை பாஸ் பைபிள் இருக்கு நம்ம அதுக்கு வரும், அதுதான் வரணும்னு ஆசைப்படுறேன். பரிசுத்தாவே சொன்னது, என் ஜனத்தை ஜனம் என்ன பிடிச்சிக்கிறதுக்கு சில சத்தியங்கள் நீ சொல்ல வேண்டும் சொல்லி சார். அப்போ நாலு மணி நேரம் கழிச்சு என் பொண்ணு மாதிரி சொன்னேன், ஹீல் ஐட்டமா ஏந்திரினா ஏஞ்சிச்சு, கம்ப்ளீட்டா போயிடுச்சு ஹீலிங். ஹல்லேலூயா. இது மேஜிக்கா? சிம்பிள், ஒன்றும் இல்லையா, என்னுடைய சிந்தனை மாம்சத்திலே பார்த்துட்டு இருக்கிறேன், மாம்சத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறேன். அதை நான் மாம்சத்தின் பார்வையிலேருந்து எடுத்து ஆவியில் வைக்கும் போது தான் உள்ளிருந்து பலன். ஒரு வசனம் படிக்கலாமே, யோவான் 4 பாருங்க. இயேசுவும் அந்த ஒரு ஸ்திரீயும் அந்த கிணத்தடியில் டயலாக் நடக்குது ரெண்டு பேருக்கும். எல்லாரும் தெரியுங்களா, ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஒரு ஸ்திரீ தண்ணி குடிக்க வரா, தண்ணி எடுக்க வரா, அப்போ இயேசு தண்ணி கேட்குறாரு. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. தெரியாதவங்களாம் கை தூக்குங்க. தூக்க மாட்டாங்க. தெரியாதா உங்களுக்கு? தெரியும். ஓகே, ஸோ குயிக்காக சொல்லிடுறேன். ரெண்டு பேருக்கும் டயலாக், இயேசு டயர்டாக வந்து உட்காந்துக்கிறாரு. ஒரு அம்மா தண்ணி எடுக்க வராங்க கிணத்துல. கிணத்துல தண்ணி இருக்குது, இயேசுகிட்ட கயிறு இல்லை, பக்கெட் இல்லை. இயேசு சொல்கிறாரு, எங்க தண்ணி கொடுன்றாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நீ தான் யூதராச்சே. அந்த அம்மா சமாரியா, யூதராச்சே, நீ எப்படி யூதர் என்கிட்ட தண்ணி கேட்குறேன்னு கேட்குது அந்த அம்மா. உடனே அவர் டயலாக் அடிக்கிறார். ஒன்று சொல்கிறார், ரிப்ளை சொல்கிறார், நீ பேசி கொண்டிருப்பது யாருன்னு தெரிந்தாள்னு சொல்கிறார். ஒரு டீப் ரெவலேஷனை கொடுக்குறாரு. அந்த அம்மா தலையை சொஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. புரியுங்க, இந்த டைமில் ஒரு அங்கே ஒரு சத்தியம் இருக்குது. படிக்கலாமே, 14 வசனம் படிங்க சார்.
0: நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
1: ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. சமாதி கரெக்ட் தான், சிச்சுவேஷன்ல கரெக்ட். வரப்போற உண்மையை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அசலரு, நான் கொடுக்குற தண்ணி எப்படி வருமா? எங்க இருக்குமா? எங்க இருக்கும் போடுக்குது
0: தண்ணீர் அவனுக்குள்ளே.
1: அவனுக்கு எங்க? யாருக்குள்ளங்க சொல்லுங்க? எனக்குள்ள சொல்லுங்க. ஆவியானவர் பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள் இருக்கும் கிறிஸ்து. உலகத்தை காட்டிலும் அதனால தான் அர்த்தம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வெளியே அங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த விட்டுட்டு உள்ள பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பண்றது கிடையாது. எனக்குள் கிறிஸ்ட் இன் மீ, தி ஹோப் ஆஃப் க்ளோரி. ஒரு வசனம் இருக்குங்களா, கொலோசியன்ஸ் 1:27. தமிழ் எப்படி வரும்? கிறிஸ்து எனக்குள் கிறிஸ்ட். சொல்லுங்க சார்.
0: நம்பிக்கையாக
1: எனக்குள் இருக்கும் கிறிஸ்து, மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து. அப்போ இப்போ ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட், இயேசு ஹெவன்ல இருக்கிறாரா இங்க இருக்கிறாரா? ஆன்சர் பண்ணாதீங்க, ஆன்சர் பண்ணாதீங்க. பாருங்க, ரொம்ப முக்கியம். இதை நீங்க ஆராய்ந்து படித்து இந்த முடிவை நீங்க எடுத்தாகணும். ஏன்னா இயேசு உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறாருன்னா வசனம் சொல்லுது. ஹெவன்லையும் இருக்கிறார், வலது பாட்டில் இருக்கிறாரு வசனம் சொல்லுது. எப்படி ரெண்டத்தில் இருக்கிறாங்க எனக்கு கேட்க தெரியாது. ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி கவலை. ஆனால் எனக்கு தெரியும் அவன் எனக்குள்ள இருக்கிறார். அந்த சத்தியத்தில் நான் ஆழமாக நின்றாதான் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவோடு நான் இடைப்பட முடியும், ஃபெலோஷிப் பண்ண முடியும். அந்த ஃபெலோஷிப் நிமித்தம்தான் விசுவாசம், வெளிப்பாடுகள், விசுவாசம் எல்லாம் கிளம்பி. அதான் இங்கே சொல்கிறாரு, உங்களுக்குள் எடுத்துறீங்க வசனத்தை, உங்களுக்குள்ன்றாரு. பாருங்க, படிங்க சார்.
0: அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார்.
1: எப்போங்க? எவ்வளோ நாளைக்கு இருக்குமா? நித்திய. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டு ஓட்டு வரா? பாருங்க, நித்திய ஜீ உங்களுக்குள்ளே நீரூற்றை போல. யாராவது இந்த அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆர்டிசன் வெல்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி இருக்கிற கிணறு, ஆனால் தண்ணி ப்ரெஷரில் இருக்கும் அடியில். அப்படிப்பட்ட ஒரு கிணறு, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு சொல்லணும், அந்த மாதிரி. அது ஸ்ப்ரிங்கை காட்டிலும் ஆர்டிசன் வெல்ன்றது வந்து ஒரு கிணறு. ஆனால் தண்ணி உள்ளே ப்ரெஷரில் இருக்கும், அதனால் தண்ணி உள்ளேருந்து பொங்கி வர்றது அளவுக்கு டென்ஷனாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் திறந்தாலே அடிச்சுட்டு வரும். அதுதான் உனக்குள்ளே இருக்கிற ரியாலிட்டி, அதுதான் நமக்குள்ளே இருக்கிற உண்மை சத்தியம், அதுதான். ஆனா நம்ம அதை நோக்கி கண்களை திருப்பலன்னா என்ன பண்ணிட்டோம்? ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம கண்களை. நம்ம ஃபோக்கஸ் வெளியரங்கா பார்த்தோம்னா கோலியாத்து பெரிய பூதமாடுவான். அசுரரே, டேய், நான் இஸ்ரேலை காக்கும் தேவனுடைய ஆர்மிடா நான் நின்றான். என்ன சொல்றான்? இஸ்ரேல, ஐ ரெப்ரசன்ட் தி ஆர்மிஸ் ஆஃப் தி லிவிங் காட்ன்றான். என் தேவன் உயிருள்ளவர். அவன் பாருங்க, அவன் பார்வை வெளியரங்கமா இல்லை, வெளியரங்கமாய் உள்ளரங்கமாய் பார்வை வைத்திருந்தான். ஏன் வைத்திருந்தான்? தான் கடவுளோட உடன்படிக்கையுள்ள மகன் அவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? இஸ்ரேல் ஜனம் தானே உடன்படிக்கை இருக்குது, உடன்படிக்கை தானே. கடவுள் மனிதனோடு எப்படி இடைப்படுறாரா? உடன்படிக்கை மூலமா தான் இடைப்படுறாரு. புரியுதுங்களா? மற்ற எல்லா நாட்டு மக்களும், புறஜாதியான மக்களும் யாருமே உடன்படிக்கை இல்லை. அந்த உடன்படிக்கையின்படி கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்வார்ன்றத அவனில் ஒரு டவுட் இல்லை. அவனுக்கு ஒரு நமக்கு டவுட்டு, இதுதான் உண்மை. அதுக்கு தான் 4 மணி நேரம் ஆகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நேசிக்கிறாரா நேசிக்கலையா? கர்த்தர் எனக்கு என் மேலே கோவ கும்பத்து நடிக்கிறது ரெடி ஆகிறாரா இல்லை நம்மளை நேசிக்கிறாரா? இப்படிப்பட்ட நமக்கு டவுட்டு நிறைய உண்டு. ஏன்னா நமக்கு நம்ம நீதிமான்ன்ற சத்தியத்தில் நம்ம வேர் கொண்டு நம்ம பாவிகளாய் நம்மை பாற்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாவி, நான் வேஸ்ட்டு, நான் ஒன்றும் இல்லை, நான் கூப்பை, நான் கூட, இப்படி ஜபித்து கொண்டிருக்கா நம்ம பார்வை எது மேலே இருக்கு? நம்ம மாம்சத்து மேலே வைத்து கொண்டு இருக்கிறோம். ஐயா, நம்ம மாம்சத்தில் நம்மெல்லாம் அதுதான். நம்ம மாம்சத்தில் நம்ம எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம தான் மாம்சத்தில் இல்லையே, நம்மள ஆவியில் பிறந்து விட்டோமே. எடுங்க ரோமர், எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ரோமர் எடுங்க சார், 7வது அதிகாரம். இதை கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை பண்ணி நினைக்கி. 18வது வசனம் படிங்க சார்.
0: அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: நன்மை, ஸ்டாப் ஸ்டாப். அவர் என்ன சொல்றாரு? பவுல் சொல்றாரு, அந்தபடியால் என்னிடத்தில், ஹா பாத்தீங்களா, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, நன்மை இல்லையே அப்படி சொல்லிக்கிறாரு. நல்லா கவனிங்க, என்னிடத்துல ஒரு நன்மை இல்லும் சொல்ல அவரு, என்னிடத்தில். அப்புறம் கிளாரிஃபை பண்றாரு, அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான்
0: அறிந்திருக்கிறேன்.
1: இந்த சத்தியம் நமக்கு தெரியாதே. என்னுடைய ஃப்ளஷ்ல ஒரு நன்மை இல்லைன்றத அவர் அற்புதமா சூப்பர் அறிந்து வச்சிருந்தார். நமக்கு தெரியாது, நம்ம வச்சுக்கிறோம், ஃப்ளஷ் போய் பாலிஷ் போடுறோம், கொஞ்சம் பாலிஷ் போட்டு ஷைனிங் எடுத்து கொடுக்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரோட மாம்சத்தில் ஆண்டவரே, ஆண்டவர் மாம்சத்தை அதான் சொல்றாரு, ரொம்ப ரெட்டில் சொன்னாரு, நான் மாம்சத்தை, புரியுதுங்களா ஐயா? நம்ம மாம்சத்திலேயே ஆண்டவரோட 40 நாள் உபவாசம் இருந்த ஐயான்றோம். அதனால் நீங்க எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும். 40 நாள் இருந்த ஜபம் வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. ஐயா என்ன இப்படி சொல்றீங்க ஐயா? ரொம்ப உங்களை நான் விடு, ஐ எம் டெலிவரிங் யூ. இந்த சத்தியம் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானோ நீதிமான். End of discussion. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருப்பதனாலே நீங்கள் 40 நாள் தியானம் உபகாசம் இருந்து தியானித்து அதில் எப்படி அந்த வல்லமையில வேலை செய்யணும்னு கத்துக்கினீங்கன்னா அது நற்கிரியை, அது நற்கிரியை. ஆனால் நான் 40 நாள் உபகாசம் இருந்து நான் நீதிமான ஆக போறேன்னு யோசிச்சிங்கன்னா அது டெட் ஒர்க்ஸ். என்ன சார்? செத்த கிரியை. இன்னைக்கு நம்ம மாம்சத்திலே பார்க்கறதுனால மாம்சத்திலே பாலிஷ் போடுறோம். ஹே, நான் 20 நாள் ஜெபம் பண்ணிக்கிறேன், அவன் 10 நாள் தான் ஜெபம் பண்ணிக்கிறான். உடனே கம்பாரிசன், ஆண்டவர் முன்பாக நான் கரெக்டாக தசமாக குத்துறேன், நான் எல்லாம் பண்ணிடுறேன், நீங்கள் ஹீல் பண்ணி ஆகணும். அங்கேயே காலி, அங்கே ஏன் காலி? உங்கள் பார்வை எங்கே இருக்கு? உங்கள் மாம்சத்தில். பவுல்னு சொல்கிறாரு, நான் நல்லா அறிஞ்சுக்கிறேன், என் மாம்சத்தில் ஒன்றும் நன்மையே இல்லை. இது நமக்கு தெரியாதனால நம்ம மாம்சத்தை பாலிஷ் போட்டு நம்ம ஒரு ஏரியாவில் போட்டுருவோம் பாலிஷு. நம்ம சொல்கிறோம், நானும் தண்ணி அடிக்கிறதில்லப்பா, நானும் ஸ்டடி அது இல்லைன்னு. அவன் ஒருத்தனை தண்ணி வச்சுட்ருப்பான், அவன் ஆல்கோஹாலில் வீக்னஸ் இருக்கலாம், அவன் மகாப்பாவி. ஏன்னா அவன் நீங்கள் தண்ணி அடிக்கிறது நீங்கள் பேசுறதும் அவன் கம்பாரிசன். ஆனால் நான் கோபம் வந்துடுவேன், எனக்கு சில டைமில் எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதுங்க. புரியுதுங்களா சொல்கிறது? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம மாம்சத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரென்த்தை மட்டும் எடுத்து பெருசாகிடுவோம், நம்ம வீக்னஸ்ஸை சின்னதாக போட்டுருவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்குறாரு, அவருக்கெல்லாம் பெருசாக தெரியுது, அவருக்கு 20/20 விஷன் கரெக்டாக கிளியராக எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கெல்லாம் எஸ்கேப்பு. ஹல்லேலூயா. அதான் நான் எல்லாமே பர்ஃபெக்ட் சார். ரெட் சிக்னலை குதிச்சுக்கிறீங்களா? முடிஞ்சுதே கதை. ஐயோ ஐயோ, நான் எப்படி சொல்கிறீங்க, ரெட் சிக்னலை குதிக்கிறது ஒரு பாவமா அப்படின்றீங்களா? ரோமரில் இருக்குதே, ரோமர் 13 இருக்குது, உன் நாட்டு சட்டங்களை நீ அடங்கி போன இருக்குது. என்ன எப்படி சொல்லிட்டீங்க, மொத்தமே காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இது பெரிய பாவம், இது அடுத்து இந்த லெவல் பாவம், இது 1 ரூபாய் திருடினா அது என்னங்க சின்ன பையன் திருட்டுக்கிட்டான் அது அப்படின்றோம். 1 ரூபாய் திருடினீங்கன்னா ஒரு பாவம் கிடையாது. ஏதோ போய் பேங்க்கில் கொலை அடிச்சிங்கன்னா பேங்க்கில் போய் கொலை அடிச்சிட போறீங்க ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அது 10 லட்சம் திருடுனா பெரிய பாவம். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய கண் பார்வையில் எல்லா பாவமும் ஒரே லெவலு. ஆனால் நம்மளுடைய செயலில் ஒரு ஒரு பாவத்துக்கும் எஃபெக்ட் ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பா திருந்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் பிடிச்சி உங்களை ஜெயிலில் போடாது, ரெண்டு தட்டி தட்டி விட்டுருவான். புரியுதுங்களா? நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை குறித்து நம்ம கர்த்தருட கணக்கில் கண்ணில் இப்படி தான் இருக்கும். நம்ம யாக்கோப் 2:9 எடுத்து படிச்சு பாருங்க, வீட்டில் போய் 2 கத்தியில் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு,

0: சொல்றாரு ஹீப்ரூஸ் 12 சொல்றாரு, நம்ம கண்களை அவர் மேல வச்சு நம்ம ஓட்டத்தை ஓடணும். நம்ம அவர் சொல்றாரு எழுவா இருக்கிற பாவங்களை, அந்த எழுவா இருக்கிற பாவங்கள் திரும்ப மாம்சத்திலே பார்ப்பது தான் அந்த பார்வை. தம்மி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் இருக்குது, பாவம் தான். நம்மள மாம்சத்துல பார்க்க தருமா, அதுதான். பிலிப்பியர் 3 போங்க, 3 வசனம் படிங்க சார்.
1: ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
0: ஹல்லேலூயா. யார் மேல நமக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், நம்ம நம்மளுடைய முயற்சிகள் மேல நம்பிக்கை இல்லை. யார் மேல வச்சுக்கிறோம் நம்ம கண்ணு? கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே உண்மையான இஸ்ரேல் ஜனம் சொல்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ குயிக்கா நமக்கு டைம் ஆயிடுச்சு. குயிக்கா ஆவிலே நிரம்பி அப்படின்னா என்ன? ஒரே வசனம், 2-3 வசனம் படிச்சு நான் ஃபோக்கஸ் பண்ண பார்க்கறேன் அதை பத்தி. ஆவிலே நிரம்பு அப்படின்னா என்ன? ஏன்னா இயேசு சொன்னாரு உங்களுக்குள்ள இருந்து எப்படி வருதான், புறப்பட்டு வருதுன்னு. எபிசியன்ஸ், எபிசியர் பாருங்க, 5 18 19 20
1: பதினெட்டுக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைய.
0: ஸ்டாப். ஆவி என்ன சொல்றாரு? ட்ரங்க், போதைக்கு ஆல்கஹால், என்ன போடுது?
1: துன்மார்க்கத்துக்கு ஏதுவான
0: மதுபான, மதுபான வெறி கொள்ளாமல். இப்ப சொல்ற ஆவியில் நாள் நிறைந்து, ஆவியினால் நிறைந்துன்றத அண்டர்லைன் பண்ணுங்க பைபிள்ல. என்ன அடுத்து சொல்ல போறாரு, எப்படி ஆவியினால் நிறையணும்னு சொல்ல போறாரு. கரெக்டா? அங்கதான் இந்த இடத்துல தான் அவர் அப்போஸ்தலர் பவுல் ஒரு கிளியரா ஒரு ஒரு ஒரு டீச்சிங், ஒரு போதனை கொடுக்கிறார் சபைக்கு. புரியுதுங்களா? எப்படி ஆவியினால் நிறைய வேண்டும் என்று அறியவில்லை என்றால் நம்ம இப்படி நிறையணும், அப்படி நிறையணும், நம்மளே ஒரு கற்பனை பண்ணி விட்டுட்டு அதனால என்ன ஆகுது? அதனால இந்த வல்லமை நமக்கு, ஹல்லேலூயா. அந்த வல்லமை இல்லாததுனால தான் நமக்கு மாம்சத்திலே நம்ம ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நமக்கு வியாதிகளை எதிர்த்து நிற்கவும், சாபங்களை எதிர்த்து நிற்கவும், பேய்களையும் எதிர்த்து நிற்கவும் பலன் இல்லாதவர்களை போல நம்ம இப்படி ஆடி நிற்கிறோம். பாருங்க, ஆவியிலே நெருங்கு. அடுத்தது படிங்க தம்பி.
1: சங்கீதங்களினாலும்,
0: ரைட், சங்கீதங்களினாலும், சங்கீதம் சாம்ஸ் இல்லைங்களா, கீர்த்தனை சொல்லுங்க,
1: கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி.
0: ஹல்லேலூயா. என்ன அக்கில் நான் சொல்றாரு பாருங்க, ஆக்சுவலா இங்க என்ன போட்டிருக்குன்னா, அங்க போட்டிருக்கு பாருங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லின்னு போட்டிருக்கு. இப்ப நான் அவருக்கு புத்தி சொல்றேன், அவர் எனக்கு புத்தி சொல்றேன் இல்லைங்களா, அப்படிதான். ஒருவருக்கொருவர்னா ஆக்சுவலா அது அப்படி இல்லை. கிரேக்க மொழியில எப்படி போட்டிருக்குன்னா, ஆங்கில பைபிள் அப்படிதான் போட்டுருக்குது. ஆங்கில பைபிள்ல கிரேக் மொழியில போட்டு கரெக்டா போட்டிருக்குது. புரிஞ்சுதுங்களா? கிரேக் மொழி எப்படி போட்டிருக்குன்னா, உங்ககிட்டே பாருங்க, சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டினாலும் உங்களுக்கு உங்ககிட்டயே. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? உனக்குள்ளே ஏன்ட்டியே நான் பேசணுமா? புரியுதா? இன்னைக்கு அடுத்தவனுக்கு போதனை கொடுக்க ஓடுருவோம், அடுத்தவனுக்கு ப்ரீச் பண்றோம்னா ஒரே நம்ம தான் ஸ்டேஜ் ஏறிடுவோம், மைக்கு கடிச்சா விடுறது கிடையாது. கரெக்டா? நான் சீக்கிரம் விட்டுறேன் மைக்கை. பாருங்க, உங்க அதுதான் அங்கே சொல்றது. இங்க வந்து தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர், அதுவும் தப்பு கிடையாது. ஒருத்தரை வசனங்களை சொல்லி என்கரேஜ் பண்றது தப்பு கிடையாது, அந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்புறது தப்பு கிடையாது. ஓகே, கரெக்ட். என்ன சொல்றாராம்? புத்தி சொல்லிக்கொண்டு உங்களுக்கே நீங்க பேசி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி. ஹல்லேலூயா. அடுத்து பாங்க,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் பிதாவை என்ன பண்ணுமா? ஐயா என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராருனா, நீங்க மறுபடியும் பிறந்ததுனால கர்த்தருடைய வசனம் உங்களுடைய ஆவியில இணைந்திருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோட இணைந்திருக்கிறார் ஆவியில. உன் ஃபோக்கஸ அங்க வைக்காத, நீ உனக்குள்ள என்ன நடந்ததுன்னு வேத வசனத்துல படித்து அதை ஆராய்ந்து உனக்கிட்டே பேசிட்டு இருன்றார். செல்ஃப் டாக். என்ன சொல்றது? செல்ஃப் டாக்ன்றாங்க, உங்ககிட்டயே பேசுறது. நான் ஃபுல்லா பண்ணுவேன், ஆவியில நரம்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறது தப்பு கிடையாது, தப்பு, நான் தப்புன்னு சொல்லல. கரெக்ட், ஃபார் த ரெக்கார்ட்ஸ்.

0: உடனே யாரா புரிஞ்சுக்கிட ஐயா ரணி பாஷை அகேன்ஸ்டா பேசுறேன். ஐயா நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ரணி பாஷை பேசுவேன், பத்து மணி நேரம் 12 மணி நேரம் அணி பாஷை ஜெபம் பண்ணுவேன். அதனால அணிய பாஷைக்கு அகேன்ஸ்ட் நினைச்சிட போறீங்க கிடையாது. அதுல மிகுந்த வல்லமை இருக்குது, மிகுந்த வல்லமை இருக்குது. ஆனா பவுலுடைய சொல்ற காரியம் என்னது, உங்கள் சங்கீதங்களை எடுத்து, ஏன்னா பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவரு பைபிள் எழுதும் போது சில புக்ஸ் தான் அவங்களுக்கு இருந்தது. நம்ம கையில பைபிள் எல்லாத்துலயும் இருக்குது, எல்லாரும் ஒரு காப்பி வச்சுக்கிறோம். அவங்க காலத்துல என்ன புத்தகம் காமனா இருந்தது, சங்கீதம், சில அந்த டோரான்றாங்களே அந்த நீதி ஆதி ஆகமம், அந்த புக்ஸ், சில புக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ப்ரெவலண்டா இருந்துச்சு. எல்லா புத்தகங்களும் எல்லா இடத்துலையும் ப்ரெவலண்டா இல்லை. அதனால அவர் அப்படி ஒரு போதனை கொடுக்குறார், புரியுதுங்களா? அவருக்கு இருந்த கான்டெக்ஸ்ட்ல, அவருக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு, ஹே உனக்கு இருக்கிற பைபிள் எடுக்கிறார், அவ்வளவுதான் சொல்றாரு, புரியுதுங்களா? ஆனா சங்கீதத்துல பயங்கர வல்லமை இருக்குது. ஏன் இந்த வல்லமை இருக்குது சங்கீதத்துலனா, சங்கீதக்காரன் எழுதின ஒரு ஒரு சங்கீதமும் ஆவியினால நிரம்பி எழுதுனான். நீங்க அதை பத்தி புதிய ஏற்பாடுல இருக்குது, நிறைய இடத்துல பேதுரு சொல்றாரு. அவன் எப்படி எழுதுனா, ஹே அங்க ஒரு பூச்சி போது பாரு, நல்லா இருக்குது, ஒரு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி எப்படி எழுதுலான், அவன் ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி அவன் தரிசனங்களை பார்த்து எழுதுறான். மெஸ்ஸாயா, இயேசு குறித்து எழுதுறான். சங்கீதம் 22, சங்கீதம் 40, சங்கீதம் 100, இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அவன் யாரை குறித்து எழுதுறான், மெஸ்ஸாயாவை குறித்து எழுதுறான். அவன் எப்படி எழுதுறான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து எழுதுறான், ஆவியிலே நிரம்பி எழுதுறான். இப்ப ஆவியிலே நிரம்பி எழுதப்பட்ட ஒரு சங்கீதத்தை நம்ம திருப்பி படித்து அதை தியானித்து நம்ம கிட்டே நம்ம பேசும்போது நம்ம ஆவி குயிக்கன் ஆயிடுது உள்ள இருந்து, ஹல்லேலூயா. அப்ப ஆவியில நம்ம நிறைய அப்படிதான் நிறைய. இப்ப பாருங்க ஐயா, சிம்பிளா சொல்றேன், எப்படி பிராக்டிக்கல், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரின் மேய்ப்பு, இப்படிதான் பேசிருப்பேன், இப்படிதான் நம்ம பேசணும், ஹல்லேலூயா, இப்படிதான் ஜெபம் பண்ணணும். நான் வேஸ்ட், நான் புழு பூச்சின்னு ஜெபம் பண்றதுக்கு பதிலா இப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்றது பாருங்க. சங்கீதம் 91, உயர்ந்த அடக்கில மேல் வாசம் செய்கிறேன், அப்படிதான் அவர் தமிழ்ல தலை தெரியாது. He who dwells in the secret place of the most high, I will say of the Lord, He is my refuge and my strength. அப்படிதான் போட்டிருக்கு, He will give His angels charge over me. பாருங்க அவன் என்ன பண்றான், வசனங்களை எடுத்து அவன்கிட்டயே பேசுறான், அவன்கிட்டயே. இதை நம்ம சபை பண்ணணும். அவன் மனப்பாடம் பண்ணல, இப்படி நீங்க பேசிட்டு போது மனப்பாடம் ஆயிடும், அதை வேற விஷயம், புரிஞ்சுதுங்களா? மனப்பாடம் பண்ணுவது என்பது உங்க மைண்ட்ல ஏத்துறீங்க, தியானிப்பதுன்றது வந்து இருதயத்தில் ஏத்துறீங்க, புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 3வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, கத்தருடைய வார்த்தையை இருதயத்தின் பலகையில எழுதி, இப்படிதான் எழுதணும். எப்படி எழுத போறோம், இப்படிதான். இதை பண்ணும் போதுதான் நம்ம இயேசுவை உயர்த்துகிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தி பாடுறதுனால இயேசுவை உயர்த்தது கிடையாது, இயேசுவை உயர்த்தி கண்களை, இத கண்களை வைத்தனா வானத்துல இருக்கிற மேகலை குதிரை ஓடுறதுக்கு மேல கண்ணை வைத்தல, வேத வசனத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே பேச பேச பேச விசுவாசம் எழும்பி விடும், வெளிப்பாடுகள் வந்து விடும். மனப்பாடம் பற்றி மகிழ்ச்சி எழுதிட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படி அல்ல, யோசித்து நீங்க பார்க்கணும், அவர் என் ஆட்டு என்னது என் மேய்ப்பராக இருக்கிறான். ஒரு ஆடு ஆடு மேய்க்கிறவனை யோசிக்கணும், அங்க ஆடு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும், அந்த ஆடு போல் நான் இருக்கிறேன், அவர் என்னை காத்துக்கொள்றார், அவர் என்ன அப்படி அரவணைக்கிறாரு பார்க்குறேன், அவர் அவன் என்ன அமர்ந்த தண்ணீர் என்ற அப்போ யோசிக்கணும், ஒரு அழகான தண்ணீர்லாம். இதுதான் தியானம், தியானிப்பது என்று என்றால் அந்த வசனம் இப்போ ரியலாக இருந்ததுன்னா இறுதியில் நான் எப்படி பார்க்குறேன், அதுதான் தியானம், புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன், ஹீலிங் பற்றியெல்லாம் யார் ஹீலிங் ஹீலிங்றோம் இல்லையா, ஐயா எனக்கு சொன்னாங்க ஒன் நாள் இனிமேல் பிளேனு ஏறக்கூடாது போகக்கூடாது. நான் சொல்லிட்டேன், டாக்டர் தேங்க்யூ வெரி மச், நான் வீட்டுக்கு போகிறேன்னு. நான் தியானிக்க பண்ண ஆரம்பித்தேன், தியானம் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி தியானம் பண்ணேன், 1 பேதுரு 2:24 போடுங்க சார், கடைசி வசனம் முடிச்சிடலாம்.
1: நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
0: ஹல்லேலூயா, அவர்களுடைய தழும்புகளால் குணமாக போவீர்கள் எழுதியிருக்கா, அது பாஸ்ட் டென்ஸ். ஐயா நம்ம எப்ப சுகமானோம் தெரியுமா, இயேசு உயிர் தெழுந்து போது நம்ம எல்லாம் சுகமாயிட்டோம். என்ன இப்படி சொல்றீங்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. இதை குறித்து நான் அதிக ஆழமாக உங்களுக்கு டீச் பண்ணா ஒரு 3 நாள் ஆகும், படிப்படியா ஐயா பிரவீன் ஐயா சபையில படிப்படியாக எடுத்துன்னு போனோம், அதுக்கே டைம் பத்தல, டைம் பத்திச்சா பாஸ்டர், டைமே பத்தல. ஏன்னா அவ்வளோ டீப் இருக்குது, அவ்வளோ சத்தியங்களை அறிய வேண்டியது இருக்குது. சுகமாயிட்டோம், இப்போ இந்த வசனத்தை எடுத்து எப்படி தியானம் பண்றது, அந்த டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இப்படிதான் தேவ மனிதர்கள் எல்லாருமே தியானம் பண்ணார்கள். காலையில் ஏப்ராமை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன், அவன் எப்படி தியானம் பண்ணான், வயசு வசனத்தை வச்சு. தாவீது எப்படி தியானம் பண்ணான், மோசே எப்படி தியானம் பண்ணான், பைபிள் இருக்கு சார். இயேசு எப்படி தியானம் பண்ணாரு, பவுல் எப்படி தியானம் பண்ணாரு, எல்லாமே பைபிள் இருக்குது. நான் சொல்றது பைபிள்ல இல்லாம இல்லை. அதனால நீங்க வீட்டில் போய் நீங்களும் ஆவியானோட சண்டை போடுங்க, எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுங்க, டைம் இல்லை. இந்த வசனத்தை எடுத்து நினைத்து வைப்பானே, என் இறுதியில் வச்சேன், நான் தழும்புனால சுகமாட்டேன். அப்படி சுகமானதுனால என் உடல் எப்படி இருக்கும், என்னுடைய உடம்பு, நான் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். ஐயா நான் இன்னும் பத்து தான் இருக்கிறேன், அசைய முடியாது, ஆனால் என் இறுதிய கண்களில் நான் பிளேனில் போகிறத பார்த்தேன், சூட்கேஸ் எடுத்ததை பார்த்தேன், அடுக்கி வைக்கிறத பார்த்தேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இப்படி போறத பாக்குறேன், அந்த மீட்டிங்ல பேசுறத பாக்குறேன், இந்த மீட்டிங்ல பாச பாக்குறேன். இதெல்லாம் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு, அஞ்சு வருஷமான இந்த மீட்டிங்ல பேசுறதெல்லாம் அஞ்சு வருஷமே பாத்துட்டேயா, எப்ப பார்த்தேன், சூப்பா சூப்பரா அப்படி உடம்ப வச்சு நிக்கிறார் ஐயா பிரவீன் ஐயா படி மேல ஏறும்போது ரெண்டு மூணு பேர் அப்படி நிக்கிறாங்க போஸ்டர்ல, ஜிம்முக்கு இது கீழே எல்லாம் அப்படி ஏடி நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேஸ்ட், அவங்க எல்லாம் ஒரு காய்ச்சல் அடிச்சுன்னு அப்படி படுத்துடுவாங்க. ஆனா தேவனை அறிந்த மக்கள் எப்படி நம்ப நான் இப்படிதான் பார்த்தேன், அப்படியே துள்ளி எழுந்திருக்கிற மாதிரியும் என்னால அசைக்க கூட முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படியா என்னை பார்த்து கொண்டு இருந்த என் இருதயத்திலே அந்த படத்தை எழுதிவிட்டேன். ஹல்லேலூயா, என் இருதயத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு பொங்கி ஆவியார் பொங்கி என் உடல் அந்த பார்த்த இமேஜுக்கு வந்துச்சு. நீங்க எந்த இமேஜை உங்க பாக்குறீங்களோ அந்த இமேஜ் தான் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். இதை எழுதி வச்சிருங்க ஐயா, இந்த எழுதி ஒட்டிடுங்க. நீங்க எந்த மாதிரி உங்களை பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க உங்கள் வாழ்க்கையில செயல்படுவீர்கள். அதனால நான் சொன்னேன், நீங்கள் நீதிமானாய் உங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்றதை பைபிள் படி நடத்துது. ஆவியானவர் காட்டுங்க, ஒரு நீதிமான் இருப்பான், அவன் ஒரு பனைமரத்தை போல இருப்பான். ஒரு ரசனம் இருக்கு 92 சங்கீதம் 92, அவன் கேதுரு மரத்தை போல இருப்பான். அப்படின்னு இருப்பான், கேதுரு மரத்தை பாத்திருக்கீங்களா, அதை போய் கூகுள்ல தேடி பாருங்க. கேதுரு மரம் ப்ராடா இருக்கும், நல்லா தடிப்பா இருக்கும், பனை மரம் நேரா இருக்கும். என்ன சொல்றான், ஒரு நீதிமான் இருப்பான், நேரா ஸ்ட்ரைட்டா இருப்பான் ஆண்டவருக்கு. ஆனா சிச்சுவேஷன் வரும்போது அசைய முடியாத ஒரு கேதுரு மரம் போல இருப்பான். அப்படிதான் உங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கிறது தான் என்னது, தியானிக்கிறது. மகிழ்ச்சி போறது தியானம் கிடையாது, மகடிங்க நல்லது. ஆனா ட்ரெயின்ல போகும்போது அது யோசிக்கணும், ஓ நானே கேதுரு மரம் போல இருக்கிறேன், நானே இப்படிதான் பேச, இதுதான் சங்கீதக்கார சொல்றான். அப்ப உள்ள இருந்து பாட்டு வரும், ஏன்னா இவ்வளவு இமேஜ் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஒரு நீதிமான் உங்களை பார்க்க போ உள்ள என்ன ஆகுது, உங்களுடைய குறித்து உங்களுடைய இமேஜ் சேஞ்ச் ஆகுது. உங்களை குறித்து நீங்க சுகமாய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு வல்லமைய பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கண்ணை தந்து பார்த்தா பேய் நிக்குது, டோன்ட் கேர், கண்ணை மூடி இயேசு எனக்குள்ள இருக்கிறான் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சிச்சுவேஷன் மாறல, டோன்ட் கேர், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும். அப்படி பார்க்க பார்க்க என்ன ஆகும், அந்த இமேஜுக்கு உங்க லைஃப். ஹல்லேலூயா, எல்லாம் ஏஞ்சி நிக்கலாம்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவியானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய் மாறும்.

இந்த நாளில கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்கறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பா, நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தர் என் மேல் வைத்த கிருபைதான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். அவன்

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ்.

ஆமென் ஆமென் ஆமென். எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். தேங்க் யூ ஜீசஸ்.

நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம், நம்ம மேல வைத்த அன்பி நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும், அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால், அதை விட பெரிய சந்தோஷம், நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நேசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம்.

0: தேவனுக்கு மகிமை, நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை, நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனமத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை, அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: பாண்டியன் சிறு வயதிலேயே ஒரு சோம்பேறி. ஆனால் வயது வர வர பல அடாவடித்தனங்களில் மாட்டிக்கொள்வான். படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். இளம் வயதில் இங்கே இருந்த வாரச்சந்தையில் போய் வியாபாரிகளிடம் அவர்களை மிரட்டி மாமூல் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான். இப்படி சில ஆண்டுகள் அவன் செய்து வந்தபோது வியாபாரிகள் எல்லோருக்கும் அவனை கண்டாலே ஒரு பயம் உண்டாயிற்று. ஒரு நாள் சாது ஒருவர் அந்த சந்தைக்கு வந்தார். வந்த நேரத்தில் இந்த பாண்டியன் சில கடைக்காரர்களை விரட்டி பணம் பறிப்பதை பார்த்தார். இதை குறித்து அவர் விசாரிக்க தொடங்கியவுடன் பலர் அவரிடத்தில் வந்து, ஐயா, நீங்களாவது அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவனை திருத்துங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை ஒவ்வொரு வாரமும் அவன் எளிதாக பிடுங்கிக் கொண்டு போய்விடுகிறான் என்று வருத்தப்பட்டார்கள். இது குறித்து சற்று சிந்தனை செய்த அந்த சாது, அடுத்த வாரம் சந்தைக்கு வந்து ஒரு வியாபாரியைப் போல கொஞ்சம் கொய்யாப்பழங்களை வாங்கி கூடையில் வைத்து விற்கத் தொடங்கினார். அன்றும் பாண்டியன் வழக்கம் போல பலரை மிரட்டி பணம் பறித்து கொண்டு இந்த சாதுவின் கடைப்பக்கமும் வந்து பணம் கேட்டான். அதற்கு அவர், உனக்கு கொடுக்க என்னிடத்தில் இப்பொழுது பணம் எதுவும் இல்லை. இந்த கொய்யாப்பழங்களை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். இங்கே உட்கார்ந்து இதை விற்று அவ்வளவு பணத்தையும் நீயே எடுத்துக்கொள் என்று கூறினார். முதலில் மறுத்த அவன், தன்னை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதை சவாலாக எடுத்து செய்து காட்டி சாதுவை வெட்கப்படுத்த வேண்டும் என்று எண்ணி சரி என்று ஒத்துக்கொண்டான். சாதுவும், நான் மாலையில் வருகிறேன் என்று சந்தையை விட்டு வெளியேறினார். பாண்டியன் காலை முதல் மாலை வரை உட்கார்ந்து அந்த கொய்யாப்பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருந்தான். நேரமாக ஆக வியாபாரிகள் எப்படி கொஞ்சம் பணத்திற்காக அதிக நேரம் காத்திருந்து வியாபாரம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். மற்றவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தான் அவர்களிடமிருந்து பறித்து கொண்டது அவர்களுக்கு எத்தனை வேதனையாக இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்கினான். மாலை நேரத்திற்குள்ளாக அவனுடைய கொய்யாப்பழ கூடை காலியானது. அந்த நேரத்தில் அங்கே வந்த சாது அவனை பாராட்டினார். தன்னுடைய தவறை உணர்ந்த அவன் தான் கொய்யாப்பழத்தை விற்ற பணத்தை அவரிடத்தில் கொடுத்துவிட்டு, இனி நான் சோம்பலாக இருந்து மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க மாட்டேன், நானும் உழைத்து பிழைப்பேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்து புறப்பட்டு சென்றான். இன்றும் பல வீடுகளில் ஆண்கள் வேலைக்கு செல்லாமல் சோம்பலிலும் அடாவடிகளும் செய்து கொண்டிருப்பது வேதனையான ஒரு காரியம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன்னுடைய கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக் கடவன் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன செய்வோமா?

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

பிலிப்பியர் 2 அதிகாரம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்தே இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தன்னிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளே அல்ல புறனுக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சௌமியமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தக்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் தேர்தல் அடையும் படிக்கு சீக்கிரமாய் தீமெத்துவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான ஏப்பா பிரேத்துவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயும் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமயமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்து மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அது சீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமயமாய் இருந்தான்.

திருச்சபையை உயிருக்குயிராய் நேசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு செத்த சபை, த டெட் சர்ச். வாசிக்க வேண்டிய பகுதி எசேக்கியேல் 37 அத்தியாயம் முதல் 14 வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தன, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தன. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று என்கிறார், உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஓர் இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயின. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடைமுடிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். என்னுடைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே இருந்த ஒரு கேள்வி, இந்த எலும்புகள் உயிரடையுமா? Can these bones live? பின்வாங்கி போன இறை மக்களை குறித்த தரிசனம் தீர்க்கன் எசேக்கியேலுக்கு கிடைத்தது. மகா திரளான எலும்புகள், very many bones, மிகவும் உலர்ந்த எலும்புகள், very dry bones. இதை விட விளக்கம் தேவையில்லை. இனி திரும்ப முடியாது என்கிற நிலைக்கு சென்று விட்டது போல் தோன்றுகிறது. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று மக்களே கதறுகிறார்கள். வசனம் 11, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கடவுள் தீர்க்கனை கேட்கிறார். சரியான மொழியாக்கம், இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? Will these bones live? இல்லை. Can these bones live? இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று கடவுள் தீர்க்கனை கேட்கிறார். அவன் சரியான பதில் சொல்லிவிட்டான், அது உமக்குத்தான் தெரியும் என்று அவன் சொல்லுகிறான். சபையின் இன்றைய நிலையும், பிரியமானவர்களே, இதுவன்றோ? வேடம் உண்டு, வல்லமை இல்லை. தேவ பக்தியின் வேடம் போட்டுக்கொண்டு அதன் வல்லமையோ மறுதளிக்கிறவர்கள் என்று 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிறோம். பெயர் உண்டு, உயிர் இல்லை. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 3:1 சரதை சபையின் தூதனுக்கு சொன்னார். பணம் உண்டு, தரிசனம் இல்லை. நீர் தரித்திரனும் குருடனுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் செல்வந்தன் என்றும் சொத்து நிறைந்தவன் என்றும் சொல்லுகிறாய் என்று வெளிப்படுத்தல் 3:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதேக்கா சபையை கடிந்து கொண்டார். ஊழியம் உண்டு, உருக்கம் இல்லை. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று எபேசு சபையை வெளிப்படுத்தல் 2:4 ஆண்டவர் கடிந்து கொண்டார். பெருக்கல் இல்லை, வகுத்தல் தான். நோ மல்டிப்ளிகேஷன், ஒன்லி டிவிஷன். ஒரு முறை ஒரு ஓவியன் செத்து கொண்டிருக்கும் சபையை குறிக்கும் ஓவியம் ஒன்றை திட்டும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டான். ஒருவேளை அதை பார்த்தாவது செத்த சபை உயிர் மீட்சி அடையிட்டுமே என்றுதான். அவன் மிக அழகான ஒரு ஆலயம் ஒன்றை வரைந்தான். அதற்கு மிக சிறந்த பிரசங்க மேடை ஒன்றையும் வரைந்தான்.
அழகிய வேலைப்பாடு அமைந்த சாரளங்களை எல்லாம் வைத்தான். மிக உயர்ந்த கதவுகளை அவன் சித்திரம் தீட்டினான். கண்ணை கவரும் வண்ண விளக்குகளை எல்லாம் ஆங்காங்கே பொருத்தி இவ்விதமாக அவன் படம் வரைந்தான். கதவுக்கு அருகில் மிஷினரி ஊழியம் என்று பெயரிடப்பட்ட ஒரு காணிக்கை பெட்டியை அங்கே வைத்தான். அதில் காணிக்கை போடும் துவாரம் சிலந்தி வலைகளால் இறுக மூடப்பட்டிருந்தது. பொருள் என்ன? எல்லாம் இருந்தும் மிஷினரிகளை அனுப்பாத தாங்காத சபை சத்த சபை. எனவேதான் பண்டிதர் ஆஸ்வால்ஜே ஸ்மித் இவ்வளவு அழகாக சொன்னார், நற்செய்தி பணியில் உற்சாகமற்ற சபை உறைந்து போகும் என்றார். A church that does not evangelize will fossilize. பிரசங்கி 3:16 இப்படி வாசிக்கிறோம், நியாய மேடையை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதிமன்றத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. இதுதான் இன்றைய திருச்சபையின் நிலையோ? நம்மை பொறுத்தவரை தீர்க்கதரிசியைப் போல் திருவார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா 58:1 நமக்கு ஒரு அறைகூவல், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. அப்பொழுது திருச்சபையானது உயிர் மீட்சி அடைந்து தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்து சேரும். அது மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்று உலகை கிறிஸ்துவுக்காய் பிடித்தே தீரும். மிகவும் கேடான நிலையில் இருக்கும் உலகை தூக்கி எடுக்க விரும்புகிற திருச்சபையானது மிகவும் மேம்பட்டு இருக்க வேண்டும். The world at its worst needs the church at its best. தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் அழகான ஒரு உயிர்மீட்சி பாடல், ஆதிநிலை ஏகுதல் பாடல் ஒன்றை ஏற்றினார். அதில் ஒரு கவியை நான் பாட முயற்சிக்கிறேன்.

என்ன அழகான ஒரு பாடல் பாருங்கள். இந்த பாடலை நான் அடிக்கடி பாடி, ஆண்டவரே எங்கள் எல்லா திருச்சபைகளிலும் இயக்கங்களிலும் இவ்விதமான ஒரு ஆனந்த துதி ஒலி கேட்க, ஆடல் பாடல் சத்தம் உண்டாக, எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபை ஒரு பெரிய சேனையாய் காலவன்றி நின்று நீர் நியமித்த பணியை இந்த தலைமுறையில் முடித்து தீர்க்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும் என்று அடிக்கடி நான் புலம்பியிருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? Can these bones live? நான் இந்த தீர்க்கனை போல உமக்குத்தான் தெரியும் என்று நாம் பழியை திருப்பி போடாம நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆம் ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிரடையும், எல்லா திருச்சபைகளும் எழுப்புதல் அடையும். அது எபேசு சபையாக இருக்கட்டும், சரதை சபையாக இருக்கட்டும், அது ஸ்மிர்னா சபையாக இருக்கட்டும், அது இயேசு கிறிஸ்துவை வெளியிலே கதவடைத்து விட்ட சபையாக இருக்கட்டும், லவோதிக்கியா சபையாக இருக்கட்டும், குளிராக இருக்கட்டும், அனலாக இருக்கட்டும், வெது வெதுப்பாக இருக்கட்டும், வாந்தி பண்ணி போடுகிற சபையாக, எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் அந்த எலும்புகள் நிச்சயமாக உயிரடையும் என்கிற விசுவாசத்தோடு நாம் நற்செய்தி பணியில் தீவிரமாக இருக்கிற நாம் நற்செய்தி பணியோடு நின்று விடாதபடி திருச்சபைக்குள்ளே உயிர்மீட்சி உண்டாவதற்காக நம்மளான அத்தனையும் செய்வோம். எழுப்புதலுக்காய் ஜெபிப்போம், எழுப்புதலுக்காய் பிரசங்கிப்போம், எழுப்புதலுக்காய் எழுதுவோம், எழுப்புதலை கனா காண்போம். எழுப்புதல் நிச்சயமாக வந்தே தீரும். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான நாளிலே தேவரீர் எங்கள் இருதயங்களுக்குள்ளே கொடுத்த நிச்சயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மகா பெரிய பள்ளத்தாக்கு, மிகவும் உலர்ந்த எலும்புகள், மிகவும் திரளான எலும்புகள், இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இம்பாசிபிள் என்று தெரிகிறது. ஆனாலும் கர்த்தாவே, திருச்சபையின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். திருச்சபைக்காக உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீர் கர்த்தாவை விரயமாக்கினீரே. நீர் எப்படி ஆண்டவரே திருச்சபையை கைவிட்டு விடுது? திருச்சபை உம்மை வெளியே துரத்தி கதவடைத்தாலும் வெளியே நின்று உம்முடைய குமாரன் தட்டி கொண்டிருக்கிறாரே, எவ்வளவாய் திருச்சபையை நேசிக்கிறார் கர்த்தாவே. எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் ஒரு உயிர்மீட்சியை அனுப்பும். அவர்கள் லூத்தரன் சபையினரோ, பெந்தேகோஸ்தே சபையினரோ, ரோமர் கத்தோலிக்க சபையினரோ, பிரதரன் சபையினரோ, சிஎஸ்ஐ சபையினரோ, சிஎன்ஐ சபையினரோ, எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் கர்த்தாவே ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சியை, ஒரு பெரிய ஒழுக்கத்தை நீர் உண்டாக்கி எல்லாரும் மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்க நீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

இந்த தெள்ளுபூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தாரல்லவா, நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம். நீ எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம். நீ எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே.

மனதார நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தை நாளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர். இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர். இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர். இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர். இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். தேங்க்யூ ராஜா, நன்றி தகப்பனே. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaiya undan nanbai ninaikkile. Ullamella murugudaiya undan nanbai ninaikkile. Ethana pe solvinga en ull

அவருடைய தகுதியையும் நம்ம தகுதியையும் நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். மேவிபோசேத்து தாவீது ராஜா அழைத்து அனுப்பின போது உள்ள வந்து நிற்கும் போது ரெண்டு கால் முடமானவன், பிரமாணத்தின்படி அந்த ஏரியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது. சப்பாணி ஒருவனும் தாவீதின் கோட்டைக்குள்ள என்றாக கூடாதுங்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மேவிபோசேத்து ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறான். தாவீது அவனை பார்த்து சப்பாணியேன்னு கூப்பிடல, முடவனேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தேன்னு பெயர் சொல்லி கூப்பிட்ட போது மேவிபோசேத்துக்கு உள்ளம் நன்றியால் நிரம்பி கண்களில் கண்ணீர். அவன் பார்த்து சொன்னான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ பெயர் சொல்லி அழைத்ததுக்கு என்னை எனக்கு உங்க கண்ணில் தயவு கிடைச்சது. பல நேரத்தில் நாம் யார் என்பதை மறக்கிறோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்து இருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆமென்.

ஏன் முறிவை கட்டுகிறா தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பனவர் இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல், இந்த பாடலை நம்ம பாடி

துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவனுடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கத்தர் கட்டுவீராக. கத்தர் ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபிக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக. இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளியுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. ரூபல் ஷெல்லி என்பவர் ரிச் மற்றும் பேட்டி ஒயிட் என்ற தன்னுடைய நண்பர்களை பற்றி சொன்னார். இந்த தம்பதியர் தங்களுக்கு குழந்தை இல்லாததால் ஒலோனா என்ற ஒரு ஆப்பிரிக்க குழந்தையை தத்தெடுக்கும்படி ஆப்பிரிக்க தேசத்துக்கு சென்றனர். 2 ஆண்டுகளாக தத்தெடுக்க செய்யப்படும் அனைத்து ஃபார்மாலிட்டிகளும் முடிக்கப்பட்டு பேப்பர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின் முடிவில் அந்த வெள்ளைக்கார தம்பதியர் நீதிபதிக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டனர். அந்த நீதிபதி அவர்களுக்கு முன்பாக தான் ஆயத்தம் செய்த பத்திரத்தை படித்து காட்டினார். எனக்கு தெரிந்தபடி ஒலானா மோர்கன் என்ற இந்த அனாதை சிறுமி ஆப்பிரிக்க தேசத்தில் எந்த குடும்பத்துக்கும் தேவையற்றவள். எனக்கு தெரிந்திருக்கிறபடி ஒலானா மோர்கான் என்ற இந்த சிறுமியை ஆப்பிரிக்க குடிமக்கள் யாருமே தத்தெடுக்க விரும்பவில்லை. எனவே இந்த சிறுமியை இந்த வெள்ளைக்கார தம்பதியினரின் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன் என்று கூறி அவளை அந்த தம்பதியினரிடம் கொடுத்தார். அன்பான அந்த தம்பதியினர் முழங்கால் படியிட்டு அந்த குழந்தையை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் தங்கள் புது குழந்தையை கட்டிப்பிடித்து, நீ இனி ஒருபோதும் உன்னை குறித்து அன்வான்டட் என்ற வார்த்தையை கேட்கப் போவதில்லை என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தார்கள். பின்பு அவளை அழைத்து கொண்டு டென்னசிக்கு வந்த பின்பு அவளுடைய பெயரை ஹோப் ஒயிட் என்று மாற்றிவிட்டனர். ஒலனா மிகவும் நேசிக்கப்படத்தக்கவளாக மாறினாள். அந்த பெற்றோர் தங்கள் சொத்துக்கும் பராமரிப்புக்கும் அன்புக்கும் உரியவளாக அவளை மாற்றிவிட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த உலக மக்களுக்கு தேவையற்ற ஒரு நபராகத்தான் இருந்தோம். எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நபராக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை விரும்பி தேடப்பட்ட நபராகவும் மிகவும் நேசிக்கப்படத்தக்க ஒரு நபராகவும் என்னுடையவள் என்று உரிமை கோரப்படும் ஒரு நபராகவும் நம்மை மாற்றிவிட்டார். உலகமே கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எஸ்தர் என்ற ஒரு அனாதை பெண் இருந்தாள். எஸ்தரின் தாய் தகப்பன் போரில் மரித்து போனார்கள். ஆதரவற்றவளாக மாறி போன எஸ்தரை மொர்தெக்காய் என்ற ஒரு உறவுக்காரர் தத்தெடுத்து வளர்த்தார். எஸ்தரின் நிலை மாற ஆரம்பித்தது. எஸ்தரின் வாழ்வில் தேவன் மிகப்பெரிய காரியத்தை செய்தார். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரின் மனைவியாக எஸ்தர் மாறினாள். தேவன் வகுத்த திட்டத்தின்படி எஸ்தர் யூதர்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தாள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை. நாம் தேவையற்றவர்கள் அல்ல, நாம் விசேஷமானவர்கள், விரும்பப்படத்தக்கவர்கள். ஏனெனில் நாம் சர்வ பூமியையும் படைத்த ராஜாதி ராஜாவின் சுவிகார புத்திரர். ஆகவே கள்ளி கூர்ந்து மகிழுங்கள். நம்மை குறித்தும் தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்பானே, இன்றைய நாள் தியானம் மத்தேயு 16:6 நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். அதனால இந்த பரிசேயர் யாரு, சதுசேயர்லாம் யாரு, அவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? இது சீஷர்களுக்கு சொல்லும் போது அவங்க ரொம்ப குழப்பிட்டு இருக்கிறாங்க. அதை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துறாரு. 11 பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்போ அதுக்கு டெபினேஷன் கொடுத்த பிறகுதான் அவங்க உணர்றாங்க. 12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, இந்த பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவு அப்படின்னாலே உபதேசத்தை குறிக்கிறது. புளித்த மாவு உபதேசம், சொல்லுங்க, புளித்த மாவு. அப்ப அதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்ற, உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யாருடைய உபதேசத்தை குறித்து? பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்களுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் சொன்னார்? அப்ப பரிசேயர்கள் யார், சதுசேயர்கள், பரிசேயர்களும் இன்னைக்கு சதுசேயர்கள் யார் என்பதை நாம கொஞ்சம் அலசி ஆராய்வோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆராய்ஞ்சதில், நான் என்னுடைய பைபிள் கிளாஸ்ல படிக்கும் போது, பரிசேயர் யார் என்றால் கிரேக்கர்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் பரிசேயர். பரிசேயர்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த கிரேக்க தத்துவத்துக்கு மாறாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களை தான் பரிசேயர்கள் என்று அழைத்தார்கள். கிரேக்க தத்துவம் என்ன? எல்லாத்தையும் சந்தோஷமா இரு, இல்லை ஜாலியா இரு, இந்த செத்து போனவன் உயிரோட எழுந்திருக்கு இந்த கதையெல்லாம் கிடையாது. செத்தவர்கள் எப்படியும் உயிரோட எழுந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பரிசேயர்கள் இல்லை, இல்லை, செத்து போனவங்க உயிரோடு எழும்புனாங்க, எழும்புவாங்க, உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். இந்த குரூப்பு தான் பரிசேயர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சதுசேயர்கள் என்பவர்கள் கிரேக்க தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். அப்ப இவர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். அவர்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் உண்டு என்ற ஒரு குரூப்பு, உயிர்த்தெழுதல் இல்லை நம்பாத ஒரு குரூப்பு. இன்னைக்கு இப்படிதான் அன்பாவிலே யூதர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்களுக்குள்ள ஒரு கொள்கை, ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் நாம் பிரிந்து கிடக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உபதேசம் என்பது நாம் ஒவ்வொருவரையும் பிரித்து கொண்டிருக்கிறது. எனக்கு உண்மையிலே நான் கிறிஸ்துவன் ஆன பிறகு 25 நான் திங்க் பண்ண காரியம் இதுதான். இந்த உபதேசத்தினால நாம் வேறுபட்டு இருக்கிறோம். அப்ப எந்த உபதேசம் சரியான உபதேசம்? எல்லாருமே தான் தான் சரி என்று சொல்கிறார். மற்றவர்கள் எல்லாம் சரியல்ல, இந்த உபதேசம் சரியல்லன்னு சொல்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படியாக எந்த உபதேசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அழகாக தெல்ல தெளிவாக சொல்லியிருந்த போதிலும் அவருடைய வார்த்தையை வைத்து கொண்டே இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, உபதேசத்தை குறித்து வேறுபாடை மக்கள் மத்தியிலும் நம் மத்தியிலும் திணித்து கொண்டிருக்கிறார்கள். இதே பைபிள் தான் பேசுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய பீப்புள் எங்க சபையில் இருக்கிற சில விசுவாசிகளை வந்து குழப்பினார்கள். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தது சரியல்ல, நீங்கள் ஞாயிறு ஆராதனை கொண்டாடுவது சரியல்ல, சனிக்கிழமையில தான் ஆண்டவர் ஓய்வு நாளை சிருஷ்டித்தார், அதுதான் கொண்டாட வேண்டும், இப்படி எல்லாம் ஒரு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அன்பாவில் இன்னைக்கு இதெல்லாம் தெரியாதபடிக்கு இந்த ஓய்வு நாளை குறித்து கலாத்தியர் 3 ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் போல் மூலமாக. ஆனால் அதெல்லாம் அவங்க என்ன செய்யலை, புரிந்து கொள்ளவும் இல்லை, விளங்கி கொள்ளவும் இல்லை. ஆனால் அவங்க அதில் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க, அதில் அதை முன்னேறி செல்கிறார்கள். அதை வந்து அதுதான் சரி என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எங்களுடைய பாணி தான் சரி என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உபதேசம் என்ன? தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, ஏக சிந்தனை உள்ளவர்களாயிரு, அன்பாயிரு. ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார், உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி, அன்புல நிலைத்திரு. 1 Cor 13 ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பாஷை பேசினாலும் பரவாயில்ல, நீ தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவனா இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்றார். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய கொள்கையினால மற்றவர்களை வெறுக்கிறார்கள். இன்னைக்கு உண்மையிலே நான் தாய் சபையை விட்டு வந்த பிறகு என்னிடத்துல பேசுவதே யாரும் கிடையாது. அநேகர் பேசினாலே பயம், ஏன்னா என்னுடைய தலைமை ஸ்தாபனம் அவர்களை தண்டித்து விடும், அவர்களை எந்த விதத்திலையும் பிரசங்கம் பண்றதுக்கு கூடாது கொடுக்காது இப்படின்ற ஒரு பயத்துல ஒரு சொந்த சகோதரனை பயக்கிற மாதிரி பயக்குறாங்க. அப்ப கொள்கைகள் வேறுபட்டது. இன்னைக்கு அதே தான் நான் நினைச்சேன். ஆண்டவர்கிட்ட நான் இந்துவிலிருந்து ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது எங்க அண்ணன் என்னை வந்து பகைச்சார், வெளியில போ நாய பேயன்னு திட்டினார், கெட்ட வார்த்தை சொல்லி. நீ எங்கள் மதத்துலேருந்து நீனு வேற புறஜாதி மதத்துக்கு செஞ்சிட்ட, ஃபாரின் மதத்துக்கு போயிட்ட நீனு அப்படின்னு வேசியின் மகனாகிட்டேன்னு சொல்லி திட்டினார். அப்போ நான் ஆண்டர்கிட்ட வந்து அழுதேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னது, ஆண்டவர் நீங்கள் மதத்தை ஸ்தாபித்துங்களான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் மனுஷனுக்கு மார்க்கத்தை தான் காண்பிக்க வந்தேன், மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனிதனாக மதத்தை உருவாக்கி கொண்டு இன்னைக்கு வேறுபட்டு இருக்கிறான் என்று. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே இத்தனை 108 பிரச்சனைகள், 108 பிரிவினைகள், 108 சண்டைகள் இருக்கிறதை பார்த்து ஆண்டவரிடத்தில் மன்றாடும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் இதையும் நான் சொல்லவில்லை, மனிதனாக அவனுடைய சுயநலத்துக்காக இப்படிப்பட்ட குரூப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான், என்னுடைய போதனையை நீ நல்லா உற்று கவனின்ன. அப்போ தான் உண்மையிலே நான் இந்த மாதிரி கருத்து வேறுபட்ட மனுஷருடைய முன்னாடி வந்தானாக்கா போய் பைபிள் காலேஜ் படி, இல்லைன்னா நிருபங்களை படி, இல்லை சுவிசேஷத்தையும் புதிய ஏற்பாடி நன்றாக படியுங்கள், ஆண்டு உங்கள் கண்ணை திறப்பார் என்று சொல்வேன். அநேகருக்கு அந்த மாதிரி திறந்து விட்டுருக்கிறேன். அநேகர் அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு இன்றைக்கு தவறான கொள்கையிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு குரூப்பு, ஒவ்வொரு சபைகள், ஒவ்வொரு காரியங்களை முன்ன வைத்து நிறுத்தி அதுதான் சரி என்று சொல்லி சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பானில் இதை கேட்கிறேன், யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிந்திச்சுப்பார். ஆண்டவர் சொன்னது அந்த காலத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னது, தன்னை பின்பற்றுவர்களுக்கு சொன்ன காரியம் என்னென்னா, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதுதான் புளித்த மாவு என்று சொல்கிறார். நமக்கு இந்த புளித்த மாவு உபதேசம்லாம் தேவையில்லை. உயிருள்ள ஜீவனுள்ள உபதேசத்தை, நாம் ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை, ஆண்டவர் சொல்கிறபடி ஆண்டவர் என்ன இயேசு ஆண்டவர் வாயால் சொன்ன உபதேசத்தை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவலாய் மாறுவோம். அதனால்தான் எல்லாரையும் என்னுடைய சபையில் எல்லாருக்கும் சொல்லுவேன், ரெட் எழுத்து பைபிள் வாங்குங்க, சிவப்பு எழுத்தை கொண்ட வேதகாமத்தை வாங்குங்கள். அதில் இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சிவப்பு எழுத்துல இருக்கிறது. அப்போ அதில் நம்ம மற்ற கருப்பு எழுத்துக்கும் சிவப்பு எழுத்துக்கும் வித்தியாசம் என்ன? இயேசு ஆண்டவருடைய வாயால் வந்த வார்த்தைகள், அந்த சிவப்பு எழுத்து வார்த்தைகள் இயேசு சொன்ன உண்மைகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதை நாம் தியானித்தோம் என்றாலே நாம் அவர் எந்த உபதேசத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பாவில்லை அவர் சொல்றது, நான் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் அன்பாயிருங்க, நான் தாழ்மையாக இருக்கும்போது நீங்கள் தாழ்மையாக இருங்க, நான் ஏக சிந்தை உள்ளவனாக இருந்து எல்லாரையும் நான் நேசிப்பது போல் மன்னிப்பது போல் நீங்கள் மன்னிங்க. இப்போ இயேசு ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு இன்னைக்கு மன்னிக்க முடியாத இருதயம், நேசிக்க முடியாத இருதயம், ஆனால் கொள்கை ரீதியில் இப்படியாக வேறுபட்டு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை தான் புளித்த மாவு என்று சொல்கிறார். இந்த உபதேசத்துக்கு தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம், வேறுபாட்டை கலைந்து போடுவோம், பகைமையை கலைந்து போடுவோம், உபதேசத்தினால் வந்த குழப்பங்களை எல்லாம் கலைந்து போடுவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய கண்களை திறப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்கும்படியாக ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக இந்த பரிசேயர் சதுசேயனுடைய புளித்த மாவை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த புளித்தமாவு வேத வசனம், இந்த உபதேசம் என்று சொல்லியிருக்கிறீங்க, அந்த உபதேசத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து நீர் என்ன உபதேசம் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரோ அந்த உபதேசத்தில் நாங்கள் செல்ல எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் தவறான உபதேசத்தில் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்னையும் எங்களையும் காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய உபதேசத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். அன்பாலே நல்ல வேதத்தை வாசிங்க. புதிய ஏற்பாட்டையும் மத்தேயு மார்க்கு யோவான் சுவிசேஷத்தை நல்ல வாசிங்க. நிருபங்களை வாசிங்க, நம்ம கண்கள் தெளிவுபடும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளுக்கு வேண்டிய நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவாராக. யாத்திராகம் 32 அதிகாரம் அதனுடைய 26 வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்திலே கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து தேவனுக்கு கொடுக்கிற மகிமை அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மோசே கீழே இறங்கி வந்து பார்த்து மிகவும் கோபம் அடைந்து அதை அடித்து உடைக்கிறான். உடைத்த பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்லுகிறான், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார், அவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வர கடவர்கள் என்று. அந்த கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு கூட்டத்தார் சற்றும் யோசிக்காமல் மோசையின் பக்கத்திலே வந்து நின்றார்கள். அவர்கள்தான் லேவி புத்திரர். இந்த லேவியை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது, யாக்கோபுக்கு பிறந்த குமாரர்களில் ஒருவன் தான் இந்த லேவி. இந்த லேவியும் சிமியோனும் செய்த ஒரு செயலின் நிமித்தமாக யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே தான் மரணமடைவதற்கு முன்பதாக 12 பிள்ளைகளையும் தன்னிடத்தில் வரவழைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் இந்த லேவியை சபித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எல்லார் தலையிலும் ஆசீர்வாதம் விழும்போது லேவியின் தலையிலே சாபம். சாபம் என்பது அது நீங்கும் வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் தொடரக்கூடியது. அப்படிதான் இந்த லேவியின் மேல் விழுந்த சாபம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் போது இப்படி ஒரு சத்தம், இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது. என்ன, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார், அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரக்கடவர்கள். எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கும் போது சாபத்தை தலையிலே சுமந்து கொண்டிருந்த லேவி அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாற தேவன் கொடுத்த அந்த கிருபையை அவன் கொஞ்சமும் யோசிக்காமல் பயன்படுத்தினான். அவன் என்ன செய்தான் தெரியுமா, மோசேயின் இடத்தில் வந்து நிற்கிறான். லேவி புத்திரர் மோசேயின் இடத்தில் வந்தார்கள். எதற்காக, கர்த்தர் பட்சத்தில் நிற்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே சொல்ல விரும்புகிறேன். தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, இயேசுவின் இடத்திலே வாருங்கள். இந்த லேவி புத்திரர் மோசேயின் இடத்திலே வந்தார்கள். எதற்காக, கர்த்தர் பட்சத்தில் நிற்க. அதன் பிறகு மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே ஒவ்வொரு கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் போது, உபாகமம் 33:11 லேவியை குறித்து ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் அவன் சம்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அன்று தகப்பனிடத்திலே சாபத்தை கேட்டவன் இப்பொழுது ஆசீர்வாதத்தை கேட்கிறான். அதற்கு காரணம் என்ன, அவன் கர்த்தர் பட்சத்திலே வந்து நின்றான். கர்த்தர் பட்சத்திலே நிற்பது என்பது கர்த்தரோடு இருப்பது, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் செவிசாய்த்து அதை செய்ய ஒப்பு கொடுப்பது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாதிருப்பது. இவர்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வந்தபோது இவர்கள் தலைமுறையினர், இந்த கோத்திரத்தார் முழுவதுமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதனுடைய மேன்மை என்னவென்றால் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு என்று ஒவ்வொரு சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் லேவிக்கு எந்த சுதந்திரமும் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் சொன்னார், நானே அவனுடைய சுதந்திரம், நானே அவனுடைய பங்கு என்று. அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா, எல்லா கோத்திரத்துக்குள்ளேயும் லேவி புத்திரர் இருந்தார்கள். ஏனென்றால் லேவி புத்திரர் இருந்தால்தான் அந்தந்த கோத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ கர்த்தரோடு இருந்தால், நீ கர்த்தர் பட்சத்தில் வந்து நின்றால், கர்த்தருக்கு எதிராய் உன்னை மாற்றுகிற காரியங்களை வெறுத்து தள்ளி கர்த்தரண்டை வந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீ எங்கு இருக்கிறியோ அந்த கூட்டத்தார் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் அப்படியே உங்களை மாற்றுவாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அப்படியே நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. செபிக்கலாமா? ஆமே. நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவரே எங்களை மகிழ பண்ணுகிறவரே,
உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பட்சத்திலே வந்திருக்கிறோப்பா, உன் பட்சத்திலே வந்திருக்கிறோம். தயவாய் அங்கீகரித்தோம். கிருபையாய் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் தலையங்கமாக உள்ளம் பூரிக்கும், இதற்கான ஜீவ வார்த்தை எசாயா 60:5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும், உன் உள்ளம் பூரிக்கும். எசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், மகிழ்ச்சியினால் ததும்பும். கர்த்தர் அதிசயத்தை செய்ததின் நிமித்தமாக ஆனந்த கோஷமிட தக்கதாக ஒரு மகிமை உங்களுக்குள்ளிருந்து எழும்பி பூரிப்பை உண்டாக்கும். நீங்கள் கவலைப்பட்ட நாட்கள் இருந்தன, துயரத்தோடு நடந்த வருஷங்களும் இருந்தன. இஸ்ரவேலர்கள் 400 வருடங்கள் எகிப்திலே அடிமைப்பட்ட காலங்களும் இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்பினார். இனி செங்கல் சுட தேவையில்லை, ஆளோட்டிகளிடம் அடிகள் வாங்க தேவையில்லை. எகிப்திலிருந்து பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். வனாந்தரத்திலே மன்னாவை பொழிந்தருளினார். காண்டாமிருகத்து கொத்த பெலனை கொடுத்தார். முடிவில் கானானை சுதந்தரித்து கொண்ட போது அவர்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறினது. அவர்கள் கட்டாத வீட்டையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவன் தோப்புகளையும் பெற்றுக் கொண்ட போது அவர்களுடைய உள்ளம் அதிசயப்பட்டு பூரித்தது, மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். அதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பாலும் தேனும் ஓடுகிற மகிழ்ச்சியான காலங்களை தருவார். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். இது எப்பொழுது உங்களுக்கு நடக்கும்? இதே 60:1 முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசாயா சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம், நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க பிரகாசிக்க உங்கள் மேல் பரலோக ஒளி வீசும், மகிமை பிரகாசிக்கும். கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியம் எதுவானாலும் அதை மன மகிழ்ச்சியோடும் முழு மனதோடும் செய்யுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன். உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் மனம் மகிழுவார், மகிமைப்படுவார். கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏக்கமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள், நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் வரும்போது எங்களுடைய 4 மாமாமார் தங்களுடைய பிள்ளைகளோடு எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். 3 சித்தி சித்தப்பாமார்கள் பலவித தின்பண்டங்களோடும் பலகாரங்களோடும் வருவார்கள். அவர்களை பார்ப்பதும் விடுமுறை நாட்களில் மகிழ்ந்து களி கூறுவதும் தாங்கொண்ணாத மகிழ்ச்சியாயிருக்கும். அப்படியானால் நாம் பரலோகத்தில் நம் இனத்தவர்களை மட்டுமல்ல எல்லா பரிசுத்தவான்களையும் பார்ப்பது எத்தனை மகிழ்ச்சியாயிருக்கும்! அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. இப்படியாக ஒரு ஊழியக்காரர் விபரிக்கிறார். ஆம் சகோதரரே, உங்களுடைய நினைவுக்காக என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சங்கீதம் 45:1 இவ்வாறு கூறுகிறது. அன்பான ஜிஃபாம் நேயர்களே, 24 மணி நேரம் இப்படியான செய்திகளையும் பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

சிந்திப்போம், செயல்படுவோம். பானைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு குயவர். அவரை பார்க்க ஒருத்தர் அங்க வந்தாரு. குயவர் தன்னுடைய பக்கத்துல ஒரு காட்டு ஆட்டை கட்டி போட்டிருந்தாரு. வந்தவர் எதுக்கு அந்த ஆட்டை கட்டி போட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு குயவர், இது காட்டு ஆடு, இதை கடவுளுக்கு பலி கொடுக்க போறேன்னு சொன்னாரு. அதுக்கு வந்தவர் அந்த குயவர் செஞ்சு வச்சிருந்த பானைகள்ல ரெண்டை எடுத்து அவர் முன்னாலேயே போட்டு உடைச்சாரு. இதை பார்த்த குயவருக்கு கோபம் வந்துட்டது. எதுக்கு இப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிட்டுதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வந்தவர், நான் உனக்காக தான் உடைச்சேன், உனக்கு பிடிக்குமேனு தான் உடைச்சேன்னு சொன்னாரு. அதுக்கு குயவர், நான் உருவாக்கியதை உடைச்சா எனக்கு எப்படி பிடிக்கும்னு கேட்டாரு. உடனே அவர், ஆண்டவர் படைச்ச உயிரை ஆண்டவர் முன்னால போய் கொல்ல போறேன்னு சொல்றியே, அது மட்டும் ஆண்டவருக்கு எப்படி பிடிக்கும்னு கேட்டாரு. குயவர் ஆட்ட கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டார். நாமும் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செஞ்சு பிரார்த்தனை பண்றோம். எனக்கு வேலை கிடைச்சா நான் இவ்வளவு பணம் காணிக்கையா கொடுக்குறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா தங்கத்துல தாலி பண்ணி வைக்கிறேன், என்னோட கடன் எல்லாம் அடைஞ்சா ஆலயத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி போடுறேன். இப்படித்தான் நம்முடைய பொருத்தனைகள் இருக்குது. நாம கொடுத்து கடவுளுக்கு எதுவும் நிறைய போறதில்ல. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் அப்படின்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நாம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? நம்மை கொடுக்கணும், நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்றத கேளுங்க, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்போமா? அவர் விரும்புகிறபடி வாழ்வோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: மீண்டும் ஒருமுறை நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே நாம் 13 முதல் 20 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
2: So let us once again read from the book of Proverbs chapter 3 verses 13 to 20.
1: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்.
2: Happy is the man who finds wisdom and the man who gains understanding.
1: அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல.
2: For a proceeds are better than the profits of silver and her gain than fine gold. She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her.
1: அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம்.
2: Length of days is in her right hand.

0: பனியை பெய்கிறது.
1: By his knowledge the depths were broken up and clouds dropped down the dew.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாக நாம் ஞானத்தின் மகத்துவம் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: By the grace of God for past few days we are meditating about the greatness of God's wisdom.
0: இங்கே சாலமோன் சொல்கிறார், ஞானத்தை ஒருவன் கண்டடைந்து விட்டால், புத்தியை அவன் சம்பாதித்து விட்டால், அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லது பாக்கியசாலி.
1: So here Solomon the wise man says if a person finds wisdom and if he gains understanding then he is happy and blessed one.
0: ஏன் அவன் பாக்கியவான்?
1: Why he is blessed?
0: அவன் கண்டடைந்த ஞானம் என்பது வெள்ளி பொன் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒன்று.
1: Because the wisdom that he finds out is precious than gold, silver and rubies.
0: இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், வெள்ளி பொன் முத்துக்கள் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும்.
1: All the wealth, riches and gold, silver and rubies of this world will perish one day.
0: பொன்னையும் வெள்ளியையும் முத்துக்களையும் வைத்துக்கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக நாம் மேன்மை பாராட்டவே முடியாது.
1: We cannot boast before the Lord having the silver, gold and rubies.
0: இவைகள் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றாது.
1: They will not make us spiritual.
0: இவைகள் நாம் தேவனை சேவிப்பதற்கு அவசியமானதாகவும் வேதம் சொல்லவில்லை.
1: The Bible never says that they are necessary for serving God.
0: ஆனால் எல்லாவற்றை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக ஞானத்தை கண்டுபிடிக்கும்படி வேதம் சொல்கிறது.
1: But the Bible says before you find every other thing you are supposed to find wisdom.
0: அடுத்ததாக இந்த ஞானம் என்பது நாம் அதை தேடும்போது அது நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால் தீர்க்காயுசு, செல்வம், கனம்.
1: So again when we find this wisdom it gives us length of days, honor and riches.
0: அதனுடைய வழிகள் தூய்மையான வழிகள்.
1: And its ways are ways of purity.
0: தேவனுடைய சமூகத்தினால் நிறைந்த வழிகள்.
1: They are the ways filled with God's presence.
0: சமாதானத்தினால் நிறைந்த வழிகள்.
1: They are the ways of peace.
0: ஆகவே ஞானத்தின் வழிகள் வந்து இன்பமானவைகளாக இருக்கும்.
1: Therefore the ways of wisdom, God's wisdom are pleasant ways.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம் 18 ஆம் வசனத்திலே வாசித்தோம்.
1: We read in verse 18.
0: அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிறவன் எவனும் பாக்கியவான் என்று வாசித்தோம்.
1: We read she is a tree of life to those who take hold of her and happy are all who retain her.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஞானம் எப்படி ஒரு ஜீவ விருட்சம் போல இருக்கிறது என்று கவனித்தோம்.
1: So by the grace of God yesterday we meditated how this wisdom is like the tree of life.
0: நான் சொன்னேன் இந்த ஜீவ விருட்சம் தீங்கிலிருந்து நம்மை விலக்குகிறது.
1: I told you tree of life stops harm and delivers us from evil.
0: நாம் தீங்குக்குள்ளே போய்விடாதபடி ஜீவ விருட்சம் உண்டாக்கப்பட்டது.
1: So the tree of life is created or made that it stops us from harm.
0: அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனி கொண்டு வந்த சாபம், பாவம், மரணம், வெட்கம், தண்டனை இவைகள் ஒன்றும் நாம் சேரக்கூடாதபடி தேவன் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கதான் ஆண்டவர் கிருபையாக இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தார்.
1: The Lord gave us this tree of life graciously that we may get rid of the harm that is being created by the tree of knowledge of good and evil such as sin, shame, sentence and separation from God.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த ஜீவ விருட்சம் என்பது இரண்டாவது சொன்னேன் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒன்று.
1: Second I told you tree of life brings happiness.
0: அதே போலதான் ஞானத்தை பெறுகிறவனும் மகிழ்ந்திருக்கிறான்.
1: And similarly a person who receives God's wisdom is also happy.
0: மூன்றாவது கவனித்தோம் இந்த ஜீவ விருட்சம் என்பது அது இலைகளிலே கூட ஆரோக்கியத்தை தருகிறது.
1: And third we saw that the leaves of the tree of life brings healing.
0: அதாவது ஒருவன் பாவம் செய்து விட்டால் கூட அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டால் கூட அது கொண்டு வந்த மரணத்தை முறிக்கக்கூடிய வல்லமை இந்த ஜீவ விருட்சத்துக்கு உண்டு.
1: So that is if a person even commits sins, if a person eat of the tree of the knowledge of good and evil, this tree of life has the power to heal him from that.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மறுபடியும்மாக இன்றைக்கு நாம் ஞானத்தை குறித்து இன்னும் சற்று ஆழமாக எழுதுகிறார் 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது.
1: So again he writes more deeper about God's wisdom in verses 19 and 20.
0: அங்கே சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் ஞானத்தினாலே அதை அஸ்திபாரப்படுத்தி, பூமி அஸ்திபாரப்படுத்தி, புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தா.
1: 19 verse 19 says the Lord by wisdom founded the earth, by understanding he established the heavens.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதாவது இந்த முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஞானத்தினுடைய மேன்மை, ஞானத்தினுடைய புகழ்ச்சி எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு கொண்டு வருகிறார்.
1: So far he is actually enumerating all the greatness of God's wisdom.
0: அதாவது கடைசியில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானம் எவ்வளவு மகிமையானது அப்படின்னு காட்டுறதுக்கு ஆண்டவர் வந்து அல்லது சாலமோன் மூலமாக

0: இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லாம தேவனையே எடுத்துக்காட்டா கொண்டு வந்துறார்.
1: So here at last to say about this wisdom, to say the glory of this wisdom, he did not actually cite anybody as an example, but he cited the Lord as an example.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் நினைக்கிறேன் இது ரொம்ப விசேஷமானது நினைக்கிறேன்.
1: I think this is very special.
0: பொதுவாகவே ஒரு காரியம் வந்து எவ்வளவு விலை உள்ளது விலையேற பெற்றது அப்படினு காமிக்கிறதுக்கு அந்த பொருளை வந்து ஒரு விசேஷமானவர் பயன்படுத்துகிறார் அப்படின்றத வந்து உலகம் பொதுவா வந்து பறைசாற்றும்.
1: So generally the world recommends a product to and its value by saying by citing a person who uses that product.
0: உதாரணமாக
1: for example
0: ஒரு ஷூ கம்பெனி வந்து சமீபத்துல வந்து தன்னுடைய ஷூவை வந்து அது விளம்பரப்படுத்துவதற்கு உலகத்தினுடைய மிக வேகமான ஓட்டப்பந்தய வீரராகிய உசைன் போல்ட் என்பவரை தன்னுடைய விளம்பரத்துக்காக அழைத்தது.
1: So recently a shoe company just to make advertisement for their shoe they got this Usain Bolt who is the fastest man world fastest man in this world for the advertisement.
0: அவங்க எவ்வளவு அவர் கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க தெரியுமா?
1: You know how much they were willing to pay him.
0: ஒரு வருஷத்துக்கு அந்த ஷூவை போட்டு கொண்டு ஓடுவதற்கு 10 million dollars அவங்க கொடுத்தாங்க.
1: So they are ready to pay 10 million dollars a year to show off their running shoes.
0: இன்னொரு விதமாய் சொன்னால் 1 மில்லியன்னா 10 லட்சம் டாலர் 10 மில்லியன்னா 1 கோடி டாலர்.
1: So it is actually a 1 crore dollars of money.
0: அப்படினா நம்ம ஊர்ல நம்ம கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 70 கோடி 75 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பளமாக கொடுத்தாங்க. எதுக்குன்னா அவங்க ஷூவை இவர் போட்டுட்டு எப்பவுமே ஓடணும்.
1: So it is almost 70,000 crores according to our value for which they were paid him a year to show off their shoes.
0: 70 crores ஒரு வருஷத்துக்கு 70 கோடி சம்பளம்.
1: 70 crores are salary per year.
0: இன்னொரு கம்பெனி அதே போல தன்னுடைய ஷூவை வந்து ஒரு கோல்ஃப்ல விளையாடுற ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு வந்து அந்த விளையாட்டு வீரருக்கு வந்து 4-5 மில்லியன் டாலர் ஒரு வருஷம் கொடுத்தாங்களாம் கோல்ஃபுக்கு அந்த ஷூவை போட்டு விளையாடுறதுக்காக.
1: So another shoe company they paid almost 4-5 million dollars per year to a golf player just to show their shoes.
0: அதே போல டென்னிஸ்ல வந்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஷூவை வந்து செரீனா வில்லியம்ஸ் என்று சொல்லப்படுகிற உலக புகழ் பெற்ற ஒரு டென்னிஸ் வீராங்கனைக்கு வந்து இதே கம்பெனி ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு அந்த ஷூவை போட்டு விளையாடுறதுக்கு 55 மில்லியன் டாலரை வந்து சம்பளமா கொடுத்திருக்காங்க.
1: So the same shoe company they also paid around 55 million dollars to Serena Williams who is the best player tennis player to advertise for their tennis shoes.
0: எனக்கு ஆச்சரியமா இருந்ததெல்லாம் படிக்கும்போது.
1: When I read this it was really surprising.
0: அவருடைய ஷூவுடைய தரத்தையும் மேன்மையும் வெளிக்காட்டுறதுக்கு உலகத்தின் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை பல கோடி ரூபாய் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா விலை பேசி தங்களுடைய ப்ராடக்டை வந்து அவங்க காண்பிக்கிறதுக்கு தங்களுடைய ப்ராடக்டை வெளியே கொண்டு வரக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க.
1: ஸோ தே யூஸ் தி பெஸ்ட் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட் டு ஜஸ்ட் அட்வர்டைஸ் அண்ட் ஷோ தியர் பிராண்ட் அண்ட் பிரிங் அவுட் தியர் பிராண்ட் டு தி என்டையர் வேர்ல்ட்.
0: இங்கே பார்த்தீங்கன்னா 13 வசனத்திலிருந்து சாலமோன் என்ன செய்கிறாருன்னா எதை ப்ரொமோட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஞானத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு.
1: ஸோ ஹியர் யூ கேன் ரீட் ஃப்ரம் வேர்ஸ் 13 onwards சாலமோன் வாஸ் ட்ரைங் டு ப்ரொமோட் விஸ்டம்.
0: நீ ஞானத்தை சம்பாதிச்சிரு.
1: யூ கெயின் விஸ்டம்.
0: நீ ஞானத்தை கண்டடைஞ்சிரு.
1: யூ ஃபைண்ட் விஸ்டம்.
0: ஏன்னா நீ இதை கண்டடிச்சிட்டா அது வந்து பொன்னை காட்டிலும் பெரியது வெள்ளியை காட்டிலும் பெரியது முத்துக்களை காட்டிலும் அது வெளியேற பெற்றது.
1: Because if you find this wisdom it is more greater and precious than gold silver and rupees.
0: அது உடைய வலது கையில தீர்க்காயுஸ் இருக்கு இடது கையில செல்வம் இருக்கு அது வந்து சமாதானத்தை கொண்டு வருது என்று எல்லாமே அவர் வந்து அந்த ஞானத்தை ப்ரோமோட் பண்றாரு.
1: So he also says there is length of days in its left hand and riches and honor in the right hand and there is peace and he was just promoting about the greatness.
0: சொல்றாரு அது அடைந்தவர்களுக்கு அது வந்து ஜீவ விருட்சம் மாதிரி இருக்கும்.
1: So he also says that it is like a tree of life to the one who takes hold of her.
0: இப்படெல்லாம் பட்டியல் போட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா
1: after listing everything he says
0: நான் இந்த ஞானத்தை அடைஞ்சுக்கோ ஞானத்தை அடைஞ்சுக்கோன்னு சொல்றனே இந்த ஞானத்துக்கு வந்து பேர் பெற்றவர் யாருன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தரே.
1: So he says here I told I promoted this wisdom but who is well known for this wisdom it is our Lord God himself.
0: அவர் அந்த ஞானத்தினால ஏதோ ஒரு ஷூவையோ ஒரு பொருளையோ அவர் தயாரிக்கல.
1: He did not make or manufacture a shoe or any other product by that wisdom.
0: அவர் சொல்கிறாரு இந்த உலகத்தையே என்ன செய்தார்னா அந்த ஞானத்தை கொண்டு அஸ்திபாரப்படுத்தினார்.
1: He actually established the entire earth by his wisdom.
0: அவருடைய புத்தியினாலே அவர் வானங்களை ஸ்தாபித்தார்.
1: By his understanding he established the heavens.
0: அவருடைய ஞானத்தினாலே ஆழங்களை பிளந்தார்.
1: he also by his knowledge he broke up the death
0: avarude gnanathinal aagayathilirund pani peigirathu
1: and by his knowledge clouds drop down the dew
0: agave andha deva gnanam unakkum theva
1: therefore you also need and require that god's wisdom
0: ulagathaye padaitha andha gnanam unakku theva
1: the wisdom which actually created the entire earth actually is required by you
0: adu unakku devan taruvar nee keta taruvar
1: if you ask the lord is ready to give you
0: nee adai adaiyumbadi naadu
1: and therefore pursue to attain it
0: so andha oru kaariyatha vande than kedkira thanudaiya maganukku velippaduthuradhukada தேவனை தன்னுடைய உதாரணமாக கொண்டு வர.
1: So therefore he cited God as an example to just show the greatness of that wisdom.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த பூமியை படைத்தார் என்பதை பல இடங்களில் தொடர்ந்து வாசிக்கிறோம்.
1: So if you read the entire Bible you can see that many evidences that says the Lord has created this earth.
0: உலகமும் இன்றைக்குள்ள விஞ்ஞானமும் அதை மறுக்கலாம்.
1: The world and the today's technology may refuse it.
0: ஆனால் நம்மால் தைரியமாய் சொல்ல முடியும் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் இந்த பூமியை படைத்தார்
1: but we can say very boldly our lord who is a living god who created this earth
0: நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 8 முதல் 9 ஆங்கிலத்தில் 11 வசனம் தமிழ்ல வாசிப்பீங்களானா அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் என்று வாசிக்கிறோம்
1: so in Ephesians chapter 3 verses 8 and 9 in english and verse 11 in tamil we can read that it is god it is through jesus christ that god created all things
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
1: Glory be to the name of the Lord.
0: எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீர்களானால்
1: If you read Hebrews chapter 1 and first 2 verses
0: வெவ்வேறு காரங்களில் பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளிலே தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார் அவர் என்ன செய்தார்னா இந்த குமாரன் மூலமாய் உலகங்களை அவர் என்ன செய்தார்னா சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம்
1: We read God who at various times in various ways spoke in time past to the fathers by the prophets as in these last days spoken to us by his son whom he has appointed the heir of all things through whom he also made the worlds
0: உலகங்களை படைத்தார்
1: he also made the worlds
0: நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது
1: if you read John chapter 1 and verse 3
0: சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வாசிக்கிறோம்
1: we did all things were made through him and without him nothing was made that was made
0: கொலோசியர் 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்பீர்களானால்
1: if you read Colossians chapter 1 and verse 16
0: ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது
1: For by him all things were created that are in heaven and that are on earth visible and invisible whether thrones or dominions or principalities or powers all things were created through him and for him
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
1: Glory be to the name of the Lord
0: புதிய ஏற்பாடு முழுவதும் இதே போல ஏராளமான வசனங்களை வாசிக்கலாம்
1: So you can read so many verses like this in the New Testament
0: நம்முடைய தேவனே பூமியையும் வானத்தினை சிருஷ்டித்தவர் என்று வாசிக்கலாம்
1: We read our God is a God who created this heaven and earth
0: ரொம்ப அருமை என்னவென்றால்
1: What is more special
0: வேதத்தை ஆண்டவர் எழுதும் போது அதுல ஆண்டவர் வந்து வரிசைப்படுத்தும் போது முதலாவது வசனமாக ஆண்டவர் வெளிப்படுத்தின வசனம் வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற வசனத்தோடு தான் துவங்குகிறது
1: So when the Lord put the Bible in order the Bible actually starts with the first word as in the beginning God created heaven and the earth
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
1: Glory be to the name of the Lord
0: நான் 40 நாள் இந்த வேத தியானம் நடக்கும்போது ஆதியாகம புத்தகத்தை குறித்த நான் ஒரு முகவுரையை நான் பேசும்போது இந்த ஆதியாகமம் 1:1 எவ்வளவு ஆழமான வசனம் என்று உங்களோட நான் பேசினேன்
1: So when we had 40 days Bible reading challenge and when I spoke an overview about this book of Genesis I spoke how deep is this Genesis 1:1
0: அதுல சொன்ன இந்த ஒரே வசனம் வந்து உலகத்தில் உள்ள 7 தத்துவங்களை முறித்து போடுகிறதுன்னு
1: சொன்னேன் So I told you that one word actually destroys 7 world philosophies
0: அதாவது இந்த முதல் வசனம் ஆதியாகமம் 1:1 என்கிற வசனத்தை வைத்து ஆண்டவர் 7 தத்துவங்களை தேவன் வந்து உடைத்து போட்டார்
1: The Lord broke down and destroyed 7 world philosophies using this Genesis 1:1
0: முதலாவது பாருங்க
1: First
0: ஆதியிலே தேவன் என்று சொல்லுகிறது முதல் தத்துவமாகிய நாத்திகம் அல்லது தேவன் இல்லை என்று சொல்லுகிற தத்துவத்தை உடைத்து விடுகிறது
1: First in the beginning God it denies atheism with its doctrine of no god
0: இரண்டாவது ஆதியிலே தேவன் என்கிற வார்த்தை இந்த உலகத்திலே பல தெய்வங்கள் பல தேவர்கள் உள்ளார்கள் அப்படின்ற தத்துவத்தை உடைத்து ஒரே தேவன் மெய்யான தேவன் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது.
1: And second, in the beginning God, it denies polytheism with its doctrine of many gods.
0: மூன்றாவது, ஆதியிலே தேவன் என்று சொல்லுகிற வார்த்தை ஹியூமனிசம் அல்லது மனித மேன்மை என்று சொல்லுகிற தத்துவத்தை உடைத்து இந்த பூமியினுடைய நடுமையமாக மனிதன் இல்லை, வாழ்க்கையின் நடுமையத்தில் மனிதன் இல்லை, தேவனே எல்லா உயிருக்கும் நடுமையமாக இருக்கிறார், மேன்மையாக இருக்கிறார் என்று மேன்மைப்படுத்துகிறது.
1: And third, in the beginning God, it denies humanism that man is the center of the universe and it says God is the center of the universe.
0: நான்காவது தத்துவம் என்னன்னா, இந்த ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னால், ஃபேட்டலிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தத்துவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லாமே சான்ஸ் படி எல்லாம் எதேர்ச்சியாக நடக்கிறது என்று சொல்லுகிற தத்துவத்தை உடைத்து தேவன் ஞானத்தோடு தேவன் வந்து வேண்டுமென்றே தேவன் சுய நினைவோடு ஆண்டவர் என்ன செய்கிறனா சிருஷ்டித்தார் என்கிற சத்தியத்தை அது வெளிப்படுத்துகிறது.
1: So next, fourth, in the beginning God created, it denies fatalism with the doctrine of chance and it says the Lord created this world by his wisdom and with an intention and purposely.
0: ஐந்தாவது நாம் கவனித்தோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்கிற வசனம் ஐந்தாவது தத்துவமாகிய இவல்யூஷன், அதாவது மனுஷன் வந்து சின்ன பிராணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வந்தான் என்று சொல்கிற தத்துவத்தை உடைத்து தேவனே சகலத்தையும் உண்டாக்கினார் என்று அவருக்கு மகிமையை கொடுக்கிறது.
1: And fifth truth is that in the beginning God created, it denies evolution with its doctrine of infinite becoming where they say that we evolve, man evolved only from microorganisms.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்கிற வசனத்தை ஆறாவது தத்துவமாகிய, அதாவது கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் சொல்லுகிற பேந்தியிசம் என்று சொல்லப்படுகிற உலகத்தில் உள்ள எல்லாத்திலையும் தெய்வம் இருக்கிறார் அப்படின்ற தத்துவத்தை உடைத்து தேவன் வேறு பூமி வேறு வானம் வேறு என்று தேவனால் இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டதை தவிர இவைகள் எல்லாமே தேவன் அல்ல அப்படின்ற தத்துவத்தை அல்லது சத்தியத்தை இந்த ஒரு வசனம் வெளியே கொண்டு வருகிறது.
1: And the sixth truth is that God created heaven and earth. It denies pantheism which makes God and the universe identical but it says that where it proves that they are not identical but God is different and the universe is different.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஏழாவது கடைசியாக, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படும் பொழுது அது ஆறாவது தத்துவமாகிய மெட்டீரியலிசம் which means the eternity of matter, பொருட்கள் வந்து நித்தியம் உள்ளவைகள், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவில்லை அப்படின்னு சொல்ற தத்துவத்தை உடைத்து ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து இந்த பொருட்கள் நித்தியமானவைகள் அல்ல, இதற்கு ஒரு துவக்கம் இருக்கிறது என்பதை தேவன் நிரூபித்தார் அப்படின்றது இந்த சத்தியம் வந்து வெளிப்படுகிறது.
1: And seventh truth is that God created heaven and earth. It denies materialism which asserts the eternity of matter and it proves that there is a beginning for everything and the Lord has created it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம் இந்த உண்டாக்கப்பட்ட பூமியெல்லாம் பார்க்கும்போது,
1: when you look at this world that is created,
0: ரெண்டு காரியம் வெளிப்படுது.
1: There are two things that are revealed.
0: ஒன்று தேவனுடைய வல்லமை.
1: One is the power of God.
0: எப்படி அவர் வல்லமை உள்ளவராக இருந்தால் இத்தனையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் என்பதை யோசிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்றோம்.
1: So when you see how the Lord created everything by his word, it shows the power of God.
0: அதே வேளையில இந்த உலகமும் இந்த வானமும் இந்த அண்ட சராசரம் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்பை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது இதுல தேவனுடைய வல்லமை மாத்திரமல்ல தேவனுடைய ஞானம் வெளிப்படும்.
1: So when you also see at the creation of this universe, the things and everything that are present in this world, it also reveals the wisdom of God.
0: உண்மையாகவே நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன அணுவுல கூட தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது நீங்க பார்க்கலாம்.
1: So even in every minute things you can find the wisdom of God being revealed.
0: நீங்க யோசித்து பாருங்க, இங்க இருந்து பூமியில இருந்து ஒரு சின்ன ரோவர் அப்படிங்கற ஒரு சின்ன வண்டிய, ஒரு டாய் மாதிரி ஒரு வண்டிய மார்ஸ்க்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அதை எவ்வளவு போட்டோ பிடித்து எவ்வளோ படம் பிடித்து உலகமெல்லாம் பறைசாற்றாங்க, நாங்கள் மார்ஸுக்கு போய் சேர்ந்துட்டோம்.
1: ஸோ ஹியர் வி ஆக்சுவலி ஆஸ் வி நோ தே சே தட் தே ஹவ் சென்ட் அ ரோவர் ஃப்ரம் ஹியர், இட் இஸ் அ ஸ்மால் டாய் டு மார்ஸ் அண்ட் தே ஹவ் ஜஸ்ட் கேப்சர்ட் மெனி ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் தே ப்ரொபகண்டட் சேயிங் தட் வி ஹவ் கேப்சர்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃப்ரம் மார்ஸ்.
0: அந்த ரோவர் ஆச்சரியமானது தான், இவ்வளோ தூரம் கொண்டு போனது பெரிய ஆச்சரியம் தான்.
1: ஸோ இட் இஸ் ரியலி அ வண்டர் தட் தே டுக் திஸ் ரோவர் டு தட் பிளேஸ்.
0: ஆனால் அந்த ரோபோவை பார்த்தீங்கன்னா அதோட ஆயுள் காலம் வந்து எத்தனையோ சில வருஷங்கள் தான் நினைக்கிறேன்.
1: பட் தி லைஃப் டைம் ஆஃப் தட் ரோபோ இஸ் ஒன்லி ஃபியூ இயர்ஸ்.
0: அதுல ஒரு ரோபோ ஏற்கனவே செயலிழந்து போயிடுச்சு.
1: ஒன் ரோபோ இஸ் ஆல்ரெடி பிகம் நான் ஃபங்க்ஷனல்.
0: அவங்க அனுப்புனது அவங்க செஞ்சது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிஞ்சு போச்சு.
1: ஸோ வாட் எவர் தே ஹட் சென்ட், வாட் எவர் தே ஹவ் மேட், இட் ஹஸ் ஆக்சுவலி எண்டட் ஒன் டே.
0: ஆனா அதையே மனித சாதனைன்னு யோசிக்கிறாங்க.
1: பட் தே கன்சிடர் தட் டு பீ எ கிரேட் அச்சீவ்மென்ட் ஆஃப் மேன்.
0: பாருங்க, சந்திரனுக்கு மனுஷன் போனா.
1: ஸோ மேன் வென் டு மூன்.
0: அது போனது வந்து ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் தான் அந்த சந்திரன்ல இருக்க முடிஞ்சது.
1: He was able to be present in that moon only for a few minutes.
0: கொஞ்ச நேரம் அவன் நடந்தான்.
1: He walked only for a few minutes.
0: ஒரு சில கற்களை இந்த பூமி கொண்டு வந்தான்.
1: He just brought few stones from there.
0: ஐயோ, அதற்கு நம்ம எவ்வளவு பாராட்டுறோம்.
1: But we applaud him for that so much.
0: கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு சில நொடிகளுக்காக இந்த பூமியை உருவாக்கல.
1: But just understand that the Lord did not create this world only for a few minutes.
0: காலாகாலமா மனுஷன் வாழ்றதுக்கு அவனுக்கு வேண்டிய ஆக்சிஜனை கர்த்தர் ஃப்ரீயா கொடுத்தாரு.
1: The Lord has given this oxygen free to man for him to live forever.
0: உண்மையான யோசித்து பாத்தீங்கன்னா வல்லமை மாத்திரம், அவருடைய ஞானம் வந்து தேவனுடைய சிருஷ்டிப்புல வெளிப்படுகிறது.
1: So when you see the power of God, the wisdom of God is revealed in his creation.
0: நீங்க யோசித்து பாருங்க, இந்த பறவைகளை பார்த்தா இது எப்படி பறக்குது.
1: So you just think about this birds, how do they fly?
0: இதெல்லாம் கண்டம் விட்டு கண்டம் பறக்கிறதுக்கு என்ன பேட்டரி உள்ள இருக்கு, அதுக்கு என்ன பெட்ரோல் போடுறாங்க, பெருன ஏர்கிராஃப்ட் ஃபியூல் ஊத்துறாங்க, ஒண்ணும் கிடையாது. தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டு பூச்சியை சாப்பிட்டுட்டு இங்கிருந்து கண்டம் கண்டமா பாயுது.
1: These birds fly from one continent to another continent, but they have no kind of fuel or batteries or no kind of aircraft fuel. They just eat worms and drink water and fly from one continent to another continent.
0: இதெல்லாம் இப்படி பறக்க வைத்தது யார்?
1: Who made them to fly?
0: என்ன ஞானம் தேவனுக்கு இருந்தா அதுக்குள்ள வைத்திருக்க டெக்னாலஜி யோசித்து பாருங்க.
1: So just think about the technology the Lord has set in them that reveals the wisdom of God.
0: இந்த மீனை யோசித்து பாருங்களேன்.
1: Just think about this fish.
0: அது வாழ்நாளெல்லாம் நீந்தி கொண்டே இருக்கிறது.
1: It is always swimming all through its lifetime.
0: ana kappala parunga.
1: But look at the ship.
0: ஒரு அடி நகர்த்தணும்னா கூட அதுக்கு டீசல் இல்லாம நகராது.
1: If you want to just move a step ahead, it cannot move without diesel.
0: அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்ங்க?
1: How much we want to spend for that?
0: இந்த மீன்கள் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை அது பாட்டுக்கு நீந்திட்டு போயிட்டே இருக்கு.
1: But these fishes, they swim from one end to the other end as easily.
0: அதற்கு யார் ஆகாரம் கொடுக்கிறது?
1: Who gave them food?
0: யாருக்கு அதுக்கு வந்து தீனி போடுறது?
1: Who is actually feeding them?
0: யார் அதுக்கு சத்துவம் கொடுக்கிறது?
1: Who is giving them power?
0: என்ன அருமையாக அது அதிலே வாழ்ந்து வாழ்நாளெல்லாம் நீந்தி கொண்டிருக்கிறது.
1: See how come they are able to live there and swim all their lifetime.
0: கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த செடிகள் எல்லாம் எப்படி வளருது.
1: So just think how these trees are growing up.
0: இதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் அது கரெக்டான நேரத்துல வளர, பூ பூக்க, கனி கொடுக்க, இதெல்லாம் யோசித்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஞானம் கர்த்தர் அதுல வழங்க பண்ணுகிறார்.
1: So when you look at how they grow, they bring flowers, they bring fruits, see how the wisdom of God is revealed in that.
0: ஒன் யோசித்து பாருங்க, தண்ணீரை யோசித்து பாருங்க.
1: Look just think about this water.
0: நீங்க எங்க போனாலும் தண்ணீர் வந்து மேல இருந்து கீழ தான் பாயும்.
1: So wherever you go, the water is actually flow from up to down.
0: இதெல்லாம் யார் வந்து தீர்மானித்தது?
1: Who is the one who decided this?
0: யார் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு பின்னால வந்து யோசித்தது?
1: Who actually thought about this?
0: இந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் வந்து ஆலோசனை கேட்டாரா?
1: Did God ask counsel from any person?
0: எங்கயாவது பல்கலைக்கழகத்துல படிச்சாரா?
1: Did God get education in any university?
0: அவருக்கு யாராவது போதித்தாங்களா?
1: Or did someone actually teach him?
0: வேதம் சொல்லுகிற தம்முடைய ஞானத்தினால இந்த வானங்களையும் பூமியையும் ஆண்டவர் ஸ்தாபித்தார்.
1: The Bible says the Lord established and founded this earth and universe by his wisdom.
0: கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா அண்ட சராசரங்கள், நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பூலோகங்கள், இதுல இருக்கிற அந்த பெருன அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன அழகாக ஆண்டவர் நிர்மாணித்து எவ்வளவு அழகாக ஞானத்தோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
1: ஸோ ஈவன் வென் யூ லுக் அட் திஸ் இன்ட்ரிகேட் யூனிவர்ஸ் ஆஃப் பிளானட் ஸ்டார்ஸ் அண்ட் ஆர்பிட்ஸ் அண்ட் எவ்ரி திங் தட் ஆர் பிரசன்ட் இன் திஸ், சீ ஹவ் வைஸ்லி தி லார்ட் ஹஸ் செட் எவ்ரி திங் இன் பிளேஸ்.
0: அவ்வளவு வல்லமையோடும் நுணுக்கத்தோடும் படைச்ச ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகையும் சேர்த்து படைச்சிருக்கிறார்.
1: தி லார்ட் ஹூ கிரியேட்டட் எவ்ரி திங் வித் சோ மச் ஆஃப் விஸ்டம் அண்ட் பவர் ஹஸ் ஆல்சோ கிரியேட்டட் தம் வித் அ பியூட்டி.
0: இவ்வளவு அழகு.
1: How beauty it is.
0: நம்ம ஒரு கண்ணை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணை ஆண்டவர் படைத்ததற்கு எவ்வளவு அதற்குள்ள நுணுக்கங்கள் இருக்கு தெரியுமா?
1: So even when you take or consider our eyes, you know how many things are minute things and nuances you can find in our eyes.
0: அவங்க சொல்றாங்க இந்த கண்ணுக்குள்ள வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங் அப்பர்ச்சர் இருக்கான். அப்பர்ச்சர்
1: they say our eyes contains a self adjusting aperture.
0: அதாவது என்னன்னா எவ்வளவு வெளிச்சம் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி திறக்கும் அது மூடிக்கிடும்.
1: So it means that it can auto focus based upon the light that it gets in.
0: It will open அது திறந்துக்கும் மூடிக்கிடும்.
1: It can open and closed based upon the light.
0: ரொம்ப வெளிச்சம் வந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ள இருக்குது க்ளோஸ் ஆயிடும்.
1: So if there is a more light then the aperture will close by itself.
0: அதே வழியில வெளிச்சம் கம்மியா இருந்தா அது நல்லா திறந்து விட்டுரும்.
1: So at the same time if there is dim light it will open wide.
0: அதனால தான் ராத்திரி நீங்க படுக்க போறப்போ நீங்க உங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க கொஞ்ச நேரம் இருள் மாதிரி தெரியும். ஆமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில இருந்து வர்ற ஒரு சின்ன எல்இடி ஒரு சின்ன விளக்கு இருக்கு பாருங்களேன் அது அந்த ரூமையே வெளிச்சமா காட்டுனது மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும்.
1: So that is why when you switch off the light in the night and you may find it dark at present initially but later you can find that a small LED light could give a light to the entire room.
0: அவ்வளவு கண்ணுக்கு தெரியும்.
1: So you can see everything by your eyes.
0: எப்படி தெரியுதுன்னு சொன்னா கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கருவளி வந்து திறக்குது.
1: So it is possible only by that aperture that is opening in your eyes.
0: அது மட்டும் இல்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபோக்கஸ் பண்ணுது.
1: And not only that it also auto focuses by itself.
0: கரெக்ட்டா எழுத்துக்களை படிக்க முடியுது பொருட்களை பார்க்க முடியுது பக்கத்துல வச்சாலும் பார்க்கலாம் தூரத்துல இருந்தாலும் பார்க்கலாம்.
1: So we are able to read letters we are able to see things you can also see them and read them when you keep it closer or even distance.
0: அதே வேளையில எத்தனை வண்ணங்களை நம்முடைய கண்ணால வந்து பகுத்து பார்க்க முடியுது.
1: So at the same time we can also find out and distinguish millions of shades of color.
0: உண்மையாவே இது ஆச்சரியமானது சொல்றாங்க இந்த கண்ணால எத்தனையோ லட்சக்கணக்கான அந்த shades of color வண்ணங்களினுடைய வகைகளை நம்மளால வந்து பகுத்து பார்க்க முடியுமா.
1: So they say that we can distinguish around millions of shades of color by our eyes.
0: எவ்வளவு அருமை.
1: How beautiful it is.
0: கண்ணுக்குள்ள ஐரிஸ் சொல்றாங்க நம்முடைய அந்த தம்ப் பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த கைரேகன்றாங்கல அதுல வந்து 35 மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கான். அதே இந்த ஐரிஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா 266 கேரக்டரிஸ்டிக் இருக்கான். அதை வந்து ஒருவருக்கு இருக்கிறது இன்னொருக்கு இருக்க வாய்ப்பே இல்லையா.
1: So they say our fingerprints have 35 measurable characteristics whereas iris has 266 of measurable characteristics which is totally different from one person to another.
0: அதனால தான் இன்னைக்கு பயோமெட்ரிக் ஸ்கேனிங்னு சொல்றாங்க.
1: That's why today we have biometric scanning.
0: கண்ண கூட நீங்க ஆதார் கார்டை போய்போது கண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணாங்க.
1: So even when you want to get an aadhar card they will scan your eyes.
0: என்ன அருமை.
1: How beautiful it is.
0: இதெல்லாம் ஆண்டவர் ஒரு கண்ணுக்குள்ள அவ்வளவு நுணுக்கங்களை வச்சிருக்கிறார்.
1: The Lord has kept so minute things in our eyes.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதாவது நம்முடைய கண்கள் வந்து எவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும்னு சொன்னா
1: you know how much our eyes can gather information
0: adu todarndu nama paathukittu irukkiradha padam eduthukitte irukan
1: it actually captures everything whatever we see
0: adu artham enna nu sonna oru camera va neenga vandu adukku compare pannuvingala na.
1: So if you compare a camera to our eyes
0: adhavadhu nammudaiya kangalla vandu 100 million optic fiber irukkiradha.
1: So it says that our eyes has
0: 1 million optic fiber adhavadhu 10 lakh optic fiber அதாவது சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும்.
1: So it says that eyes has 1 million optic fibers.
0: அந்த ஒவ்வொரு optic fiberம் ஒரு நொடிக்கு வந்து 100 படம் எடுத்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க.
1: So just imagine if one optic fiber takes 100 photos per second how many it would be.
0: அப்பனா அர்த்தம் என்னன்னா 100 million படங்களை ஒவ்வொரு செகண்டும் இந்த கண்ணு வந்து எடுக்குதான் போட்டோ எடுக்குதான்.
1: So it means that 100 millions of photographs are being captured in every second by our eyes.
0: இந்த எடுத்த அந்த 100 million போட்டோ ஒரு ஒரு செகண்ட்ல எடுக்கிற அந்த போட்டோ அந்த படங்களை வந்து அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து ரெட்டினா மூலமாக என்ன பண்ணுதுன்னா ரெட்டினாவில இருந்து இது மூளைக்கு என்ன பண்ணுதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதான்.
1: So this this much of photos that is being captured by our eyes it actually transfers from our retina to our brain.
0: கொஞ்சம் கொஞ்சம்னால கற்பனை பண்ண முடியதா.
1: Can you imagine that
0: ஒரு செகண்ட்க்கு 100 million போட்டோவை அது எடுத்து மூளைக்கு அனுப்புதான்.
1: So it captures 100 million photos in one second and it transfers that to our brain.
0: அதுதான் நம்முடைய கண்ணினுடைய வலிமை.
1: And that is the power of our eyes.
0: இதை உண்டாக்கினவர் யார்.
1: Who created this?
0: கர்த்தர்.
1: It is a God.
0: நுணுக்கமாக உண்டாக்கினார்.
1: He created very minutely.
0: அது அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது.
1: That reveals his wisdom.
0: அதைதான் அவர் இங்கே சொல்றாரு.
1: That's what he says here.
0: கர்த்தர் ஞானத்தினால பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார்.
1: The Lord by wisdom founded the earth by understanding he established the heavens.
0: இந்த சிருஷ்டிப்பை நீங்க பார்க்கும்போது தேவ ஞானம் மூன்று விதங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டதை நீங்க படிக்கலாம்.
1: When you look at this creation we can see God's wisdom is being revealed in three ways.
0: சுருக்கமாக வேகமாக அதை நான் பட்டியலிடுகிறேன்.
1: I want to enumerate very fast and very short.
0: மூன்று காரியங்களை அவர் சொல்கிறார்.
1: He says three things here.
0: 19 ஆம் வசனத்துல பாருங்க.
1: Verse 19.
0: முதலாவது அவர் சொல்கிறார் கர்த்தர் கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினா.
1: The Lord by wisdom founded the earth.
0: முதலாவது கர்த்தருடைய ஞானம் செய்தனா பூமியை அஸ்திபாரப்படுத்தியது.
1: First God's wisdom founded the earth.
0: தேவனுடைய ஞானம் அஸ்திபாரத்தை உண்டாக்கினது.
1: The God's wisdom actually founded the earth.
0: அதன் அர்த்தம் என்னவென்றால்,
1: What does it mean?
0: அவர் அஸ்திபாரப்படுத்தினதை ஒருவனாலும் அசைக்க முடியாது, அதை நீக்கவே முடியாது.
1: So it means that the thing that is being founded by the Lord cannot be removed or shaken by any person.
0: கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த பூமியின் அஸ்திபாரத்தை பாத்தீங்கன்னா,
1: If you look at the foundation of this earth,
0: இந்த பூமியின் அஸ்திபாரம் வந்து அந்தரத்துல ஆண்டவர் தொங்க விட்டாலும் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரியில திருப்ப வச்சு ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சுழல வச்சு அந்த வேகத்தோடு சந்திரனை வந்து வருஷத்திற்கு ஒரு முறை சுற்றி வர பண்றது எல்லாத்தையும் தீர்மானித்தது அஸ்திபாரப்படுத்தினது கர்த்தர்.
1: சோ ஈவன் தோ தி லார்ட் ஹஸ் மேட் இட் டு ஹேங் இன் தி மிட் ஹேங் இன் தி ஹெவன்ஸ் பட் ஸ்டில் தி லார்ட் ஆக்சுவலி செட் இட் இன் an angle. தி ஆல்சோ மேட் தி மூன் டு ஷைன் லாங் வித் தட் அண்ட் ரிவால்வ் அரவுண்ட் அண்ட் ரொட்டேட் அரவுண்ட் அண்ட் சோ இட் இஸ் காட் ஹூ ஆக்சுவலி ஃபவுண்டட் அண்ட் மேட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த்.
0: எல்லாவற்றையும் அழகாக ஆண்டவர் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறார்.
1: தி லார்ட் ஹஸ் மேட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த் வெரி பியூட்டிஃபுல்லி.
0: ஆண்டவர் ஸ்தாபித்ததை யாராலும் மாற்ற முடியல.
1: சோ தி ஒன் விச் இஸ் பீயிங் ஃபவுண்டட் பை தி லார்ட் நோ one can change it.
0: எந்த அதிகாரமாவது எந்த அரசாங்கமாவது இந்த சூரியனை சந்திரனை பூமி சுழறுகிறத நிறுத்த முடியுதா மாற்ற முடியுறதா?
1: So can any power or any government stop or change the revolution or rotation of this earth?
0: இந்த பூமியின் அஸ்திபாரத்தை பாருங்க, நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது நிக்கிறது காரணம்னா புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்றாங்க.
1: So when you look at this foundation of the earth, they say it is by gravitational force that we are standing and sitting here.
0: இந்த புவி ஈர்ப்பு சக்தியை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவுல வைத்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு பூமி மேல மாத்திரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
1: So the Lord has set this gravitational force in the right measurement and he has set on this earth in a correct way.
0: Yeah, ஒரு சரியான உயரத்துக்கு தான் வச்சிருக்காரு.
1: He has set it at the correct distance.
0: அந்த உயரம் மாத்திரம் தவறா இருந்திருக்குமானா அத்தனை நட்சத்திரங்களும் நேரா பூமியில தான் வந்து விழும்.
1: So if that eye would have not been set right then all the stars would fall into the heaven.
0: அதை ஆண்டவர் சரியா வைத்திருந்ததனால தான் நம்மளால வந்து நார்மலான லைஃப் வாழ முடிகிறது.
1: Just because the Lord has set it in a right way we are now able to lead a very normal life.
0: இந்த புவியீர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாயிருச்சுனா நம்ம யாருமே நிக்க முடியாது, எல்லாம் மடிஞ்சு தான் உட்கார்ந்திருப்போம்.
1: If the gravitational force is very high then we cannot sit properly, we will be all be bent down.
0: நம்ம வந்து படுத்து தான் கிடக்கணும்.
1: We would be lying down.
0: யாரும் படுக்க விட்டு எழும்ப முடியாது.
1: No person can rise up from his bed.
0: நம்ம கால்கள் நிக்கிறதுக்கு நம்மள பேலன்ஸ் பண்றதுக்கு வேண்டிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு சக்தியை கர்த்தர் கொடுத்து அதெல்லாம் நிர்மாணித்து இருக்கிறார்.
1: The Lord has set the right gravitational force for us to stand erect.
0: இந்த பூமியில பாருங்க, இந்த ஒளி லைட்டுடைய வேகத்தை ஆண்டவர் வந்து ஃபவுண்டேஷனா போட்டுருக்கார்.
1: So also you can see about the light where the Lord has founded the light in a correct way.
0: அதோட வேகம், speed of light.
1: The speed of light.
0: நீங்க அந்த வேகத்தை பாத்தீங்கன்னா சரியான அளவுல அந்த வேகத்தை ஆண்டவர் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணிருக்கிறதுனால அது தீர்மானித்து இருக்கிறதுனால நமக்கு வர வேண்டிய ஒளி சரியான நேரத்துல சரியான அளவுல வருகிறது.
1: So since the Lord has founded the speed of light in the right way, we will get the correct speed of light at the correct time.
0: பாருங்க, நம்ம பூமியை நீங்க பாப்பீங்களானா அது வந்து ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்தை பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று அந்த கோளங்கள்லாம் மோதாதபடி கர்த்தர் கரெக்டா ஒவ்வொரு அந்த கோளங்களை கரெக்டா வச்சிருக்கிறாரு.
1: Also if you look at our earth and the planets, the Lord has set the planets in the correct places so that they will not dash with each other.
0: எவ்வளவு அருமையானது பாருங்க.
1: See how beautiful it is.
0: இதெல்லாம் யார் தீர்மானித்தது?
1: Who is the one who determined?
0: இதெல்லாம் யார் வந்து அஸ்திபாரப்படுத்தினது?
1: Who is the one who made foundation of all these?
0: பூமி இங்க தான் இருக்கணும், மார்ஸ் இங்க தான் இருக்கணும், அந்த சந்திரன் இங்க தான் இருக்கணும், ஜூபிட்டர் இங்க தான் இருக்கணும், சூரியன் இங்க தான் இருக்கணும். எல்லாவற்றையும் செட்டப் பண்ணது, ஃபவுண்டேஷன் பண்ணது தேவனுடைய ஞானம்.
1: So it is God's wisdom which founded this earth and each and every planet, the moon, the sun and every stars as well.
0: Oh, இத்தனை ஆண்டுகளாக ஒரு கோளாறு இல்லாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது.
1: So for so many years they are working and functioning without any kind of repair.
0: இரண்டாவது தேவ ஞானம் செய்தத பாருங்க.
1: The second thing that God wisdom
0: 19th வசனத்தின் இரண்டாவது பகுதி.
1: The second part of verse 19.
0: புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார்னு போட்டுருக்கு.
1: It is by understanding he established the heavens.
0: இதே வார்த்தையை எரேமியா எழுதுவாரு.
1: The same word is written by Jeremiah.
0: Jeremiah 10th அதிகாரம் 11 12 வசனங்களை பாருங்க.
1: Jeremiah chapter 10 verses 11 and 12.
0: வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள்.
1: Thus you shall say to them, the gods that have not made the heavens and the earth shall perish from the earth and from under these heavens.
0: Avare bhoomiyai thammudaiya vallamaiyal undaaki poochakkarathai thammudaiya gnanathinal padaithu vaanathai thammudaiya arivinal virithaar.
1: He has made the earth by his power, he has established the world by his wisdom and has stretched out the heavens at his discretion.
0: Undaakinar,
1: he actually founded,
0: padaithar,
1: he created,
0: virithaar,
1: and he established.
0: Ana innoru vidhama sonna avar enna seidarna inda buddhiyinal vaanangalai ellam sthapithaarnu sollam.
1: In other words, God's wisdom fixed the earth.
0: Alaga adu engenga irukka vendumo ellam fix panna.
1: So he fixed that everything at the right place.
0: Enna alaga irukku paருங்க.
1: See how beautiful.
0: Evlavu alaga kodukkuradhukku evlavu seriyaga vela seiyradhukku irukka vendi edangala ovvandrin correct ah vechirukkar.
1: The Lord fixed each and everything at the correct place that it may give more beauty.
0: Oru murai oru kattrayila naan vaasithen.
1: Once I read an article.
0: Inda sandranukku sorry inda sooryanukkum bhoomikkum ulla andha alavu பாத்தீங்களா அது ஆண்டவர் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கிறார்னா இது வந்து ஒரு சில டிகிரிஸ் வந்து சூரியனை நோக்கி இந்த பூமி சாஞ்சிருச்சுனா அப்படியே தீப்பழம்பா மாறிடுமா அதே வேளையில கொஞ்சம் ஒரு சில டிகிரி வந்து சூரியனுக்கு அப்பாற்பட்ட விதமாக மறுபக்கம் வந்து அது சாஞ்சிருச்சுன்னா அப்படியே முழுசு ஐஸ் ஆயிடுமா.
1: ஸோ யூ நோ ஐ ரெட் இன் தட் ஆர்டிகல் தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் தி ஏர்த் த லார்ட் ஹஸ் செட் இன் அஸ் ரைட் மேனர். ஸோ இஃப் இன் கேஸ் இஃப் யூ இமேஜின் தட் இஃப் தி ஏர்த் ஆக்சுவலி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி சன் அ பிட் டிகிரி டுவர்ட்ஸ் தி சன் தென் இட் வில் பி பர்ன்ட் இன் டு பை தட் ஃபயர் ஆர் இஃப் இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த சன் அ ஃபியூ டிகிரி இட் வில் பி ஃப்ரீஸ்ட் இன்
0: வல்லமையை இருக்க
1: வேண்டிய set in each and every seed in its place.
0: அந்த விதைக்குள்ள உள்ள வல்லமையை பாருங்க.
1: Look at the power that the seed has.
0: அந்த விதைக்குள்ள இருக்கிற அருமையை பாருங்க.
1: Look at the ability or the greatness of that strength of that seed.
0: அந்த கைக்குள்ள நசுக்கப்படுகிற அந்த விதை வந்து அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் அதனுடைய இலைகள் கிளைகள் கனிகள் அதனுடைய கலர் அதனுடைய சைஸ் எல்லாத்தையும் அத்தனை புரோகிராமையும் ஆண்டவர் சின்ன விதைக்குள்ள வச்சிருக்கிறார்.
1: See this seed which is very tiny which you can even crush by your hand but the Lord has set the huge tree from that its color its variety its model everything in that small seed.
0: எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க இத?
1: How many of you have imagined?
0: இயேசு சொன்னாரு.
1: Even Jesus said.
0: கடுகு விதையானது எல்லா விதையிலும் சின்னதான்.
1: This mustard seed is tiny of all the other seeds.
0: ஆனால் அது விதைக்கப்பட்டு வளரும் போது அது பெரிய மரமாக வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து தங்கும்படி அது பெரிய மரமாயிடும்.
1: But when it is sown and it grows up it becomes a big huge tree and that becomes a dwelling place for many folds of the air.
0: கடுகு பாத்திருக்கீங்கல?
1: Have you seen this mustard?
0: எவ்வளவு சின்னது.
1: You know how tiny it is.
0: அந்த கடுகுக்குள்ள எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ங்க?
1: But how much information that small mustard seed has?
0: பாருங்க இன்னைக்கு மனித வர்க்கத்தை வந்து விருத்தி ஆக்கறதுக்கு ஆண்டவர் உண்டாக்கின விந்து இருக்கு பாத்தீங்களா? அந்த விந்து வந்து கண்ணாலே பார்க்க முடியாதான் ஒரு விந்து அது ஒரு பெரிய 6 அடி மனுஷனை வெளிய கொண்டு வருது.
1: So even today of the reproductive organ the sperm which is actually the cause for producing a man that is very tiny but that brings out a person who is 6 feet tall.
0: அது கண்ணாலே பார்க்க முடியாது.
1: That cannot be seen by your eyes.
0: அது மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும்.
1: That you can see only by microscope.
0: ஆனா அதற்குள்ள எவ்வளவு இன்ஃபர்மேஷன்.
1: But how much information the Lord has set in it.
0: தகப்பனை போல முடி தகப்பன போல கலர் தோற்றம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும்.
1: So it actually transfers the entire colored the hair and also appearance of a father to the son.
0: இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது யாரு?
1: Who fixed all these things?
0: வேதம் சொல்கிறது அவருடைய ஞானம்.
1: The Bible says its wisdom.
0: அவருடைய ஞானம்.
1: His wisdom.
0: எல்லாவற்றையும் எங்கெங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணாரு.
1: The Lord himself fixed everything in its correct places.
0: எவ்வளவு உயரத்துல இருக்கணும்?
1: How half tall it should be.
0: என்ன வண்ணத்துல இருக்கணும்?
1: In what color it should be.
0: என்ன அளவுல இருக்கணும்?
1: In what size it should be.
0: எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்மானித்தார்.
1: The Lord himself fixed everything.
0: அது என்னெல்லாம் கொண்டு வரணும் உற்பத்தி செய்யணும் எத்தனையும் ஆண்டவர் செய்தார்.
1: And what all it should also produce the Lord himself fixed everything.
0: ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா
1: what is surprising me
0: ஒன்றை உருவாக்கி அதோட அழிஞ்சிறது இல்ல.
1: So it's not that he created one and actually destroyed it.
0: ஆண்டவர் உருவாக்கிட்டு பலுகி பெருகுங்கன்னு சொன்னார் பாருங்க அது இன்னைக்கு வரைக்கும் பலுகிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருகிட்டே இருக்கு.
1: The Lord when he created says you have to increase and multiply it is still increasing and multiplying on its own.
0: மனுஷன் தான் அழிஞ்சிட்டே இருக்கானே தவிர கர்த்தர் கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது.
1: Only human are destroying everything, but the word of God is still increasing and growing.
0: ஆண்டவர் பெருகுன்னு சொன்னது இன்னும் பெருகிட்டே தான் இருக்கு.
1: As the Lord said multiply, it is still multiplying.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதுதான் தேவ ஞானம்.
1: This is the wisdom of God.
0: தேவ ஞானம் முதலாவது பூமியை ஸ்தாபிக்கிறது.
1: First God
0: அஸ்திபாரப்படுத்துகிறது.
1: First God's wisdom founded the earth.
0: இரண்டாவது பூமியின் தேவனுடைய ஞானம் பூமியை என்ன செய்கிறதுனா ஸ்தாபிக்கிறது.
1: Second God's wisdom fixed the earth.
0: அஸ்திபாரப்படுத்துகிறது.
1: First it founded the earth.
0: ஸ்தாபிக்கிறது.
1: Next fixed the earth.
0: மூன்றாவது பார்த்தீனா 20 ஆம் வசனத்துல இரண்டாவது பகுதி.
1: Third verse 20 the second part.
0: ஆகாயமும் பனியை பெய்கிறது.
1: And clouds drop down the dew.
0: அது எதை பற்றி பேசுகிறது என்றால்,
1: What does it speak about?
0: தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தி ஸ்தாபித்து விட்டுறது இல்ல.
1: The Lord not only founds the earth, fixes it and leaves as such.
0: அவருடைய ஞானம் செய்கிற மூன்றாவது காரியம் அவர் உண்டாக்கினதை அவர் அஸ்திபாரப்படுத்தினதை ஸ்தாபித்ததை ஆண்டவர் பராமரிக்கிறார்.
1: Third, God's wisdom flourishes the earth that he has founded and fixed.
0: இன்னொருதமாய் சொன்னால் அதை செழிக்க பண்ணுகிறார்.
1: In other words, he prospers or flourishes.
0: நான் சொல்வேன், இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் வாழ்றாங்க.
1: I tell you, there are millions of people that are living in this world.
0: ஐயோ, நம்ம மனுஷ வர்க்கத்தை பார்க்கலாம், எத்தனை எத்தனை மடங்கோ கோடி கோடியாக மீன்கள் இருக்கிறது.
1: There are many many varieties of fishes more than this man.
0: கோடி கணக்கான பறவைகள் இருக்கிறது.
1: There are many millions of birds.
0: லட்சோப லட்ச மிருகங்கள் இருக்கிறது.
1: There are many millions of animals here.
0: ஆனா இத்தனை பேருக்கும் வேண்டிய ஆகாரத்தை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்டவர் போதிய அளவுல வைத்திருக்கிறார்.
1: But the Lord has kept and has been providing food that is required for all these organisms and all these whatever animals until today.
0: கொஞ்ச நாளைக்கு முன்பாக யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன்.
1: Few days ago I saw a video on YouTube.
0: அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில இந்த உருளைக்கிழங்க வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க.
1: So it says that in America they have actually agriculture this potato.
0: They brought out potatoes. அவங்க வந்து அது வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த உருளைக்கிழங்க வந்து ஹார்வெஸ்ட் வந்த போது பாத்தீங்கன்னா, அது வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்களாம்.
1: So when they harvested potato there were no people to buy them.
0: அதனால நூற்றுக்கணக்கான டன் இந்த பொட்டேட்டோஸ் அவங்க வந்து ஒரு பெரிய லேண்ட்ஃபில் ஒன்னு பண்ணி அதுல கொண்டு கொட்டுறாங்க. லாரி லாரியா டன் டன்னா கொண்டு கொட்டுறாங்க.
1: So therefore they made a landfilling and they just cast all through all those potato tons and tons of potato is on the place.
0: ஏனா விக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி.
1: Because it is not being sold.
0: நான் யோசித்து பார்த்தேன், விக்க முடியாத அளவு கூட ஆண்டர் இன்றைக்கும் ப்ரொடியூஸ் கொடுத்துட்டே தான் இருக்காரு.
1: So I thought the Lord is still giving produce that you cannot even sell.
0: நம்ம சொல்றோம் இன்னைக்கு பூமியில வந்து ரொம்ப ஜனத்தொகை பெருகிருச்சுன்னு.
1: We tell that the population has increased in our nation.
0: ஆனா அத்தனை மிருகத்துக்கும் அத்தனை ஜீவ ஜந்துகளுக்கும் அத்தனை மனுஷனுக்கும் வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் அந்த பூமி விளையும்படி செய்கிறார்.
1: But the Lord has made this earth to produce the food, the crops, whichever is required for all mankind, for all the animals and birds and everything.
0: நீங்க சொல்லலாம், அப்ப ஏன் வந்து சில நாடுகள்ல பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் இருக்கு?
1: You may ask why there is famine and starvation in certain countries.
0: நான் சொல்லுவேன், தேவன் அதை உண்டாக்கல.
1: Actually God did not create that.
0: உண்டாக்கின மனுஷனை பராமரிக்கிறதுக்கு போஷிக்கிறதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் உலகத்துல கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given the food that is required to feed every mankind of this world.
0: ஆனா மனுஷன் என்ன பண்றானா, தன கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை மற்றவனோடு பகிர்ந்து கொள்ளாம அவன் அதை ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால போய் சேர வேண்டிய மக்களுக்கு போய் ஆகாரம் சேர மாட்டேங்குது.
1: But since this human kind or human race is not sharing that food and everything with others, but rather they are piling up and stacking with them, see, therefore that is not being spread over the world.
0: சமீபத்துல நான் வந்து ஒரு கட்டுரையில வாசித்தேன்.
1: Recently I read in an article.
0: ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க தேசத்திலே மாத்திரம் வீணாக கொட்டப்படுகிற உணவை மாத்திரம் சேர்த்தால் ஆப்பிரிக்காவில் உள்ள பசி பட்டினில வாழும் அத்தனை மக்களுக்கும் வேண்டிய ஆகாரத்தை கொடுத்துடலாமா?
1: If you gather the food that is wasted in America every year, you can just feed every person in Africa who is in need of food.
0: எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
1: See how surprising it is.
0: ஒரு பூமி என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதற்கு வேண்டிய தண்ணீர், ஆகாரம், அதற்கு வேண்டிய ஆக்சிஜன் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து பராமரித்து எல்லாம் கொடுக்கிறார்.
1: When you take this earth, the Lord is giving the food, the water, the oxygen and everything that is required for every mankind of this world.
0: அதை தடுக்கிறவன் யார்?
1: Who can stop it?
0: அதை அழிக்கிறவன் யார்?
1: Who can destroy that?
0: நான் சொல்லுவேன், மனுஷன் தான் அழிக்கிறானே தவிர தேவன் வந்து தான் உண்டாக்கின அத்தனை ஜீவ ஜந்துகளுக்கும் வேண்டியவைகளை தருகிறார்.
1: I tell you, mankind is destroying it, but God is giving everything that is required for every mankind.
0: ஆகவே தான் 147ஆம் சங்கீதம் 8 முதல் 9 சொல்கிறது.
1: That's why Psalm 147, 8 and 9 says.
0: அவர் இந்த பூமிக்காக அவர் என்ன செய்கிறார்னா, வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கின்றார்னு வாசிக்கிறோம்.
1: He says he prepares rain for the earth, he gives the bees their food and to the young ravens that cry.
0: 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
1: verse 9,
0: வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார்.
1: It says verse 8 and 9, who covers the heaven with clouds, who prepares the rain for the earth, who make grass to grow upon the mountains, he giveth to the beast his food and to the young ravens which cry.
0: அப்ப அர்த்தம் என்னன்னா, தேவன் உன்னை உண்டாக்குனா அதே தேவன் பராமரிக்கிறார்.
1: So it means if God has created something that he flourishes and he takes care of it.
0: அதை செழிக்க பண்ணுகிறார்.
1: He flourishes that.
0: எப்படி செய்கிறார்?
1: How does he do that?
0: தம்முடைய ஞானத்தினால.
1: By his wisdom.
0: அப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க.
1: You have to listen carefully.
0: இந்த இடத்துல இந்த சாலமோன் ஞானி ஞானத்திற்கு அடையாளமாக தேவனை கொண்டு வர்றாரு.
1: So here's the wise man Solomon brings God as a sign for wisdom.
0: அந்த ஞானத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்றாரு?
1: The what did the Lord do by that wisdom?
0: முதலாவது அஸ்திவார படுத்துகிறார்.
1: First he founded the earth.
0: இரண்டாவது ஸ்தாபிக்கிறார்.
1: Second he fixed the earth.
0: மூன்றாவது பராமரிக்கிறார்.
1: Third he flourishes the earth.
0: இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு.
1: There's a big truth in this.
0: நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் ஞானம் வெளிப்பட்டா நம்ம வாழ்க்கையில இந்த மூணு தன்மைகளும் இருக்கணும்.
1: Even when God's wisdom is revealed in our life, we should also have these three characteristics in us.
0: எது என்னது அது?
1: What are they?
0: முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக நிலை நிற்க வேண்டிய எந்த காரியமா இருந்தாலும் கண்ணுக்கு மறைவான ஒரு அஸ்திபாரம் நமக்கு தேவை.
1: So we need a foundation for everything in our life, even though that is not visible by our eyes.
0: கண்ணுக்கு தெரியாத ஒரு அஸ்திபாரம் தேவை.
1: We need a foundation that is invisible to our
0: அந்த
1: eyes.
0: அந்த ஞானம் ஒவ்வொருவனுக்கும் தேவை.
1: That wisdom is required by everyone.
0: புத்தியுள்ள மனுஷன் யார்?
1: Who is a wise man?
0: தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடுகிறவன்.
1: He is the one who has his foundation upon his rock.
0: ஆம், நம்முடைய வாழ்க்கையில ஞானம், தேவ ஞானம் இருக்குமானா நம்முடைய வெளித்தோற்றத்தில் கவனம் செலுத்துவது முன்பாக நாம எதில வந்து அஸ்திபாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும்.
1: So even in our life, if we have God's wisdom, we will be much concerned about a foundation in which we are much focused on it rather than the outward appearance.
0: நம்ம அஸ்திபாரம் யா?
1: Who is a foundation?
0: இயேசுவும் அவருடைய வார்த்தையும்.
1: Jesus and his word.
0: இரண்டாவது தேவ ஞானம் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன?
1: Second, what does God's wisdom teach us?
0: தேவ ஞானம் ஒன்றை அஸ்திபாரப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை ஸ்தாபிக்கிறதுன்னு சொல்லலாம்.
1: We also can say God's wisdom not only founded the earth, it also fixes the earth.
0: அப்பنا அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: நம்முடைய வாழ்க்கையில தேவ ஞானம் இருக்குமானால் நாம ஒவ்வொரு காரியத்துக்கும் வேண்டிய எல்லைகளையும் வரம்புகளையும் நாம குறித்து நாம் வாழ்வதுதான் தேவ ஞானம்.
1: So it means that if we have God's wisdom in our life, then we will set right the rules and territory and boundaries for each and everything in our life and live according to it.
0: அதைதான் நாம் நீதிமொழிகள் 3 5 6 ல வாசித்தோம்.
1: That's why we read in Proverbs 3 5 and 6.
0: உன் வழிகளையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி.
1: In all thy ways acknowledge God.
0: Commit your ways to the Lord. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி.
1: Commit your ways to the Lord.
0: எப்போ நம்ம ஒப்புவிக்கிறோமோ அப்போதான் அந்த வழிகளை ஆண்டவர் செவ்வையாக்குவார்.
1: So only when we commit our ways, the Lord will prosper our ways.
0: உன் மனம்போன போக்குல வாழ்றது ஞானம் அல்ல.
1: It's not wisdom that you live according to your wish.
0: உன் வாழ்க்கையை நீ கட்டுப்பாடோடு வாழ்வதுதான் ஞானம்.
1: Only when you live a life with restriction and control, that is wisdom of God.
0: மூன்றாவது,
1: third,
0: தேவன் ஞானம் எப்படி வெளிப்படுது?
1: How is God's wisdom revealed?
0: தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதை வந்து ஸ்தாபிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த உண்டாக்கப்பட்ட பூமியை அவர் அருமையாய் பராமரிக்கிறார்.
1: The Lord not only founded the earth and fixed the earth, but the Lord also flourishes the earth.
0: நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதங்களை உணர்ந்து நாம ஒவ்வொன்றையும் பராமரிக்கிறவர்களா இருக்கணும்.
1: So even in life we ought to understand the blessings and the responsibility that the Lord has given, and we should take care of them properly.
0: அத வந்து மெயின்டெய்ன் பண்ண நம்ம தெரியணும்.
1: We should know to maintain them.
0: கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறாரா?
1: If God has given us time.
0: கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரா?
1: If God has given us life.
0: கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா?
1: If God has given us family.
0: கர்த்தர் நண்பர்களை கொடுத்திருக்கிறாரா?
1: If God has given us friends.
0: கர்த்தர் பணத்தை கொடுத்திருக்கிறாரா?
1: If God has given us money.
0: தாலந்துகள் திறமைகளை கொடுத்திருக்கிறாரா?
1: If God has given us talents and gifts.
0: ஒவ்வொன்றையும் பராமரிக்கிற காரியம் தான் ஞானம்.
1: So God's wisdom is something which will maintain everything.
0: நம்முடைய தேவன் உண்டாக்கின பூமியை பராமரிக்கிறது போல நாமும் பராமரிக்கணும்.
1: So like how God flourishes and maintains the earth, we should also maintain them.
0: நான் சொல்லுவேன், இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிறது.
1: I tell you, this wisdom comes from heaven.
0: பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபுல வந்து ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன்னு யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம்ல.
1: So as we read in James 1:5, if any of them lack wisdom, let him ask of God who gives to all men liberally and upbraideth not.
0: எந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் நினைக்கிறீங்க?
1: So what kind of wisdom will God give us?
0: அவருடைய ஞானத்தை நமக்கு தர.
1: He gives his own wisdom.
0: அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது?
1: What kind of wisdom is his wisdom?
0: இந்த வசனம் சொல்லுது.
1: The Bible says.
0: அந்த தேவ ஞானம் பூமியை அஸ்திபாரப்படுத்துச்சு, அந்த தேவ ஞானம் பூமியை ஸ்தாபிச்சது, அந்த தேவ ஞானம் பூமியை பராமரிக்கிறது.
1: That God's wisdom founded the earth, that God's wisdom fixed the earth, and that God's wisdom flourishes the earth.
0: அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர்றார்.
1: And the Lord is giving that wisdom to us.
0: அதனால தான் ஞானி சொல்றாரு.
1: That's why the wise man says.
0: நீ எல்லாவற்றை பார்க்கிற அந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கோப்பா.
1: You gain this wisdom above all.
0: இந்த ஞானத்தை நீ சேர்த்து விட்டால் நீ பெரிய பாக்கியவான்.
1: If you gain and gather this wisdom, then you are much privileged.
0: ஆண்டவரே, இந்த ஞானத்தினால் என்னை நிரப்புன்னு கேளுங்க.
1: Ask Lord, fill me with this wisdom, Lord.
0: ஜெபம் பண்ணுவோமா?
1: Shall we pray?
0: பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம்.
1: Our Holy Father, we thank you with the grace.
0: ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை வேண்டி நாங்கள் நிற்கிறோம்.
1: Lord, at this hour, Lord, we humble ourselves and we request for your wisdom.
0: உம்முடைய ஞானம் இந்த பூமியை ஸ்தாபித்தது, அஸ்திபாரப்படுத்தினது போல எங்கள் வாழ்க்கையில நீரே அஸ்திபாரமா இருக்க ஞானவான்களா எங்களை வைத்துக் கொள்ளும்.
1: Lord, like how your wisdom founded this earth and established it, Lord, let your wisdom also, Lord, establish and be found in us.
0: ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய ஞானம் வெளிப்படணும். நீர் எப்படி பூமியை நீர் வந்து ஸ்தாபித்தீரோ, ஒவ்வொன்றுக்கு அளவுகளை வைத்தீரோ, எங்கள் வாழ்க்கையிலும் கட்டுப்பாடுகளையும் அளவுகளையும் தேவன் குறிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: Lord, like how your wisdom fixed the earth with all its measurements and levels, Lord, we want the Lord also fix all the levels and everything in our life, Lord.
0: ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளை நீர் குறிப்பீரா?
1: Lord, let you mark our boundaries, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்கள் எங்களை வழிநடத்தட்டும்.
1: Lord, let your commandments lead us, Lord.
0: ஆண்டவரே, எப்படி நீர் உண்டாக்கின பூமியை நீர் மிக அருமையாக நீர் இன்றைக்கு வரைக்கும் பராமரிக்கிறீரோ, அதே போல அந்த ஞானம் எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் கடைசி வரைக்கும் உத்தரவாதம் உள்ளவர்களாய் பராமரிக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, like how your wisdom flourishes and maintains the earth until today, Lord, let that wisdom be within us, Lord, and Lord, flourish and maintain all the blessings and privileges that you have given us.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
1: Glorify your name, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கொலோசியர் 3:19. அமெரிக்காவின் ஜனாதிபதியாயிருந்த ஹாரி ட்ரூமேன் தன் மனைவி பெஸ்ஸுக்கு எழுதிய கடிதங்களில் 1300 கடிதங்கள் மிசௌரியில் உள்ள இண்டிபெண்டன்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கும் அவருடைய நூலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதங்கள் சுமார் 50 காலங்களில் எழுதப்பட்டவை. அவர்கள் இருவரும் பல்வேறு அலுவல்களின் நிமித்தம் பிரிந்திருந்த நாட்களில் ஹாரி ட்ரூமேன் தன் மனைவிக்கு தினந்தோறும் கடிதம் எழுதுவதை தன் வாழ்க்கையில் வாடிக்கையாக வைத்திருந்தார். சில சமயங்களில் அவருடைய மனைவி தான் நேசித்த ஊரான இண்டிபெண்டன்ஸுக்கு போகும்போது அவர் தன் மனைவிக்கு தினமும் கடிதம் எழுதுவார். அதில் தன் மனைவி பெஸ்ஸை நேசித்து எழுதிய கடிதங்கள், அரசியல் சமாச்சாரங்கள் மற்றும் பல விஷயங்கள் அடங்கும். அவர் எல்லாவற்றையும் தன் மனைவியோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். இன்று அந்த கடிதங்களை ஆராய்ச்சி மாணவர்கள் பலரும் பல கோணங்களில் அதை ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கின்றனர். ஹாரி ட்ரூமேன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் இருந்த போதிலும் தன் அலுவல்களின் நிமித்தம் மனைவியை பிரிந்து வேறு இடத்தில் இருக்க நேர்ந்தால் மனைவிக்கு கடிதம் எழுதுவதற்கு நேரம் எடுக்க அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் தன் மனைவி பெஸ்ஸிடம் எதையும் மறைக்கவில்லை. தான் ஒரு ஜனாதிபதி, இவள் ஒரு சாதாரண பெண், இவளிடம் போய் ஏன் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் தன் மனைவிக்கு எழுதிய கடிதங்கள் டியர் பெஸ் என்ற தலைப்பில் ஒரு புத்தகமாகவே வெளிவந்துள்ளது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு நல்ல கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது. இன்று அநேக கணவன்மார் தங்கள் மனைவியிடம் பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில்லை. அநேக மனைவிமாருக்கு தங்கள் கணவனின் வேலை எத்தகையது, அவருடைய வருமானம் என்ன, வரவு செலவு விவரங்கள் என்ன, கணவன் யாரிடம் கடன் கொடுத்திருக்கிறார், யாரிடம் கடன் வாங்கியிருக்கிறார், வங்கி கணக்கு விவரம் என்ன என்று எதுவுமே தெரியாது. காரணம், கணவன்மார் அதை தங்கள் மனைவியிடம் பகிர்ந்து கொள்வதில்லை. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவளிடம் போய் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று தங்கள் மனைவியை அற்பமாக எண்ணுவதே இதற்கெல்லாம் காரணம். முடிவில் அது பெரிய ஆபத்திலே போய் முடிகிறது. இதே போல மனைவிகளும் தங்கள் புருஷரிடம் உண்மையை பேச வேண்டும். கணவன் அறியாத வரவு செலவுகள், உறவுகள் என எதையும் வைக்கக்கூடாது. அது கணவன் மனைவி உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்தும். அன்பாய் வாழ்ந்து குடும்பம் நடத்திய பல தம்பதிகளை வேதாகமத்தில் தேவன் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்துள்ளார். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை மிகவும் நேசித்தார். தன் மனைவி மன வருத்தப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவளுக்கு ஆறுதலாக கூடவே இருந்தார். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கர்த்தருடைய ஊழியத்தை இணைந்தே செய்தார்கள். கூடாரம் செய்யும் வேலையையும் சேர்ந்தே செய்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் படைத்த கணவன் மனைவி உறவு மிகவும் ஆசீர்வாதமானது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நேசித்து உண்மையாய் வாழ்ந்தால் நம்முடைய குடும்ப வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நம் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.

0: முன்னாடி
1: காத்து கொண்டு நடத்துறீங்கப்பா. கிருபையாய் நடத்தினீர். அடைக்கலமே அடைக்கலமே மகிமையானவைகளை செய்தவரே லோரா பல பௌஷபல பல பல பல பௌதர பல பௌஷந்தரா அடைக்கலமே அடைக்கலமே. உமது அடிமையப்பா அடிமையப்பா உமை என்றென்று நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம். எங்களை விடுவித்தவரே, எங்களை மீட்டு கொண்டவரே, ஊரா பஷ பல கதரா அடைக்கலமே. ஊரா பல ரபா மம தரி பல பௌஷந்தரா லிக்கர பல பௌஷபல பல பல பௌதரி பல பௌஷந்தரல ரியாதரா. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து விடுதலையோட இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தியவாறே ஓரா பாபா பாபா சபல பல பல பௌதர பல சந்தரல ரியாதரா. ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் உயர்த்துகிற சத்தம் எழும்பட்டும். ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் அவர் மகிமைப்படுத்துகிற சத்தம் எழும்பட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குழியில் விழாதபடி என்னை காத்து கொண்டு நடத்தினார், என் கரத்தை பற்றி கொண்டு நடத்தினார். என் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Ura ba ba ba ba shabala bala ba udara bala khara bala ba shandara. Paavangalai paaradhu ennai pattikondavar. Hallelujah, saabangalai neekinavaravar. En devane oruvare ennai meetteduthavar. Ennai rakshithavar. Ennai vidudhalai aakkinavar. Avarukke ganamu magimai mendendum undavadaga. விட்டு கொடுக்காமல் நடத்தினவர். அவர் ஒருவருக்கு மகிமை, அவர் ஒருவருக்கு மகிமை, அவர் ஒருவருக்கு மகிமை. என் தேவாதி தேவன் ஒருவருக்கே.

இம்மட்டும் நடத்தின விக்னேஸ்வரே, இனிமேலும் நடத்துகிறவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, இனிமேலும் சந்திப்பவரே, எங்களை நேர்வழியாய் நடத்துகிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் நல்லவர், நேர்வழியாய் நடத்தினீரப்பா, கிருபையா எங்களை கொண்டு செல்கிறீரப்பா. ஹாலேலூயா. ரபஷ கதரமல கதர்.

உங்க சத்த கேக்கல இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி உங்க அன்பு ரபா ஷாகாதா ரபாலா கதாரா கிருபையாய் நடத்துகிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய நேசத்தினால் எங்களை நடத்துகிறவரே.

நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமாய், கர்த்தருக்கே மகிமாய். அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ருசிக்க பண்ணுகிறார். ஹாலேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே, உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே நிச்சயம் தெய்வ பயம் இருக்கும். உண்மையா எனக்குள்ள ஆராதனை எழும்பினாலே எனக்குள்ள தெய்வ பயம் குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஹாலேலூயா, உண்மையாய் ஆராதிங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து தேவனுடைய நன்மையினாலே அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்துவாராக. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி ஹாலேலூயா சேர்ந்து சொல்லுங்க. உண்மை ஆராதி

அர்ப்பணித்து சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரப சகல தரியா தரா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு

0: சொல்லு, உந்தன் பரிசுத்த ஆவியார்,
1: உந்தன் பரிசுத்த ஆவியார், நீரென் இதெல்லாம் மகிமையானதல்லவாப்பா.
0: ஒன்றுக்கும் உதவாதை மண் பாண்டத்துக்குள்ள அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். இது மகிமையான செயலாண்டவரே.

கைகளை தட்டி விடுதலையோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த சபையே மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவர். நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு மகிமை அப்பா உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு மனுப்புத்திரருக்கு முன்பாய் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரிதாய் இருக்கிறது ராஜா. ஓ ராபா ஷகதா ரபலா கதரியா. ஓ நல்லவரே உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம், உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம். ஆண்டவரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை முன்குறித்து என்னை அழைத்து நடத்துகிறார். எவ்வளவு மகிமையான செயல் இது, எவ்வளவு ஆச்சரியமான செயல் இது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்களை குறைவில்லாமல் நடத்துகிற நல்ல தகப்பன். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றியோடு சொல்ல முடியும், அப்பா உம்மை அறிகிற அறிவை எனக்கு நீ தந்ததற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை சொந்தமாய் கொள்ளும் பாக்கியத்தை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனையில இந்த வருடத்தில் இந்த முதல் மாதத்தில் நாங்கள் நன்றியோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், உம்மையே நம்பி வாழுவோம் அப்பா, உம்மையே சார்ந்து வாழுவோம் அப்பா. இந்த உலகத்தில் வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும், நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும். இந்த வருடத்தில் எந்த சூழ்நிலை எங்களால் தாண்ட முடியுமாண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளே கர்த்தருக்கு பயந்திருங்க. அப்படியே உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே.

ஒரு காரியத்தை நிமித்த மறுத்து வச்சுகள் தேவனுக்கு பயந்திருந்த போது வேதம் சொல்லுகிறது அந்த குடும்பங்களை தழைக்க பண்ணினாரே ஆண்டவர். ஹாலேலூயா! எவ்வளவு பெரிதான காரியங்க. ஒரு காரியத்திற்காய் அவர்கள் பயந்திருந்த போது அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமானார். எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிற குடும்பங்களே, எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிற உள்ளமே, என் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். என் ஆண்டவர் இந்த உலகத்திலே உன்னை தலைகுனிந்து போக விடவே மாட்டார். எந்த சூழ்நிலைக்கும் அவர் தான் எனக்கு தஞ்சம் என்று உறுதியாய் பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கிற உள்ளமே, என் ஆண்டவர் உன்னை தலைக்க பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா! அவர் போதும் என்று வாழ்கிறார். எனக்கு என் ஆண்டவர் போதும், அவர் போதும் எனக்கு. அப்படி கரங்களை உயர்த்துவார் இந்த ஆராதனை நேரத்தில். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், அப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து எழும்பட்டும், நீங்க மட்டும் போதும்ப்பா. ஹல்லேலூயா! நீர் மாத்திரம் இருந்தால் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மனுஷர்களை கண்டு பயந்தல்ல, இது உலகத்தை கண்டு பயந்தல்ல, நீர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும். எந்த சூழ்நிலையில் நான் நிற்க முடியும் ஆண்டவரே?

தலை உயர்த்து சேர்ந்து சத்தத உயர்த்தி நீங்க போதோ நீங்க போதோ எனக்கு உண்மையா சொல்லுங்க சபையே உள்ளத்திலிருந்து வார்த்தை எழும்பட்டு சகோதரா உள்ளத்திலிருந்து எழும்பட்டு சகோதரி உன் குடும்பத்திலிருந்து எழும்பட்டு இந்த வார்த்தை நீங்க போதப்பா எங்களுக்கு நீங்க போதாண்டவரே எங்கள் தேவன் நீரே ராபா ஷாகாபா.

அவருக்கு பயந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பாக்கியவா, அவன் பாக்கியவா. நீங்க போதோ, நீங்க போதோ. ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்க கிருபை தாங்கப்பா, உமக்கு பயந்து வாழ கிருபை தாங்கப்பா, உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை தாங்கப்பா. போது ஆண்டவரே, மனுஷனை பிரியப்படுத்தினது போதும், உலகத்தை பிரியப்படுத்தினது போதும், உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. நீங்க போதோ, நீங்க போதோ. இனியும் நான் நன்மைகளை இழக்க கூடாதப்பா, இனி என் வாழ்க்கையில் ஒரு குறைவு வந்துடக்கூடாதப்பா, இனி என் வாழ்க்கையில் ஒரு தாழ்வு வந்துடக்கூடாதப்பா, இனி என் ஒரு வாழ்க்கையில தோல்வி வந்துடக்கூடாதப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மால் நான் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை என் வாழ்க்கையிலிருந்து காண்பித்து கொடுங்கப்பா, என் குடும்பத்திலிருந்து காண்பித்து கொடுங்கப்பா. இந்த ஆண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படியே மாறுவதாக, அப்படியே மாறுவதாக. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதான சாட்சிகள் இந்த தேசத்தில் எங்களை குறித்து எழுப்பட்டு. தழைக்கப்படுகிறவரே, தழைக்கப்படுகிறவரே, இப்படி பிள்ளைகளை தழைக்கப்படுங்கப்பா.

கைகளை தட்டி தேவனுக்கு பயத்தோட மகிமை செலுத்துக. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு பிரியமாய் வாழ, அவருக்கு சித்தப்படி நடக்க, அவருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் என்னை நடத்துவா. தமக்கு பயந்துகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை என் வாழ்விலே கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பா. என் வாழ்க்கை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவா. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து அவனை ஆசீர்வதிப்பான். Hallelujah. தலைமுறை தலைமுறையாய் அவன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவான். கர்த்தருக்கு பயந்தவருடைய குடும்பங்களை அவர் தழைக்க பண்ணுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. ஹாலேலூயா. இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் இந்த சாட்சியோடு நிறுத்துவாராக. அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். கர்த்தர் அவர் குடும்பத்தை தழைக்க பண்ணினார் என்று அன்றைக்கு அந்த மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்பட்டது போல என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்ல வைப்பாராக. மற்றவர்கள் என்னை குறித்து சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா.

ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 3. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி தீர்மட்டும் அவன் அவளை தாவீரின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடுகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடுகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகனப்பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஜாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அதை சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளையிட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தார். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3 நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றார். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை.
ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிட்டு. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஞானத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டார். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்தபின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள், அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அதை எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஷ்டவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஆமீன்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களில், பிரயாசங்களில், முடியாது என்று இருக்கிற செயல்களிலெல்லாம் உங்களுக்கு முன்பாகவே அவர் சென்று கோணலான சகல காரியங்களையும் அவர் செவ்வையாக்கி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தீர்மானங்களை, முடிவுகளை எடுத்து செயல்படுத்தியும் அதற்காக பிரயாசங்களை எடுத்தும் வருகிறீர்கள். அது உங்களின் பிள்ளைகளை குறித்ததோ, பணியிடங்களில் அதிகாரிகள் இடத்தில் உள்ள பேச்சுவார்த்தைகளோ, மருத்துவ ஆலோசனைகளோ, மற்றும் நீங்கள் விரும்புகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவற்றில் தடைகள் எதுவும் காணப்படாதபடிக்கு நன்மையான பதில்களை, ஆசிர்வாதங்களை, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி உங்களுக்கு முன்னே அவர் கடந்து சென்று உங்களுக்காய் கோணலானவைகளை செவ்வையாக்கி பரிந்து பேசுகிறார். காரியங்களை ஜெயமாய் முடிக்கிறார். நீண்ட நாட்களாய் காணப்பட்ட தடைகளை உடைக்கிறார். தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிறார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு சூனேமியாளுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8 சூனேமியாள் என்கிற ஸ்திரீ எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஞ்சம் வரும் முன்னே வேறு தேசத்திற்கு போக ஆலோசனைகளை கேட்டு செல்கிறாள். சென்றவள் தன்னுடைய ஆஸ்திகளான வீடு, நிலம், வருமானம் எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டிய நிலை உண்டாகிறது. அக்காலத்தின் வழக்கத்தின்படி, சட்டத்தின்படி, ஒருவர் 3 ஆண்டுகளுக்கு மேல் தன் சொந்த ஊரில் இல்லை என்றால் அவர்களுடையது அத்தனையும் அரசுக்கு சொந்தமாக்கப்படும் என்பது சட்டம். ஆனால் சுனேமியாளோ 7 வருடங்கள் பஞ்சத்தினால் ஊருக்குள் வராமல் இருக்கிறாள். 7 வருடத்திற்கு பிறகு திரும்புகிறாள். தன்னுடையவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டி ராஜாவிடம் முறையிட செல்லும் முன்னே கர்த்தர் அவளுக்காய் ஊழியக்காரர்களையும் தன்னுடைய வார்த்தைகளையும் கனம் பண்ணினபடியினால் கேயாசியை முன்னே அனுப்பி ராஜாவின் இருதயத்தை மாற்றி தயவை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் நிறைவாய் ஆசிர்வதித்து நடத்தினார் என்பதை வாசித்தறிகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத நஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்தித்திருக்கலாம். சத்ருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை கெடுக்கும்படி பல தடைகளையும், போராட்டங்களையும், எதிர்ப்புகளையும் கொண்டு வந்திருக்கலாம். உங்கள் மனதளவிலும் சரீரத்திலும் பலவீனத்துடனும் எல்லாம் நம் கைவிட்டு போய்விடுமோ என்றும், போய்விட்டதே என்றும் கூட நினைத்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடினபடியினாலும், முழு இருதயத்தோடு அவரின் வார்த்தையை விசுவாசித்தபடியினாலும், உங்களால் இயன்றதை கர்த்தர்க்கென்று உண்மையாய் செய்து வந்தபடியினாலும், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் உங்களின் காரியங்கள் நிமித்தமாய் நீங்கள் செல்கிற இடங்களில் பேசுகிற மனிதர்களிடத்தில் தயவையும் இரக்கத்தையும் பெற்றுத்தருகிறார். மேலும் எவைகளுக்காக நீண்ட நாள் காத்திருக்கிறீர்களோ, அது சுகத்திற்காகவோ, குடும்பத்தில் பிள்ளைகளின் ஆசிர்வாதத்திற்காகவோ, வேலை, வீசா, படிப்பு, இப்படி எவையெல்லாம் தேவனிடத்தில் நீங்கள் விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்து அவைகளுக்காக முயற்சியும் செய்து வருகிறீர்களோ, அவைகளில் தடைகளை விலக்கி போடுகிறார். சத்ருவது விதைத்திருக்கிற சகல ஆமானின் திட்டங்களை இன்றைக்கு மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். உங்களுக்கு எதிரான அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை இன்றைக்கு உங்களுக்காய் அபத்தமாக்கி போடுகிறார். சூனேமியாளுக்காய் கேயாசியை கொண்டு பேசி அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் அவள் திரும்பி வந்த நாள் வரையில் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், நிலத்தின் வருமானங்கள் முதலானவற்றை கர்த்தர் எப்படி அவளுக்கு கிடைக்கும்படி செய்தாரோ, அதே போல் இன்றைக்கு நீங்கள் இதுவரையில் இழந்த ஆசிர்வாதங்கள், நன்மைகள், சரீரத்தின் சுகம், பலன், குடும்ப சமாதானம், பிள்ளைகளின் உறவு, மகிழ்ச்சி போன்ற நிறைவான ஆசிர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் திருப்பி தருகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களுக்காய் உங்கள் காரியங்கள், இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகளில், பிரயாசங்களில், பணியிடங்களில் உங்களுக்கு முன்னே சென்று தடைகளை விலக்கி போட்டு ராஜாவாகிய கர்த்தர் முன்னே சென்று உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் கடந்து போக முடியாத சூழ்நிலைகளின் மத்தியில் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களையும் ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வேங்கட். காட் பிளஸ் யூ.
1: சங்கீதம் 27:4 வசனம், கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமாக இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 34:19 வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு துன்பம் வரலாமா? துன்மார்க்கனுக்கு தானே துன்பம் வர வேண்டும்? அசுத்தமாய் பாவமாய் நடக்கிற மனிதனுக்கு தானே துன்பம் வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்ப ஆரம்பிக்கலாம். ஆனால் வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானுக்குத்தான் துன்பங்கள் அநேகம் உண்டு, நீதிமான்களுக்குத்தான் நெருக்கங்கள் அநேகம் உண்டு. உலகத்திலே பாருங்கள், உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வேதத்தை வாசிக்கும் போது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் இந்த உபத்திரவத்திலே இயேசு கிறிஸ்து கூட நின்று அற்புதம் செய்கிறார். இந்த வேதனையிலே பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து அற்புதம் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கருக்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருக்க மாட்டார். அவர்களுக்கு எல்லாம் நன்றாய் நடக்கலாம், ஆனால் அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். வேதத்தை வாசிக்கும் போது மத்தேயு 10 வாசிக்கிறோம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல. 16 வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 16:20 வாசிக்கிறோம், உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீதிமான்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. நாம் ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் சொல்லுவார்கள், சிலரே என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், பிரதர் ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் சொன்னார்கள், ஆண்டவரிடத்தில் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, எல்லா நன்மைகள் உண்டு, சரீர சுகம் உண்டு, எல்லாம் உண்டு, நாங்கள் வந்தோம், ஆண்டவர் எங்களை மிகவும் மிக எங்களை ரட்சித்து சந்தோஷப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறிற்று, கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு ஏதோ ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் என்று தெரியவில்லை. நாங்கள் உண்மையாய் நடக்கிறோமே, பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோமே, நாங்கள் முன்பு இருந்த காலத்தை காட்டிலும் இப்பொழுது அநேக காரியங்களிலே சரியாய் நடக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவம்? ஒன்றே ஒன்று, உங்களுக்கு கண்டிப்பாய் உபத்திரவம் உண்டு, கண்டிப்பாய் போராட்டம் உண்டு. ஏனென்றால் இந்த போராட்டங்கள் நம்மை அழிக்கிறதற்கல்ல, இந்த போராட்டங்களை நம்மை அவமானப்படுத்துகிறதற்கல்ல, இந்த போராட்டங்கள் நம்மை சிதைந்து போக பண்ணுகிறதற்கல்ல, இந்த போராட்டங்கள் நம்மை பிரயோஜனப்படுத்தி நித்திய ஜீவனிலே சேர்க்கும். ஒருவேளை இது கஷ்டமா இருக்கலாம், நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகம் உண்டு, ஆனால் நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் போராட்டங்களிலே ஆண்டவர் இயேசு உடனிருந்து கூடவே இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்ததை பார்க்க முடியும். என் நண்பர் ஒருவர் சொல்லுவார், எனக்கு தலைக்கு மேலே வெள்ளம் வருகிறது போன்ற ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது பிரதர், என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏன் ஆண்டவரே, நான் உண்மையாய் ஜீவிக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனைகள்? அந்த சகோதரன் சில நாட்களுக்கு பிற்பாடு சொன்னார், அதில் ஒன்றும் என்னை மேற்கொள்ளவில்லை, காரணம் என் இயேசு என்னோடு இருந்தார். தேவ பிள்ளைகளே, அதுதான் உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லா இடங்களிலும் வேலை செய்கிற இடத்திலே பல்வேறு இடங்களிலே வரலாம், ஆனால் இயேசு நம்மோடு நின்று கர்த்தர் அற்புதம் செய்வதை பார்க்க முடியும். நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உபத்திரவங்கள் நம்மை அழிக்கிறதற்கல்ல, நித்திய ஜீவனிலே சேர்க்கிறதற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கலாம். ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையை குறித்து நாம் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் பூமியிலே சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எல்லாவற்றிலும் அவன் செழிப்பாயிருந்தான். ஆனால் லாசர் அப்படிப்பட்டவன் அல்ல, எதிர்மறையான உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வந்தான்.
ஆனால் அவன் வறுமையில் இருந்தான். இரண்டு பேரும் மரித்து போனார்கள். லாசரு ஆபிரகாமினுடைய மடிக்கு கொண்டு போகப்பட்டான். ஐஸ்வர்யா நரகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஒருவர் பூமியிலே எப்படி வாழ்கிறார்களோ அதன்படிதான் அந்த முடிவு இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பாடுகளோடு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனிலே ஆசீர்வாதமாக இருக்கும். பூமியிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். வேதனை இல்லாத பரிசுத்தவான்கள் இல்லை, சிலுவை சுமக்காத ஊழியர்கள் இல்லை. அப்போஸ்தலர்கள் தாங்கள் அவமானப்படுகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களானால், உண்மையாய் தேவனுக்கு பயந்து நடப்பீர்களானால் உங்களுக்கு நெருக்கம் கண்டிப்பாய் கண்டிப்பாய் வரும். ஆனால் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஒரு மனிதனும் ஒரு கிரியையும் உங்களை நெருங்கவே நெருங்காது. இந்த அதிகாரத்திலே, சங்கீதம் 34 அதிகாரத்திலே மேலும் 2 வசனங்கள் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சங்கீதம் 34:15 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு உபத்திரவ நேரத்திலும் துன்பங்கள் நேரத்திலும் கர்த்தர் அவர்களோடு நின்று பாதுகாக்கிறார், அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதே சங்கீதம் 34:21 வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கிரியையும் மேற்கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நெருங்க ஆரம்பிப்போம். இந்த உபத்திரவம் எல்லாம் நம்மை உருவாக்கும், பாடுகள் எல்லாம் உருவாக்கும். தேவ கிராமத்துக்கு கடந்து போகிற வழியிலே அதன் ரோட்டு ஓரத்திலே சிலைகளை வடித்து கொண்டிருந்தார்கள் கருங்கற்களினாலே. அதில் முதலில் இருக்கிறவர் முழு பாறையை செதுக்கினார். கடைசியில கொஞ்சம் தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கும் போது அங்கு மிருகங்களுடைய உருவத்திலையும் பறவைகளுடைய உருவத்திலையும் அழகான தொட்டி உருவத்திலையும் அந்த கற்களை வடித்திருந்தார்கள். அதை பார்க்கும்போது அழகாயிருந்தது. ஆனால் அதற்கு முன்பு அந்த ஒளிகள் எல்லாம் அந்த

சகல தேவனே, உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாமல் நீதிமான்களாகிய அன்பு சகோதர சகோதரிகள் மேலே தேவனுடைய இரக்கம் இருக்கட்டும். நீர் அவர்களுக்கு துணை நிற்கிறீர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படி கெஞ்சுகிற ராஜா, எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு ஜீவிக்க, உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

0: ஜாபீஸின் ஜெபம் என்ற தலைப்பில் சகோதரன் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 10 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்றான், வேண்டிக்கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இந்த வேத வசனத்தை தான் 3 நாளா படிச்சுட்டு இருக்கோம். 2 நாளா பாருங்க. அவன் யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தோக்கம் இப்படித்தான் சொல்லு, முடிவு வார்த்தை சொல்லுகிறது, வேண்டி கொண்டதை கர்த்தர் அருளினார். யாபேசனுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். இந்த அருமையான நாட்களில் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் தொடர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. முதல் நாளிலே நம்ம கவனித்தோம், விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். 2 காரியம். 1, விரும்புகிறதை அவர் தருகிறார். 2, இழந்து போனதை கர்த்தர் என்ன செய்கிறார், தருகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னு படித்தோம். 2 நாளில் நேற்றைக்கு இரவிலே ஆமீன் விசாலத்தை கொண்டு வருகிற கர்த்தன் யாபேஸ் ஜோமனார், தேவரீ என் எல்லை என்ன செய்யணும், பெரிதாக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆமீன் வாழ்க்கையில் விசாலத்தை கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த விசாலம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும் என்று நாம் ஆண்டவரை வேண்டிக் கொண்டோ, கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்து விட்டார். இன்றைக்கு ராத்திரியில் யாபேஸ் ஜெபிக்கிறது என்னவென்றால், சோதரம் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும், அழகா சொல்ற. ஏன்னா அவர் மேய்ப்பன், அவருக்கு தெரியும் கோலுக்கு தேவை வேற, தடியினுடைய தேவை வேற. கோல் என்னை சிக்ஷிக்கவும் எனக்கு உணவளிக்கவும் பயன்படும், தடி எனக்கு தீமை செய்கிறவர்களை இருந்து என்னை பாதுகாக்க பயன்படுகிறது. ஆனா இந்த யாபேஸ்

சங்கீதக்காரர் என்ன சொல்றார், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்ற. இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே தூதர் வேற யாரும் வரவேணாம், தூதன் வரவேணாம், அப்புறம் கோல் வரவேண்டாம், தடி வரவேண்டாம், சோதரமுடைய கையும் வேணாம், நீர் வருவீரா, நீர் என்னோடு வராமல் இருந்தால் என்னை என்ன செய்ய வேண்டாம், அனுப்ப வேண்டான்ட்ட. அப்ப மோசைக்கு ஆசை என்ன, கையும் காலும் தடியும் கோலும் ஒண்ணும் வேண்டாம், நீர் வரணும், நீர் என்னோடு கூட வரணும் அப்படின்னு சொல்ல. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மனுஷன் வருகிறான். அப்போ அவனுடைய வேலைக்காரன் வீட்டிலே சுகம் இல்லாமல் இருந்தான். அப்ப இயேசுட சொல்ற, ஆண்டவரே நான் வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கான் சொன்ன உடனே இயேசு சரி கிளம்பலாம், ஏ கிளம்பு எல்லாம் போவோம் அப்படி சொன்னார். உடனே அவன் அடுத்த வார்த்தை சொல்றான், எனக்கு வந்து 100க்கு மேல சோல்ஜர்ஸ் இருக்காங்க, கத்தர் நல்லா தான் என்ன வச்சிருக்கா, ஆனா நீர் வருகிற அளவிற்கு நம்ம ஆளு பெரிய ஆளு கிடையாது, ஆனால நீர் வந்து எங்களை கஷ்டப்படுத்தவும் வேண்டாம், நீங்க கஷ்டப்படுத்தவும் வேண்டாம், ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. தடியும் வேண்டாம், கோலும் வேண்டாம், கையும் வேண்டாம், நீரும் வரண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுமியா. அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய விசுவாசம் எப்படி இருக்கோ அப்படித்தான் கிரியை இருக்கும். ஆமென். சொல்ல புரிதா பிரதே? ஆமென். மோசேக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் என்ன அனுபவிச்சாங்க, நீங்க எந்த விசுவாசத்தோட இருக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு கை போதும்னா கை போதும், ஆண்டவருக்கு பை போதும்னா பை போதும், தடி போதும்னா தடி போதும், கோல் போதும்னா கோல் போதும். சில விசுவாசிகள் அப்படித்தான், பாஸ்டர் வந்து தலையில கைய வச்சு ரெண்டு குலுக்கு குலுக்கினாதான் அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும்னு அவன் விசுவாசிச்சா தோத்துறான். பாஸ்டர் குலுக்காம தீரவே தீரா, நானும் பார்த்திருக்கேன், உண்மையிலே சொல்லுவேன். அல்லேலூயா. நான் நிறைய பார்த்திருக்கேன் ஊழிய பகுதியில், சில ஆட்கள் அப்படித்தான், நம்ம பாஸ்டர் தான் வரணும், பாஸ்டர் தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாங்கன்னா விசேஷ பிரசங்கியார் வருவார், எம்மா ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிட்டு போ அப்படின்னு தோத்தர் அவர்கிட்ட போய் சரி சொல்லிட்டாரேன்னு சொல்லி மண்டையை காட்டுவான். மண்டையை காட்டினாலும் கண்ணு பூரா நம்ம வேலைத்தான் இருக்கு, அவர் தொடரலையே நம்மளே அப்படின்னு, அப்படி போற போக்குல ஒரு வாட்டி தொட்டு விடுங்க அப்படின்பா. ஏன், அவனுடைய விசுவாசம் அது, ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரியில என்ன விசுவாசத்தோட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, சரியா? ஆண்டவரே இப்ப சில ஆட்கள் மாறான், நீர் வரவும் வேண்டாம், உங்க கோலும் வேண்டாம், உங்க தடியும் வேண்டாம், தோத்தர் உங்க கையும் வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு இருந்தா கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்கும். சோதரன் சொல்லுங்க, அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் எந்த அளவுகளினால் அளக்கிறீர்களோ அதே அளவுகளினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும், தோத்திரம் அழைக்கப்படும். இயேசு சொந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போன, அதுவரை அற்புதம் செய்தவர், அதுவரை அடையாளம் செய்தவர், அதுவரை பலத்த ஊழியத்தை செய்தவர், தோத்திரம் இங்க வந்து பாக்குற தோத்திரம் ஒண்ணு நடக்க மாட்டேங்க, அங்கே இருக்கிற எப்படி இருந்தான், உமக்கு கோலும் வேண்டாம், உம்முடைய தடியும் வேண்டாம், உம்முடைய தோத்திரம் கரமும் வேண்டாம், தோத்திரம் உடைய வார்த்தையும் வேண்டாம், விட்டா போரு. இப்படியே இருந்தான். இயேசு ஆச்சரியப்பட்டார், தோத்திரம் இவ்வளவு உறுதியா இருக்காங்களே நாசமா போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தின நிறைய காரியம் உண்டு, அதுல ஒரு காரியம் தான் அவிசுவாசம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சில ஆட்கள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க, வருஷ 38 வருஷம் நேத்தை சொன்னேன், 38 வருஷமா கண்ணுக்கு முன்னால் யாரு கலக்கினான்னு யாரு இறங்கினான்னு, நான் இப்படித்தான் இருப்பேன், நீர் வந்தாலும் சரி வரவழி போனாலும் சரி, யார் கை தட்டினாலும் சரி தட்டாம இருந்தாலும் சரி, எவன் சுகம் ஆனாலும் சரி, தோத்தர் யாம் பெற்ற இன்பம் எவ்வையகம் பெற அச்சையாம சியோன் பர்வதத்தை போல இருப்போம், சாகும் பொழுது உன்னை இப்படியே கொண்டு வைப்பார்களாக. நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகள், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க என்ன இந்த மனுஷன் கடைசி நாள் வந்து வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை பெரிசாக்கி, உன்னை பெரிசாக்குன்னா எப்படி வாச வெளியே வெளியே போக முடியும், பெரிசாகிறதே ஆகிற வெளியே போய் ஆகும், இங்க இருந்து இந்த பாப்பா இந்த கதவை இடிக்கவா, கதர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ராமேன்னு சொல்லுங்க. இந்த 3 நாட்களிலேயும்
கர்த்தர் நம்மோடு பேசினார் அப்படித்தானே. அப்ப என்ன கேட்கிறார் ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம்.

என்னோடு கூட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் பர்டிகுலரா குறிப்பாக தேவனுடைய கரத்தை விரும்பினார் என்று சொன்னால் அந்த தேவனுடைய கரத்தின் சிறப்பை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவ்வளவுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கரத்தின் சிறப்பை அறிந்த மனுஷர் யாபேஸ். அதனாலதான் சொல்ற, ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு வேணும், உம்முடைய கரம் எனக்கு வேணும். அப்ப ஆண்டவருடைய கரத்தின் சிறப்பு, ஆண்டவருடைய கரத்தின் மேன்மை, ஆண்டவருடைய கரத்தின் கிரியை, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உன்னதமானதாக அந்த தேவ மனுஷன் ஃபீல் பண்றார். இன்னைக்கு ராத்திரியிலும் நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே யாபேச மாதிரி நான் கேட்கிறேன், உம்முடைய கரம் எனக்கு உதவி செய்வதாக. ஆமென். இப்போ பாருங்க, சிலருக்கு ஆண்டவருடைய சிறப்பு சில காரியங்கள் தெரியாது. பாருங்க, மோசே போய் சொல்றார் பார்வோனிடத்திலே, என் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை பண்டிகை ஆசரிக்கும்படி நீ என்ன செய், அனுப்பிவிடு அப்படின்னு சொன்ன உடனே எகிப்திய அரசன் கேட்டானா, இல்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் அவருடைய சொல்லை கேட்பதற்கு அவர் யார், இப்படிதான் கேட்டான். எனக்கு தெரியாது, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கல, எங்க நாங்களுக்கு நாங்க ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது. அவர் யார், யாருன்னு யார தெரியாது. ஆண்டவரை தெரியாது, ஆண்டவருடைய சிறப்பு தெரியாது. ஆண்டவருடைய சிறப்பு தெரிஞ்ச உடனே போங்க போங்க என்று துரிதப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆண்டவரை சரியா தெரியாததுனாலதான் தடை பண்றாங்க. ஆண்டவருடைய அன்பு தெரியல, ஆண்டவருடைய இரக்கம் தெரியல, ஆண்டவருடைய தயவு தெரியல, ஆண்டவருடைய வல்லமை தெரியல, ஆண்டவருடைய சிறப்பு தெரியல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தெரியல. அதனாலதான் சொல்றான், நான் அவருடைய சொல்லை கேட்பதற்கு அவர் யார், நான் போக விடுவது இல்லை. ஆண்டவர் ஒரே வருஷத்துக்குள்ள ஆண்டவர் யார் என்பதை கர்த்தர் என்ன செய்தார், நிரூபித்தார். ஆண்டவரை சரியா அறிஞ்ச மனுஷன் என்ன செய்தா, ஜனங்களை போகும்படி துரிதப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு அருமையான இந்த இரவில் நாம் தேவனுடைய கரம் எனக்கு தேவை என்று சொல்ல வேண்டுமானால் அதனுடைய சிறப்பை முதலாவது என்ன செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே கடந்த ஏறத்தாழ 5-6 வருஷமா நான் பரிசங்கம் பண்ணாத வாரமே இல்லை. ஆமென். இனி அடுத்த வருஷம்தான் நமக்கு நாட்கள் இருக்கு, அது சொற்ப நாட்கள் தான். இந்த ஒரு ஒரு 9-10 வாரம் தான் ஃப்ரீயா இருக்கு 2020ல. அப்புறம் 2021ல தான் நம்ம டேட்டு கொடுக்கணும். அப்புறம் ஆமீன், இந்த இத்தனை வருஷம் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் நான் ஆண்டவரிடத்துல சொல்வேன், ஆண்டவரே நீர் என்னோடு வராம என்னை எங்கேயுமே தனியா அனுப்பிடக்கூடாதியா, எங்கேயுமே நீ தனியா அனுப்பிவிடக் கூடாது. ஏன்னா எனக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமே. ஏன்னா நான் வந்து கர்த்தர் தர தரத்தான் பேசுவேன். ஆமா, எங்கேயுமே நான் எழுதி வச்சிருப்பேன். நான் இதுவரைக்கும் எழுதி வச்ச பிரசங்கத்தை முழிச்ச ஒரே ஒரு இடம் தோத்திரம் செட்டிக்குளங்கிற ஒரு இடத்துல ஐபிசி சபையில தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இப்ப சொன்ன நேரம் ஆயிரும், அங்க மட்டும்தான் நான் பிரசங்கத்தை முடிச்சிருக்கேன். 8 மணிக்கு பிரசங்கத்தை ஆரம்பிச்சு 8:30 முடிச்சு இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேனோனு தவம் இருந்த நாள்ச்சி தோத்திரம் தவறி தடுமாறின நாள். அதான் சரியான வார்த்தை, தடுமாறிட்டேன், குழம்பி போச்சு. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என் கூட வரணும், நீர் என் கூட எழும்பி நிற்கணும், நீர் எனக்குள்ள இருந்து பேசணும், உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தணும். ஏன், நான் ஒரு பலகீனன், ஆண்டவர் கிரியை செய்வீரானால் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாது. ஏன்னா இப்போ லைவ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு, போன வாரம் பண்ணின பிரசங்கத்தை இந்த வாரம் பண்ண முடியும், இன்னைக்கு பண்ணினது அவங்க இது மற்ற இடத்துல பண்ணுறதுன்றான். நான் 5 தடவை இல்லை 10 தடவை ஆனாலும் கர்த்தர் சொன்னா பேசுவேன், அது வேறு. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கு வேண்டிய வார்த்தைகளை ஆவியானவர் தந்து கொண்டே இருப்பார். சரிதானே, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் உற்சாகமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவரை சிறப்பை அல்ல, கர்த்தரின் கரத்தின் சிறப்பை அறிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா.
இன்னைக்கு அநேகர் தன் கரத்தை நம்பி இருக்காங்க. ஆமே, தன் கையே தனக்கு உதவி அப்படி சிலர் சொல்லுவாங்க. தன் கரம் தனக்கு உதவி குறுக்கு சொரிகிறதுக்கு, தோத்தர் புரியுதா இல்லையா? ஆனா இந்த வெறும் கரத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது, நமக்கு இன்னொரு கரம் தேவை. அதுதான் யாபேஸ்மா சொன்னார், கர்த்தரின் கரம். ஆமே ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவருடைய கரத்தின் ஒத்தாசையோடு போகணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆமென். முத நாள் இன்னைக்கு இங்க வரும் பொழுது சொல்லி அனுப்புனதுதான், என் கரத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. ஆமென். இப்பதான் நான் இங்க வந்த பிறகு இப்பதான் எனக்கு சொன்ன வேர்டை நான் பிரசங்கம் பண்றேன். ரெண்டு நாள் பேசினதெல்லாம் இங்க வந்து அவர் கொடுத்த வார்த்தை. இப்ப நான் பேச போறதுதான் வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு நான் எழுதி வச்ச வார்த்தை. ராமேன் சொல்லுங்க, எவ்வளவு நேரம் இதுல நிப்பேன்னு எனக்கு தெரியல. போற மாதிரி போட்டு வாரது போல பார்க்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருடைய ஆவியானவரை வரவேற்றுக் கொள்வோம். தேங்க்யூ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறார். அருமையான இந்த ராத்திரியில் வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், எழுப்புதலுக்கு அடுத்த காரியங்களில் சபையோடும் போதகரோடும் ஊழியத்தோடு இணைந்து ஒரு பெரிய மாறுதலை எதிர்பார்த்து செயல்படுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமே. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்க போறேன். ஆண்டவரே, ஆமே, உம்முடைய கரத்தை குறித்து எங்களுக்கு சொல்லித்தார். ஏன்னா அவருடைய கரத்தை நம்ம முழுசா அறிஞ்சிருக்கோமா? இல்லை. என்ன, கர்த்தர் 8 வயசுல அபிஷேகம் பண்ணினார். 8 வயசுலே அபிஷேகம் பண்ணப்பட்டவேன். ஆமே, 9வது வயதிலிருந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா இத்தனை வருஷமா நான் பார்த்திருக்கேன், ஆவியானவரை குறித்து இன்னும் சரியா அறிய முடியலை. ஆமே. நம்ம ஊர்ல ஒரு சொல்லுவார், ஒரு பழமொழி, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அது உலகத்துக்கு அடுத்த காரியமா என்னமா தெரியல, ஆண்டவருக்கு அடுத்த காரியம்னா உண்மைதான் ஐயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிருபை. ஏன்னா பைபிள் சொல்லுது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கும். ஆமே. இந்த வெள்ளி திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் நாங்கள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணோம். அப்ப செவ்வாய் புதன் வியாழன் சபையில முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை உங்கள்கிட்ட வந்திருக்கோம். சரி பாருங்க, திங்கக்கிழமை பேசுனது இன்னொரு விதம், நம்ம சபையில பேசுறது இன்னொரு விதம். அனுபவம் வேற, மக்கள் வேற, அபிஷேகத்தின் அனுபவம் வேற. நேத்தைக்குள்ள ரெக்கார்டை எடுத்து அப்படியே எங்க போட முடியாது. ஒவ்வொரு இடத்திற்கு வேண்டிய தேவ கிருபை நமக்கு புதிதாய் வந்து கொண்டே இருக்கணும். சரியா? அப்ப எவ்வளவுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று சபையில் ஆராதிக்கிற அனுபவம் உள்ளவர்களா இருந்தாலும் பழைய குருடி கதவை திரடின்னு இருக்கப்பட, ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே புதியவைகளை எதிர்பார்க்க வேண்டும். ராமேன் சொல்லுங்க. சரிங்களா? புதியவைகளை எதிர்பார்க்கணும். நேற்றுக்கு ராத்திரி அநேகரை கர்த்தர் தொட்டார். முந்தா நேரத்தும் ஒரு சிலரை தொட்டார், ஏற்கனவே தொட்டுட்டார் அப்படின்னு நீங்க மெடிக்கல் லீவ்ல பெயரப்படாது. ஆண்டவரே, இன்னைக்கு என்ன தொடுங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? உம்முடைய கரம் எப்பொழுதும் புதிதானவைகளையே செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்தாரு, ஒரு தடவை செய்த அற்புதத்தின் பேட்டர்ன் ஆமீன் இன்னொரு முறை செய்தாரா? இல்லவே இல்லை. ஒரு மனுஷன் குருடனா வந்தான், தரையில துப்பினார், கோமேன் சேரை உண்டாக்கி கண்ணு, அந்த சேரை எடுத்து இவன் கண்ணுல பூசிட்டு போய் கழுவின்ட்டான். இப்படியே ஆண்டவர் இன்னைக்கு பண்ணி இருந்தார்னா இன்னைக்கு நம்ம ஆட்கள் துப்பல் வியாபாரம் பண்ணி இருப்பான். உமிழ்நீர் கிடைக்கும், பரிசுத்தவானுடைய உமிழ்நீர் விற்கப்படும். புரியுதா இல்லையா? நம்ம ஆட்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பான், உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், இவனுங்களை இப்படி விட்டா கண்டிப்பா சொல்றேன் தோதர் வியாபாரமா பண்ணி போடுவானுவே. அதனால ஒருத்தனை தொட்டார், ஒருத்தன் பேசினார், ஒருத்தன் சேர் பூசினார். இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா தான் செய்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் அற்புதத்தை பெற்றார்கள். ஆனா அவர் செய்த ஒன்று ஒன்றுக்கு ஒன்று புதிதாஸ்தான் இருந்துச்சு.
அமேன். போன வருஷ ஊழியம் இல்லம்மா, இந்த வருஷ ஊழியம் புதிதாத்தான் இருக்கும். போன வருஷ ஆராதனை இல்லை, இந்த வருஷ ஊழியம் புதி ஆராதனை புதிதாத்தான் இருக்கும். கடந்த வருஷ ஜப வாழ்க்கை அல்ல, இந்த வருஷ ஜப வாழ்க்கை புதிதாத்தான் இருக்கும். போன வருஷத்துல உன் ஆவிக்குரிய நிலைமை இந்த வருஷத்துல புதிதாத்தான் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி முதல் கர்த்தர் சிலவற்றை புதியதாக்க போகிறார். Glory to God. இன்னைக்கு அநேகருடைய பிரசங்கத்தை புதிதாக்க போற பிராமின் சொல்லுங்க. நன்றி சொல்லுவேன். நாங்களே ஓடிட்டு இருந்தா எப்படிப்பா இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துங்க. நேற்று வரை அவங்க ஊழியம் வேற, ஆமீன். அந்த நாள் வரணும், நீ சண்டிப்பா கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். இன்னைக்கு ராத்திரி ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. கத்தர் புதியவைகளை செய்தவன். இதுவரைக்கும் கிருபை இல்லாததுனால அல்ல, கத்தருனை உருவாக்கி கொண்டே இருந்தார். கத்தர் உருவாக்கி கொண்டே இருந்தார். யார் பின்னாலையும் போக கூடாது. எப்போதும் பலிபீடம் உண்டு, நம்ம உண்டு, தேவ சமூகம் நம்மளிருந்தா. ஆண்டவர் ஜெபம் பண்ணி கிருபையில வளர்ந்து வருகிற காலங்களிலே ஒரு திரளான கூட்டத்தை ஆண்டவர் கண்டு கத்தர் கண்டு உருவாக்க கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. போன வருஷ ஊழியம் இல்லை, இந்த வருஷ ஊழியம், இந்த வருஷ ஜெப வாழ்க்கை, இந்த வருஷ ஆவிக்குரிய ஜீவியம் முற்றும் புதுமையா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசியின் மூலமா சொன்னார், இதோ புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? புதிய காரியங்களை செய்ய போகிறேன், பழையவை ஒளிந்து போயினே, எல்லாம் புதிதாயினே. கடந்த நாட்களின் வருத்தம், கடந்த வாழ்க்கையின் வேதனை, கடந்த வாழ்க்கையின் அவமானங்கள், கடந்த நாட்களின் வெறுமை அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் தைரியமா சொல்றேன், ஆமே சாவுக்கு நியமிக்கப்பட்ட ஒருத்தனை ஜோமணி சுகமாக்கியாச்சுன்னா ஒரு கன்வென்ஷனை பிரியாவ நடத்த போறா. அல்லேலூயா. இலவசமாய் பெற்றீங்க, இலவசமா கொடுங்க. சொல்ல சரிதானா? அற்புதம். பணம் எல்லாம் பிரச்சனையே கிடையாதுயா. அபிஷேகம் பெற்றவனுக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆமென். ஆண்டவரே, அப்ப ஆஸ்பத்திரி போனா 2 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்றான், ஜோமன்னா ஒரு 25,000 தரமாட்டா? ரெண்டு பேரை ஜோமாக்கனா கன்வென்ஷனை ஜெயமா முடிச்சுட்டு போறான். ராமேன் சொல்லுங்க. அப்ப ஒருத்தனை சோமாக்குறதுக்கு நம்ம என்ன சிலுவையா சுமக்கணும்? ஆண்டவரே தோத்தர் அவனை சோமாக்குங்க. இவ்வளவு சொல்ல தெரியுமா தெரியாதா? இவ்வளவு நீ சொல்லி உனக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னையிலிருந்து இந்த சபையில அதிசயங்கள் நடப்பதை நம்முடைய காதுகள் கேட்கட்டும். கர்த்தர் சோதரன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கரங்களை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. நீங்க ஒருவேளை ரச்சனிய சபையா இருக்கலாம், நான் அசம்பிளி சாப்கார்டா இருக்கலாம், அவர் புல் காஸ்பலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, ராஜாவின் ஊழியம் கட்டப்படுகிறது, தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களின் நாளும் அடையாளங்களின் நாளும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவாராக. ஆமே. இன்னைக்கு ராத்திரி மனதாரே இந்த பலிபீடத்தை பார்த்து சொல்லுகிறேன், தகப்பனே இந்த ராத்திரி வேளை முதல் கர்த்தருடைய கரம் இந்த பலிபீடத்தோடு இருப்பதாக, ஆண்டவருடைய கரம் இந்த மகனோடு இருப்பதாக, சோத்திரம். கர்த்தருடைய கரம் இந்த ஆலயத்தில் இருப்பதாக, ஆண்டவருடைய கரம் இந்த வளாகத்தில் இருப்பதாக, கர்த்தருடைய கரம் இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக. கர்த்தரின் கரத்தின் கிரியை இன்றைக்கு ராத்திரி வேளை முதல் இந்த தேசத்திலே, இந்த ஜனங்களிலே, இந்த சபையிலே இப்பொழுது ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கரத்தின் சிறப்பை சீக்கிரமா நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரி, எப்படியே பிரசங்கம் பண்ணா நாளை காலையில் வர பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப மணி என்ன ஆயிட்டு? 8:45 ஆகுது. சரியா, 9:10 வரைக்கும் கரத்தின் சிறப்பு, அப்புறம் 9:10 பிறகு கரம் ஆமை யார் மேலாம் வெளிப்பட்டுச்சு என்று சொல்லுகிறத சுருக்கமா சொல்லிடுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க.
எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 7 அதிகாரத்திலே 6 வாக்கியத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய கரத்தின் சிறப்பு. ஆமென். 7:6 படிக்கும் பொழுது தேவைகளை சந்திக்கிற கரம் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தை தோத்திரம் குறித்து பைபிள் சொல்லுது. வாசித்து உதவி செய்ய முடியுமா? ஏழாம் அதிகாரம் அதனுடைய 6 வசனம். தேறினவனாய் இருந்தான். பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனின் மேலே நான் மனசார சொல்றேன், இந்த மனவாளபுர யெகோவா ரட்சணிய சபையில பிள்ளை ஜோசுவா ஊழியத்தின் மேல, குடும்பத்தின் மேல அப்பா அவனுடைய கரம் நிறைவாயிருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த தேவனுடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்குமே, ஆனால் அந்த கரம் அவனுடைய தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ஐயா என்னுடைய குடும்பத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது, வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, சமாதானத்தின் தேவைகள் இருக்கிறது, ஊழியத்திலே தேவைகள் இருக்கிறது, தொழில் பகுதிகளில் தேவை இருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவையை சந்தியும் என்று ஜெபிக்கிறதை விட உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பது தான் புத்தி. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இவர் ஆசீர்வதிச்சா போதும்னு சொல்லி இருக்கலாமே, ஏன் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, தோத்திரம் இந்த யாவேசுக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கு, ஆண்டவருடைய கரம் என் குடும்பத்தில் இருந்தா நீதிமான் கைவிடப்பட வேண்டியது வராது, அவனுடைய சந்ததி அப்ப துணிக்கைக்கு இறக்க வேண்டியது வராது, தண்ணீர் வற்றினாலும் காகத்தின் வரவு நின்று போனாலும் கர்த்தருடைய கரம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்குமானால் உன்னுடைய எல்லா தேவைகளையும் அது சந்திக்கும். அல்லேலூயா. இப்ப இந்த சபை மனதார சொல்லுமா, உம்முடைய கரம் எனக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு தேவை ஆண்டவரே. உண்மையிலே சொல்றேன், இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிந்தித்தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே வறுமை அதிகமா இருந்துச்சு, கஷ்டங்கள் அதிகமா இருந்துச்சு, ஒரு நேர சாப்பாட்டுக்கு அதிக நேரம் அள வேண்டிய காலங்கள் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் இந்த உண்மை எங்களுக்கு தெரியல, ஆனா பைபிள்ல வாசிக்க வாசிக்க அதை அறிய அறியத்தான் தெரியுது. ஒரு தேவ பிள்ளை சாப்பாடு கேட்கறத விட கர்த்தருடைய கரத்தை கேட்டிருக்கலாம். நான் அன்னைக்கு துணிய தனியா கேட்டேன், பேண்ட தனியா கேட்டேன், மைக்க தனியா கேட்டேன். ஒரு தடவை திருவட்டார் பக்கத்தில் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன், அன்னைக்கு வந்து பாடகனாகத்தான் உலக வந்த ஒரு காலம். அன்னைக்கு மதுரை பக்கத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கத்துக்கு வந்திருந்தார். அன்னைக்கு வந்து கார்ட்லெஸ் மைக் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இப்படித்தானே, ஒரு மாதிரி பட்டவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வச்சிருக்க மாட்டாங்க, வெளிநாட்டுக்காரங்க வரணும், அவங்க வந்தாதான் என்னென்ன வரும், கார்ட்லெஸ் மைக்கே வரும். அப்ப என்னுடைய சிநேகிதன் அன்னைக்கு ஒரு 1500 மேல மக்கள் அந்த இடத்துல கூடி வந்திருப்பாங்க, கத்தருக்கு சோத்திரம். அப்ப அந்த என்னுடைய ஒரு அழைக்கிறார் பாடுவேன்.
பிடுங்கிட்டான். சரி, பீஸ் வாசிக்கிற நேரத்தில் பிடுங்கி இருக்கலாம்ல, பாடிட்டே இருக்கும் பொழுது பிடுங்கிட்டான். உடனே வாடிச்சு பிடிச்சி உடனே அந்த மைக்கை வாங்கி தோத்தர் எடுத்து பாட ஆரம்பிச்சாச்சு. இயேசுவின் நாமத்தில் பாருங்க அசைவாடுகிற ஆவி. அல்லேலூயா, சோதர சோதர ஆமே. ஆ சிட்டம் கத்த நல்லவன். இனி வரமாட்டான், கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோ, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன ஆயிட்டு, ஆமென் பாடிட்டு அன்னைக்கு அந்த மீட்டிங் முடிச்ச உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவர்ட்ட ஜெபமணி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையில் அன்னைக்கு இந்த அளவுக்கு வருவோம்னு நம்ம நினைக்கலையே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் காட்லெஸ் மைக்களை பாடுவதற்கும் பேசுவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை தரணும் ஆண்டவரே, அப்படி சொல்லி அழுது ஜெபமணி இருக்கேன். பாருங்க, காலங்கள் போன பொழுது ஆண்டவர் அதை வழக்கமாக மாக்கிட்டார். இன்னைக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல சாதாரணமான மைக்கு தான், 38,000 ரூபாய் இதுக்கு விலை. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த மைக்கு 7,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய்க்கு உள்ளே தான் இருந்திருக்கும். இன்னைக்கு ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமீன், வேதம் சொல்லுது தேவைகளை சந்திக்கிற ஒரு கரம் உண்டு. புரியுதாங்களா? ஒருவேளை படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கை சம்பந்தமா இருக்கலாம், எதையாகில ஒரு தேவை அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்னைக்கு கடைசி நாள் இரவிலே அழுது கொண்டிருப்பீர்கள். ஆனா யாபேச மாதிரி நீ கேட்கலாம், ராஜா உம்முடைய கரம் எனக்கு வேணும்ப்பா, என் குடும்பத்தில் உங்க கரம் வேணும். இணைய தளத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன் அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவை என்று சொல்கிற ஒண்ணுக்கு முன்னாலே நீ அழுது கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இப்பொழுது விரும்பி பரமனே உம்முடைய கரத்தை நான் விரும்புகிறேன், அந்த கரம் எனக்கு தேவை. கர்த்தருக்கு சோதரா, ஹல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது, ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் விரும்பினதை அவன் கேட்டதை ராஜா அவனுக்கு கொடுத்தான். அப்ப அவனுடைய விருப்பத்தை மனிதன் மூலமா கர்த்தர் நிறைவேற்றினார், அவனுடைய தேவையை மனிதன் மூலமா நிறைவேற்றினார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த சபை, இந்த ஊழியம், இந்த இடத்திலே வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கரம் கிரியை செய்து தேவைகளை சந்திப்பதாக. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா சொல்லுவோம்.

0: இயேசுப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய வலதுகரத்தின் கிரியை
1: எதிரிகளை என்னையினா அபிஷேகம் செய்கின்ற.
0: நீங்க பாடினா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்.
1: அம்மே சிங்க குட்டிகள்

0: அந்த கரம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையை சந்திக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்போ ஆண்டவருடைய கரத்தின் சிறப்பை அறிந்து ஆமீன் தேவ மனிதனாகிய யாபேஸ் ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுகிறார்னு சொன்னா, உம்முடைய கரம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானா என்னுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும், என் தேவைகளை அதை சந்திக்கும். ஆமீன், அல்லேலூயா. இரண்டாவதாக அதே இஸ்ராவின் புஸ்தகம், இஸ்ராவின் புஸ்தகம் 8 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 8 அதனுடைய 22 வசனம்,
1: வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு,
0: எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு
1: நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம்,
0: பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம்
1: தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும்,
0: தம்மை தேடுகிற எல்லார் மேலும்
1: அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம்.
0: கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, இந்த எஸ்ரா ராஜாவினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன காரியம் தெரியுமா? என்ன சொன்னாரா? அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாயிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? நன்மை செய்கிற கரம். ஆமென், நன்மையானதை செய்கிற கரம், நன்மையானதை கொண்டு வருகிற கரம், நன்மைக்காக உனக்கு துணை நிற்கிற கரம், சரிங்களா? அப்ப இயேசுப்பா கரம் தீமையானது அல்ல, இயேசுவின் கரம் நன்மையான கரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டா ஆண்டவருடைய கரத்தை நான் விரும்பியே ஆகணும். அம்மே, என் வீட்டில் ஒரு நன்மையே நடக்கல பாஸ்டர், என் ஊழியத்தில் ஒரு நன்மையே நடக்கல, என் பிள்ளைக்கு ஒரு நன்மையே நடக்கல, என் பிள்ளைக்கு வயது போச்சு, என் குடும்பத்தில் நன்மையே இல்லை அப்படின்னு சொல்லுகிறவங்களுக்கு சொல்றேன், இப்போ உனக்கு தேவை கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதனின் மேல் இருக்குமானால் அது நன்மையாய் இருக்கும், அது நன்மையை கொண்டு வரும், அது நன்மைக்கு நேராய் நடத்தும், அது நன்மை செய்யும். ஆமே, இந்த கரம் யாரோடு நன்மையா இருக்குமா? தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது? நன்மை செய்கிற கரம், நன்மையான கரம். அதனாலதான் இந்த யாபேஸ் சொன்னார், உம்முடைய கரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு வேணும், தோத்துறோம், உம்முடைய கரம் என் வீட்டில் வேணும், உம்முடைய கரம் என் குடும்பத்தில் வேணும். ஏன்னா தீமைகளை பலதையும் பார்த்துட்டு, தீமைகளை கண்டு கண்டு, மரண வல்லமை, வியாதிகள், வருத்தம், கண்ணீர், துக்கம், பலவிதமான பிரச்சனைகளை பார்த்து, தீமையை பார்த்து பார்த்தே என் இருதயம் வெறுத்து போயிருக்கேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நன்மை வராதா என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் கரத்தை விரும்பி அது தன்னை தேடுகிறவர்களுக்கு நன்மையை அல்லாமல் தீமை செய்வதில்லை. என் இயேசுவின் கரம் நன்மை செய்கிற கரம். Praise the Lord. Hallelujah. அப்ப இந்த சபையிலே இந்த நாள் முதல் கர்த்தர் நன்மையை செய்வாராக. ஆமென். இயேசுவின் கரம் எப்படிப்பட்டது? நன்மை. பைபிள் சொல்லுது அப்போஸ்தலர் 10:38 அவர் எப்படி சுற்றி தெரிந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். கண்ணில் பட்ட யாவருக்கும் நன்மை செய்தார். வியாதிகள் சுகமாயிற்று, சரியா? அப்ப இந்த ராத்திரி வேளை முதல் இந்த சபையிலே நன்மை செய்கிற கரம் இந்த சபையில வெளிப்படுவதாக. சோதரா, ஆமென். மத்தேயு 15:30 நினைக்கிறேன். ஆமென். இயேசுவின் கரை யாரையெல்லாம் சுகமாக்குச்சு? 30:31 படிங்க.
1: அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து
0: ஆமென்
1: அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள்.
0: வைத்தார்கள்
1: அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார்.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த காலங்களிலே கர்த்தருடைய கரம் தேசத்திலே வெளிப்படுவதாக. இப்ப எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஆமென். யூதேயா கலிலேயா நாடுகளிலே நன்மை செய்த இந்த கரம் எங்கள் சபைகளிலே எழுப்புதலின் காலத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எழுப்புதலின் காலத்தில் இந்த கரம் கிரியை செய்தா இந்த தேசத்திலே அற்புதம் நடக்குமே, அடையாளம் நடக்குமே, பலத்த கிரியை நடக்குமே, எங்கள் சபைகளிலே நன்மை உண்டாததாக. ஊழியன் செய்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த கரம் உங்களுக்கு துணை நிற்பதாக. நீங்க வியாதிகர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த கரம் அவர்களை தொடட்டும். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க. சோதர் அல்லேலூயா. இந்த கரத்தோடு கூட அந்த நல்ல கரம் இருக்குமானா? இந்த கரம் அற்புதம் செய்யும் இல்லைங்களா? நீங்க ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, அப்பா இந்த உலகத்தில் நன்மை உண்டாகும்படி உங்களுடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். இந்த எழுப்புதல் வரப்போகுது இல்லைங்களா? ஆண்டவரே எழுப்புதல் வரப்போகுதுப்பா. இந்த எழுப்புதல்ல இந்த நன்மை செய்கிற கரம் எங்க சபைகளில் வெளிப்படுமானா? மறுபடி ஒரு முதல் நூற்றாண்டு வெளிப்படுமே. ஆண்டவரே கண்ணில் பட்ட யாவருக்கும் பரிசுத்தவான்கள் சுகத்தை வெளிப்படுத்தினாங்க. எங்களால இது வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியலன்னு கலங்கி கொண்டிருக்கிற எங்க ஊழியர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு வரட்டும் ஐயா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: பாண்டியன் சிறு வயதிலேயே ஒரு சோம்பேறி. ஆனால் வயது வர வர பல அடாவடித்தனங்களில் மாட்டிக்கொள்வான். படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். இளம் வயதில் இங்கே இருந்த வாரச்சந்தையில் போய் வியாபாரிகளிடம் அவர்களை மிரட்டி மாமூல் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான். இப்படி சில ஆண்டுகள் அவன் செய்து வந்தபோது வியாபாரிகள் எல்லோருக்கும் அவனை கண்டாலே ஒரு பயம் உண்டாயிற்று. ஒரு நாள் சாது ஒருவர் அந்த சந்தைக்கு வந்தார். வந்த நேரத்தில் இந்த பாண்டியன் சில கடைக்காரர்களை விரட்டி பணம் பறிப்பதை பார்த்தார். இதை குறித்து அவர் விசாரிக்க தொடங்கியவுடன் பலர் அவரிடத்தில் வந்து, ஐயா, நீங்களாவது அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவனை திருத்துங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை ஒவ்வொரு வாரமும் அவன் எளிதாக பிடுங்கிக் கொண்டு போய்விடுகிறான் என்று வருத்தப்பட்டார்கள். இது குறித்து சற்று சிந்தனை செய்த அந்த சாது, அடுத்த வாரம் சந்தைக்கு வந்து ஒரு வியாபாரியைப் போல கொஞ்சம் கொய்யாப்பழங்களை வாங்கி கூடையில் வைத்து விற்கத் தொடங்கினார். அன்றும் பாண்டியன் வழக்கம் போல பலரை மிரட்டி பணம் பறித்து கொண்டு இந்த சாதுவின் கடைப்பக்கமும் வந்து பணம் கேட்டான். அதற்கு அவர், உனக்கு கொடுக்க என்னிடத்தில் இப்பொழுது பணம் எதுவும் இல்லை. இந்த கொய்யாப்பழங்களை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். இங்கே உட்கார்ந்து இதை விற்று அவ்வளவு பணத்தையும் நீயே எடுத்துக்கொள் என்று கூறினார். முதலில் மறுத்த அவன், தன்னை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதை சவாலாக எடுத்து செய்து காட்டி சாதுவை வெட்கப்படுத்த வேண்டும் என்று எண்ணி சரி என்று ஒத்துக்கொண்டான். சாதுவும், நான் மாலையில் வருகிறேன் என்று சந்தையை விட்டு வெளியேறினார். பாண்டியன் காலை முதல் மாலை வரை உட்கார்ந்து அந்த கொய்யாப்பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருந்தான். நேரமாக ஆக வியாபாரிகள் எப்படி கொஞ்சம் பணத்திற்காக அதிக நேரம் காத்திருந்து வியாபாரம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். மற்றவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தான் அவர்களிடமிருந்து பறித்து கொண்டது அவர்களுக்கு எத்தனை வேதனையாக இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்கினான். மாலை நேரத்திற்குள்ளாக அவனுடைய கொய்யாப்பழ கூடை காலியானது. அந்த நேரத்தில் அங்கே வந்த சாது அவனை பாராட்டினார். தன்னுடைய தவறை உணர்ந்த அவன் தான் கொய்யாப்பழத்தை விற்ற பணத்தை அவரிடத்தில் கொடுத்துவிட்டு, இனி நான் சோம்பலாக இருந்து மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க மாட்டேன், நானும் உழைத்து பிழைப்பேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்து புறப்பட்டு சென்றான். இன்றும் பல வீடுகளில் ஆண்கள் வேலைக்கு செல்லாமல் சோம்பலிலும் அடாவடிகளும் செய்து கொண்டிருப்பது வேதனையான ஒரு காரியம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன்னுடைய கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக் கடவன் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன செய்வோமா?

சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பாத்தீங்களா இந்த பக்கம் ஆமென் சத்தம் வருது, இந்த பக்கம் சத்தம் வருது. கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றது மட்டும் நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நாம கொண்ட நமக்கு இருக்கிற திட்டம் நம்ம லெவலுக்குள்ளது, நம்ம மூளைக்கு அடங்கினது, நம்முடைய திராணிக்கு உட்பட்டது, நம்ம பினான்சியல பொறுத்தது, நம்ம திறமைய பொறுத்தது. நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சார்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு. இவ்வளவுதான் கை தட்ட நல்ல தட்டி ஆண்டுக்கு ஒரு மகிமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹைஃபை கொடு சொல்லுங்க. உங்க பிளான விட நல்ல தட்டுக்கு பாக்கலாம். பக்கத்துல உங்க பிளான விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற சொல்லுங்க பாக்கலாம். ஆமே. நான் விசுவாசிக்கிறேன், நான் எப்பவுமே இந்த பாட்டை பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன். இந்த மாதிரி வாக்குத்தத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். விசுவாசத்தோட பாடலாமா? புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இதெல்லாம் புறம்போக்கு, தேராது, உருப்படாது, வரவே வராது, இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துடலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கத்துரு அநேகருக்கு பயன் உள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு. நல்லா தான் கையை தட்டிருங்களே ஆண்டவருக்கு. ஆமே. கத்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்து பாடலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதல்ல. பாடலாமா? அடிவான் நல்ல கை தட்டி

ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. உமை போல வேறொரு தெய்வம் இல்லையே. இந்த

ஹல்லேலூயா. ஆலயத்தில் கால் வைக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணரட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே பிசாசுகள் அலறி ஓடட்டும். ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது தேவ மகிமை நிறைவாய் கைய தட்டி கைய தட்டி பேசுங்க. அந்நிய மாஸ்டர்

0: உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதி என்று சொன்னவரே, ஓ இந்த பகல் வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் சேர்ந்து உயர்த்துகிறோம், இந்த ஆலயத்தில் உம்மை உயர்த்துகிறோம், எங்கள் ஆலயத்தில் உம்மை உயர்த்துகிறோம். நிறைவான பிரசன்னம், நிறைவான மகிமை இறங்கட்டும். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இறங்கட்டும். சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின மகிமை இறங்கட்டும். நல்ல கையை தட்டி ஆவியில் நிறைந்து விடுதலையோடு விடுதலையோடு எஸ் ஹல்லேலூயா ஹோரி பாபாலாசே ரியாந்தரா பாபாலாசே நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரி பாபாரா சந்தரா வரியாலாதான யேதேசே ஆதா ரி பாபாலாசே மகிமை மகிமை மகிமை தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ் ஜீசஸ் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே.
1: நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், ஜீவனுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அனுதினம் என்று நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவரை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் நிரப்புகிற ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். ஆமென்.

அப்பா, நீங்க ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லப்பா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், மனம் வந்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.

நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பாடி கொண்டாடுவோமா? இதுவரை நம்மை காத்தவர், அக்னி போன்ற சோதனையில் நமக்கு துணையாய் நின்றவர், நம்முடைய முடி கருகாமல் புகை அணுகாமல் பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலவிதமான சோதனையிலே எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களோடு இருந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே? எங்களை நிர்மூலமாகாமல், நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபைக்காக உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம். நீர் நல்லவர் அப்பா, கனமகிமை மாட்சிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். வழுவாமல் காக்கிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை உமக்கு தருகிறோம்.

பிலிப்பியர் 2 அதிகாரம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்தே இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தன்னில மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளே அல்ல புறனுக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சௌமியமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தக்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் தேர்தல் அடையும் படிக்கு சீக்கிரமாய் தீமத்துவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான ஏப்பா பிரேத்துவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயும் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமயமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்து மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அது சீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும் படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமயமாய் இருந்தான்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. ரூபல் ஷெல்லி என்பவர் ரிச் மற்றும் பேட்டி ஒயிட் என்ற தன்னுடைய நண்பர்களை பற்றி சொன்னார். இந்த தம்பதியர் தங்களுக்கு குழந்தை இல்லாததால் ஒலோனா என்ற ஒரு ஆப்பிரிக்க குழந்தையை தத்தெடுக்கும்படி ஆப்பிரிக்க தேசத்துக்கு சென்றனர். 2 ஆண்டுகளாக தத்தெடுக்க செய்யப்படும் அனைத்து ஃபார்மாலிட்டிகளும் முடிக்கப்பட்டு பேப்பர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின் முடிவில் அந்த வெள்ளைக்கார தம்பதியர் நீதிபதிக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டனர். அந்த நீதிபதி அவர்களுக்கு முன்பாக தான் ஆயத்தம் செய்த பத்திரத்தை படித்து காட்டினார். எனக்கு தெரிந்தபடி ஒலானா மோர்கன் என்ற இந்த அனாதை சிறுமி ஆப்பிரிக்க தேசத்தில் எந்த குடும்பத்துக்கும் தேவையற்றவள். எனக்கு தெரிந்திருக்கிறபடி ஒலானா மோர்கன் என்ற இந்த சிறுமியை ஆப்பிரிக்க குடிமக்கள் யாருமே தத்தெடுக்க விரும்பவில்லை. எனவே இந்த சிறுமியை இந்த வெள்ளைக்கார தம்பதியினரின் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன் என்று கூறி அவளை அந்த தம்பதியினரிடம் கொடுத்தார். அன்பான அந்த தம்பதியினர் முழங்கால் படியிட்டு அந்த குழந்தையை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் தங்கள் புது குழந்தையை கட்டிப்பிடித்து, நீ இனி ஒருபோதும் உன்னை குறித்து அன்வான்டட் என்ற வார்த்தையை கேட்கப் போவதில்லை என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தார்கள். பின்பு அவளை அழைத்து கொண்டு டென்னசிக்கு வந்த பின்பு அவளுடைய பெயரை ஹோப் ஒயிட் என்று மாற்றிவிட்டனர். ஒலனா மிகவும் நேசிக்கப்படத்தக்கவளாக மாறினாள். அந்த பெற்றோர் தங்கள் சொத்துக்கும் பராமரிப்புக்கும் அன்புக்கும் உரியவளாக அவளை மாற்றிவிட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த உலக மக்களுக்கு தேவையற்ற ஒரு நபராகத்தான் இருந்தோம். எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நபராக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை விரும்பி தேடப்பட்ட நபராகவும் மிகவும் நேசிக்கப்படத்தக்க ஒரு நபராகவும் என்னுடையவள் என்று உரிமை கோரப்படும் ஒரு நபராகவும் நம்மை மாற்றிவிட்டார். உலகமே கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எஸ்தர் என்ற ஒரு அனாதை பெண் இருந்தாள். எஸ்தரின் தாய் தகப்பன் போரில் மரித்து போனார்கள். ஆதரவற்றவளாக மாறிப்போன எஸ்தரை மொர்தெக்காய் என்ற ஒரு உறவுக்காரர் தத்தெடுத்து வளர்த்தார். எஸ்தரின் நிலை மாற ஆரம்பித்தது. எஸ்தரின் வாழ்வில் தேவன் மிகப்பெரிய காரியத்தை செய்தார். 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரின் மனைவியாக எஸ்தர் மாறினாள். தேவன் வகுத்த திட்டத்தின்படி எஸ்தர் யூதர்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தாள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை. நாம் தேவையற்றவர்கள் அல்ல, நாம் விசேஷமானவர்கள், விரும்பப்படத்தக்கவர்கள். ஏனெனில் நாம் சர்வ பூமியையும் படைத்த ராஜாதி ராஜாவின் சுவிகார புத்திரர். ஆகவே களிகூர்ந்து மகிழுங்கள். நம்மை குறித்தும் தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு.

திருச்சபையை உயிருக்குயிராய் நேசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு செத்த சபை, The Dead Church. வாசிக்க வேண்டிய பகுதி எசேக்கியேல் 37 அத்தியாயம் முதல் 14 வசனங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தன. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தன. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர், அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று என்கிறார், உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஓர் இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயின. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடைமுடிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். என்னுடைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே இருந்த ஒரு கேள்வி, இந்த எலும்புகள் உயிரடையுமா? Can these bones live? பின்வாங்கி போன இறை மக்களை குறித்த தரிசனம் தீர்க்கன் எசேக்கியேலுக்கு கிடைத்தது. மகா திரளான எலும்புகள், very many bones, மிகவும் உலர்ந்த எலும்புகள், very dry bones. இதை விட விளக்கம் தேவையில்லை. இனி திரும்ப முடியாது என்கிற நிலைக்கு சென்று விட்டது போல் தோன்றுகிறது. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று மக்களே கதறுகிறார்கள். வசனம் 11. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கடவுள் தீர்க்கனை கேட்கிறார். சரியான மொழியாக்கம், இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? Will these bones live? இல்லை. Can these bones live? இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று கடவுள் தீர்க்கனை கேட்கிறார். அவன் சரியான பதில் சொல்லிவிட்டான், அது உமக்குத்தான் தெரியும் என்று அவன் சொல்லுகிறான். சபையின் இன்றைய நிலையும், பிரியமானவர்களே, இதுவன்றோ? வேடம் உண்டு, வல்லமை இல்லை. தேவ பக்தியின் வேடம் போட்டுக்கொண்டு அதன் வல்லமையோ மறுதளிக்கிறவர்கள் என்று 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கிறோம். பெயர் உண்டு, உயிர் இல்லை. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 3:1 சரதை சபையின் தூதனுக்கு சொன்னார். பணம் உண்டு, தரிசனம் இல்லை. நீர் தரித்திரனும் குருடனுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் செல்வந்தன் என்றும் சொத்து நிறைந்தவன் என்றும் சொல்லுகிறாய் என்று வெளிப்படுத்தல் 3:17 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து லவோதேக்காயா சபையை கடிந்து கொண்டார். ஊழியம் உண்டு, உருக்கம் இல்லை. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று எபேசு சபையை வெளிப்படுத்தல் 2:4 வசனத்திலே ஆண்டவர் கடிந்து கொண்டார். பெருக்கல் இல்லை, வகுத்தல் தான். நோ மல்டிப்ளிகேஷன், ஒன்லி டிவிஷன். ஒரு முறை ஒரு ஓவியன் செத்துக்கொண்டிருக்கும் சபையை குறிக்கும் ஓவியம் ஒன்றை திட்டும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டான். ஒருவேளை அதை பார்த்தாவது செத்த சபை உயிர் மீட்சி அடையிட்டுமே என்றுதான். அவன் மிக அழகான ஒரு ஆலயம் ஒன்றை வரைந்தான். அதற்கு மிக சிறந்த பிரசங்க மேடை ஒன்றையும் வரைந்தான்.
அழகிய வேலைப்பாடமைந்த சாரளங்களை எல்லாம் வைத்தான். மிக உயர்ந்த கதவுகளை அவன் சித்திரம் தீட்டினான். கண்ணை கவரும் வண்ண விளக்குகளை எல்லாம் ஆங்காங்கே பொறுத்து இவ்விதமாக அவன் படம் வரைந்தான். கதவுக்கு அருகில் மிஷினரி ஊழியம் என்று பெயரிடப்பட்ட ஒரு காணிக்கை பெட்டியை அங்கே வைத்தான். அதில் காணிக்கை போடும் துவாரம் சிலந்தி வலைகளால் இறுக மூடப்பட்டிருந்தது. பொருள் என்ன? எல்லாம் இருந்தும் மிஷினரிகளை அனுப்பாத தாங்காத சபை சத்த சபை. எனவேதான் பண்டிதர் ஆஸ்வால் ஜே ஸ்மித் இவ்வளவு அழகாக சொன்னார், நற்செய்தி பணியில் உற்சாகமற்ற சபை உறைந்து போகும் என்றார். A church that does not evangelize will fossilize. பிரசங்கி 3:16 இப்படி வாசிக்கிறோம், நியாய மேடையை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதிமன்றத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. இதுதான் இன்றைய திருச்சபையின் நிலையோ? நம்மை பொறுத்தவரை தீர்க்கதரிசியைப் போல் திருவார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா 58:1 நமக்கு ஒரு அறைகூவல், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. அப்பொழுது திருச்சபையானது உயிர் மீட்சி அடைந்து தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்து சேரும். அது மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்று உலகை கிறிஸ்துவுக்காய் பிடித்தே தீரும். மிகவும் கேடான நிலையில் இருக்கும் உலகை தூக்கி எடுக்க விரும்புகிற திருச்சபையானது மிகவும் மேம்பட்டு இருக்க வேண்டும். The world at its worst needs the church at its best. தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் அழகான ஒரு உயிர்மீட்சி பாடல் ஆதிநிலை ஏகுதல் பாடல் ஒன்றை ஏற்றினார். அதில் ஒரு கவியை நான் பாட முயற்சிக்கிறேன்.

என்ன அழகான ஒரு பாடல் பாருங்கள். இந்த பாடலை நான் அடிக்கடி பாடி, ஆண்டவரே எங்கள் எல்லா திருச்சபைகளிலும் இயக்கங்களிலும் இவ்விதமான ஒரு ஆனந்த துதி ஒலி கேட்க, ஆடல் பாடல் சத்தம் உண்டாக, எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபை ஒரு பெரிய சேனையாய் காலவன்றி நின்று நீர் நியமித்த பணியை இந்த தலைமுறையில் முடித்து தீர்க்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும் என்று அடிக்கடி நான் புலம்பியிருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? கேன் தீஸ் போன்ஸ் லீவ்? நான் இந்த தீர்க்கனை போல உமக்குத்தான் தெரியும் என்று நாம் பழியை திருப்பி போடாம நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆம் ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிரடையும், எல்லா திருச்சபைகளும் எழுப்புதல் அடையும். அது எபேசு சபையாக இருக்கட்டும், சரதை சபையாக இருக்கட்டும், அது ஸ்மிர்னா சபையாக இருக்கட்டும், அது இயேசு கிறிஸ்துவை வெளியிலே கதவடைத்து விட்ட சபையாக இருக்கட்டும், லவோதேக்கியா சபையாக இருக்கட்டும், குளிரா இருக்கட்டும், அனலா இருக்கட்டும், வெதுவெதுப்பா இருக்கட்டும், வாந்தி பண்ணி போடுகிற சபையா, எப்படிப்பட்ட சபையா இருந்தாலும் அந்த எலும்புகள் நிச்சயமாக உயிரடையும் என்கிற விசுவாசத்தோடு நாம் நற்செய்தி பணியில் தீவிரமாயிருக்கிற நாம் நற்செய்தி பணியோடு நின்று விடாதபடி திருச்சபைக்குள்ளே உயிர்மீழ்ச்சி உண்டாவதற்காக நம்மளான அத்தனையும் செய்வோம். எழுப்புதலுக்காய் ஜெபிப்போம், எழுப்புதலுக்காய் பிரசங்கிப்போம், எழுப்புதலுக்காய் எழுதுவோம், எழுப்புதலை கனா காண்போம். எழுப்புதல் நிச்சயமாக வந்தே தீரும். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான நாளிலே தேவரீர் எங்கள் இருதயங்களுக்குள்ளே கொடுத்த நிச்சயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மகா பெரிய பள்ளத்தாக்கு, மிகவும் உலர்ந்த எலும்புகள், மிகவும் திரளான எலும்புகள், இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இம்பாசிபிள் என்று தெரிகிறது. ஆனாலும் கர்த்தாவே, திருச்சபையின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். திருச்சபைக்காக உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீர் கர்த்தாவை விரயமாக்கினீர்கள். நீர் எப்படி ஆண்டவரே திருச்சபையை கைவிட்டு விடுது? திருச்சபை உம்மை வெளியே துரத்தி கதவடைத்தாலும் வெளியே நின்று உம்முடைய குமாரன் தட்டி கொண்டிருக்கிறாரே, எவ்வளவாய் திருச்சபையை நேசிக்கிறார். கர்த்தாவே, எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் ஒரு உயிர்மீழ்ச்சி அனுப்பும். அவர்கள் லூத்தரன் சபையினரோ, பெந்தேகோஸ்தே சபையினரோ, ரோமர் கத்தோலிக்க சபையினரோ, பிரதரன் சபையினரோ, சிஎஸ்ஐ சபையினரோ, சிஎன்ஐ சபையினரோ, எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் கர்த்தாவே ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சியை, ஒரு பெரிய உலுக்கத்தை நீர் உண்டாக்கி எல்லாரும் மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்க நீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: சகோதரன் எஸ்வர் தாஸ் அவர்களின் சாட்சி பாகம் இரண்டை இப்பொழுது கேட்போம்.
1: ஒவ்வொரு வாட்டியும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சிஎம்சி ஹாஸ்பிட்டல், அப்போ பெரிய மாவுக்கட்டு போட்டிருப்பாங்க
2: தம்பிக்கு.
1: தேர்ட் டேல இருந்து
2: பேபிய பாக்கும்போது லேபர் வார்ட்ல இருந்து கூட்டு வெளியில கொண்டு வருவாங்க.
3: அது தெரியல, சொல்லல இவங்களுக்கு பேபி
1: பறந்தான்.
2: எனக்கு
3: காமிச்சாங்க, அப்ப பாக்கும்போது அந்த ரெண்டு பாதங்களும் பஞ்சு மாதிரி
1: இருந்தது,
2: பிளட் சர்க்குலேஷன் இல்ல.
3: அப்ப அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், அதுல வந்து இந்த இங்க இருக்கிற ஸ்கின் கலர் இந்த பாதத்துக்குள்ள
2: வந்துருச்சுன்னா
3: 3 மினிட்ஸ்க்குள்ள ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, வரலையா இமீடியட்டா நாங்க என்ன பண்ணுவோம், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவோம் உங்களை சொல்லிட்டாங்க. அன்னைக்கு எங்களுடைய நாட்கள் வந்து ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு நாட்கள்ல இருந்தோம், யாருமே இல்லை, நானும் என் மூத்த மாக மட்டும்தான் வெளியே இருக்கோம், வேற யாருமே இல்லை எனக்கு ஒத்தாசைக்கு. என் மனைவி உள்ள இருக்காங்க, ஒரு பாஸ்டர்மா வந்து நாங்க போற சர்ச் பாஸ்டர்மா வந்து இவங்க கூடயே இருந்தாங்க லேபர் ரூம்ல, வேற யாரும் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு இல்லை. அப்போ இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப துக்கம், நான் வெளியில வந்து அழுதேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணா நான் இந்த மூத்த மாலை போய் யார்கிட்ட விடுவேன், யார்கிட்டயுமே விட முடியாதே, எங்களை பார்க்க யாரும் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப துக்கத்தோட. இந்த பாப்பா 3 வயசு, இதுக்கு ஒன்றும் புரியாது, நான் அழுகிறத பார்த்து அதை அழுகுது. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு லான் இருக்கும், அந்த லானில் உட்காந்து அழுதோம். ஜோன் பண்ண எனக்கு வழியே லாஸ், எஸ்பா நீங்கள் மட்டும்தான் எனக்கு வழி, நீங்கள் இப்போ அற்புதம் செய்யுங்கன்னு செபிச்சேன். சிஸ்டர் திருப்பி கூப்பிட்டாங்க, வாங்க பிரதர் அப்படின்னா வந்துட்டு, பிள்ளைக்கு கலர் வந்துருச்சு, இந்த ரத்த ஓட்டம் இங்கே வந்துருச்சு, அதனால ஒன்றும் கவலையே இல்லை, பயப்படாதீங்க. 3வது நாள் ஆனால் நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் நேராக போய் பிஓபி ஸ்டார்ட் பண்ணிடணும். தேர்ட் டே ஆன்வர்ஸ் தம்பிக்கு வந்து பிளாஸ்டர் சிஎஸ்ஐ கல்யாணியில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 6 மாதங்கள் போட்டுட்டு இருந்தோம் தொடர்ந்து. இந்த குழந்தைய தூக்கிட்டு போவோம் நாங்கள் ரெண்டு பேரும், குழந்தைய கொடுத்துட்டு இவங்க ரொம்ப தூரம் போய் உக்காந்துக்குவாங்க, ஏன்னா இந்த பிள்ளை இந்த எலும்பு இப்படி வளைஞ்சிருக்கும், இந்த வளைஞ்ச இந்த எலும்பை இழுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாதம் மாதிரி வச்சு மாவுக்கட்டு போடும்போது அவ்வளோ வேதனை இருக்கும், பிள்ளை துடிப்பான், அந்த வேதனை தாய்க்கு எடுக்கும்
2: அதனால
3: ரொம்ப தூரம் உட்காந்துருப்பாங்க. நான் இவனோட காலை பிடிச்சிக்க சொல்லுவாங்க, இன்னொரு சிஸ்டர் பிடிச்சிருப்பாங்க, டாக்டர் கட்டுவார், அந்த ஷீட்டெல்லாம் நனையும், என்னோட கண்ணில் இருந்து தண்ணி ஊற்றும். அப்போ டாக்டர் தட்டி கொடுத்து சொல்லுவாங்க, ஈஷதாஸ் இதெல்லாம் நல்லதுக்கு தான், நீ இப்போ கஷ்டப்பட்டன்னா உன் பிள்ளை நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவேன்னு. அந்த நாளில் அவரை ரொம்ப எங்களை என்கரேஜ் பண்ணார், ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைக்குள்ளே தான் சாமி எங்களை கொண்டு போனார். அந்த நாட்களில் எங்களுக்கு தெரியல ஏன் அந்த கஷ்டம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு புரியல, ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ரொம்ப துக்கப்படும் போது வேதனைப்படும் போது, அதுக்கப்புறம் 6வது மாதம் இவனுக்கு சர்ஜரியும் பண்ணிட்டோம். நாங்கள் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு வீட்டில் இருந்தோம், அப்போ அந்த ஓனர் எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க, ஏன்னா 24 மணி நேரம் குழந்தை அழுகும், அவனோட வழியில் அவன் அழுவான், அவன் அழுகிறது வந்து அந்த ஓனர் தூங்க முடியலன்னு சொல்லி எங்களை வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு குழந்தைய நீங்கள் தானே கொடுத்தீங்க, வீடு உங்களுக்கு லேசானது, அவங்க 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்கப்பா, எனக்கு அதுக்குள்ளே ஒரு வீடு கொடுங்கன்னு. ரொம்ப ஒரு குட்டி வீட்டில் தான் இருந்தோம், 1000 ரூபாய்க்கு, ஆனால் ஆண்டவர் அதே 1000 ரூபாய்க்கு 7வது நாள் ஒரு பெரிய வீடு கொடுத்தார் சாமி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த அது வந்து என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஆண்டவரோட நான் நெருங்கி ஜீவி பிடித்து கொள்ள ஆண்டவர் வந்து எனக்கு சகாயம் பண்ணாரு அந்த நாட்கள்ல. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, இவங்க அப்போது பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க என் மனைவி ஒரு ஸ்கூலில், என் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும் அந்த ஸ்கூலில் 2 மணி நேரம் டீச் பண்ணுவாங்க போய், ஏன்னா எங்களுக்கு பண தேவைகள் இருந்தது. இப்போ மூத்த மகள் அதே ஸ்கூலில் இருந்தால் அவளும் அங்கே போவா. இவ அந்த டீச்சர் ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்க, உன் பிள்ளை அப்போ வந்து 8th month தம்பிக்கு, இவனுக்கு வீல் சேர் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வார்த்தை வந்து எங்கள் இருதயத்தை மிகவும் உடைச்சிருச்சு. அப்போது இவங்க வந்து ரொம்ப அழுதாங்க வீட்டில். அப்போது நான் இவங்ககிட்ட சும்மா வாய அளவுக்கு தான் பேசினேன், நீ ஏன் அழுகிற நம்ம பிள்ளை நடப்பான், சும்மா சொன்னேன். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் சும்மா இவங்களை ஆறுதல் படுத்த தான் சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை என்ன ரொம்ப உடைச்சது அந்த நாளில், நான் ராத்திரி இந்த குழந்தை தூங்கினதுக்கப்புறம் இவங்க 12 o'clock வரைக்கும் முழிச்சிருப்பாங்க, 12 o'clock நான் காலைல வரைக்கும் நான் பார்த்துக்குவேன் பாப்பாவை, அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன், மீதி ஹோல் டே இவங்க தான் பார்ப்பாங்க. நான் சாயந்தரம் கொஞ்சம் ஏர்லியாக ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவேன், இவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க. அது மாதிரி எங்கள் ஆஃபீஸ் ஹெல்ப் பண்ணாங்க, ஒரே யூனிட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணனால என்னை கொஞ்சம் சீக்கிரம் ரிலீவ் பண்ணுவாங்க. அப்போது நான் அந்த ராத்திரில ஆண்டவர்கிட்ட ரொம்ப நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், ஆண்டுட்ட நான் வந்து ரொம்ப
1: போராடினேன்,
3: அதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன் எங்களை எல்லாரும் முன்னாடி கேள்வியாக நிற்க வச்சிட்டீங்க, மக்கள் எங்களை பார்க்கும்போது முதல்ல சொல்லுவாங்க ஐயோ பாவம் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பாவம் பண்ணியோ இப்படி பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை வந்து எங்களை மிகவும் உடைச்சது. அப்போ நான் ஆண்டுட்ட சொல்ல, ஏன் ஆண்டவரே நான் வந்து சிகரெட் குடித்ததில்லை, நான் குடித்ததில்லை, சினிமாவுக்கு போகிறதில்ல, எல்லாத்தையும் விட்டு நாங்கள் உங்களுக்காக தானே வந்தோம். என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் கூட பார்த்ததில்லை அவங்க, அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஃபேமிலியில் வளர்க்கப்பட்டு. ஸோ காலேஜ்லலாம் அவங்க படித்து வந்தாங்க, ஆனால் கூட அவங்க அந்த ஆட்டிடியூட்டே அவங்களுக்கு இல்லாதபடி ஆண்டவர் வந்து அவங்கள ரொம்ப அழகாக வளர்த்து கொண்டு வந்தார். ஸோ இப்படிப்பட்ட நாங்கள் இணைஞ்சு எங்களை நீங்கள் தானே கட்டுனீங்க, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி மாதிரி இருந்தது. அந்த ராத்திரி நான் ரொம்ப ஆண்டவரோட போராடி ஜெபிச்சேன். அப்போ சாமி எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சாங்க. அந்த தரிசனத்தில் ஒரு பிக் நீ வித் ஷூஸ், ஒரு ஸ்மால் நீ வித் ஷூஸ், ஸ்மால் நீ வித் ஷூஸ் ஒரு அலுமினியம் பாக்ஸ் கையில் வச்சிருக்கேன், இவ்வளோ கை தெரிஞ்சது ஆஃப் ஹேண்டு. என்னோட மனநிலைமை அன்னைக்கு பாதிக்கப்பட்டதுனால என்னால் அந்த விஷன் எனக்கு புரியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என் பிள்ளைய பற்றி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எதையோ காமிச்சிட்ருக்கேன் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், பிக் நீ வந்து உன் ஷூ, ஸ்மால் நீ உன் பையன் ஷூ, இந்த கை வந்து உன் பையன் கை, நீ தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடுவேன்னு. ஏசுசாமி அப்படியா என் பிள்ளைக்கு வந்து அற்புதம் செய்வேன்னு சொல்லி 8th month மாவு கட்டு இருக்கும்போது இந்த தரிசனம்

0: சத்யா, இனிமேல் நீ அழாத, நானும் அழமாட்டேன், ஏசாமி பிள்ளைய நடப்பேன்னு சொல்லி தரிசனம் காமிச்சிட்டாருன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாள்லேருந்து எங்களுக்கு உள்ள ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. ஸோ கத்தர் கொடுத்த இந்த தரிசனத்தை பிடிச்சிட்டே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஸோ இது போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் எங்கள் மெடிக்கல் போயிட்டே இருந்தது. ஸோ மெடிக்கல்
1: மீன் டைம் டாக்டர் என்ன சொன்னார், சிஎம்சி டாக்டர் சொல்கிறாரு, ஹீஸ் அ நைஸ் டாக்டர், நல்ல ஆவிக்குரிய ஒரு மனுஷன். வெளியே பாருங்கம்மா எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் எட்டாவது சர்ஜரி ஏழாவது சர்ஜரி. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம், நீங்கள் வந்து சும்மா அழுதுட்டு இருக்கீங்க, படிச்சிருக்கீங்களா படிக்கிறேன்னு கேட்டார். சில படிப்புகள் வந்து என்னால் தாங்க முடியாது டாக்டர், எனக்கு அவன் அழுத பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஆனால் தேர் இஸ் நோ கேரண்டி, எப்படியும் மோர் தென் 1 lakh ஆகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு எனக்கு படுக்க போகிறதுலப்பான்னு ஜோமிட்டே வந்து அதுக்கப்புறம் ஆண்டர் கிருபையாக அதை சரி பண்ணி கொடுத்தார்.
0: ஸோ ஆமாம்,
2: ஒரு ஆபரேஷன் ஃபெயில் ஆகி சில நேரங்களில் ஃபெயில் ஆகி செகண்ட் ஆபரேஷன் தேர்ட் அப்படி எதுவும் நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் சொன்னாங்களா?
0: எங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, நிறைய ஆபரேஷன் இருக்கு தம்பிக்கு, இந்த ஒரு ஆபரேஷன்ல உன் பிள்ளை நடப்பான்னு சொல்லி நின்று
1: கேரண்டின்னு
0: சொல்லிட்டாரு. ஸோ அப்படிதான் நான் சைனே பண்ணியிருக்கேன் அந்த பாண்டில், என் பிள்ளைக்கு இந்த ஆபரேஷன்ல சுகமாகாதுன்னு தான் அதில் எழுதியிருக்கு, அதில் தான் நான் சைன் பண்ணேன். ஆனால் தேவன் வந்து ஜபம் கேட்டார், கண்ணீரை மாற்றினார். May 18th இவனுக்கு பர்த்டே வரப்போகுது, அப்போது எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கேப்பு, கேப்புக்கு அப்புறம் அடுத்த சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட், கெட் மணி அண்ட் ப்ரிப்பேர் மணி எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சர்ஜரியை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டு சர்ஜரிக்கு போயிடணும். செகண்ட் சர்ஜரிக்கெலாம் யோசிக்க கூட எங்களுக்கு திராணியே கிடையாது. அப்போ நாங்கள் இந்த கேப்பில் எங்களுக்கு ஒரு நடுவில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, போய் ரெஸ்ட் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் அப்போ வந்து வெயிட் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். May 18th இவனுக்கு பர்த்டே வரும், நாங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தோம் நானும் மனைவியும். ஆண்டவரே, அவனோட பர்த்டே அப்போது அவன் வந்து நடப்பான், எல்லாரும் பார்ப்பாங்க, தேங்க்ஸ் கிவிங் வைப்பேன், ஆனால் இந்த பிள்ளையை வந்து நான் தூக்கிட்டு போனது இப்படி தான் தூக்கிட்டு போக முடியும், ஏன்னா இந்த பிள்ளை இங்கே கூட போட முடியாது, அவ்வளோ பெரிய மாவுக்கட்டு, பாதத்துலேருந்து தொட வரைக்கும் ரெண்டு கால்லையும் இருக்கும். ஸோ அதனால் நார்மல் சைல்டு மாதிரி இந்த பிள்ளையை கேரி பண்ண முடியாது. அதனால் ஆண்டவரே, எல்லாரும் எங்களுக்கு முன்னாடி கேள்விக்குறியாக வாழ்ந்தோம், அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தேவன்றதை பார்க்கணுன்றத வந்து நாங்கள் உறுதியாக பிடிச்சிட்டு ஜெபிச்சிட்டேன். நாங்கள் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், டாக்டரும் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்ததெல்லாம் ஃபெயிலியர் கேஸ் தான் பார்த்தோம், எங்களுக்கு முன்னாடி 1% கூட பாசிட்டிவாக சீன் பார்க்கல, ஒரு காரியங்கள் பார்க்கல, எல்லாம் நெகட்டிவ் தான். ஆனால் தேவன் கொடுத்த இந்த தரிசனம் வந்து எங்களை தட்டி எழுப்பிச்சு அதை பிடிச்சிக்கிட்டோம். நீங்கள் சொல்லிட்டீங்களப்பா என் பிள்ளை நடப்பான், இதை நாங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். May 18 இவனுக்கு பர்த்டே, May 10th இந்த மகன் வந்து அவனே எழும்பி ஓடுனான், நடக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தைங்க வந்து அடி எடுத்து தான் வச்சு நடக்கும். எங்களுக்கு டாக்டரே சொன்ன ஒரே ஒரு காரியம், தள்ளு வண்டியோ எதுவோ வச்சு இந்த பிள்ளைய நடக்க நீ ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது, ஏன்னா அவனுடைய எலும்பு வந்து அவ்வளோ வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு தொட்டார், விடுவிச்சாரு, மே கம்ப்ளீட்லி ஹீலிங்,
2: டோட்டல் ஹீலிங்,
0: எஸ், எங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுச்சு, எங்க கண்ணீர் எல்லாம்.
2: இப்போ உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க சொல்ல முடியும்?
0: ரெண்டு மூத்த மக இப்போ டெக் மகேந்திரா சாஃப்ட்வேர்
2: சோஷியல் ஃபினிஷ்ட், நீ கொஞ்சம் சொல்லுமா?
3: இப்போ டெக் மகேந்திரால வர்க் பண்ணிட்டு இருக்கேன், சோஷியல் சாஃப்ட்வேர்
2: You finished your engineering?
3: I finished my engineering at Nagpur.
2: Okay. Computer science. So you are happy working now. It's very good. Thambi, enna pandranga?
4: Hindustan University la second year padichirukken.
2: Enna padichirukken?
4: Triply padichirukken BTech. Fourth semester la.
2: Okay. What is your aim and what is your goal? வாட் ஹேவ் யூ டிசைடட் இன் யுவர், நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்ன்ட்டு? ஏன்னா அவங்க வாழ்க்கை வேறு, உங்கள் வாழ்க்கை வேறு.
4: கடவுள் வந்து அவங்களுக்கு பண்ண மாதிரி எனக்கும் எவ்ரிடே லைஃப்பில் பண்ணுறாங்க, அதாவது அவங்களுக்கு பண்ண மிரக்கஸும் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால நானும் ஃபாலோ பண்ணுறதில்ல, எனக்கு வந்து எவ்ரிடே லைஃப் நான் இப்போ ப்ரே பண்ணோன்னா கடவுள் எனக்கு

0: அதனால நான் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன்.
1: ஸோ யூ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், தட்ஸ் வெரி குட். நீங்கள் வந்து யூ ஹவ் டேக்கன் சம் குட் டெசிஷன்ஸ் டு ஃபாலோ ஜீசஸ். ஹவு டு யூ ஃபீல் தட் இட் வில் மேட்ச் வித் தி சொசைட்டி தட் ட்ரைஸ் டு டேக் யூ அவே ஃப்ரம் கிரைஸ்ட்? கிறிஸ்துவை விட்டு தூரமாக கொண்டு போகிற அந்த வழியை அவங்களுக்கும் தெரியாமல் போயிட்டுருக்காங்க பாவம். ஆனால் அவங்க நீங்கள் வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் ஆகாத வேல்யூ சிஸ்டம் மேட்ச் ஆகாது. தி பிப்ளிக்கல் வேல்யூ சிஸ்டம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் வேல்யூ சிஸ்டம். ஸோ யூ வில் ப்ராக்டிக்கலி சி தட் ஸ்ட்ரகிள் தேர். எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அது
0: கடல் கூட இருந்தாலும் கடல் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: குட்.
0: இப்போ நமக்கு கடவுள் நம்ம கூட இருந்தாங்க கண்டிப்பாக அவங்க நம்ம வெளியில் வருவாங்க. சப்போஸ் நம்ம டெய்லி அவங்கள எங்கள் காலேஜில் பைபிள் ஸ்டடி நடக்குது. ஸோ அவங்க நான் கூப்பிட்டேன்னா ஒருவேளை கடவுள் அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க கடவுள் அவங்க வழி நடக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கூப்பிட்டு வருவாங்க. ஸோ பியர் பிரஷர் இந்த பக்கமும் இருக்கலாம். அப்படிதான்
1: பாப்பா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இவருக்கு வந்த சோதனைகள் உங்களுக்கு வந்த சோதனைகளா இருக்காது. ஏன்னா வித்தியாசமான என்விரான்மெண்டா இருக்கும். ஜெண்டர் டிஃபரன்ஸ் will develop different issues. So as a girl, what is your opinion and how do you overcome and what kind of encounters you had? இந்த மாதிரி நடந்ததை நான் இப்படி ஓவர் கம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா வாலிப கேர்ள்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, பெண் பிள்ளைகள், அவர்களுக்கு அது உதவியாக இருக்குமே.
2: எப்பயுமே வந்து லைக் நான் ரொம்ப பரிசுத்தம், அதனால நான் பாவம் செய்யாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. அப்பா அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, யாருனாச்சும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நமக்காக. ஸோ கடவுள் தான் வந்து பாவம் செய்யாதபடி காத்து கொண்டாரு. எப்படி வந்து லாட் வந்து பாவம் செய்யாதபடி கடவுள் காப்பாற்றினாரோ அந்த சோதம் போகிறாள், அதே மாதிரி தான் இப்பயும் நம்ம இந்த வேர்ல்டில் இருக்கிறப்போ கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறோம்.
1: உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில ஏதாவது ஆண்டவர் விட்டு தூரமாக போகக்கூடிய ஒரு என்கவுண்டர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்ததா?
2: ஐ ஷுட் சே காட்ஸ் வேர்ட் ப்ரொடெக்டட். ஒவ்வொரு தடவையும் லைக் நம்ம ப்ரீச் பண்ணுற மெசேஜஸ் கேட்கும் போதோ அவங்க பேசுகிறது நம்ம லைஃப்பில் வந்து அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஐ வாஸ் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ சுனாமி வந்துச்சு. அப்போ வந்து ஐ வாஸ் ஸோ அஃபெக்டட், மென்டலி அஃபெக்டட். ஐ குட் நாட் ஸ்லீப் அட் நைட். எப்போ பார்த்தாலும் தட் ஃபியர் ஆஃப் டெத், எப்போ இறந்து போயிடுவோமா, எப்போ இறந்து போயிடுவோமா, அந்த மாதிரி அந்த பயம் வந்து என்டாங்கிள்மெண்ட். ஐ குட் நாட் ஸ்லீப் அட் நைட். ஐ ஹேட் terrible times,
1: trauma.
2: It was there for like few months. And hospital ku lam kuttu poirukanga, treat panna try panirukanga, but nothing helped. One day enoda chitti vande enak call panna, ellarume prayer panna aarambichitaanga, ena na overthrowed relatives illana thangumbod they all saw me, ena indha ponnu ipdi romba
1: mentally derailed,
2: ipdi behave pannala. Na epovume sandals pottene irpen, ena thanni vanduchina kaal alla thaira kodadhu, appadiye odanum appdin சாண்டல்ஸ் போட்டுருப்பேன், வீட்டுக்குள்ளேயும் சாண்டல்ஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். அந்த மாதிரி ரொம்ப பயத்தில் இருந்தேன். ஸ்கூலில் இருந்தாலும் திடீர்னு அந்த பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் வரும்போது என்ன பண்ணுன்னே தெரியாது, என்ன பார்த்தாலும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இது நம்மளை எஃபெக்ட் ஆகிடுமோ, அது நம்மளை எஃபெக்ட் பண்ணிவிடுவோமோ, நமக்கு என்ன ஆகும், அந்த நெக்ஸ்ட் மினிட் கொடுத்து அந்த பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு மெசேஜ் கேட்குறேன்னா கூட அந்த சாட்சி சொல்கிறாங்க, நான் இதுலேருந்து சொதமாயிட்டேன் அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க, அந்த வியாதி எனக்கு வந்துடுமோ, அந்த மாதிரி பயம் வர. ஐ வாஸ் வெரி பேட். பயம் என்ன சொல்ல, ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மள அவ்வளோ அஃபெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து அப்போ தான் தெரிஞ்சிச்சு. மை என்டையர் லைஃப் காட் ஸ்டாப்ட். என்னால் சாப்பிட முடியாது, நல்ல ஒரு பாதி டீ தான் சாப்பிடுவேன், நல்ல டயட் இருக்காது. கண்டினியூஸாக எதையா யோசிச்சுட்டு இருப்பேன், படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், ஸ்கூலுக்கு போவேன், ஆனால் எங்கள் அம்மாட்ட திடீர் திடீர் ஓடி வந்துடுவேன். டீச்சராக இருக்கிறதுனால
3: ஒரே ஸ்கூலில்,
2: நானே என் தம்பி எங்கள் அம்மா எல்லாரும் ஒரே ஸ்கூலில் தான் வேலை பார்த்தாங்க. திடீர்னு ஓடி வந்துட்டு எதையாச்சும் சொல்லுவேன், எனக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணு, எங்க அம்மா ஜோம் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. எல்லாருமே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சித்தி வந்து ஒரு நாள் கால் பண்ணி சொன்னாங்க, நீ வந்து என்ன பண்ணனா, எப்பெல்லாம் உனக்கு பயம் வருதோ கத்தர் வந்து பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த பொத்தியும் உள்ள ஆவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டே இரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ எப்பெல்லாம் பயம் வருதோ ஐ டோட்டலி பிலீவ் தட், நம்ம சொல்லுவோம்
1: ஆரம்பிச்சேன்,
2: வசனத்துக்கு நம்ப ஆரம்பிச்சேன். ஐ கெப்ட் ஆன் சேயிங் தட் I did not understand what it meant that time. I was only doing my fourth standard. So I said, கண்டினியூஸா சொல்ல ஆரம்பிச்சேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹவ் தி ஃபியர் லெஃப்ட்.
1: ஓ
2: இட் லெஃப்ட் மீ.
1: சோ வசனத்துல இருக்க வல்லமை கிரியை செய்தது. குட்.
2: பீச் கிட்ட ரொம்ப கிட்ட தான் இருக்கும். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பீச் தெரியும். அதுக்கு அப்புறம் வந்து தைரியமா நானே பீச் போக ஆரம்பிச்சேன். கசின்ஸ் கூட போய் விளையாட ஆரம்பிச்சேன். எல்லாரும்
3: ஸ்விம் பண்ண போறோம்.
1: ஸ்விம் பண்ண
2: ஸ்விம் பண்ண போறோம்.
1: அந்த அளவுக்கு பாப்பா காட் சேஞ்ச் தட். சோ அப்போ நம்ம பைபிள் கையில வச்சிருக்கிறது வெறும் புத்தகம் மட்டும் இல்ல. இட்ஸ் தி பவர் ஆஃப் காட். That's great. That's great. Power of believing God.
2: So even now I believe like to overcome temptations only God's word can help.
1: Okay, good.
2: Our personal relationship with God matters. Nama like it or not, believe it or not, you have to sit, pray, meditate. Only God can make.
1: So that disciplined life and them is a must for everybody. And particularly for youngsters, it is very, very important.
2: Beginning stage, it will be hard to sit like 1 minute. ஸ்டார்டிங் லைக் 10 minutes அந்த மாதிரி, பட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் கண்டிப்பாக உட்காருவேன். ஒருவேளை அந்த டைமில் வந்து சரி ஏதாச்சும் நடந்துடுச்சு, உட்கார
1: வேலை
2: ஏதாச்சு அப்படின்னா லைக் அந்த டேல எப்பனாச்சும் உட்காந்து மேக் இட் அ பாயிண்ட் டு டு இட்.
1: குட்.
2: எப்படின்னாச்சு
1: குட். இட்ஸ் டைம் டு ப்ரே, டைம் டு சீக் காட். வண்டர்ஃபுல் லைஃப்.
3: ஆக்சுவலாக அந்த நாளில் அவளுக்கு ரொம்ப மைண்ட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் மெடிசன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சைக்காட்டிக் டாக்டர் போய் பார்த்தோம், மெடிசன் கொடுக்கணும். அப்போது நான் டாக்டர்கிட்ட சாரி சொன்னேன், டாக்டர் இது கடவுள் எனக்கு கொடுத்த முதல் கனி, இதில் பழுது இருக்காது தான் கடவுள் சொன்னார், அதனால் நான் ப்ரே பண்ணி விடுதலை வாங்கிடுவேன். அப்போ சொன்னாங்க ஈஸ்வர்தாஸ் கெட்டவேன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து இஷ்யூஸ் அ வெரி ஃபெய்த்தில் உள்ளவங்க, நீ ஜபத்திலேயே விடுதலை வாங்கிடுவேன் கிளம்புன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் செபிக்க ஆரம்பித்தோம் நானும் வைஃபும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நாட்களில். ராத்திரி எழும்பி கத்திட்டு ஓடுவா, தண்ணி வந்துருச்சுப்பா தண்ணி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஓடுவா.
1: பாப்பா
3: கதவு மூடி இருக்கோம், அப்போ சொல்லுவேன் பாப்பா டாடி இருக்கேன் மம்மி இருக்கேன் பாரு அப்படின்னு. அந்த ஃபியர் அவளுடைய மைண்டில் இருந்தது. ஆனால் காட் வந்து ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர்
1: தான் அதை எடுக்க முடியும். எந்த ஒரு டேப்லெட்டோ பில்ஸோ எதுவும் ட்ரீட்மெண்ட் அதை செய்ய முடியாது.
3: எனக்கு என்னென்னா மருந்து கொடுத்து அந்த மருந்தில் ஒரு அஃபெக்ட் என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இது முதல் பண்ணி ஆண்டவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். நான் ஆண்டவருக்கு 20 points எழுதுனேன்னு சொன்னேன்ல, அதில் எனக்கு வர என்னோடய பிள்ளைங்க வந்து கடவுளோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வர எழுதியிருந்தேன் அதில். அதே மாதிரி ஸோ எழுதுனது எதுவுமே மாறலை, எல்லாமே இன்னொன்று பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து படித்ததே இல்லை, அவங்களே படிப்பாங்க அவங்க பாடம். ஸோ நல்ல மதிப்பு. அதே போல் சன்னோட இதில் கூட சொல்லப்போனால் தன்னோட ஃப்யூச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது மனைவிக்கு கத்தர் இந்த வார்த்தை கொடுத்தாங்க, கத்தர் உன்னை நேர் வழியாய் நடத்துவேன்னு சொல்லிட்டேன். உன்னை நேர் வழியாய் அப்ரஹாம் ஈசாக்கு வழி செஞ்சது. காலையில நான் வாக்கிங் போனேன், வாக்கிங் போகும்போது எங்க சகோதரர் நான் பார்க்க நேர்ந்தது. என் சகோதரர் சொன்ன காரியம், அன்னைக்கு எங்கள் சித்தி வேற இறந்து போயிட்டாங்க. அந்த பெரிய அவங்க ரொம்ப பெரியவங்க, கண்டிப்பாக அந்த டெத்துக்கு போகணும். ஆனால் இது பிள்ளையுடைய ஃப்யூச்சர், இதுக்கும் கண்டிப்பாக போகணும். நாங்கள் எங்கள் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா இந்த மாதிரி பிள்ளையுடைய கவுன்சிலிங்காக போகிறோம் காலேஜுக்கு, நாங்கள் வந்து டெத்துக்கு ஒரு வேளை வரலன்னா நாங்கள் வந்து மீட்டிங்க்கு வந்துடுறோம் சொல்லிடுறோம். அப்போ எந்த காலேஜ் போகிறேன்னா அந்த காலேஜ் இந்த மாதிரி இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இல்லை கேசிஜி கேசிஜி காலேஜ் அதை தான் சொன்னோம் நாங்கள். சொன்ன உடனே எங்க ஸோ அது மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பரப்பிட்டு போனோம், எங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் ஆண்டர் கொடுத்த இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போனோம். போய் நாங்கள் பார்த்தவங்க கூட வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற எங்களுக்கு சொன்ன எங்கள் அதை விட இன்னொரு அற்புதம், விபிஎஸ் எங்கள் சர்ச்சில் நடந்தது. அந்த ஃபைனல் டேக்கு அந்த ஃபைனல் டே தம்பிக்கு வந்து சாட்டர்டே ரிசல்ட் வந்துருச்சு, சாரி ஃப்ரைடே ரிசல்ட், ஆமாம் சாட்டர்டே ரிசல்ட் வந்தது. சண்டே நாங்கள் சர்ச் போய் 2 Thanksgiving வச்சிட்டோம், ஒன்று பாஸ் பண்ணதுக்கு இன்னொன்று காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா சாமி சொன்னார காலேஜ் சீட் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. ஸோ 2 காணிக்கையை போட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் போவோம் 78 வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அண்ணன் உடனே புறப்பட்டு இதுக்கு சர்ச்சுக்கு வாங்க. சின்ன ஐயோ நான் வரமாட்டேன், இப்போ தான் சர்ச் போயிட்டு வந்தேன். எனக்கு என்னென்னா செகண்ட் சர்வீஸ் எல்லோரும் வருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எதிர்பார்த்த அளவுக்கு தம்பிக்கிட்ட வந்து மார்க் வரல. ஸோ அதனால் எப்படி போய் இதை சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஆனால் சொன்னாங்க இல்லை இல்லை தீமோத்தியோடைய சீட்டை பேசி வச்சுருக்கோம், நான் யார்கிட்டையும் போய் என் பிள்ளைக்கு சீட் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லலை. நாங்கள் ஏசாமிகிட்ட சொன்னோம், ஏசாமி அங்கே பேசினார். இந்த பிள்ளை விபிஎஸ்க்கு வந்த பிள்ளை எங்கள் சர்ச் மெம்பரே இல்லை, அவங்க வேறு சர்ச் மெம்பரு, அவங்க மகன் வந்து அதில் அந்த விபிஎஸ்ல பாட்டு பாடுது. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு மம்மி நான் பாட்டு பாடுறேன், அதனால் நீ நம்ம சர்ச் போகக்கூடாது, இங்கே தான் வரணும். அப்போ வந்தப்போ எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தீமோத்திக்காக பேசி சீட் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு நாங்கள் மீட் பண்ணது ஒரு டீச்சரை, அடுத்த நாள் அவங்க அங்கேருந்து டியூட்டியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு ஒரு டீச்சர் இருந்தாங்க. நாங்கள் போய் அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு முதல்ல ஷாக் மாதிரி இருந்தது. ஆனால் போய் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவங்க எல்லாம் பேசிட்டு கடைசியில் அவங்க சொன்னாங்க 500,000 கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 500,000 கட்டுற அளவுக்கு நான் எதுவும் கொண்டு வரலம்மா, நான் 100,000 ஃபீஸ்க்கு வச்சுருக்கேன் பிள்ளைக்கு கட்ட, அவ்வளோதானா? சிரிச்சாங்க, நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் பார்க்குற கேண்டிடேட்டு நான் அப்படின்னாங்க. அப்போ மனைவி சொல்கிறாங்க ஓகே ஓகே கோ ஹெட் அப்படின்றாங்க. என்கிட்ட பணம் இல்லை, இவங்க கோ ஹெட் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பயம், நான் இவங்களை இப்படி தட்டுறேன்மா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவங்க பணம் கேட்குறாங்க 500,000 அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நான் அடுத்த கேண்டிடேட்டை அட்டன் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு பயமே இல்லை, ஏன்னா வசனம் அண்டர் கொடுத்தாரு நேர் வழியாக நடத்துதுன்னு பிடிச்சிக்கிட்டோம். அதை உக்காந்துருக்கோம், அவங்க எங்களை பேசுவாங்க, எங்களை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்த ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னது தான், எனக்கு தான் கடவுள் சொன்னார் உனக்கு சீட் கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அதை நான் அவங்கக்கிட்ட ரொம்பலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. நான் அந்த அம்மாக்கிட்ட நான் ஒரே இதில் இருந்தேன், எனக்கு ஃபீஸ்க்காக 100,000 வச்சுருக்கேன், அதுக்கு மேலே கிடையாதுமா, என்கிட்ட 1 பைசா கூட கிடையாது. அது கூட பாப்பா காலேஜில் சேர்த்ததுக்கப்புறம் கடவுள் பேச ஆரம்பித்தார், சேர்த்து வைனார், சேர்த்து வச்சேன் அந்த காசை. அந்த பணம் இருந்தது எங்கள் கையில், அதை எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த அம்மா எங்களுக்காக, இந்த அம்மா எங்களை தெரியாது, எங்கள் முகம் பார்க்கல, எங்களுக்காக 10 times அவங்க டைரக்டர்கிட்ட போய் பேசினாங்க. 10th time வந்து அவங்க சொன்ன வார்த்தை, சார் உங்களுக்கு ஃப்ரீ சீட் கொடுத்துட்டாரு சார், ஆக்சுவலாக அந்த காலேஜில் தட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா அந்த காலேஜில் வந்து அன்னைக்கு வந்து ட்ரிபிள்இக்கும் மெக்கானிக்கலுக்கும்
1: அட் தட் டைம்
3: எஸ்
1: இட் வாஸ் தட் வாஸ் த ப்ரொசீஜர் தட் தே ஃபாலோட். ஓகே, பட் ஆண்டவர் இந்த ப்ரொசீஜரையும் மாத்துறதுக்கு வரலாம் இல்ல தேவன்.
3: ஆமாம், இவரோட சீட்டில்
1: உங்கள் லைஃபு, அப்புறம் உங்கள் லைஃபு, பிறகு பிள்ளைகள், ஒன்றுக்கும் ஒவ்வொரு என்கவுண்டர்ஸ். ஐ வுட் சே யூ ஆர் த யுவர் ஃபேமிலி இஸ் த மிராக்கிள் ஃபேமிலி ஆஸ் அ ஹோல். எவ்ரிபடி இஸ் அ மிராக்கிள் அண்ட் அவர் காட் இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கர். நீங்கள் இந்த சூழ்நிலைகளில் பயங்கரமான மலைகள், பள்ளத்தாக்கு, குன்று, மேடு, என்னென்ன காடு, மேடு, மலை, முள் எல்லாத்தையும் தாண்டி போயிருக்கிறீங்க. ஸோ வியூவர்ஸ்க்கு சில நேரங்களில் உங்களை மாதிரி இந்த மாதிரி இன்னும் வேறு விதத்துலேயோ எப்படியோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கவங்க இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் எப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், என்ன எப்படி இருக்கணும், ஏன்னா விசுவாசம் டம்முன்னு கீழே இறங்கிடுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகள் அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப கட்டுகிற ஒரு ஊன்ற கட்டுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாமே.
3: அருமையான நேர்களே, இந்த நாளில் நெருக்கத்துலேருந்து நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோம். நெருக்கப்பட்ட நாட்களில் எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் எங்களுக்கு உதவி செய்யலைங்க. ஒன்றே ஒன்று, வசனம் தான் எங்களுக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம். அதனால எல்லாம் கைவிடப்பட்டிருந்த காரியங்களாய் தான் இருந்தது. சூழ்நிலைகள் எல்லாம் மாறா இருந்தது. நம்பினவங்க நண்பர்கள் எல்லாருமே கைவிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் நாங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தோம். ஏன்னா வசனம் சொல்லுது வழி சத்தியம் ஜீவனம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ அவரை பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தார், பிடிச்சு கொண்டோம். ஸோ நான் இந்த பாடுகளுக்குள்ளே போகும்போது என்னை இந்த பாடுகள்லேருந்து யாருமே ஹெல்ப் பண்ணி தூக்கவே முடியல. அப்போது ஆண்டவரே எங்களுக்காக இறங்கி வந்து தரிசனத்தின் மூலமாய் தேவதாசர்கள் மூலமாக எங்களை ஆறுதல் படுத்தினாங்க. அன்றைக்கி எங்களுக்கு நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்கக்கூட யாரும் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த நாளில் நாங்கள் உடஞ்சிருக்கும் போது எங்களுக்காக ஆண்டவர் அவருடைய தூதனையே அனுப்பி விட்டார், வீட்டுக்குள்ளே அனுப்பி அந்த தூதன் வந்து பர்சனலாக எங்களோட பேசினாங்க. எங்களோட இருதயத்தில் இருக்க வேதனையை மாற்றினாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் தேவ வேலை செய்கிற தேவ தாசர்கள் வருவாங்க, வந்து அவங்க எங்களை ஆறுதல் படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதன் மூலமாக தான் இந்த வேதனை எங்கள் வாழ்க்கையில் அந்த வேதனை மாறுச்சு. அதனால் பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், பொண்ணோ பொருளோ மருத்துவமோ நம்மளுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்வது அரிதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. கூப்பிடுற வேளையில் நீங்கள் ஒருவேளை முச்சந்தியில் நின்று கூப்பிடலாம், இல்லைனா ஒரு மருத்துவமனையில் ஐசியு முன்னாடி நின்று நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பஸ் ஆக்சிடெண்ட் ஆன ஒரு சூழ்நிலையில் கதறி கொண்டு நிற்கலாம். நீங்கள் கூப்பிடுற வேளையில் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து உங்களுடைய துக்கத்தை மாத்துறவராக இருக்கார். என் வாழ்க்கையில் என் துக்கங்கள் மாறி இன்னைக்கு ஆண்டவர் பெரிய மன மகிழ்ச்சியில் எங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஏன்னா வசனத்தை நாங்கள் மேய்ந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு இந்த ஆவியின் கண்ணை திறந்து கொடுத்தார். அதை திறந்த பிறகுதான் இந்த வசனத்தில் இவ்வளோ பெரிய ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் மட்டும்தான் ஜீவ புஸ்தகம். உலகத்தில் எவ்வளோ புத்தகங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இது உங்களை முகமுகமாய் உங்களோட பேசி உங்களுடைய மனக்காயங்களை இதை ஆற்றுகிறதாக இருக்கிறது. ஸோ அதிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்குது. அதனால தான் அது ஜீவ புஸ்தகம் என்று பெயர் பெற்றுக்கொண்டது. நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்குள்ள ஆண்டவர் ஜீவனை வைக்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த பார்க்குற அருமையான நேயர்களுக்கு நான் இதை இந்த நாளிலே கர்த்தர் என் வாழ்க்கையில் கொடுத்த இந்த நெருக்கமான பாதையில் அவரை பார்த்து கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அதையே நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசரமே இல்லை. உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தான் இயேசு. அவரை நீங்கள் காணும்போது உன் கண்ணீர் மாறி உனக்கு ஒரு ரம்யமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார்.
1: அருமையான சகோதரர் ஈஸ்வர்தாஸ் அவர்களே, சிஸ்டர், பிள்ளைகளே, இவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவர் செஞ்ச வல்லமையான காரியங்களை நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமாக உங்கள் சாட்சி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட பாடுகள், அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் ஆண்டவருடைய கரத்தினால் வந்தீங்கங்கிறத கட்டாயமாக நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு என்னுடைய விசுவாசம். என்னால் இன்று உலகத்தில் உபத்திரவப்படாதவர்கள் யாருமே கிடையாது. இந்த உபத்திரவங்களில் சிலர் தாங்க முடியாமல் வேண்டாத டெசிஷன்ஸு, தங்கள் உயிரை கூட இனி வாழ வேண்டான்னு சொல்லி சூசைடுக்கு நிறைய போய் கொண்டிருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்களுடைய சாட்சி என்ன, நான் ஒன்று பார்த்துட்டேன்னா, எவ்வளவுதான் மட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், மோசமான ஒரு பாதை வழியாக கண்ணீரின் பாதை போனாலும், ஒரு மனுஷன், ஒரு நபர் ஆண்டவர் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும்போது அந்த மட்டமான சூழ்நிலையிலிருந்தும் கூட ஆண்டவர் திருப்பி தூக்கி எடுத்து அதே வாழ்க்கையில், அதை விட லேசான பிரமாதமான வாழ்க்கையில், ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, த பெஸ்ட் விச் மேன் கெனாட் கிவ், உலகம் கொடுக்க முடியாத ஒரு உன்னத சிகரத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வைராக்கியம் அதை செய்யும் என்கிறத உங்கள் லைஃப்லேருந்து வந்த சாட்சி அது ப்ரூவ் பண்ணி காட்டுது. எனவே அநேகருடைய உள்ளங்கள் இன்றைக்கி தேற்றப்பட்டிருக்கிறது. அநேகர் உங்கள் சாட்சி நிமித்தம் சந்தோஷப்படுகிறாங்க. இன்னும் அவர்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக நீங்கள் சொன்ன மாதிரியே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை எடுத்து அவங்க வாசிக்கும்போது உங்களோடு இடைப்பட்ட தேவன் அவர்களை நிச்சயமாக இடைப்படுவார்ங்கிறது சந்தேகம் இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வியூவர்ஸ்க்காக நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் ஒவ்வொன்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பங்கெடுத்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மே காட் பிளஸ் யூ அண்ட் யூஸ் யூ. நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் அருமையான சாட்சிகளை நீங்கள் கேட்டு அற்புதத்தை கேட்டு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், வானத்தையும் பூமியும் மனுஷனையும் படைச்ச ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஒருவேளை என்னென்னமோ தப்பான அபிப்பிராயம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், யாராரோ என்னென்னமோ சொல்கிறதுனால பலதும் காதில் கேட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், இந்த பெயர் இருக்குது பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து. இது ஒரு மனுஷன் வச்ச பெயர் இல்லை, இது மனுஷன் அல்ல, மத குரு அல்ல, இது மத மாற்றமும் அல்ல, தேவாதி தேவன். 1 தீமோத்தேயு 3:16 படி தேவன் மாம்சமானார் என்று எழுதியிருக்கிறது. எதுக்காக? இந்த துயரப்படுகிற நரக வேதனைப்பட்டு கொண்டு இந்த அசுத்த பொல்லாத ஆவிகள் கையில் மாட்டிட்டு சிக்கி தவித்து நரகத்துக்கு நேராக போய்கொண்டு வியாதி வேதனை டைவர்ஸு ஆக்சிடெண்ட்டு பண லாஸு பிஸ்னஸ் லாஸ் இனி என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளத்தையும் கொடுத்து நரகத்துக்கு இழுத்துட்டு போ ஆசைப்படுகிற இந்த பிசாசுடைய சங்கிலியிலிருந்து, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுவிக்கும் பொருட்டு அவர் அப்படியானார் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படியே நம்மை படைத்த தேவன் மனுஷனானார். எதற்காக? நாம் படுகிற பாடுகள், அக்கிரமங்கள், செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், வியாதி, வேதனை, சாபங்கள், பரம்பரை சாபம், தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா செய்த அத்தனை ஜெனரேஷன்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை சாபங்களும் ஒரு மனுஷன் மேலே விழுமானா அவன் நிலைமை என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அத்தனையும் அவர் தம்மேலே எடுத்துக்கொண்டு நம் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவருடைய சொத்து இருக்கிறபடினால் மாம்சமான யாவருக்கும் தேவன். அப்போ அவருடைய சொத்து தானே நீங்களும். இந்த சொத்து சாத்தானுடைய கையில் சித்திரவதை பண்ணப்பட்டு 80 வருஷமா 70 வருஷமா தெரியாதையா, அத்தனை வருஷமும் ஏதோ ஒரு வியாதி, தீராத வியாதி, தீராத தொல்லை, பிள்ளைகளால் வந்த தொல்லை, பெற்றோர்களால் வந்த தொல்லை, வியாபாரத்தில் வந்த தொல்லை, ஒரு கடன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இனி வாழக்கூடாதுங்கிற அன்புள்ளம் கொண்ட தேவன் நம்மளை விடுவிக்கும் பொருட்டாக ஒரு மாம்ச சரீரத்தை தெரிந்து கொண்டு, ஆவியாயிருக்கிற தேவன் தெரிந்து கொண்டு புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, எனக்கு ஒரு உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொன்ன நல்ல தேவன் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீர் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தேவன் மனுஷனானார், அவருடைய சொத்து நீங்க, நான் அவருடைய சொத்து. இந்த சொத்து அழிந்து போகக்கூடாது. உங்களுக்கு இந்த பூமியில் ஒரு சொத்து இருந்தால் அது அழிந்து போகிறதுக்கு நீங்கள் விடுவீங்களா? விடுவீங்களா? பத்திரம் போச்சுன்னா விட்டுருவீங்களா? இல்லை யார் கையிலையோ மாட்டிக்கிடுச்சுன்னா விடுவீங்களா? என் சொத்துன்னு சொல்லி நீங்கள் வீரமாக போக மாட்டீங்க? அது போல தான் நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவருடைய சொத்து அது. ஆனால் தப்பான அபிப்பிராயத்தில் ஒருவேளை அவர் யாருன்னு சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், அவர் நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த சாட்சியெல்லாம் எதை ப்ரூவ் பண்ணுது? இன்றைக்கு இந்த அன்புள்ளம் கொண்ட தேவன் நம்மை விடுதலை பண்ணும்படிக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஒழிய மதத்தை ஸ்தாபிக்கவோ, மத மாற்றங்கள் செய்யவோ, அல்ல வேற ஏமாத்தவோ, ஊரை மாற்றவோ, பேரை மாற்றவோ அவர் வரலை. அவர் யார்? இதை செய்கிறதுக்கு அவர் ஒரு இழிவான ஆண்டவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு அதை யோசித்து பார்க்கணும். நம்ம பேசுகிறதெல்லாம் ரொம்ப இழிவான பேச்சுகளாக இருக்குதே, நம்ம நினைக்கிறதெல்லாம் மட்டமான காரியத்தை தான் நினச்சி இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம். ஆனால் ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சூரிய சந்திரன் சகலத்தையும் படைச்சி எந்த மதத்தினருக்கும் இது சொந்தம்னு சொல்லாது, எல்லாருக்கும் சொந்தம். துன்மார்க்கனுடைய நிலத்திலையும் மழை பெய்யுது, நல்லவனுடைய நிலத்திலையும் மழை பெய்யுது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரந்த எண்ணம் உள்ள சர்வமல் வல்லமையுள்ள ஆண்டவரை போய் நம்ம ஒரு மதத்தை மாற்ற வந்திருக்கிறாருன்னு சொல்லல, என்ன நியாயம் இருக்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய அபிப்பிராயங்கள் தப்பு என்பதை உணர்ந்து கொண்டு வசனத்தை நோக்கி பார்ப்போமாக. நீங்கள் தாழ்த்தி நாம் தாழ்த்தி ஆண்டவரே நான் யார், நீங்கள் யார் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது அவர் வசனத்திலிருந்து தம்மை வெளிப்படுத்துவார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால், அவர் திறக்க சித்தம் கொண்டால் அதிக கிளியராக இருக்கும். அது அதை விட ஒரு கிளியரான காரியம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் இடரல்கள் இல்லை. ஆண்டவர் அருமையான சகோதரன் குடும்பத்தை அற்புதங்கள் வழியாய் வழி நடத்தின தேவன். இன்னைக்கு ரொம்ப லேசா சந்தோஷமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளையில் பிறக்கும் போது அந்த கிளப் ஃபுட்டுன்னு சொல்லும் போது அது நேரா வருமா, என் பிள்ளையை நான் இப்படி பார்க்க முடியுமா, எல்லா பிள்ளைகளையும் போல ஓடி ஆடி விளையாடுவானா, காலேஜுக்கு போவானா, ஸ்கூலுக்கு போவானா, காலேஜுக்கு போவானா, இந்த பிள்ளை இது பைத்தியம் மாதிரி இப்போ இருக்குதே, மிரண்டு போய் உட்கார்ந்துருக்குற, இதுக்கு ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா, இல்லை அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குமா, எப்படியெல்லாம் சந்தேகங்கள் வரும் பாருங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் 10 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு செக்கப்புக்கும் எல்லாரும் கேட்குற கேள்வி, நார்மலாக இருக்கா, நார்மலாக இருக்கா, நார்மலாக இருக்கா, நார்மலாக இருக்கான்னு, நார்மலாக இருக்குன்னு சொன்னாதான் மற்றவங்களுக்கு நிம்மதி. அப்பாடா இப்போ நார்மல், இப்போ அடுத்த செக்கப் போகும்போது இப்போ நார்மலாக நார்மலாக இருக்குது, பெற்றெடுத்த பிறகு நார்மல் டெலிவரி அதுவும் நார்மலாக தான் வரணும், பெற்றெடுத்ததுக்கப்புறம் தாயும் சேயும் நலமாக இருக்கா, ஆ நல்லா நலமாக இருக்குது, இதெல்லாம் சொன்னால் தானே மனுஷனுக்கு நிம்மதி வருது. இன்றைக்கி இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டான கொஞ்ச நாள்லேயே ஒரு பயமுறுத்துகிற ஒரு சம்பவங்களும் காதுகள் கேட்குது. ஒரு பிள்ளைக்கு தான் அப்படின்னா ரெண்டாவது பிள்ளைக்கு இப்படியா, ஐயையோ என்ன பாவம் பண்ணி தொலைச்சோமோ, தன்னை படைத்த தெய்வத்தை ஒரு நாள் ஒரு கேள்வியும் கேட்காமல் குறை சொல்லாமல், அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணாமல் ஆண்டவரையே சார்ந்து ஜபத்தோடு வாழ்ந்து வேத வசனத்தை விசுவாசித்த குடும்பத்துக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை நீங்கள் தான் கேட்டீங்க. இது ஒரு கதை அல்ல, இது ஒரு கற்பனை கதையும், கற்பனையாக ஏதோ செஞ்சு உங்களை இந்த மீடியாவில் எப்படியோ நம்ப வைக்கிறதுக்காக அல்ல. இவர்களுடைய டெலிஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கீழே பார்க்கலாம், இவர்களை சந்திக்கலாம். இன்றைக்கி சொன்னதை தான் திருப்பி அவங்க சொல்லுவாங்க, அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மேலும் ஆண்டவருடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, சங்கீதம் 55:22, காஸ்ட் யுவர் பேர்டன்ஸ் அப்பான் த லார்ட், உன்னுடைய எல்லா கவலைகளையும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார்னு போட்டிருக்கு. நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட மாட்டார்னு போட்டிருக்கு.

சிந்திப்போம், செயல்படுவோம். பானைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு குயவர். அவரை பார்க்க ஒருத்தர் அங்க வந்தாரு. குயவர் தன்னுடைய பக்கத்துல ஒரு காட்டு ஆட்டை கட்டி போட்டிருந்தாரு. வந்தவர் எதுக்கு அந்த ஆட்டை கட்டி போட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு குயவர், இது காட்டு ஆடு, இத கடவுளுக்கு பலி கொடுக்க போறேன்னு சொன்னாரு. அதுக்கு வந்தவர் அந்த குயவர் செஞ்சு வச்சிருந்த பானைகள்ல ரெண்டை எடுத்து அவர் முன்னாலேயே போட்டு உடைச்சாரு. இத பார்த்த குயவருக்கு கோபம் வந்துட்டது. எதுக்கு இப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிட்டுதா அப்படின்னு

விட்டாரு. அதுக்கு வந்தவரு, நான் உனக்காக தான் உடைச்சேன், உனக்கு பிடிக்குமேனுதான் உடைச்சேன்னு சொன்னாரு. அதுக்கு குயவர், நான் உருவாக்கியதை உடைச்சா எனக்கு எப்படி பிடிக்கும்னு கேட்டாரு. உடனே அவரு, ஆண்டவர் படைச்ச உயிரை ஆண்டவர் முன்னால போய் கொல்ல போறேன்னு சொல்றியே, அது மட்டும் ஆண்டவருக்கு எப்படி பிடிக்கும்னு கேட்டாரு. குயவர் ஆட்ட கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டார். நாமும் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செஞ்சு பிரார்த்தனை பண்றோம். எனக்கு வேலை கிடைச்சா நான் இவ்வளவு பணம் காணிக்கையா கொடுக்குறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா தங்கத்துல தாலி பண்ணி வைக்கிறேன், என்னோட கடன் எல்லாம் அடைஞ்சா ஆலயத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி போடுறேன். இப்படித்தான் நம்முடைய பொருத்தனைகள் இருக்குது. நாம கொடுத்து கடவுளுக்கு எதுவும் நிறைய போறதில்ல. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள் அப்படின்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நாம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? நம்மை கொடுக்கணும், நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்றத கேளுங்க, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்போமா? அவர் விரும்புகிறபடி வாழ்வோமா?

0: நீதியின் பலன் என்ற தலைப்பில் சகோதரன் ஆண்ட்ரூ டேவிட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த மாலை வேளையிலும் என்னோடு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பேர் டாக்டர் ஆண்ட்ரூ டேவிட். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை உலகமெங்கும் போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு டாக்டர் என்றால் படித்த டாக்டர், படித்து மெடிக்கல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர். கர்த்தருடைய அழைப்பின்படி அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய அவர் கடந்து வந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அறிந்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனோடு ஒரு நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய வசனத்தில் தரித்திருக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஒரு சிலரோடு நாம் பழகும் பொழுது ஆண்டவர் மேல் நமக்கு அதிகமாக ஆசை உண்டாகும், அப்படிதானே? ஜெபிக்கணும்னு இன்னும் ஆசை வரும். இயேசுவை நேசிப்போம். ஒரு சிலரோடு பேசி பழகும் பொழுது உபவாசிக்கணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகும். ஒரு சிலரோடு நடந்தால் இருக்கிறதும் போயிடும், அதை பற்றி சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதரில் தான் இவர் ஒருவர். கடந்த 2 நாட்களாக எங்களுடைய சபையில் கர்த்தருடைய வசனத்தை போதித்து ஊழியத்தை அருமையாக செய்தார்கள். இன்றைக்கு காலவேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதனுடைய ஆழங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நிச்சயமாக கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உங்களை சுகப்படுத்த போகிறார். ஆமென். வசனத்தை கொண்டு உங்களை சுகப்படுத்த போகிறார். நேற்று முந்தின தினம் இன்னைக்கு காலையிலும் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே எங்களுடைய சபையில் சுகப்பட்டவர்கள் உண்டு. இன்னைக்கு காலையிலும் ஒருத்தர் சொன்னாங்க, நான் வசனத்தை கேட்கும் பொழுதே கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லக்கூட ஒரு தேவனுடைய தாசு நம்மத்தில் உண்டு. கரங்களை தட்டி அவர்கள் நாம் வரவேற்போமா? டாக்டர் ஆண்ட்ரூ டேவிட்.
2: பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் இந்த நல்லா நமக்கு வர்ஷிப் லீட் பண்ணாங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு கரம் தட்டலாமே. ஆமென், ஹாலேலூயா. நான் வந்து ஒரு 10 நாளாக நான் இந்த இந்தியா தேசத்தில் இருக்கிறேன். ஊழியத்துக்காக வந்து ஆண்டவருடைய கிருபையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன்.